0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை சரக்கரை திருவிருத்தம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருத்தோணிபுரம். பண் பழம் தக்கராக. திருச்சி

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு அக்கரை. பண் பஞ்சமம். திருச்சி

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருப்புகலூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவாதிரை திருப்பதிகம் பண்குறிஞ்சி

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திரு கடுவாய்க்கரைப்புத்தூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு ஓணகாந்தன் தளி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் இந்தளம் ராகம் மாயா மாளவ கவுளை. பொன்வேண்டி பாடியருளிய திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கீர்த்தி திரு அகவல். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: கீர்த்தி திரு அகவல்.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: குறையுற உணர்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: கருவூர்தேவர் திருச்சாட்டியக்குடி திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அட்டமா சித்தி. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் அட்டமா சித்தி.

பேயார் என்கின்ற காரைக்கால் அம்மையார் அருளி செய்த திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க விருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர்: மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்கங்கள் தண்டரே

முகலி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும் ஈசனை ஏத்து பாடல் நல்லார்கள் சேர் புகலி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பண் குறிஞ்சி முதல் கட்டளை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த மடித்தாடும் அடிமைக்கண் என துவங்கும் திருப்பாடல்

சிவாய நம. சைவம் டாட்டாரியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசு நாயனாரின் புராணம் பகுதி 9. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

வேண்டும். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது, செய்யக்கூடாததை செய்வது, இந்த நீதியிலிருந்து நாம தவறுகிறோம். அவர் தவறல, நமக்காக தான் சொல்லியிருக்கிறோம். நீதியால் வாழ மாட்டேன் போருமா? அவர் பாரதி சொன்னார், மனம் வெளுக்க வழி இல்லையே முத்துவாடு. அப்பதான் துணி வந்து மண்ணை போட்டுதான் வெளுப்பான். மண்ணை போட்டு வெளுத்தான்னா நமக்கு வராது. ஆமா, ஆனா அவர் கேட்டார், மனம் வெளுக்க வழியில் உடம்பு குளிச்சது உள்ளம் கழுவலையே நாம அல்லவா? அதத்தான் அவர் நினைக்கிறார். அவர் நினைச்சதை எழுதி வச்சு போயிட்டார். அவர் தூய மனிதர், அப்படி இல்லாத மனிதர்கள் விட தெய்வம் என்று கூட சொல்லிவிடலாம். ஆமா,

பாடுவேன். எனக்கு 2000 பாட்டுக்கு மேல பாடம், மறந்து போனது 1500. பாடம் 2000, மறந்து போனது 1500. நான் என்ன பண்ணுவேன்? சரி, அதுல சொல்லி இருக்கிறபடி நான் நடந்தேனா? இல்ல. ஓதுனதுனால ஓதும் கற்க இடர்பட்டு மிக கற்ற எல்லாம் கற்றவர்கள் கற்கமிட்டு நாய் போல சள்ளனவோ. இதுக்கா நீ படிச்ச? அடிச்சிருக்கா படிச்ச? கிடையாதுரா. பின் என்ன செய்யணும்? நற்கருணை வெள்ளமடங்கும் விரிச்சடையார்க்கு ஆடாகி உள்ளம் அடங்க அல்லவோ நீ படித்தாய் என்று சொல்லுவார் தருணை புண்ணியான சம்பந்தம். புண்ணியான சம்பந்தம். ஆமா, அப்ப ஓதுனதுனால என்ன இவனுக்கு கிடைச்சிருக்கணும்? ஆண்டவன் திருவடியை படித்து கற்றவனாராய பயன் என்போ காலங்கள் நற்றால் உழாது. ஆமா, ஓதியும்

அவனுடைய திருவடியை எப்படி நினைப்பது? பாட சொல்லி தராங்க, பாடலுக்கு பொருள் சொல்லி தராங்க, சம்பாதிக்கிறது வழி சொல்லி தராங்க, இதெல்லாம் சொல்லி தராங்க. அவனுடைய திருவடியை நினைப்பதற்கு என்ன எப்படி நினைக்கிறது? எதையும் ஒரு பொருளை பார்த்துதான் தெரியும். காப்பி கப்புன்னு இதை பார்த்திருந்தா தானே தெரியும். பத்து வருஷம் இந்த கப்பு கிடையாது தமிழர் தானே இருந்தது. இந்த கப்ப சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஓ அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கேட்பேன். இப்ப கேப்பனா? கேட்க மாட்டேனே. இந்த கப்பு எனக்கு தெரியுமே இப்போ அல்லவா? கண்ண மூணு இந்த காப்பி கப்பு எனக்கு முன்னாடி வந்து நிற்குமே. அப்ப அவன் திருவடியை நான் பார்த்திருந்தா தானே நினைக்க முடியும். அப்படி திருவடியை நினைப்பதற்கு யாராவது சொல்லி தருகிறார்களா? இது பெரிய பிரச்சனை. நான் அதோட விட்டுறாங்க. அதுக்கு மேல நான் அதை சொல்ல தயாரா இல்லை. அதனாலதான் அவர் சொன்னார், ஐயாறு அடித்தளமே பரியன சிந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எடுப்புலயே இதே அப்பதான் அப்படி நிச்சயித்து விட்டால் சிந்திப்பறியன சிந்திப்பவர்க்கு சிறந்து தேன் முந்தி பொடிவன முத்து கொடுப்பன மொய்த்து இருந்து பந்த பழவினை தீர்ப்பன பாம்பு சுத்தி அங்கு துறையணிந்து ஆடும் ஐயாறு அடித்தளமே கண்டேன் அவர் விருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொன்ன பகுதி எல்லாம் என்ன என்று யாரும் விளக்கி சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். நான் சமய சொற்பொழிவு வண்டி வண்டியா கேட்டவன். ஆமா, சமய சொற்பொழிவுகளுக்குன்னே ஒரு இடம் சமய பிரச்சார நிலையம் தர்மராஜின் சமய பிரச்சார நிலையத்தில் வண்டி வண்டியா நான் சொற்பொழிவு கேட்டேன். யாரும் இந்த திருவடியை நினைப்பதற்கு வழி சொல்லவே இல்லை. பாட்டுக்கு பொருள் சொன்னார்கள், பாட்டை பாடி காட்டினார்களே தவிர. ஆமா, என்னை பொறுத்த அளவில் அது சந்தேகமே. ஆக நானே ஏதேனும் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். வேற என்ன செய்ய முடியும் இல்லவா? திருவடி என்று நான் நினைத்துக் கொண்டு இருக்கிறேன். நினைக்காமல் இருக்க முடியவில்லை. ஏதேனும் ஒன்றை நினைத்து விட வேண்டும்.

கோயில்ல போய் நாம சாமியோட திருவடியை பார்க்க முடியுதா? துணியை போட்டு கட்டிருக்காங்க, மாலையை போட்டு கட்டிருக்காங்க, அவங்க திருவடியை நாம பார்க்க முடியும். சரி, அபிஷேகம் ஆகும்போது பாக்கலாம்னா தெரியும், கிட்டவே நிறுத்த முடியாது. எப்படி திருவடியை பார்க்கறது? நானே ஒரு திருவடியை நினைத்துக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்களும் செய்ய வேண்டியதுதான் பொறுப்பு, வேற ஒன்னும் செய்ய இவர் சொல்றார். உன்னுடைய தூமல பாதம் தான் தான் ஆகியை அளந்து போனேன், அது என் மிரட்டல். அப்ப கட்டப்பட்டு நாமளே ஒன்றை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். நான் இறங்கி

பெரும்பகுதியான வேர்கள் பார்த்தா வன்பனாத்தான் இருக்கான தவிர அன்பனாக இல்லை. அதத்தான்

முற்பகல் தான் சமைச்சு வைக்கவும் ஒரு பெண்ணு. முற்பகல்ல சமைச்சு வைக்கணும். சமையல்ல எதை முன்னாடி செய்யறது, பழங்காலத்துல எதை முன்னாடி செய்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா முன்னாடி சோறு தான் சமைச்சு வைப்பாங்க. இந்த கறி வகை செய்யறதெல்லாம் பின்னாலதான். இப்ப இருக்கிறவ என்ன பண்றா, முன்ன எல்லாம் கறிய பண்ணிட்டு பின்னால சோறு வடிக்கிறா. என்னன்னு கேட்டா என்ன சொல்றா, சாப்பிட வரும்போது சோறு சூடா இருக்கணும் அதுக்காக அப்படிங்கிறா. முன்ன இருந்தவங்க எல்லாம் ஏன் சோறு முன்னாடி வடிச்சாங்க அப்படின்னு கேட்டா, யார் யார் வந்து பசிக்குதுன்னு வருவான், வந்த போது அவனுக்கு இந்த சோத்தை எடுத்து போட்டு கொஞ்சம் மோர ஊத்தி ஒரு ஊறுகாய வச்சாலும் அவன் சாப்பிட்டு போயிடுவான். ஐயா நான் புடலங்கா கூட்டு பண்ணி வச்சிருக்கேன் அதை சாப்பிட்டு போன்னு சொல்ல முடியாதல்லவா, சோறு மாத்திரம் இருந்து கொஞ்சம் தயிர் போடுறேன் ஒரு ஊறுகாய வைக்கிறேன்னா சாப்பிட்டு போயிடுவான். அதனாலதான் காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு வந்த பகவான் வெறும் சோறு மாத்திரம் இருந்ததை சாப்பிட்டாரு, மாம்பழருக்கு வச்சாங்க இந்த அம்மா சாப்பிட்டாரு என்று வரலாறு வருகிறது அல்லவா. இந்த பெண் என்ன பண்ற, பிற்பகல்ல ஏதோ ஒரு வத்தலை வறுத்து வச்சிருக்கிறாளாம், அந்த மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்னு எழுதிருக்கார் ஒரு பாட்டு. பிற்பகல் உணங்கள் அட்டும் இந்த உபமானம், ரெண்டு வத்தல் வறுத்து வச்சிருக்கேன் நீ அதை சாப்பிட்டு போன்னு சொல்ல முடியுமா, வத்தல் சாப்பிட்டா உடம்புக்கு அது அந்த பயிர் பசி போகுமா, போகாதல்லவா. அதை நினைக்கின்ற என்னுடைய காலங்கள் இப்படி போய்விட்டது ஒரு காலத்துல நான் கோயிலுக்கு போறேன்னா நூறு பாட்டு நூத்தம்பது பாட்டு சொல்லுவேன் கோயிலுக்கு, நூறு பாட்டு நூத்தம்பது பாட்டு சொல்லுவேன், இப்ப சொல்ல முடியல. ஏன், வயசு இடம் கொடுக்கல ஒரு பக்கம், வேலை ஒரு பக்கம் இடம் கொடுக்கல அல்லவா. ஆமா ஏதோ ஒரு முப்பது முப்பது பாட்டு நாற்பது பாட்டாவது சொல்றேன், அதையாவது சொல்ல விட்டுருக்கிறான் கடவுள் அல்லவா. ஆமா விளக்கினால் கற்ற இன்பம் விளக்கினில் பதிர்ச்சியாகும், துளக்கிண்ணம் மலர் தொடுத்தல் தூயவின் ஏறலாகும், விளக்கிட்டார் வேறு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறேன் சட்டம் எழுதி வச்சவர் இவர் தான். நீ கோயிலுக்கு அபிஷேக ஆராதனை பண் தப்புன்னு சொல்ல, கோயில கூட்டி வெளுக்கிறதும் அதை விட கோயிலுக்கு விளக்கு போடுறதும் கோயிலுக்கு மாலை தொடுத்து கொடுக்கறதும் இதை விட ஒரு பெரிய புண்ணியம் என்ன தெரியுமா, அந்த புண்ணியத்துக்கு அளவு உண்டா கிடையாது, கோயிலுக்கு பாட்டு பாடிவிடு அப்படி. ஐயா எனக்கு பாட்டு தெரியாது ஐயா அப்படின்னு காட்சா சொல்லி நாம தப்பிச்சது வழி பார்ப்போம் இல்லையா. அதுக்குதான் நான் சொல்றேன், ஓம் நம சிவாய சிவாய சொல்லிட்டு இதையாவது சொல்லலாம்ல, அது சொல்ல மாட்டான். ஆமா விடு நான் உனக்கு நன்மை அவ்வளவுதான், போ யார் வேணாங்கிற இல்லையா. ஆமா

அதனாலதான் தேவாரத்துக்கு பொருள் எழுதாமலேயே நம்ம நாட்டுல புத்தகங்கள் வெளியிட்டாங்க. சொல்லுவது தவறு என்றும் சொல்வார்கள். நான் சொல்றதெல்லாம் ஒரு என்ட்ரன்ஸ் கிளாஸ் தான். ஆமா, ஓரளவுக்கு தான் என்னால சொல்ல முடியும். அது கூட ரைட்டா இருக்கும்னு கூட என்னால முடியாது. எனக்குன்னு தெரிந்த பொருளை சொல்லி விடுகிறேன், அவ்வளவுதான். முடியாதுன்னு சொல்ல முடியாமல் ஆகட்டும் பார்க்கலாம், ஆகட்டும் பார்க்கலாம் தெரியுது. அவருடைய வரலாறுல வருகிறது அந்த பெரிய பணக்காரர் அவர், அவர் ஐயா நான் உங்கள்கிட்ட திருவாதிரத்து பொருள் எழுத சொன்னேன், எழுதியே எழுதி சேர்ந்தாராம். ஒரு நாள் அந்த பணக்காரருடைய வண்டியில, அதாவது மாட்டு வண்டி, அப்பெல்லாம் கார் கிடையாது, அந்த அந்த மாட்டு வண்டியில திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு அந்த பாலத்துல வந்துட்டு இருக்காங்க. அங்க காவேரி பெருசல்லவா, அந்த பாலத்துல வந்து போது கேட்டானா அந்த பணக்காரன், ஐயா திருவாசகத்துக்கு உங்களை பொருள் எழுதுனே எழுதிய இன்னொரு தடவை நீ சொன்னீங்கன்னா அந்த ஆத்திர விழுந்து நான் உயிரை விட்டுருவேன். திருவாசகத்துக்கு பொருள் எழுத முடியாது தெரியுமா, எழுதக்கூடாதுன்னு தெரியுமா, இன்னுமே சொல்ல மாட்டியே, சொல்லு, சொன்னீங்கன்னா விழுந்துருவேன் இந்த தண்ணியில அப்படின்னா. ஆக நான் ஒரு ஒரு சில பொருள் நான் சொன்னேன்னு சொன்னா ஓரளவுக்கு தான் சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாடுறவன் சொல்லி காட்ட மாட்டேங்கிறான், சொல்றவன் பாடி காட்ட மாட்டேங்கிறான். தான் இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்கினேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். நான் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி, ஒரு அரிசி ஒடி மாதிரி தான் நான் சொல்லுகிற வரலாறு.

ஆக்கை. இந்த உடம்பு அஞ்சு நாள் ஆக்கப்பட்டது. மண்ணு, தண்ணி, காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த உலகம் அஞ்சு நாள் ஆக்கப்பட்டது. ஆமா, அந்த அஞ்சு இல்லாம வாழ முடியாது. இப்ப நம்ம உடம்புல இதுதான் மண்ணு, தண்ணி, ரத்தம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. வேற ஒருத்தர் ரத்தத்தை ஏற்றவன் அவருக்கு என்ன புரிஞ்சுதோ அந்த புரிஞ்சு நமக்கு ஒரு ரத்தம் வந்ததுதான். நெருப்பு தொட்டு பார்ப்பான், சூடு இல்லைன்னா சரி, சூடு இல்லைன்னா சுடுறான்னு இருக்கும், குடும்பம் காற்று இருக்கான்னு சொல்லி பஞ்ச வச்சு பார்ப்பான் போக்குல, காற்று இல்லைன்னு சொன்னா ஆகாயம். இதெல்லாம் இந்த அஞ்சு நாள் ஏற்றப்பட்ட ஆக்கை. அதனுள் அஞ்சு நாள் அந்த பஞ்சபூதங்கள் கோயிலுக்கு வந்ததுன்னா அது வேற எங்கேயாவது இருக்கு போடும். ஆமா, அஞ்சு நாள் உண்ணம் அறிந்தே என்ன அஞ்சு, அதுதான் நமச்சிவாய மந்திரம். அஞ்சு நாள் அஞ்சு நாள் உயிக்கும் வண்ணம் காட்டினாய்க்கு அச்சம் தீர்ந்தேன். எனக்கு நமச்சிவாய மந்திரம் சொன்னவனே எனக்கு அச்சம் தீர்ந்து விட்டது, பயம் தீர்ந்து விட்டது. அஞ்சு நாள் பொறித்த தண்ணி அதிகை வீரட்டன். சுவாமிக்கு பால் அபிஷேகத்தை விட, நெய் அபிஷேகத்தை விட, தேன் அபிஷேகத்தை விட அந்த பச்ச கவ்யம் என்று ஒன்று அபிஷேகம் செய்வார்கள். பால், தயிர், நெய், கோமயம், கோட்டலம், இது அஞ்சையும் சேர்த்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவார்கள். உடம்புல வருகிற அஞ்சும் சிவனுடைய திருமுடிக்கு போகிறது. அதனால்தான் பசு வளர்ந்தது பெரிய புண்ணியம் என்று சொன்னார்கள். அதனால்தான் பசுவை அடிக்கக்கூடாது.

பாடுகிறார். பத்தொன்பது பதிகமா நம்ம பாடிட்டு இருக்காரு. ஆமா, ஏன் இப்படி பாடி கிடைச்சதே நமக்கு பத்தொன்பது எத்தனையோ பாடி வச்சிருப்பார். இருக்கிறதையே நம்ம பாக்குறது இல்லையே. போனதை பத்தி அவங்க நினைச்சு நம்மளுடைய சொத்து, நம்முடைய உடைமை, நம்மளுடைய உடைமை. வீடு மாத்திரம் இல்ல, பேங்க் இருக்கிற பணம் மாத்திரம் இல்ல, தேவாரம் நம்மளுடைய உடைமை, கிடத்தக்கரிய உடைமை இதுதான் என்று நாம் எண்ணிக்கொள்ளணும். அப்படி திருவடி திருத்தாண்டகம் என்று ஒன்று பாடியிருக்க, அபூர்வமான பதியம். அவனுடைய திருவடி எவ்வளவு சிறப்புடையது என்று பாடி வைக்கிறார் சாமி. அரவணையான்

0: இப்போ திருவதிகை வீரட்டானத்துக்கு பெருமான், அப்பர் பெருமான் வந்தார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். நான் உங்களுக்கு தெரியாததை சொன்னேன்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லாரோ மகானுபாவம் என்னை விட நன்றா தெரிந்தவர்களும் இருப்பார்கள் என்று எனக்கு தெரியும். அதனால நினைவூட்டினேன் என்றுதான் நான் சொல்லுவேன். ஆக திருவதிகை வீரட்டானத்தை விருத்து புறப்பட்டார், பல சோதனைகளை அனுபவித்தார், திருப்பாதிரி கரையேறினார், நேர இங்க வர்றார். இப்ப நாம என்ன செய்யணும், நேர கோயிலுக்கு தான் போகணும். ஆக சுவாமியை இப்படி காட்டியிருக்கிறது நமக்கு என்ன அர்த்தம், அந்த மாதிரி நீயும் இரு என்றுதான் நமக்கு அவர் சொல்கிறார் என்று நாம் எண்ணிக்கொள்ளணும். இன்னும் ஒரு சிலதை உங்களுக்கு நான் நினைவூட்ட காத்திருக்கு. இவர் வந்து இந்த சமயத்திலிருந்து வெற்றி சமயமாகிய சமண மதத்துக்கு போய்விட்டார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டேன், உங்களுக்கு தெரியவும் செய்யும். அதை சேர்க்கிறார் பெருமான் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா, நம்பர் அருளாமையினால் வேற்று சமயம் போனார் அப்படின்னு எழுதி வச்சுட்டார். அப்பறம் குறை சொன்னாரா பாத்தீங்களா, ஆமா தற்புடைய பெண் ஒருத்தி கணவன் பேர்ல தப்பு சொல்ல மாட்டாள். ஆமா கண்ணகியை விட்டு பிரிந்து விட்டான் சோழன், திரும்பி வந்தான், இவ அழுதா, அழாதே கண்ணகி என்று சொன்னான். அப்ப சொன்னாலாம் அவ, இத்தனை நாளும் அடியார்களுக்கு நீயும் நானும் இருந்து அமுது படைக்கக்கூடிய புண்ணியத்தை நான் இழந்து விட்டேனேன்னு அழுதாளாம் என்று சொல்லுகிறார். நான் திருப்பதிகாரத்தை தொட்டவன் அல்ல, சொல்லதை கேட்டுதான் சொல்றேன் இல்லவா. ஆக அந்த மாதிரி கற்புடைய பெண் சேர்க்கிறார் பெருமா என்ன சொல்லுகிறார், அப்பரை குற்றம் சொல்லுவாரா, இல்ல எந்த நாயனா இருந்தாலும் இருப்போட்டுதான் சொல்லுவார், அப்பர் சொன்னான் என்று சொல்லவே மாட்டார். திருத்தொண்ட நாயனார் சொன்னான் என்று சொல்ல மாட்டார், இன் போட்டு சொல்லவே மாட்டார் எந்த நாயனாரையும். மங்கையக்கரசியார் என்றுதான் சொன்னார், மங்கையக்கரசி என்று நிறுத்தி விடவில்லை, ஆர் விகுதி போட்டுதான் சொன்னார் அவர். ஆமா மங்கையக்கரசியார் என்றுதான் சொல்லுவார, சொன்னாள் என்று சொல்ல மாட்டார் அவர். இது சேக்கிரார் பெருமானுக்கு உள்ள ஒரு தனி தெய்வத்தன்மை. ஆக இவர் வேற்று மதத்துக்கு போனது சிவன் அருளாமையினால், நம்பர் அருளாமையினால் வேற்று சமயம் குறுகினார் எழுதிட்டார். திரும்பி வந்தபோது என்ன எழுதினார், நம்பர் அருளினமையினால் திரும்பி வந்துவிட்டார் எழுதிட்டார். இத சொன்னவர் யார் தெரியுமா, தஞ்சாவூர்ல ஒரு வக்கீல் பிராமணன். சேக்கிரார்னு சொன்னா சேக்கிரார் குப்பையா இருக்கா கூலமா இருக்கான்னு பார்க்க மாட்டார், என் பெருமானே கீழே விழுந்துருவார். அவருக்கு சேக்கிரார் அடிப்படி என்று பேர். ஆமா சேக்கிரார் கோயில் திருப்பணின்னு நான் சொன்ன போது எக்கச்சக்கமான பொருளை எனக்கு கொடுத்தவர் அவர். ஆமா சேக்கிரார் கோயில் திருப்பணி பண்ண போறேன்னு சொன்னேன், உனக்கு அந்த புண்ணியம் கிடைச்சிருக்கப்பா, என்ன வேணும் உனக்கு, நான் கொடுக்க சொல்றேன். இப்ப கூட மறுபடியும் ஒரு சேக்கிரார் கோயில் திருப்பணி செய்ய இருக்கிறேன். திருநாகேஸ்வரர் கோயிலை கட்டியவர் சேக்கிரார் பெருமான் இல்லவா. ஆமா திருநாகேஸ்வரம் என்பது கும்பகோணத்தில் இருப்பது, அது அவருடைய தாயார் ஊர், அது காப்பனார் ஊர் குன்றத்தூர். அந்த ஊர்ல மண்டபம் எல்லாம் கட்டி இருக்கிறார், அவருடைய சிறையெல்லாம் அங்க இருக்கிறது. இங்க குன்றத்தூர்ல ஒரு ஊர் உண்டாக்கி அதை திருநாகேஸ்வரம் என்று அதற்கு பெயர் வைத்து, அதுக்கு 40 ஏக்கரோ 60 ஏக்கரோ நிலம் எழுதி வைத்து அந்த ஊரை உண்டாக்கி அங்க ஒரு கோயிலை கட்டினார். அதுக்கு பேர் திருநாகேஸ்வரம்னு பேர். இப்ப குண்டத்தூருக்கு அந்த பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் தான் இருக்கும், சாஸ்திரங்கள்ல எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. ஆமா அந்த கோயிலை கட்டினார் அல்லவா, அந்த கோயில்ல ஒரு சேக்கிரார் திருவுருவம் இருக்கிறது, சின்ன கோயில் இருக்கிறது. ஆக சேக்கிரார் பெருமான் இப்படி எழுதி இருக்கிறார்,
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திரு கொச்சை வயம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண்பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயினார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: வைசன் கோயில் தான் புள்ளிருக்கு வேலூர்னு பேர். புள்ளிருக்கு வேலூருக்கு அழைக்கிறோம். 148 ஒன்றை மதமத்தம் கதிர்மதியும் உள்ளார்ந்த சடைமுடியும் பெருமானார் உரையுமிடம் தல்லாய சம்பாதி சடா என்பா தாமிருவர் புள்ளானார் கரையனிடம் புள்ளிருக்கு வேலூரே தையலால் ஒரு பாகம் சடை மேலானவளோடும் ஐயம் தேர்ந்து உடல்வாரோர் அந்தனார் உரையுமிடம் மெய் சொல்லாயிராவணனை மேலோடி ஈடடித்து பொய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வேலூரே போகாமே பொறுதடித்தான் புள்ளிருக்கு வேலூரே கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொலை நின்ற பரஞ்சோதி மயிலுபிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரே இறங்கொண்ட அடியார் மேல் தீவினி நோய் வாராமே அறங்கொண்டு சிவதன்ம உடைத்த விரானமருமிடம் மரங்கொண்டங்கு இராவணந்தன் வலிகருதி வந்தானை புறம் கண்ட ஜடா என்பான் புள்ளிருக்கு வேலூரே அத்தி என்கண் ஈருரி மூடி அழகாக அனலேந்தி பித்தரை போல் பலிதெரியும் பெருமானார் பேணுமிடம் பத்தியினால் வழிபட்டு பலகாலம் தம் செய்து புத்தியொன்ற வைத்துகந்தான் புள்ளிருக்கு வேலூரே பன்னொன்றை செய்பாடும் அடியார்கள் குடியாக மண்ணின்றிவின் கொடுக்கும் மணிகண்டன் மருவுமிடம் என்னின்றி முக்கோடி வாழ்நாளதுடையானை பொன்னொன்ற பொழுதொழித்தான் புள்ளிருக்கு வேலூரே வேதித்தார் புறம் ஒன்று விங்கனையால் வெந்தவிய சாதித்த வில்லாளி கண்ணாலன் சாருமிடம் ஆதித்தன் மகன் என்னகல் ஞானத்தவரோடும் போதித்த சடா என்பான் புள்ளிருக்கு வேலூரே கடுத்து வரும் கங்கை தனை கமல்சொடை என்றாடாமே தடுத்தவர் எம்பெருமானா தாமினதாய் உடையவிடம் விடைத்து வரும் இலங்கை கோன் மலங்கச் சென்று இராமற்காய் புடைத்தவனை பொறுதளித்தான் புள்ளிருக்கு வேலூரே செடியாக உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான் பொடியாடி கடிமை செய்த புள்ளிருக்கும் வேலூரை கடியார்ந்த பொழிற்காடி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்லவல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பே சிவாதிருச்சித்தவளம். இந்த பதியம் மிகச்சிறந்த பதியம். புள்ளிருக்கு வேலூர், புல்னா பறவை, பறவைன்னு பொதுவாக சொன்னாலும் கூட ஜடாயும் சம்பாதி, ராமாயணத்தில் வருகிற ஜடாயு சம்பாதி ஆகிய இருவரும் பல நாட்கள் பல ஆண்டுகள் வழிபட்டாரலாம் இந்த நம்முடைய ஊரில். இதில் வைசிரன் கோயில் இன்னைக்கு இருக்கிற வைசிரன் கோயில் என்ற பெயர் புள்ளிருக்கு வேலூர்னு இருக்கு. அந்த புல் பறவைகளாக இருக்கிற ஜடாயு சம்பாதி ரெண்டு வழிபாடு செய்தது. இருக்குன்னா வேதம், வேள் வேள்னா முருகன். எனவே ஜடாயு சம்பாதி ஆகிய பறவைகள், வேதங்கள், முருகன், இந்த மூவரும் வழிபாடு செய்த இடம் நம்முடைய வைசிரன் கோயில் புள்ளிருக்கு புள்ளிருக்கு வேல்வூர் முக்கியமான பகுதி. இதுல ஜடாயு சம்பாதியை பத்தி குறிக்கிறார். ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போகின்ற பொழுது இடையில இந்த ரெண்டு பெருமக்கள் பார்த்திருக்கிறார். யாரு? ஜடாயு சம்பாதி. தன்னால் முடிந்த அளவு தடுத்திருக்கிறார். ஆனால் அந்த அரக்கன் இவர்களை தடுத்து நிறுத்திவிட்டு மேலே போயிட்டான். ஆனால் குத்துயிரும் கொலவீருமா அந்த ஜடாயு சம்பாதி இருக்கும் போது ராமபிரான் இலக்குவனோடு கூட அப்படியே தேடிட்டு வர்றார். வந்த உடனே இதை அப்படியே கண்டு தழுவிக்கிட்டு தான். ஏன்னா தசரதன் காலத்துல இருந்து வேண்டிய குடும்பம் இது, இந்த ஜடாயு சம்பாதி. அப்பதான் இந்த மாதிரி இந்த வழியா அவன் போறான்னு சொல்லி சொன்னாராம். இதெல்லாம் ராமாயணத்திலும் இருக்கிறது, நம்ம திருமுறைகளிலும் இருக்கின்றன. நான் தான் சொன்னேன், திருமுறைகளில் ராமாயணம் என்று ஒரு பய என்னல. நம்முடைய வேலூர்ல கம்பர் விழாவில் பேச சொன்னாங்க, நீங்க கேட்டீங்களா, திருமுறையில் ராமாயணம் ஏன் பேசக்கூடாதுன்னு, ஏன் பேசக்கூடாது, ஜன்னிப்படுத்துருமே இருக்குதே சாமி, இருக்குதே சொல்லப்படாத. சரி, அதனால இந்த ராமாயண கருத்துக்கள், இதுல ராமாயணம்னா நீங்க கம்ப ராமாயணம் இல்ல, கம்பர் பின்னால ராமனுடைய வரலாறுகள் இருக்குன்னு அர்த்தம். ஆமா ஆமா, திருமுறை போய் கம்பர

என்பதைத்தான் நம்ம சொல்றமே தவிர கம்பராமாயண கருத்துக்கள் திருமறையில் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அசட்டுத்தனம், காலம் தெரியாம சொல்றோம் அல்லவா. எனவே புள்ளிருக்கு வேலூர் கல்லார்ந்த பூங்கொண்டை மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடைமொழியும் பெருமானார் உரையுமிடம். பெருமானுடைய திருச்செடியில மதி இருக்கு, கொண்டை இருக்கு அல்லவா, பிறை இருக்கு, இது பிறை இருக்கு, பாம்பு இருக்கு. சரிசா, இவர் இவ்வளவு ஆட்டம் போடுறாரு, அதெல்லாம் கீழே விடாதானாரு. உள்ளார்ந்த சடைமுடி, சடையை நல்லா அப்படி தெரிஞ்சிருக்காரா, இந்த பிறையெல்லாம் ஏண்டா ராஜா இங்க இருக்காத உளுந்துருவேன்னு சொல்லிட்டு இப்படி உள்ள அப்படியே வச்சு திணிச்சிருக்காரு. உள்ளார்ந்த சடைமுடியம் பெருமானார் உடையுமிடம். அவர் இருக்கிற இடத்த கேட்டீங்கன்னா, தல்லாய சம்பாதி ஜடா என்பார் தாம் இருவர் புல்லானார். அருமையா பெயரே குறிக்கிறார் ஞானசம்பந்தர். சம்பாதி ஜடாயுங்கிற ரெண்டு பேர் பறவைகளாக இருந்தவர்கள். வழிபட்ட புள்ளிருக்கு வேலூரே, வழிபாடு செய்த இடம் எங்களுடைய வைசேரன் கோவில் என்று சொன்னார். எப்படி வழிபாடு செய்தார்கள் ரொம்ப அருமையா சொன்னார். இன்னொரு பாட்டுல அந்த பாட்டு சொல்றேன், மூணாவது பாட்டுல, யோசனை போய் பூக்கொணர்ந்தங்கு ஒரு நாளும் ஒழியாமே பூசனை செய்து நிதிருந்தான். இந்த ஜடாயு சம்பாதி வைசூரம் கோயில் இருக்கிற நந்தவனத்தில் இல்லையா, பின்ன எங்க பூம்புகார் போய் அங்க ஜடாயு வனம் சம்பாதி வனம்னு இருக்குது, இன்னைக்கும் பேர் இருக்கு. அங்க இருக்கிற இடத்துல நந்தவனத்துல பலர் படிச்சுட்டு வந்து அப்படியே கையில் எடுத்துட்டு வந்து பறந்து திருப்புள்ளிருக்கு வழிபாடு செய்தான். ஒரு நாளும் ஒரு யோசனை தூரம் போய் பூக்குணர்ந்து ஒரு நாளும் ஒடியாமே வழிபாடு செய்தான். சரி, இன்னைக்கு கிடக்குது போ, நாளைக்கு பூஜை பண்ணிக்கலாம் எல்லாமே தவறாமல் வழிபாடு செய்தது ஜடாயு சம்பாதி. ஆனால் நான் எப்படி சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு நேரம் இல்லை. ராமாயணத்துல இந்த ஜடாயு சம்பாதி ரெண்டு பேரும் சிவ வழிபாடு செய்தார்கள் என்று இருக்கிறதா, கொஞ்சம் பார் சொல்லுங்கள்னு சொன்னேன். யாராவது இங்க இருக்கிற பெருமக்கள் புலவர் மக்கள் இருந்தாலும் சரி, இல்லை புலவர்கள்ட்ட சொன்னாலும் சரி, அடுத்த மாதம் சொன்னா தேவல. நம்ம கம்பராமாயணத்துல ஜடாயு சம்பாதி இந்த இரண்டு பேரும் சிவ வழிபாடு செய்தவர்கள் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறதா என்பதை பார். இருந்தாலும் இருக்கட்டும், இல்லைனாலும் இல்லை என்று இருக்கா. அப்புறம் தான் அதுக்கு மேல சில வடிவுகள் இருக்கு, அதுக்காக தான் உள்ள சொல்றேன். முருகா முருகா, சிலதெல்லாம் நடந்திருக்குது நடந்திருக்குது சிவம். அதனால யோசனை போய் பூக்குணந்து ஒரு யோசனை தூரம் சென்று பூக்குணந்தார்தான். அப்படி வழி இந்த ஜடாயு சம்பாதி மாதிரி சிவ வழிபாடு செய்தவங்க ராமாயணத்திலே இல்லை, ராமன் அந்த மாதிரி ஆளுதான். தடவை அவன் வந்து இவ்வளவு சிவ பூஜை செய்தும் அந்த பிறன்மனை நயந்ததுனால குட்டிச்சோரா போச்சு, குட்டிச்சோரா போச்சு. இல்லைன்னா அவனும் பெரிய நல்லா சிவ பூஜை எல்லாம் செஞ்சவன் தான், வாலி செஞ்சவன், சிவ பூஜை செஞ்சவன் சிவம். அவன்கிட்ட ஒரு தப்பு, அண்ணன் தம்பியில் சண்டைப்பாடு தொந்தரவு. அதனாலதான் சிவவழி, அதனால நான் அன்றைக்கே சொல்லிட்டு இருக்கேன், இந்த நம்ம சிவ வழிபாடு ஆற்றினால் மட்டும் போதாது, ஒழுக்கம் சரியா இருக்கணும். சமயத்தில் வந்து ஒழுக்கம் என்பது ஒரு கரை, சமய இது இறை வழிபாடு என்பது ஒரு கரை. இந்த வழிபாடும் ஒழுக்கமும் சேருகின்ற பொழுதுதான் சமயம் முழுமை பெறுகிறது, இல்லையானால் பொத்துக்கிட்டு போடும், உடைச்சிட்டு போடும், சமயங்கிற ஆறே இருக்காது. அதனால்தான் நம்முடைய பாடத்திட்டங்களிலே சமய உணர்வோடு கூடிய பாடம் இருக்கணும், ஒழுக்க உணர்வோடு கூடிய பாடம் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ரெண்டையும் தொடல இந்த பையங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் கிடையாது, ஒழிச்சு விட்டாங்க. அப்புறம் நாம என்ன பண்றது, நீ இன்னைக்கு போலாம் வரலாம், சமயம் இன்னைக்கு இருக்குடா, நீ இன்னைக்கு வருவே அஞ்சு வருஷம் இருப்பேன், மூணு வருஷம் போடுவ, உங்க கையில தான் அந்த உலகம் இருக்கா. சமயம் நமக்குன்னு ஒண்ணு வேணும், அது கருதி மற்ற சமயத்தை எழக்கூடாது, புறக்கணிக்க கூடாது, அதெல்லாம் சத்தியம். நமக்கு ஒன்னும் சமயம் இருக்கக்கூடாத, முருகா முருகா, அதனால போயிட்டு சரி போட்டு. எனவே யோசனை போய் பூக்குணந்தங்கு ஒரு நாளும் ஒழியாமே பூசனை செய்து இனிதிருந்தான். அதனால ஒரு யோஜனை தூரம் போய் பூக்குணந்து ஒரு நாளும் தவறாம சிவ வழிபாடு ஆற்றியவர்கள் ஜடாயும் சம்பாதியும் என்று சொல்லப்படுது. அப்புறம் ராமாயண வரலாறா என்ன சொல்லுதுன்னா, இது வந்து சிவ வழிபாடு. ராவணன் மேலே போனானா, அந்த ராவணன் எப்படி போனானா, ரெண்டாவது பாட்டுல, மெய் சொல்லாயிராவணனை, மெய் சொல்லாயிராவணனை. ராமாயணம் எப்படி பார்த்தீங்களா வரலாறு, இந்த பய போய் சீதைகிட்ட போன போது தன்னுடைய வடிவு வந்து

0: ஒரு தவ வடிவாக இருந்து போனவன், தன்னுடைய உடம்பை வந்து அரக்க வடிவாக காட்டாம மெய் சொல்லா இந்த உடம்பை மறைச்சிட்டு போனானா, அத மெய் சொல்லாயிராவனனை. மெய்ங்கிறது உடம்பு, இன்னொன்னு பொருள் மெய் சொல்லா, உண்மையை சொல்லாத பெயர். நான் உன்னை விரும்புகிறேன் என்று போய் சொல்லலாங்க, அப்பதான் உண்மையா சொன்னது அர்த்தம். உண்மையா சொன்னானா இல்லையே? அப்ப உடம்பையும் காட்டாது உள்ளத்தையும் காட்டாது வந்தான் என்பார் மெய் சொல்லா என்று சொன்னார். நயம், மெய் என்பது உடம்பையும் குறிக்கும், மெய் என்பது வாய்மையும் குறிக்கும். எனவே மெய் சொல்லா இராவணனை அப்படி தூக்கிட்டு போனான். ஜடாய சம்பாதி பார்த்தாரா மேலோடி, ரெண்டு பேரும் பறந்து போனாங்களா, ஈடடித்து அவனை ஒரு கை பார்த்தாங்களாம். இருந்தாலும் அந்த பையன் அரக்க பையனால சிறக வெட்டிட்டு போயிட்டான், அப்படியே கீழே கிடந்தது. பொய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வேலூரே. அந்த வழியா வந்த ராமபிரானை பார்த்த உடனே இது மாதிரி போனா என்ன பண்றது என்று சொல்லிவிட்டு அப்படியே உயிர் திறந்து விட்டார்லாம். பொய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வேலூரே. இப்ப ராமாயண வரலாறு எப்படி இருக்கு பாத்தீங்களா, திருமுறையில மறைக்கப்படாது, இருக்குன்னு சொல்லு. இதுபோல் ராமாயணத்தில் கந்தபுராண வரலாறுகளோ ஏனைய சிவவடியார் வழியார்கள் இருக்கா பாருங்க பாருங்க. நாங்க என்ன பண்ண, நாங்க ஒண்ணும் சொல்ல சாமி, நாங்க ஒண்ணும் சொல்ல, இருக்கா எஸ் ஆர்னோ அதான் விரும்புறோம். எனவே அப்புறம் இந்த ராவணம் பய எது வரைக்கும் போனான்னாரு, ஆகாயம் தேரோடும் நாலாவது பாட்டு, அவன் ரொம்ப மேல உயர்ந்து பறந்தனா. ஏன்னு கேட்டா எவனாலும் பாத்துருவான்னு சொல்லிட்டு சிதிய. ஆகாயம் தேரோடும் இராவணனை அமரின் கண் போகாமே பொறுதழித்தான் புள்ளிருக்கு வேலூரே. தன்னால் முடிஞ்ச அளவு தடுத்தாங்க பாவம் பறவைகள், அவன் அரக்கன், முடிஞ்ச அளவு தடுத்தாங்க, முடியல விட்டுட்டாங்க. ஆனா செய்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க, ராவணன் மனைவி இவன் கவர்ந்து போகிறான் என்பதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. பாவம், வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரே. அருமையான குறிப்பு. ஐயா ஜடாயு சம்பாதி எப்படி வழிபாடு செய்தார்னாரு, சண்டிகேஸ்வரர் மாதிரி வழிபாடு செஞ்சாங்களாம். சண்டிகேஸ்வரர் எப்படி செஞ்சார், சிவலிங்க திருமேனி வச்சா செஞ்சார், தாவரம் மணலால் கூப்பி மணலையே அப்படி சிவலிங்கமாக குவித்து அப்படி வழிபட்டாரா, அதே போல இவர்களும் மணலை சிவலிங்கமாக வைத்து வழிபட்டாங்களாம். அப்படி குவிச்ச உடனே சிவலிங்க திருமேனியா, வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு. பக்கா ஞானசம்பந்த தேவாரம் தேவாரம். இப்ப ஜடாயும் சம்பாதியும் எவ்வாறு வழிபாடாற்றினார்கள் என்று ஒரு வினா கேட்ட நம்முடைய தேவாரம் பதில் சொல்லுகிறது, கம்பராமாயணம் பதில் சொல்லுகிறதா, நீங்க தான் சொல்லணும். மரங்கொண்டங்கு இராவணந்தன் வலிகருதி வந்தானே புறங்கண்ட ஜடா என்பான் புள்ளிருக்கு வேலு. ஒவ்வொரு பாட்டையும் சொல்றாரு இல்ல, இந்த திமிர் பிடிச்ச பய ராவணன் மரங்கொண்டனர் பாவ செயலை செய்தவனாக இருக்கிற அந்த ராவணன் இப்படி போக தன்மால் இயன்றவளவு அவளை தடுத்து நிறுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஜடாயும் சம்பாதி என்று சொன்னார். பத்தியினால் வழிபட்டு பலகாலம் தவன் செய்த புத்தி ஒன்றவை துகந்தான் புள்ளிருக்கு வேலூரே. சுவாமி ஜடாயு சம்பாதி என்ன ஒரு மாசம் செஞ்சிருப்பாங்க, பலகாலம் தவம் செய்து புள்ளிருக்கு வேலூர்ல எத்தனையோ காலம் தவசிதாரலாம். எப்படி சாங்கம் செய்தார், புந்தி ஒன்ற வைத்து வந்தான் மன ஒருமைப்பட்டு வழிபாடு செய்தார்லாம், மன ஒருமைப்பட்டு வழிபாடு செய்யலாம், ஏனோ தானோன் வழிபாடு செய்ய. எப்படி வழி செய்தார்கள், எங்கே பூ கொண்டார்கள் என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது நம்முடைய ஞானசம்பந்த தேவாரத்தில். ரொம்ப அருமை. என் நின்றி முக்கோடி வாழ்நாளதுடையானை புண்ணொன்ற பொறுதளித்தான் புள்ளிருக்கு வேலூரி. முக்கோடி வாழ்நாள் உடையவன், வரம் பெற்றவன் சிவபெருமானத்தில் யாரு, ராவணன். முக்கோடி வாழ்நாளும் முயன்று உடைய பெருந்தவமும் முக்கோடி வாழ்நாளும். ராவணன் இறந்த பிறகு வருந்தறாந்த மனைவி யாரு, மண்டோதரி அல்ல வண்டோதரி, வானா வானா போடணும் வண்டோதரி. அதனால முயனுடைய பெருந்தோமும் எல்லாம் போயிட்டுதே என்று சொல்லி அந்த ராவணன் இறந்து கிடக்கும் போது வருந்துறாராம். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எப்பா பெருமான் போய் வாங்கினியே நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று கருதினாயே தவம் கடந்தியே அதெல்லாம் போயிட்டுதேப்பான்னு வருந்துகிறார். இதையெல்லாம் ஞானசமுந்தர் தேவாரத்தில் இருக்கின்றது. புன்னொன்ற பொறுதளித்தான் புள்ளிருக்கு வேலூரே ஆதித்தன் மகன் என் அகல் ஞானத்தவரோடும் போதித்த ஜடா என்பான் புள்ளிருக்கு வேலூரே. நீ யாருப்பான்னு கேட்டா நான் சூரியன் புள்ளின்னு தான் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாராம். இப்படி எல்லாம் இருக்கிற அந்த விடைத்து வரும் இலங்கை கோன் மலங்க சென்று சரி யாரோ ராவணன் வந்து தூக்கிட்டு போறான் நமக்கு என்னன்னாரு இவங்களுக்கு வேண்டியவங்க ராமர். அதனால ராமர்காய் ஏன் ஜடாயு சம்பாதியத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா ராமபிரானுக்காக இவர்கள் போடு கொடுத்தாராம். ராமர்காய் என்றெல்லாம் சொல்லுகிறது தேவாரம். அவர் பேரு குப்புசாமி மலையார்னு பேரு. நல்ல வயசானவர் கம்பர் விழாத்தவர். அவர் தான் வேணும்னு கம்பரில் திரு ராமாயணம் அப்படி எங்கேயோ பேசும்போது சொல்லியிருக்கேன் அதை வாங்கிட்டாரு. பேசுங்கன்னு பேசணும் தலையா வாங்கி விட போறான் போட. அதனால முருகா முருகா. அதனால இப்படி அந்த ஜடாய சம்பாதியை பற்றி ரொம்ப அருமையான சொன்னார். செடியாய உடல் தீர்ப்பான் தீவினை கோர் மருந்தாவான் பொடியாடிக்க அடிமை செய்த புள்ளி இருக்கு வேலூரை கடியார்ந்த பொடிக்காடி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு. மடியாதுன்னா சோம்பல் இல்லாம சோம்பல் இல்லாம அந்த கல்லார்ந்த பூங்கொண்டை எப்படி படிக்கிறோமோ உட்கார்ந்து அது போல பதினோராவது பதியும் படிக்கணும். எங்க பையங்க படிப்பான் சரியா அந்த எட்டு எட்டு எட்டரை மணிக்கு சாப்பிட்டு வந்து படிச்சான்னா முதல்ல இப்படி படிப்பான். அப்புறம் மெதுவா வந்து இப்படியும்மா அப்புறம் இப்படியும்மாங்களா அப்புறம் இப்படியும்மா போயே போச்சுன்னு போச்சு. இதெல்லாம் நீங்க ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா விடுதியில என்ன பண்றது. நான் சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு பையன் திருக்காட்டுப்பள்ளி தசரதராமன் பேர். அவன் ஒருத்தன் தான் ஆறு மணி நேரம் ஆனாலும் இப்படியே இருந்து படிப்பான். முதுக வளைக்காம படிச்ச ஒரே ஒரு ஆள் நாங்க பார்த்தது. என்னப்பா தசரா ஐயா சும்மா உட்காரு உட்காருப்பா ஹாஸ்டல் போனா நம்ம போய் எந்திரிக்கணும்னு அவசியம் இல்ல. ஹாஸ்டல் போனா அதுக்காக எந்திரிக்கணுமே அவசியமா ஒரு அதுக்காக ஒரு பாவனை காட்டுவோம் பரவாயில்லப்பா உட்காந்து படிங்க படிங்க அதுதானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருந்து படிப்பான். நான் கண்டதுல ஒரு பையன் கூட அது மாதிரி இல்லை. நானே எப்படி படிச்சதில்ல. நான் எப்படி படிக்கணும்னா ஒரு பெஞ்சு ஒரு பெட்டி அதில் இந்த தலைவாணியை சாத்தி வச்சுட்டு இந்த பத்து பைசா பல்பு அப்போ திருப்பணந்தாளில் மின்னுடக்கெல்லாம் இல்லை இந்த பத்து பைசா பல்பில் தான் தொல்லாப்பியம்லாம் படித்தோம். மணிக்கணக்கில் இவ்வளோ உண்டு மண்ணெண்ணை ஊற்றணும்னா ஒரு நாள் பூரா எரியும் இந்த இவ்வளோ உண்டு பல்பு கண்ணு அதனால தான் போச்சு. படிக்க ஓர் கண்ணாடி பார்க்க ஓர் கண்ணாடி அப்படின்ட்டு மேலும் ஒரு மணி நேரம்லாம் படித்த போதாது. ராத்திரி சமயத்தில் ஒன்பது மணிக்கு உட்காந்தா பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு வரைக்கும் படிச்சிருக்கோம். சத்தியம் ஏன் இவ்வளோ பெரிய புஸ்தகம் அது மறுநாள் தேர்வு எழுதணும்னா கிளாஸும் வாங்கணும்னா நம்ம நம்பர் இந்த தேர் கிளாஸ்லேயே செகண்ட் கிளாஸ்லேயே பார்த்தா அவமானம்னு அர்த்தம். பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளாஸில் மேலே பார்க்கணும் ஜம்னு முதல் வகுப்பு அதில் பார்க்கணும் ரெண்டாவது இறங்கவே கூடாது. என்னமோ ஆண்டவன் குரோன் சாமியில் கொடுத்த அந்த தவப்பலம் எங்கள் ஆசிரிய பெருமக்கள்லாம் எங்கள் மீள் வைத்து பற்றும் அருமையாக பாட நடத்திய அந்த பாசமும் எங்கள் ஆசிரிய பெருமக்கள் ஆசிரிய பெருமக்களே. ஆமாமா அவங்க தந்த பிச்சை ஏதோ இப்படிலாம் அவங்க செஞ்சுக்கிட்டு அவ்வளோ அருமையான பேராசிரியர் என்ன பண்ணுறது. அதனால கடியானந்த பொடிக்காளி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார் மடியாதுன்னா சோம்பல் இல்லாமல் இருக்கணும் இல்லையாம் மறுபிறப்பே. அதனால இதை நல்ல அருமையாக சொன்னவர்களுக்கு இன்னொரு பிறப்பு என்பது இல்லை. மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமி கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்லாணி என்றாரே அந்த மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராதவாறு தடை செய்யும் இந்த அருமையான பதிகம் என்று பயதை பணிந்துள்ளார். ஆகவே புள்ளிருக்கு வேலூர்ல பெரிய கோயில் பல பேர் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சாதம் பருக்கையா கிடக்கும் ஏன்னா அங்கே சாப்பிட்டு போடும் அறிவிடும். அதனால வந்து பிரகாரம் எல்லாம் இப்ப நல்லா அருமையா திருப்பணி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம இப்ப என்ன பண்றோம் கேட்டா, ஞான சம்பந்த பெருமான் எல்லாரும் இருங்கள் சாப்பிட்டு போலாம் அப்படிங்கிறார். சுவாமி உங்களோட சாப்பிட கொடுத்து வைக்கணுமே என்று சொல்லிவிட்டு ஞான சம்பந்த பெருமானுக்கு முதல் இலை போட்டு அதன் பக்கத்துல அடியோடெல்லாம் போட்டு சும்மா நீங்க உட்காருங்க சிவகாசி பெருமக்கள். இல்ல சுவாமி நாங்க ரெண்டாவது பந்தியில சாப்பிடுறோம். நீங்க எங்க பந்தியில் சாப்பிடணும்? அப்படியானா நாங்க பின்னால உட்காந்துக்கிறோம் சாமி என்று சொல்லி ஞான சம்பந்தர் முன்னே அவருக்கு பின்னால நாம சிவகாசி அப்படி பந்தி போட்டு இப்ப சாப்பிட போறோம், சாப்பிட்டுட்டு மீண்டு வருவோம் என்று சொல்லி முற்பகல் சிந்தனையை நிறைவுபடுத்தும். இன்று பிற்பகல் போதில் ஒரு 5 பதியங்களை நாம் நினைவு கொள்ள வேண்டிய அமைப்பு இருக்கிறது. அந்த வகையிலே இப்பொழுது திருப்புள்ளிருக்கு வேலூர் என்ற அருமையான வைத்தியரன் கோயில் இருந்து ஞானசம்பந்த பெருமானோடு கூட திரு நின்றியூர் என்ற ஊருக்கு வருகிறோம். நீங்கள் இன்றும் தில்லையிலிருந்து வந்தால் சீர்காழி வைத்தியரன் கோவில் அதை தாண்டிங்கன்னா திருநின்றியூருங்கிறது நம்ம ரோட்லயே இருக்கு. நம்ம மயிலாடுதுறை டு வைத்தியரன் கோயில்ல வழியிலே இருக்கு சின்ன கோவில் திருநின்றியூர். ஆனால் இல்ல அதுல என்ன பண்றீங்கன்னா திருநந்தியூர்னு போட்டிருக்கேன். திருநின்றியூர்னா நின்றியூர்னா நிலை பெற்றிருக்கிற ஊர். எனவே திருவானது நிலை பெற்றிருக்கிற ஊர் நமக்கு அருமையா இருக்கு. அது எப்படியோ நீனாவ நானாவாய்க்கு திருநந்தியூர்னு போட்டு இருக்குது. எனவே திருநந்தியூர் வருகிறோம். அந்த அருமையான பெருமானோடு கூட வந்து இங்கே நாம் இதை எண்ணுகிறோம். திருநந்தியூர் பக்கம் 152 பக்கம். சூலம்படை சுண்ணப்பொடி சாந்தம் சுடு நீரு பாலம் மதி பவலச்சடை முடிமேலது பண்டை காலன் வலி காலின்னோடு போக்கிக் கடி கமழும் நீலம் மலர் பொய்கை நின்று ஊரின் நிலையோர்க்கே அச்சமிலர் பாவமிலர் கேடும் நிலர் அடியார் நிச்சமொரு நோயுமிலர் நா தாமும் நின்றி ஊரில் நச்சமிடருடை மச்சமிடருடையானரும் கொந்தென எந்தாலும் பச்சமுடையதிகள் திருப்பாதம் பணிவாரி பறையின் ஒலி சங்கின் ஒலி பாங்கரவு மாற அறையும் ஒலி எங்குமவை அறிவாரவ தன்மை நிறையும் புனல் சடைமேலுடை அடிகள் நின்றி ஊரில் உரையும் இறை அல்லாதனது உள்ளம் உணராதீ பூண்டவரை மார்வில் புரி நூலன் மீறி கொன்றை ஈண்டவதனோடும் ஒரு பாலம் மதி அதனை தீண்டும் போலில் சூழ்ந்த திரு நின்றியது தன்னில் ஆண்ட கடல் தொழிலல்லது அறியார் அவர் அறிவீ குடலின் இசை வண்டின் இசை கண்டு குயில் கூவும் நிழலின் எழில் தாழ்ந்த போலில் சூழ்ந்த நின்றி ஊரில் அடலின் வளன் அங்கையது ஏந்தியனராடும் கடலின் ஒளி ஆடும் புரி கடவுள் கலை கண்ணி மூடல் முறுவல் வெண்ணகை முடையாளொரு பாகம் சாரல் மதி அதனோருடன் வஞ்சரை வைத்த வீரன் மலி அழகார் பொழில் மிடையும் திரு நின்றி ஊரன் கடல் அல்லாதனது உள்ளம் உணராதீ பற்றியொரு தலைகையினில் ஏந்தி பலி தேரும் பெற்றியது வாகி திரு தேவர் பெருமானா சுற்றி ஒரு வேங்கையதலோடும் பிறை சூடும் நெற்றி ஒரு கண்ணா நின்றி ஊரின் நிலையாரி நல்ல மலர் மேலானோடு ஞாலம் அது உண்டான் அல்லரன ஆவரன நின்றும் அறிவறிய நெல்லின் பொழில் சூழ்ந்த நின்றி ஊரில் நிலையாரியம் செல்வரடி அல்லாது எனது சிந்தை உணராதி நெறியில் வரு பேராவகை நினையா நினை ஒன்றி அறிவில் சமன் ஆதருடை கேட்டும் மயராதே நெறியில்லவர் குறிகள் நினையாதே நின்றி ஊரில் மறியேந்திய கையானடி வாழ்த்தும் அது வாழ்த்தி குன்றமது எடுத்தானுடல் தோளும் நெறிவாக நின்றங்கொரு விரலால் உற வைத்தான் நின்றி ஊரை நன்றார்தரு புகழித்தவள் ஞானம் மிகு பந்தன் குன்றாத்தமிழ் சொல்ல குறைவின்றி நிறை புகழி. இந்த அருமையான பதியம் நட்டபாடையிலே அமைந்த பதியம் முதல் திருமறையில் அமைந்திருக்கிறது. இங்கே திருநெந்தியூரில் பெருமானை வணங்குவாருக்கு வருகிற நன்மை திருநெந்தியூருடைய வளம் இவையெல்லாம் நமக்கு ஞான சம்பந்தரால் ஒளி செய்யப்படுகிறது. பெருமானை பற்றி வருகின்ற குறிப்புகள் முதல் பாட்டு சூலம்படை சுண்ணப்பொடி சாந்தம் சுடு நீரு பாலம் அதி பவலச்சடை மா முடிமேலது. எங்கள் பெருமான் திருச்சடையிலே என்ன இருக்கிறது? மதி, பால் அம்மதி, பால் போன்ற நல்ல அருமையான மதி இருக்கிறது. உடம்புல என்ன இருக்குது? கையில என்ன இருக்குது? சூலம்படை கையில இருக்குது. சுண்ணப்பொடி உடம்புல திருநீர், சாந்தம் சுடுநீர், சந்தனம் மற்றவை எல்லாம் அமைந்திருக்கிறது. சுடுநீர், இந்த சுண்ணப்பொடிங்கிறது சுடு நீர், சுண்ணப்பொடி ரெண்டு வந்ததுனால சுண்ணப்பொடிங்கிறது நறுமண பொருளோடு கூடிய அமைப்பு, சுடுநீருங்கிறது வீண் திருநீர் அப்படி வைத்துக் கொள்ளும். வெறும் சுண்ணப்பொடினா திருநீர்னு வைத்துக் கொள்ளும் அல்லவா. திருநீரும் நல்ல மனப்பொருள்களும் எல்லாம் உடம்புல அமைந்திருக்கிறதாம். அப்படிப்பட்ட பெருமான் முடிமேலது பண்டை காலன் வலி காலினோடு போக்கி, ஏற்கனவே இருக்கிற அந்த யமன் இருக்கானே அவனுடைய வலிமையை தன்னுடைய காலினாலேயே போக்கினாராம். போக்கி கடி கமழும் நீலமலர் பொய்கை நின்றி ஊரின் நிலையோக்கி. திருநெந்தியூர் வாழ்வார்களுக்கு யமபயம் இல்லாமல் எங்கள் பெருமான் காப்பான். ஏன்? ஏற்கனவே ஒரு அடியவருக்காக காத்திருப்பதனால இப்பொழுது அந்த மாதிரி காப்பான் என்று சொல்லி சொல்ற. அச்சமிலர் பாவமிலர் கேடும் மிலர் அடியா நிச்சம் ஒரு நோயுமிலர் தாமும் நின்றி ஊரில். திருநெந்தியூர் இறைவனை வணங்கி வந்தால் அச்சமிலர் எது பற்றியும் அச்சம் பட வேண்டாம். பாவமிலர் எதிர்காலத்தில் ஒரு பாவம் வராது. கேடுமிலர் உடம்புக்கோ அல்லது மற்ற உயிர் உடமைக்கோ கேடு வராது. அடியார் நிச்சம் ஒரு நோயுமிலர், தினமும் இருக்கிற நோய் என்னது? சாதாரணமா ஒரு பசி, தாகம், இதெல்லாம் நம்ம பசி தாகம் வந்து சாப்பிடுறது இருக்குது, பசி தாகம் வாராம சாப்பிடுற நாள் இருக்கு இல்லைங்களா. சில நாளைக்கு சமையல் ஆகல, மணி ஒன்னாச்சு ரெண்டாச்சு, அல்லது யாராவது வந்து பேசிட்டு இருக்காங்க, அல்லது போறாங்கன்னு சொன்னா எப்பா எனக்கு ஒரு மணிக்கு துடிச்சிட்டுது, அப்புறம் எப்படி அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது சொல்றது? அதனால ஒரு முக்கால் மணி நேரம் போச்சுங்கிறோம். அன்னைக்கு பசி இருந்தும் உணவு இருந்தும் நம்ம காலம் கடந்து சாப்பிடப்படியா இருக்கு, அது நமக்கு நேர்வது உண்டு. ஆனா அந்த மாதிரி ஒரு கட்டமே வராதுனர். அது பசின்னு ஒண்ணு வந்துதான் சாப்பிடுறதுன்னு இல்லை, சரியா 7:30 சாப்பாடு, மத்தியானம் 12:30 அப்படி, சாயந்தரம் 4:30 அப்படி, ராத்திரி 8:30 அப்படி. ஆகவே இன்னது வந்து துடிச்சுதான் சாப்பிடுறதுன்னு இல்லை. அது போல தண்ணி கேட்டா வீட்டில் ஒருத்தர் தண்ணி ஓட்டமா எடுத்துட்டு வரியா அப்படின்னா வர்றேன் வர்றேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து அப்புறம் கொண்டாந்து கொடுக்கல, தண்ணீரா ஏதோ அப்படி. அது மாதிரி தாகமோ பசியோ ஏற்பட்டு வருந்து சாப்பிடுறது இல்லை. அப்படி வருந்துவதற்கு ஒண்ணுமே தாகத்து நிற்பதும் பசி நிற்பதும் இப்படி எல்லாம் இருக்கும். நிச்சம் ஒரு நோயுமில தாமும் நின்றே ஊரில் நச்சமிடருடையானரும் கொண்டை நயந்து நாளும் பச்சமுடையடிகள் திருப்பாதம் பணி ஓரே. கொண்டையை நயந்தாளுகின்ற பச்சமுடையான, பச்சம்னா அன்புடையார்னு இருக்கும், அப்படிப்பட்ட பெருமானுடைய திருப்பாதத்தை பணிவோர் இவை எல்லா நன்மைகளையும் பெறுவார் என்று சொல்ற. அப்புறம் அங்க இருக்கிற அந்த திருநெந்தியூர்ல பறையின் ஒலி சங்கியின் ஒலி பாங்கர மாற அறையும் ஒலி எங்கும் அவை அறிவார் அவர் தன்மை. எப்பொழுது மகிழ்ச்சி கோலமாகவே இருக்கும், ஒன்னு பக்தி கோலம் அல்லது நல்ல நகைச்சுவையோடு கூடிய இன்பக் கோலம், ரெண்டு இருக்கு அல்லவா. நேற்று ஒரு அன்பர் சொன்னார், இப்ப வரவட வர வர என்னென்னமோ திசை திரும்பி நாடு போய்கொண்டிருக்கு இல்லைங்களா. ஒருவர் ஒரு எக்ஸ் அப்படி வச்சுங்க, அவர் என்ன செய்யறாரா, மந்திரங்கள் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஐயா, அதெல்லாம் வேணாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்லுங்க, சந்தோஷம் சந்தோஷமா இருங்க, அதே மந்திரம் போதுமா. இப்படி ஒருத்தர் சொல்றானா, துறவி துறவியா இருக்காராம், வேடிக்கையா இருக்கு வேடிக்கையா இருக்கு. சந்தோஷமா இருப்பது இயற்கை தேவை, ஆனா சந்தோஷம்னு சொன்னா வந்துருமா, அதே மந்திரம் ஆயிடுமா என்னென்னமோ. அது நாட்டில் மந்திரம்னு சொன்னால் நெறிமொழி மாந்தர் ஆணையர் கலந்த மறைமொழி தானே மந்திரம் என்பதுன்னு தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. பெரிய தவமுனிவர்கள் அல்லவா, தன்னுடைய மனப்பூர்வமாக பெருமானை வணங்குகின்ற தவமுடைய ஆற்றலுடையவர்கள் அவர்களால் வாயிலால் வர்றது மந்திரமே தவிர, சந்தோஷம்னு சொல்லு மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லு நீங்களா அப்படின்னு சொன்னால் அது ஒன்றே மந்திரம் ஆயிடுமா. அதை 10 பேர் கூடி சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்னா நாடே எங்கேயோதான், எங்கேயோ ஒரு பக்கம் நல்லா இருக்கு ஒரு பக்கம் எங்கேயோ போயிட்டு இருக்குது, பகவான் தான் காக்கணும்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திருக்கொண்டீச்சரம் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது புதுப்பதிகம் அவ்வினுக்கு இவ்வினை. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் பூழியர்வோன் வெப்பொழித்த புகிலியர்வோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்முதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம்போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முதல் திருமுறையில் 116 பதிகம். இது திருநீலகண்ட பதிகம் அப்படின்னு போட்டிருப்பா புஸ்தகங்கள்லாம். இது ரொம்ப எல்லா பதியங்களுமே நமக்கு நன்மை தரும். நூற்றுக்கணக்கான பதியங்கள் இருக்கிறதுனால நம்ம நித்திய பாராயணத்துக்குன்னு சில பதியங்கள் எடுத்துக்கலாம். அது மாதிரி தினம் சொல்லக்கூடிய பதியங்களில் சில பதியங்களில் இதுவும் ஒரு பதிகமாக நம்ம கருதலாம். அவ்வளோ முக்கியமான பதிகம் இது. பொது பதிகம்னு பேர். பொது பதிகம் அப்படின்னாக்க சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கர சிறுவாள்லாம் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் போய் பாடுறப்போ ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த ஸ்தலத்தோட பேர் வரும். அப்படி பாடுற பதியங்கள்லாம் அந்த பதியத்துக்கு தலைப்பில் இந்த இந்த தலத்தில் பாடப்பெற்ற பதிகம், இந்த தலத்துக்கு உண்டான பதிகம் அப்படின்லாம் போட்டிருப்பேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த பதியங்கள்லாம் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். உதாரணமாக நம்ம முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்த பதிகம் துணி வளர்த்திங்கள், அது திருப்பாச்சியில் ஆச்சிராமங்கிற ஊரில் பாடின பதிகம். அதனால் அந்த ஒவ்வொரு பாட்டிலையும் பாச்சியில் ஆச்சிராமத்து உரைகின்ற அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் வரும். அதில் சுவாமி வந்து இந்த ஊரில் இருக்கிற சுவாமியை பற்றி பாடுறேன் அப்படின்னு. இன்றைக்கி பார்க்க போகிற பதிகத்தில் ஊர் பேர் எதுவும் வராது. அப்படி ஊர் பேர் எதுவும் இல்லாமல் வர்ற பதிகம் இல்லை ஒரு குறிப்பிட்ட தலத்தின் மேல் பாடப்படாத பதிகம், அதெல்லாம் பொது பதிகம் அப்படின்னு சொல்லுவார். இந்த பதிகம் கொடிமாட செங்குன்றூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாடப்பெற்ற பதிகம். ஆனால் அது அந்த ஸ்தலத்து சுவாமியோட பேர் அதில் வரல, அதனால தான் அது பொது பதிகம். திருஞான சம்பந்தர் தொண்டர்களோடு இப்படி ஒவ்வொரு ஸ்தலமாக போயிட்டுருக்கார். அப்படி காவிரியின் கரையில் ரெண்டு பக்கம் உள்ள கோயில்கள்லாம் பார்த்துட்டு அவர் அங்கே கொடிமாட செங்குன்றூர் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு வர்றார். இந்த கொடிமாட செங்குன்றூர் அப்படிங்கிறது பழைய பேர். இன்றைக்கி அதுக்கு பேர் திருச்செங்கோடு. திருச்செங்கோடு அப்படின்னாக்க பலருக்கும் அங்கே இருக்கிற முருகன் கோயில் தான் ஞாபகம் வரும். ஆனால் திருச்செங்கோட்டில் மலை மேலே கோவில் இருக்குது. அதில் முருகனுக்கு ஒரு சந்நிதி உண்டு, அதே மாதிரி சுவாமிக்கு ஒரு சந்நிதி உண்டு. இதில் விசேஷம் என்னன்னாக்க சுவாமி சந்நிதியில் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுப்பார் சுவாமி. நம்ம பொதுவாக சிவன் கோயில்களுக்கெல்லாம் போனோம்னாக்க மூலவர் வந்து சிவலிங்கம் இருக்கும், அம்பாளுக்கு திருமேனி தனியார் சந்நிதி இருக்கும், மூலவர் சிவலிங்கம் தான் இருக்கும். உற்சவருக்கு தான் திருமேனி இருக்கும், மூலவர் லிங்க உருவத்தில் தான் இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் மலை மேலே இருக்கிற கோவிலில் மூலவர் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுப்பார், சிவலிங்கம் கிடையாது மலை மேலே. அதுவும் இந்த சுவாமி இந்த பாஷாணத்தால் ஆன சுவாமி உருவம். அதாவது பாஷாணம்ங்கிறது அது ஒரு விதமான மினரல்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும் அதில். அப்படிப்பட்ட உருவம் பார்க்க வெள்ளையாக இருப்பார். அவருடைய மலை மேலே படியேறியும் போகலாம், கார்லேயும் போகலாம். நான் ரெண்டு தரம் போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு. ஆனால் நேரம் கருதி நம்ம ரெண்டு தரம் போகிறப்பையும் நான் கார்லேயும் மலை மேலே உச்சி வரைக்கும் போயிட்டேன். அங்கே சுவாமி பாதத்தில் ஒரு தீர்த்தம் சுரந்துட்டே இருக்கும் அந்த மலை மேலே. அந்த மலை உயரமான மலை, ஒரு 1000 படிக்கு மேலே ஏறி போகணும் மலைக்கு ஏறி போகிறதுன்னா. அந்த மலையில் உச்சியில் இருக்கிற சுவாமி சந்நிதியில் சுவாமி பாதத்தில் ஒரு தீர்த்தம் ஊறிண்டே இருக்கும். அதை நமக்கு தீர்த்தமாக கொடுப்பா பிரசாதமாக. அப்படி ஒரு விசேஷமான கோவில் இது. இது வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம எல்லாருமே போய் பார்க்கணும். இது ஈரோடு அப்படிங்கிற ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஈரோடு அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். இந்த திருச்செங்கோட்டில் திருஞான சம்பந்தரும் தொண்டர்களும் போய் தங்குறா, சுவாமி தரிசனம் பண்ணி பாடுறா. அதுக்கப்புறமா அந்த ஊரை ஒரு பேஸ் கேம்ப் மாதிரி வச்சுட்டு அந்த ஊரை சுற்றி இருக்கிற மற்ற ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வரா. அது ஊரை சுற்றி அப்புறம் பவானின்னு இன்னொரு பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குது, அது மற்ற ஸ்தலங்கள்லாம் போயிட்டு திரும்ப திருச்செங்கோட்டுக்கு வர. திருச்செங்கோட்டில் கொஞ்ச நாள் தங்கியிருக்கான். அந்த காலத்துலலாம் நடந்து போகிறதுனால ஒவ்வொரு க்ஷேத்திரத்துலேயும் சில பெரிய க்ஷேத்திரங்களில் சில நாள் தங்குவாள். ஏன்னா உடனே போய்ட்டு திரும்பி வர முடியாது அந்த க்ஷேத்திரத்துக்கு. இல்லையா. இப்போ இன்னைக்கு இந்த தடவை இப்போ போகிறோம், ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகிறோம், இங்கேருந்து ஒரு நம்ம அவர் சீர்காழிலேருந்து கிளம்பி க்ஷேத்திரமாக போயிருக்காரு இப்போ திருச்செங்கோடு அப்படின்னா, அவர் திருப்பி சீர்காழிக்கு போயிட்டார்னா அவர் திரும்ப எப்போ திருச்செங்கோடு வருவார்னு யாருக்கும் தெரியாது, திரும்ப வராமையும் போகலாம். அதனால் அவர் க்ஷேத்திராடனம் போகிறப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் சில நாள் தங்கி நன்னா தரிசனம்ட்டு போவார். அது மாதிரி இவர் திரும்ப திருச்செங்கோட்டுக்கே வந்து தங்குறார். அப்படி தங்கி இருக்கிறப்போ அது குளிர்காலம் வந்திருக்கு. அப்போ இந்த குளிர்காலத்தில் அந்த தொண்டர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு ஜுரம் வந்துடுறது. இப்போ நமக்கு தெரியுமே, இங்கே குளிர்காலம்னாக்க ஃப்ளூ அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு வியாதி. அது வந்தால் ஒரு ஒரு வாரத்துக்கு எல்லோரையும் படுத்தி எடுக்கும். அது உடம்புடைய இதுக்கு தகுந்தபடி

ஒரு ஜுரம் வந்து சேர்றது அவளுக்கு அந்த அடியார்களுக்கெல்லாம். அப்போ அந்த அடியாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா. அப்போ அவர்கள்லாம் போய் திருஞான சம்பந்தத்தை இது மாதிரி எங்களுக்கு இது மாதிரி ஒரு குளிர் ஜுரம் வந்திருக்கு, எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு முறையிடுறா. அப்போ திருஞான சம்பந்தர் இதை கேட்டு, ஆஹா நம்ம அடியார்களுக்கு இப்படி வந்திருக்கே, இது இந்த சீசனுக்கு இந்த ரீஜனுக்கு நார்மலாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான், வியாதி தான் இது. ஆனாலும் இது மையடியாரளுக்கு இந்த மாதிரி வியாதி வரக்கூடாது அப்படின்னு இறைவன் மேலே ஒரு பதிகம் பாடுறார். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிகம். அந்த பதிகம் பாடினதும் அந்த அடியார்களோட ஜுரம் உடனே தீர்ந்து போயிடுறது, குணமாயிடுறது எல்லாருக்கும். பெரிய புராணத்தில் சொல்கிறார், அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மட்டும் இல்லாமல் அந்த பகுதியிலே அந்த பிரதேசத்திலேயே அந்த ஜுரம் போயிடுத்து எல்லாருக்கும் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த திருப்பதிகம் இது. வழக்கம் போல இது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பெரிய புராணத்தில் இந்த நிகழ்ச்சியை பற்றி சேக்கிழர் சொல்கிற சில பாடல்களை பார்த்துட்டு இந்த பதிகத்துக்குள்ளே போவோம். பாலை குடபுலத்தில் ஆறு அணிந்தார் அமர் கோயில் எப்பாலும் சென்று ஏத்தி திருநனாவினை இறைஞ்சி பைப்பாந்தள் புனைந்தவரை பரவி பண்டு அமர்கின்ற வைப்பான செங்குன்றூர் வந்து அணைந்து வைகினார். இது திருஞான சம்பந்தர் என்ன செஞ்சார் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றார். அப்பாலை குடபுலத்தில் ஆறு அணிந்தார் அமர் கோயில் எப்பாலும் சென்று ஏத்தி. இவர் திருச்செங்கோட்டில் வந்து தரிசனம்லாம் பண்ணி அங்கே இருக்கார். அப்புறம் அதை பேஸ் கேம்பாக வச்சுட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வரப்படுறார். அப்பாலைன்னா அந்த பக்கத்தில், அப்புறமான ஒன்று வச்சுக்கலாம் அந்த பக்கத்தில் இருக்கிற குடபுலத்தில். குடபுலம்னாக்க மேற்குன்னு அர்த்தம், மேற்கு பகுதி, வெஸ்டர்ன் ரீஜன் குடபுலம். குடபுலத்தில் ஆறு அணிந்தார் அமர் கோயில். ஆறு அணிந்தார்னா கங்கையை சடையில் அணிந்திருக்கிறவர் கங்காதரர் சிவருமான். அந்த ஆறு அணிந்தார் அமர் கோயில். அமர் அப்படின்னாக்க அமர்தல் அப்படின்னாக்க இன்னைக்கு நம்ம பேச்சில் டு சிட் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம். ஆனால் தேவாரத்தில் பெரிய புராணத்தில் பெரும்பாலும் அமர் அப்படின்னு வந்தாக்க அமர்தல் அப்படின்னா விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். அதனால ஆறு அணிந்தார் விரும்பி உரைகின்ற கோயில்கள் எப்பாலும் சென்று ஏத்தி. அந்த மேற்கு பகுதியில் ஒரு சுற்று சுற்றிருப்பார் போல் இருக்கு பல ஊர்களுக்கு. அதனால எப்பாலும் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா பக்கமும் போய், மேற்கு பக்கத்தில் எல்லா பக்கமும் போய் கோயில்கள்லாம் பார்த்து சென்று ஏத்தி அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணி இறைவனை வழிபட்டு ஏத்துதல்னா சுதி பண்ணுறது, தொழுதல் துதித்தல் அப்படிங்கிறது ஏத்துதல் அப்படின்னு பாட்டில் வரும். பல பாட்டுகளில் ஏத்துதல்ங்கிற வார்த்தை பார்ப்பில். எப்பாலும் சென்று ஏத்தி திருநனாவினை இறைஞ்சி. அப்படி பல கோயில்களுக்கு போயிட்டு அப்புறம் அவர் எங்கே போகிறார், திருநனா அப்படிங்கிற ஊருக்கு போகிறார். இது ரொம்ப அருமையான ஸ்தலம். அந்த இடத்துல திருச்செங்கோட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஈரோட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ரேடியஸில் ஒரு வட்டம் போட்டோம்னா நார்த் ஈஸ்டில் இந்த திருநனா அப்படிங்கிற ஊர் இருக்குது, சவுத் ஈஸ்டில் திருச்செங்கோடு இருக்குது. இந்த திருநனா அப்படிங்கிறது இன்றைக்கி அதுக்கு பவானி அப்படின்னு பேர். அந்த இடத்துல பவானி அப்படிங்கிற ஒரு நதி வர்றது, காவிரி நதி வர்றது, ரெண்டும் அங்கே கலக்கிற இடம். அதனால் காவிரி நதியும் பவானி நதியும் சங்கமிக்கிற இடம். அதனால் அந்த இடத்துக்கு அந்த இடத்துல இருக்கிற சுவாமிக்கு பேர் சங்கமேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேர். அங்கே ரொம்ப அழகான கோவில். கோவிலை சுற்றி நதிகள் சேர்ற இடங்கிறதுனால அது ரொம்ப ரம்மியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு இந்த பவானின்னு இப்போ சொல்கிறோம், அதுக்கு பழைய பேர் திரு நனா. நனா அப்படின்னா நன்னா அப்படிங்கிறது நனா அப்படின்னு சுருகி இருக்கு அப்படின்னு அந்த ஊரோட பேரில் சொல்கிறேன். அங்கே வர்றவர்களுக்கு வினைகளும் கஷ்டங்களும் நன்னா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால திரு நனா அப்படிங்கிறது அந்த ஊருக்கு பழைய பேர் பவானி. இன்னைக்கு அந்த திருநனாவினை இறைஞ்சி அந்த திருநனாங்கிற ஸ்தலத்துக்கு போய் அங்கே சுவாமியை வழிபட்டு பைப்பாந்தள் புனைந்தவரை பரவி. பைப்பாந்தள் அப்படின்னாக்க பாந்தள் அப்படின்னாக்க பாம்பு. பை அப்படின்னாக்க பாம்புக்கு, நாகப்பாம்புக்கு படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு பைன்னு பேர். விளக்கத்தில் சமயத்தில் பைங்கிறத நச்சு பை அப்படிங்கிற, நச்சு பை உடைய பாம்பு அப்படிம்ப. இந்த நச்சு பைங்கிறது நமக்கு பார்த்தா தெரியாது, உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியில் தெரியாது நச்சு பை. ஆனால் வெளியில் தெரியக்கூடியது இந்த பாம்பு படம் எடுத்து ஆடும் நாகப்பாம்பு. அதனால பைப்பாந்தள் அப்படின்னா படமுடைய பாம்பு நாகப்பாம்பு. அப்படி பைப்பாந்தள் புனைந்தவரை, அந்த நாகப்பாம்பை ஆபரணமாக அணிந்தவர் சிவருமான், நாகாபரணர் அவர். அந்த நாகத்தை அணிந்தவரை பரவி அப்படின்னா சிவருமானை வழிபட்டு பண்டு அமர்கின்ற வைப்பான செங்குன்றூர் வந்து அணைந்து வைகினார். அப்படி வழிபட்டு திருநனாவில் வழிபட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணார், பண்டு அமர்கின்ற வைப்பான, முன்னாடியே அவர் உரைகின்ற வைப்புனா ஸ்தலம், ஊர் அப்படின்னு அர்த்தம், இடம் ஊர் அப்படின்லாம் அர்த்தம் வைப்புன்னா.
அப்படி முன்னாடியே தங்கியிருக்கிற

0: ஊரான செங்கொன்றூர் வந்து அணைந்து வைகினார். அந்த செங்கொன்றூருக்கு வந்து சேர்ந்து அங்க தங்கினார். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். என்ன, திருச்செங்கோட்டில் இருக்கார், அங்கேருந்து மேற்கு பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு பவானிங்கிற ஊரையும் தரிசனம் பண்ணி அங்கே இருக்கிற நாகாபரணம் புனைந்த சிவபெருமானை வழிபட்டு அப்புறம் திரும்பவும் முன்னாடி தங்கியிருந்த ஊரான திருச்செங்கோட்டுக்கு வந்து சேர்ந்து அங்கே தங்கினார். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள் சுருக்கமாக. இப்போ ரெண்டாம் பாட்டுக்கு போ. அங்கு உடைய பிள்ளையார் அமர்ந்து உறையும் நாளின் கண், தூங்கு துளி முகிர்குலங்கள் சுரந்து பயல் ஒளி காலை, வீங்கு ஒலி நீர் வைப்பெல்லாம் வெயில் பெறா இருப்பு வர, பாங்கர் வரையும் குளிரும் பனிப்பருவம் எய்தியதால். சுருக்கமாக இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே வாழலாம், திருச்செங்கோட்டில் தங்கி இருக்கிறப்ப குளிர்காலம் வந்தது. அதான் சுருக்கமான ஒரு லைனில் சொல்லணும்னாக்க, ஆங்கு அப்படின்னா அங்கே அந்த ஊரில் உடைய பிள்ளையார். உடைய பிள்ளையார் அப்படின்னாக்க ஆளுடைய பிள்ளையார்னு அர்த்தம். ஆளுடைய பிள்ளையார்னா இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட திருமகன் சுஞான சம்பந்தர். அதான் ஆளுடைய பிள்ளையார்னு வரும், இல்லைனா உடைய பிள்ளையார்னு இங்கே சுருக்கமாக சொல்லிருக்கேன், திருஞான சம்பந்தர். அங்கே அந்த ஊரில் திருஞான சம்பந்தர் அமர்ந்து உறையும் நாளின் கண், விரும்பி உறைகின்ற சமயத்தில். கண் அப்படிங்கிறது இந்த இடத்துல அது அந்த சமயத்தில் அப்படிங்கிற அர்த்தம். அப்படி அமர்ந்து உறையும் நாளின் கண் அப்படின்னா அப்படி அவர்கள் அங்கு விரும்பி உறைகின்ற சமயத்தில் அப்படின்னு அர்த்தம். நாளின் கண் என்னாச்சு, தூங்கு துளி முகிர்குலங்கள் சுரந்து பயல் ஒளி காலை. இது சுருக்கமாக சொல்லணும்னா மழைக்காலம் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாருங்க. முகில் அப்படின்னா மேகம், முகிர் குலங்கள் அப்படின்னா மேக கூட்டங்கள், கூட்டமாக மேகங்கள்லாம் வரும். அந்த அது எப்படிப்பட்ட மேகங்கள், தூங்கு துளி முகிர் குலங்கள். துளி அப்படின்னாக்க நீர்த்துளி, தூங்குதல்னா பெய்தல்னு அர்த்தம். அப்படி பெய்கின்ற நீரை உடைய முகிர்குலங்கள் மேகங்கள்லாம் சுரந்து பெயல் ஒளி காலை. அதெல்லாம் சுரந்து பெயல்னாக்க மழை சொருகி அப்படி பொழிகிறது இல்லையா, அப்படி மழை கொட்டுறது, அப்படி தான் சுரந்து பெயல். அப்படி மழை பெய்யக்கூடிய மேகங்கள் எல்லாம் அப்படி மழை பெய்வது ஒழிது காலை அப்படின்னா அந்த மழை பொழிவதை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சமயத்தில். ஒழி காலைனா ஒழிந்த பொழுது. அதனால் மழைக்காலம் நமக்கு தெரியும், ஐப்பசி கார்த்திகைலாம் மழை கொட்டும் தமிழ்நாட்டில். அந்த கார்த்திகை ஐப்பசி மார்கழி கார்த்திகை முடிஞ்சதுக்கப்புறம் மார்கழி மாசி இதெல்லாம் வரும், அதெல்லாம் குளிர்காலம். அதனால் அந்த மழைக்காலம் முடிஞ்செடுத்துப்போம். தூங்கு துளி முகிர் குலங்கள் சுரந்து பயல் ஒளி காலை, அப்படி இந்த மேகங்கள்லாம் மழை பெய்யறது முடிஞ்ச சமயத்தில், வீங்கு ஒலி நீர் வைப்பெல்லாம். இந்த வைப்புனா ஊர் இல்லைனா இடம்னு சொன்னேன். இந்த இடத்துல என்ன சொல்றாரு, வீங்கு ஒலி நீர் வைப்பு எல்லாம் அப்படின்னாக்க ரொம்ப பெரிய ஒலியுடைய நீரால் சூழப்பட்ட இந்த இடமெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம், கடல் சூழ்ந்த உலகம் எல்லாம்னு அர்த்தம். வீங்கு ஒலி நீர்ங்கிறது கடலுக்கு வர்றது, ரொம்ப பெரிய ஒலியை உடைய நீர், அலையை ஓயாமல் சத்தம் போட்டுட்டே இருக்கிற நீர் அது கடல். அந்த நீர் வைப்பெல்லாம்னா அந்த கடலால் சூழப்பட்ட இந்த இடமெல்லாம், இந்த பூமியெல்லாம். வெயில் பெறா இருப்பு வர, இந்த வெயில் பெறா விருப்பு வரங்கிறது ரெண்டு விதமாக பிரிக்கலாம். வெயில் பெறா விருப்பு வர அப்படின்னு பிரிக்கலாம், இல்லை வெயில் பெறா இருப்பு வர அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ரெண்டு விதமாகவும் பிரித்து பொருள் கொள்ளலாம். வெயில் பெறாத இருப்பு வர அப்படின்னா வெயில் இல்லாத, வெயில் குறைஞ்சு போனதுனால வெயில் குறைஞ்சு போன நிலை அடைய அப்படிங்கிற அர்த்தம், இருப்புன்னா நிலை. ஆனால் வெயில் பெறா விருப்பு வரன்னா வெயில் பெறாமல் வெயில் வேணுங்கிற ஒரு ஆசை வர்றது வாழ்க்கலாம். ஏன்னா குளிர்காலம் வந்துடுத்துனாக்க நம்ம குளிர் வந்து எப்படா இந்த குளிர் போகும் அப்படின்னு நமக்கு தோணும். இது மனதி இயல்பு. வெய்ய காலம் இருக்கிறப்போ ரொம்ப சூடாக இருக்குது, எப்போ வெயில் போகணுங்க எப்போ. குளிர்காலம் வந்தாக்க ரொம்ப குளிராக இருக்குது, எப்போ இந்த குளிர் போகும், வெயில் எப்போ வரும் அப்படின்னு கேட்போம். அதாவது நமக்கு அது மாதிரி அந்த வெயில் இல்லாததுனால எல்லாரும் வெயிலை விரும்புகிறார்கள். நமக்கு வெயில் வராதா, குளிர்றது ரொம்ப அப்படின்னு, அப்படிப்பட்ட ஒரு விருப்பு ஆசையை வரும்படியாக அப்படின்னு சொல்கிறார். இல்லை வெயில் இல்லாத நிலை வந்த அடையவும் பின்னாச்சு, பாங்கர் வரையும் குளிரும் பனிப்பருவம் எய்தியதால். இவ்வளவு திருச்செங்கோட்டில் தங்கியிருக்கா, திருச்செங்கோடு ஊர் தரை கீழே இருக்கும் இல்லையா, மலையடி வாரத்தில் ஊரில் தங்கியிருக்கா. பக்கத்தில் பெரிய மலைகள்லாம் இருக்குது, திருச்செங்கோடு மலை பெரிய மலை. பாங்கர்னா பக்கத்தில், வரையும் வரையும்னாக்க மலையும்னு அர்த்தம், வரையினா மலைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் பாங்கர் வரையும் அப்படின்னாக்க பக்கத்தில் இருக்கிற மலையும் குளிரும் பனிப்பருவம் எய்தியதால். அந்த பக்கத்தில் இருக்கிற மலையும் அப்படியே குளிர்ல நடுங்கிற மாதிரி அந்த மலையே குளிர்றது, அந்த மாதிரி குளிரும் குளிர்காலம் வந்து சேர்ந்தது அப்படிங்கிறார் இல்லையா. நமக்கு இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அங்கே திருச்செங்கோட்டில் திருஞான சம்பந்தர் இருக்கிறப்போ மழை காலம் முடிஞ்சது, வெயிலெலாம் குறைஞ்சது, பக்கத்தில் இருக்கிற மலை கூட குளிர்ற மாதிரி குளிர்காலம் வந்து சேர்ந்தது. இதுதான் இந்த ரெண்டாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். திருச்செங்கோடு கடல்கிட்ட இல்லை, அது ஈரோட்டுக்கிட்ட இருக்குது. கடல்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டராக தள்ளி இருக்கும். ஆனால் அது சொல்ல வர்றது என்னன்னாக்கா, இந்த அதாவது நம்ம குளிர்காலம் தமிழ்நாடு முழுக்க வரும். அதனால் இந்த உலகமே இந்த ஏதாவது ஒரு சோழ ராஜாவாக இருந்தாலும் உலகமெல்லாம் காக்கின்ற அப்படின்னு சொல்லிவிடுவேன். பாடுறப்போ அப்படி ஒரு அட்ஜெக்டிவ் போட்டு சொல்லுவேன். அதனால் இந்த கடல் சூழ்ந்து இந்த உலகம்லாம் குளிர்ந்து போச்சு அப்படிம்பேன் ஒரு மிகைப்படுத்தி இல்லையா. தமிழ்நாட்டில் குளிர் இருந்தாக்க ராஜஸ்தானில் குளிருமா குளிராதான்னு தெரியாது, குளிரும் சொல்கிறேன். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் மழை பெஞ்சாக்க எல்லா பிரதேச நாடு முழுக்க மழை பெய்யாது, டெல்லியில் மழை பெய்யாது உதாரணத்துக்கு. ஆனால் அப்படி சொல்கிறப்ப நம்மளோட ரீஜனில் இருக்கிறது நம்ம உலகம் முழுக்க இருக்கிற மாதிரி ஒரு எண்ணி சொல்கிறது. அதான் அந்த அதனால தான் இந்த வீங்கோலி நீர் வைப்பெல்லாம்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு குளிர்காலம் வந்தாலும் இந்த உலகம் முழுக்க குளிர்காலம் வந்து தான் சொல்கிறேன். ஆனால் கடல் சூழ்ந்த தமிழ் இந்தியான்னு வச்சுக்கலாம், தமிழ் தென்னிந்தியான்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், இதில் நமக்கு பெரிய படத்தில் நிறைய பாட்டுகள் இருக்கும், நான் நடுப்புற சில பாட்டுகளை விட்டுட்டு அடுத்த பாட்டுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். புரியறதுக்காக சொல்கிறேன் பாட்டில் கண்டினியூட்டிக்காக. தூங்குதல் அப்படின்னா பெய்தல். இப்போ நமக்கு தூங்குறதுன்னா இன்னைக்கு பேச்சு தமிழில் தூங்குறதுனா படுத்துட்டு உறங்குறது அப்படின்னு எடுத்துட்டுருக்கோம், டு ஸ்லீப் அப்படின்னு. ஆனால் தூங்குறது அப்படின்னு பழைய தமிழில் பார்த்தா அதுக்கு டு ஸ்லீப்ங்கிற அர்த்தம் கிடையாது, அதுக்கு வந்து டு ஹேங், டு சஸ்பெண்ட், அது மாதிரி தொங்குறதுங்கிற அர்த்தம் தான் தூங்கு அப்படின்னு பேர். அதனால் தூங்கு துளினா அப்படி அங்கேருந்து மேலேருந்து மழை துளி அப்படி தொங்கின்னு விழறது இல்லையா கீழே, அது மாதிரி. அதனால் தூங்கு துளினா பெய்தல், அப்படி தூங்குதல்னா பெய்தல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் துளி அப்படின்னா நீர்த்துளி. அப்படி நீர்த்துளிகள்லாம் பொழிகின்ற முகில் குளங்கள், அந்த மேக கூட்டங்கள் எல்லாம் சுரந்து பெயல், அப்படி மழை பெய்யறது. மழை சுரக்கிறதுனா பால் சுரக்கிறதுங்கிற அப்படி அங்கேருந்து ஃப்ளோ வருது இல்லையா, டு ட்ரிக்கிள் டவுன், அப்படி அங்கேருந்து சுரக்கிறது அந்த முகில் குளங்கள்லாம் அப்படி மழையை சுரந்து பெய்வது. ஒழி காலை அப்படின்னா ஒழிந்த சமயத்தில், அதெல்லாம் நின்று போன சமயத்தில், நின்று போன காலத்தில் அப்படின்னா அந்த ரெண்டாவது அடிக்கு அர்த்தம். இப்போ அடுத்த பாட்டுக்கு போவோம். அந்நாளில் கொடிமாட செங்குன்றூர் அமர்ந்து இருந்த மெய்ஞான பிள்ளையாருடன் மேவும் பரிசனங்கள் பன்னாலும் அந்நாட்டில் பயின்றதனால் பனித்த குளிர் முன் ஆன பிணி வந்து மூழ்வது போல் முழுகுதலும். இந்த பாட்டு முடியல, பாடல்களில் சில பாடல்கள் கருத்து அந்த பாட்டுக்குள்ள முடிஞ்சிடும், சில சமயம் அந்த பாட்டோட கருத்து அந்த பாட்டுக்குள்ள முடியாது. அதே மாதிரி பெரிய பாட்டு பெரிய கருத்து சொல்கிறப்போ லாங் சென்டென்ஸ் மாதிரி இருக்கிறப்போ அது ரெண்டு மூணு பாட்டில் அந்த கருத்து போகும். அதனால் இந்த பாட்டில் அப்படி கருத்து பாதியில் இருக்குது. அந்நாளில் கொடிமாட செங்குன்றூர் அமர்ந்திருந்த மெய்ஞான பிள்ளையாருடன் மேவும் பரிசனங்கள். இதில் பரிசனங்கள்னா அந்த வார்த்தை நமக்கு தெரியணும். பரிசனம் அப்படின்னாக்க பரிவாரம்னு சொன்னால் நமக்கு புரியும். பரிவாரம்னா ஒரு பெரியவர் ஒரு ராஜா வரார் அப்படின்னா அவர் கூட பரிவாரங்கள்லாம் வரும். பரிவாரம்னா அட்டண்டன்ஸ், சர்வன்ஸ், அட்டண்டன்ஸ், ரெட்டின்யூ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவார். திருஞான சம்பந்தர் வந்தார்னா அவர் கூட ஒரு 50-100 தொண்டர்கள் கூட வருவா, அவர்களை தவிர மற்ற பணி சேர்வர்களும் வருவா. வண்டிகளில் வரா வச்சுக்கோ, சாமான்கள்லாம் வண்டியில் வரும், கூட வர்றவா வண்டியில் சாமான்லாம் போட்டு வண்டி ஓட்டுன்னு வருவா சில பேர். அதே மாதிரி பண்டம் பாத்திரம்லாம் எடுத்துன்னு வருவா, அங்கங்கே தங்கணும் அதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்படியாக அவருக்கு தொண்டு சேர்வர்கள் அவர் இடத்துல உட்காண்டிருந்தா அவருக்கு விசிறத்துக்கு, அது மாதிரி தொண்டர்கள்லாம் கூட வருவாள். அது மாதிரி கூட வர்ற தொண்டர்கள் ஏவலாளர்கள் அவர்களுக்கெல்லாம் பேர் பரிவாரமோ இல்லைன்னா பரிசனம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாள். அப்போ என்னாச்சு இந்த பரிசனங்களுக்கு, அவள்லாம் எங்கே இருக்கா? அந்நாளில் அந்த சமயத்தில் கொடிமாட செங்குன்றூர். கொடிமாட செங்குன்றூர் அப்படின்னாக்க திருச்செங்கோடுன்னு அர்த்தம். இதுக்கு அது எப்படிப்பட்ட செங்குன்றூர் அப்படிங்கிறார். கொடிமாட செங்குன்றூர் தேவாரத்தில் கொடிமாட செங்குன்றூர் தான் அதுக்கு பேர். இந்த ஸ்தலங்களோட பட்டியலில் அதாவது செங்குன்றூர்னா செங்கோடு அப்படிங்கிறோம் இல்லையா, கோடுனாலும் குன்றுனாலும் ஒன்று தான், மலைன்னு அர்த்தம். செங்குன்றூர்னா செம்மையான மலை, செம்மலைன்னு அர்த்தம். அது எப்படிப்பட்ட ஊர் அது? கொடிமாட செங்குன்றூர். மாடம்னா நமக்கு தெரியும், மாட மாளிகை அப்படிங்கிறோம் இல்லையா. மாடம்னாக்க மாடிகள் உள்ள வீடு, மேன்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம் சுருக்கமாக, இல்லைன்னா மல்டி ஸ்டோரி ஹவுசஸ். அப்படி மாடங்கள் உள்ள வீடுகள், அந்த மாடங்கள்லாம் கொடி பறக்கிறது, அது அவ அந்த வர்ணனை, ஊரோட வர்ணனை இது. அப்படி கொடிகள் பறக்கின்ற மாடங்களை உடைய வீடுகள் நிறைந்த செங்குன்றூர் அப்படின்னு அர்த்தம். அப்படி கொடிமாட செங்குன்றூர்ல அமர்ந்து இருந்த மெய்ஞான பிள்ளையாருடன், அப்படி அங்க தங்கி இருந்த மெய்ஞான பிள்ளையார், பிள்ளையார் அப்படின்னால நமக்கு தேவாரத்துல பிள்ளையார்னு எங்கெல்லாம் பாக்குறோமோ, தேவாரத்திலயும் பெரிய புராணத்திலயும் பிள்ளையாருங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வர்றதோ அதெல்லாம் பொதுவா திருஞான சம்பந்தரையே குறிக்கும். சண்டீச நாயனார் புராணம் பெரிய புராணத்தில் அந்த பகுதி வர்றப்ப அதுல பிள்ளையாருனாக்கா அது சண்டீசரை குறிக்கும். ஆனா மற்றபடி பொதுவா பிள்ளையார்னு வந்தா திருஞான சம்பந்தர், அதுவும் இந்த இடத்துல மெய்ஞான பிள்ளையார் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். மெய்ஞானம் உடைய பிள்ளையார், ஏன்னா அவர் அம்பிகையின் ஞானப்பால கொடுத்தவர், அதனால அவர் திருஞான சம்பந்தர். அதனால மெய்ஞானம் உடைய பிள்ளையார், அவரோட மேவும் பரிசனங்கள், அவரோட கூட இருக்கிற பரிவாரங்கள், அவள் என்னன்னா பன்னாளும் அந்நாட்டில் பயின்றதனால், பல நாள் பல காலமா ரொம்ப நாளா அந்த பிரதேசத்துல தங்கி இருந்ததுனால. பயில்தல் அப்படின்னாக்க பிராக்டிஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பள்ளிக்கூடத்தில் வர்றப்ப பயிற்சி, இல்லைன்னா தேக பயிற்சி அப்படிம்போம், இல்லைன்னா பரீட்சையில் கணக்கு இதெல்லாம் கொடுப்பா பயிற்சி இருக்கும், பின்னாடி பாடத்துக்கு பின்னாடி பயிற்சி இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக, அப்படி வர்றது ஒரு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பயில்தல் அப்படின்னா டு ஸ்டே, டு ரிமைன் அப்படின்னு அர்த்தம், தங்கிறது. அப்படி பல நாளும் அந்த நாட்டில் தங்கினதுனால என்னாச்சு, அவர்களுக்கு ஒரு வியாதி வர்றது. என்ன வியாதி? பனித்த குளிர் முன் ஆன பிணி வந்து, பனித்தல் அப்படின்னா நடுக்கிறது, உடம்பு நடுக்கிறது, நடுங்குதல் நடுக்குதல் அப்படிங்கிற இல்லையா, அதான் பனித்தல். அப்படி நடுக்குகின்ற குளிர் முன் ஆன பிணி, அவளுக்கு ஒரு வியாதி வர்றது. அது ஜுரம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது எப்படிப்பட்ட ஜுரம்? அந்த ஜுரம் வர்றதுக்கு முன்னாடியே உடம்பெல்லாம் குளிரில் நடுங்கும், அதான் நடுக்குகின்ற குளிர் முன்னால் வருகின்ற வியாதி அப்படிங்கிறார். இந்த குளிர் ஜுரம் அப்படின்னு நமக்கு தெரியும், ஃபீவர் வித் சில்ஸ் அப்படின்னு விடுவார் இங்கிலீஷில். நமக்கு ஜுரம் இருக்கிறப்ப உடம்பு நடுங்கும், அப்படியே குளிரில் விட வெளியில் வெயில் அடித்தாலும் நமக்கு குளிரும், ஏன்னா அது வியாதியோடைய எஃபெக்ட் இது. அதனால் அப்படி நடுக்குகின்ற குளிர் முன்னால் வரக்கூடிய ஒரு ஜுரம் வந்து மூழ்வது போல் முடுகுதலும், அப்படி வந்து மூழ்றதுனா பெருசாக அப்படி திடீர்னு வந்து பெருசாக பற்றிக்கிறது இல்லையா, தீ மூண்டது அப்படிங்கிறோமே, அப்படின்னா பெருசாக வந்து டக்குன்னு வந்து பற்றிக்கிறது, பெருசாக பற்றி எரியற மாதிரி, அப்படி ஜுரம் வந்து அவளை உடம்புல வந்து பற்றிக்கிற மாதிரி எரியறது. முடுகுதலும் அப்படின்னா சீக்கிரம் வந்து பிடிச்சு நிறுத்தும், முடுகுதல் அப்படின்னா வேகமாக வர்றது. அதனால அவளுக்கு திடீர்னு ஒரு நாள் உடம்பெல்லாம் நடுக்கிற மாதிரி ஒரு குளிர் ஜுரம் வந்து அவளை சீக்கிரமாக வந்து பிடிச்சு நிறுத்தும். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். முடுகு அப்படின்னா ஸ்பீடுன்னு அர்த்தம், வேகமாக வந்து பிடிச்சது, வேகம்ங்கிறோம் இல்லையா, முடுகுதல்னா அப்படி வேகமாக வர்றது. சில பாட்டுகளில் பாட்டுகளில் ஓசையெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு முடுகு ஓசைன்னு ஒரு ஓசை உண்டு. அந்த பாட்டில் முடுகு ஓசை எப்படி இருக்குனாக்க, பாட்டில் நடுப்புற வல்லின ஒற்றுகளோ நெடிலோ இல்லாமல் வெறும் குறியலாகவே போகும் அந்த பாட்டு. அப்படிப்பட்ட பாட்டு வந்து நம்ம நான் ஸ்டாப்பாக சொல்லலாம், கட கட கட கட கடன்னு ஒரு ரயில் ஓடுற மாதிரி. உதாரணத்துக்கு பலருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாட்டு இது, பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகொடு, தனது அடி வழிபடும் அடியவர் இடர் கடி கணபதி வர அருளினன், மிகுகொடை வலி வடிவினர் பயில் வலி வளம் உரையேன்னு ஒரு பாட்டு, திருஞான சம்பந்த தேவாரம் திருவலிவலம்ங்கிற ஸ்தலத்தில் பாடினர். எதுக்கு இந்த பாட்டு சொன்னேன்னா, இதில் நெடிலே இல்லாமல் கடகடன்னு சொல்லலாம். அது மாதிரி பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகொடு, தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுகொடை வடிவினர் பயில் வலி வளமுறையிறையே. எதுக்கு இந்த பாட்டு எதுக்கு சொன்னேன்னா, இந்த முடுகுன்னா என்ன, முடுகு ஓசைனா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக. முடுகுன்னா ஸ்பீடுன்னு அர்த்தம். அதனால அவளை வந்து ரொம்ப விரைவில் வந்து பிடிச்சி நிறுத்தும், மெதுவாக இப்போ இன்னைக்கு ஒருத்தருக்கு வந்தது நாளைக்கு இன்னொருத்தருக்கு வந்தது அப்படி இல்லாமல் திடீர்னு நிறைய பேருக்கு ஒரேடியாக வந்துடுது ஒரே நாளில். இப்போ இந்த வார்த்தை புரிஞ்ச இடத்துல முடுகுதல்னா என்னென்ன, இப்போ அடுத்த பாட்டுக்கு போவோம். அந்நிலைமை ஆளுடைய பிள்ளையாருக்கு அவர்களெல்லாம் முன் அறிவித்து இறைஞ்சுதலும் முதல்வனார் அருள் தொழுதே, இந்நிலத்தின் இயல்பு எனினும் நமக்கு எய்த பெறா என்று தென்னி மதி அணிந்தாரை திருப்பதிகம் பாடுவார். அப்ப அந்த தொண்டர்கள்லாம் வந்து என்ன சொல்றா, திருஞான சம்பந்தத்தை இது மாதிரி எங்களுக்கு இப்படி ஒரு ஜுரம் இருக்கு, குளிர் இருக்கு, நடுக்கிறது, ஜுரமா இருக்கு எங்க எல்லாருக்கும் அப்படின்னு வரலாம் சொல்ற, அதான் சொல்ற அந்நிலைமை, அதுதான் அந்த நிலைமை, அவர்களுக்கெல்லாம் குளிர் ஜுரம் இருக்கு அப்படின்னு அவள்லாம் வந்து சொல்ற அந்நிலைமை ஆளுடைய பிள்ளையாருக்கு, இந்த ஆளுடைய பிள்ளையாரான சிவருமானுக்கு பிள்ளையான திருஞான சம்பந்தர்கிட்ட அவர்களெல்லாம் முன் அறிவித்து இறைஞ்சுதலும், முன் அறிவித்துனா என்ன அர்த்தம், அவருக்கு முன்னாடி போய் நின்று அவருக்கு இதை தெரிவிக்கிறார். அறிவித்தல்னா டு இன்ஃபார்ம், இறைஞ்சுதல் அப்படின்னாக்க டு பிளீட் அப்படிங்களா, டு ரெக்வெஸ்ட். இறைஞ்சுதல் வேண்டிக்கிறது. அதனால அறிவித்து இறைஞ்சுதல்னா அவர்கிட்ட போய் இது மாதிரி எங்களுக்கெல்லாம் ரொம்ப குளிர் ஜுரமாக இருக்கு, எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு அவளை போய் அவர்கிட்ட கேட்குறான். முன் அறிவித்தனா முன் அப்படின்னா அவருக்கு முன்னாடி போய் நின்று அறிவித்து இறைஞ்சுதலும் அப்படி அறிவித்து வேண்டிக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறார், முதல்வனார் அருள் தொழுதே, முதல்வனாருங்கிறது சிவருமன், அவருடைய அருளை தொழுதுன சிவருமனுடைய அருள் வேண்டி அவரை வணங்கி. இதில் முன்ன முதல்வனார்னு தர்மபுர ஆஞ்சனம் புஸ்தகத்தில் இருக்குது, ஆனால் சி கே சுப்பிரமணியம் முதலியாரோட பெரியபுராண உரையில் முன்னவனார்னு அந்த பாட்டில் இருக்குது. அதனால் பாடல்களில் ஒரு சில இடங்களில் பாடபேதங்கள் இருக்கக்கூடும் வெவ்வேறு பிரதிகள்லேருந்து வர்றப்போ. ஓதுவார் முதல்வனார்னு தான் பாடுறார், ஏன்னா அவர் தர்மபுர ஆஞ்சன உரையை வச்சுன்னு பதிப்பை வச்சுன்னு பாடுறார் அவர். அதுதான் எனக்கு இன்னும் சரியாகவும் தோன்றுறது. அப்படி முதல்வனார்னா சிவருமான் அவருடைய அருளை வேண்டி வணங்கி, இந்நிலத்தின் இயல்பு எனினும் நமக்கு எய்த பெறா. இப்படி இந்த ஜுரம் வர்றது, குளிர் ஜுரம் வர்றது, இந்நிலத்தின் இயல்பு. இந்நிலத்தின் இயல்புன்னு என்ன அர்த்தம், இட் இஸ் காமன் ஃபார் திஸ் ரீஜன் இல்லையா. நம்ம குளிர்காலம் வந்தால் ஃப்ளூ வர்றது இல்லையா, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ குளிர்காலத்தில் ஃப்ளூ வர்றது இட்ஸ் காமன் இன் திஸ் லேண்ட், இந்த நம்ம இருக்கிற இந்த பகுதியில் குளிர்காலத்தில் இது மாதிரி ஜுரம் வர்றது வழக்கமாக வரக்கூடிய ஒரு விஷயந்தான், பலருக்கும் வரக்கூடியது தான். இது இயல்பு, இந்த நிலத்தோடைய இயல்பு, இந்த பிரதேசத்தோட தன்மை இது. எனினும் ஆனாலும் நமக்கு எய்த பெறா, ஆனாலும் இந்த ஜுரம் நமக்கு வரக்கூடாது என்று சென்னி மதி அணிந்தாரை, சென்னின தலை, மதி அணிந்தார்னா சந்திரனை அணிந்தவர், தலையில சந்திரனை அணிந்தவர் சிவருமன். அதனால சென்னி மதி அணிந்தாரைனா அந்த சந்திரசேகரரை திருப்பதிகம் பாடுவார், அவரை வழி வணங்கி ஒரு பதிகம் பாட ஆரம்பித்தார். அதனால என்ன இது பாட்டுக்கு பொருள் என்ன, அந்த பரிசனங்கள்லாம் வந்து திருஞான சமுத்திர சுவாமி எங்களுக்கு இப்படி குளிர் ஜோரம் இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு அவ வந்து வேண்டிக்கிறார். அப்போ திருஞான சமுத்திர சிவருமானுடைய அருளை வணங்கி, இந்த பகுதிக்கு இந்த ரீஜனுக்கு இந்த சமயத்தில் இது மாதிரி வியாதி வர்றது நாட் அன்யூஷுவல், ஆனாலும் அடியவர்களாகிய நமக்கு இந்த மாதிரி வியாதி வரக்கூடாது அப்படின்னு சிவருமானை துதித்து ஒரு பதிகம் பாட ஆரம்பித்தார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அதாவது ஆங்குடைய பிள்ளையார் இருக்கு, உடைய பிள்ளையார்னு இருக்கு, மெய்ஞான பிள்ளையார்னு இருக்கு, ஆளுடைய பிள்ளையார்னு இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரே மாதிரி, இப்போ திருஞான சம்பந்தர் அப்படிங்கிற வார்த்தையை சம்பந்தர் சம்பந்தர் சம்பந்தர் எல்லா பாட்டிலையும் சொன்னாக்க ஒன்று நமக்கு படிக்கிற அளவுக்கு போர் அடிக்கும், அது ஒன்று. ரெண்டாவது அவருக்கு பல விதமான ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, அது பாட்டுடைய அமைப்புக்கு தகுந்தபடியும் சொல்ல வர்ற கருத்துக்கு தகுந்தபடியும் அந்த ஆட்ரிபியூட்ஸில் சில ஆட்ரிபியூட்ஸ் எடுத்துன்னு அப்படி ஒரு அப்ஜெக்டிவ் போட்டு வர்ணிக்கிறது மரபு. இப்போ எல்லா பாட்டிலையும் இப்போ தேவார பாட்டில எல்லாம் சிவருமான் தான் பாட போகிறோம். சிவருமானோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன, அவர் தலையில் சந்திரன் அணிஞ்சிருக்கார், தலையில் கங்கையை வச்சுட்டுருக்கார், உடம்பில் பாம்பு போட்டுருக்கார், விபூதி பூசிட்டுருக்கார், கையில் தீயை வச்சுட்டுருக்கார், இடுப்பில் புலித்தோல் கட்டின்னு இருக்கார், மார்பில் பூநூல் இருக்குது, இது மாதிரி ஒரு இதை. ஆனால் ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்கிறப்போ அது வெவ்வேறு அட்ஜெக்டிவ்ஸ் போட்டு வெவ்வேறு வார்த்தைகள் போட்டு அந்த இசைக்கு ஓசைக்கு அப்படி நமக்கு பல விதமான கருத்துக்களோடு சொல்லுவோம். அது மாதிரி இந்த பிள்ளையார் திருஞான சம்பந்தரை ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொரு விதத்தில் வர்ணிப்பார் அவர். அது மாதிரி ஆளுடைய பிள்ளையாருங்கிறது திருஞான சம்பந்தர், சிவருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளையார் அவர். அவரை உடைய பிள்ளையார் அப்படின்னு சுருக்கமாக அங்கே ஒரு பாட்டில் சொல்கிறார். ஆங்குங்கிறது அங்கே அப்படின்னு அர்த்தம், அந்த உடைய பிள்ளையாருங்கிறது தான் ஃப்ரேஸ் அங்கே. ஸோ திருஞான சம்பந்தர் சொல்கிறது உடைய பிள்ளையாருங்கிறது திருஞான சம்பந்தர். அதே மாதிரி மெய்ஞான பிள்ளையார் மெய்ஞானமுடைய திருஞான சம்பந்தர், அதுதான் இந்த காரணம். வேற பாட்டில் இன்னும் வேற விதையும் சொல்லலாம். அடுத்த பாட்டுக்கு போவோம். அவ்வினைக்கு இவ்வினை என்று எடுத்து ஐயர் அமுது செய்த வெவ்விடம் முன் தடுத்து எம் இடர் நீக்கிய வெற்றியினால் எவ்விடத்தும் அடியார் இடர் காப்பது கண்டம் என்றே செய்வினை தீண்டா திருநீல கண்டம் எனச் செப்பினார். இப்போ அந்த முன்னாடி பாட்டில் சிவருமான பதிகம் பாட ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னார். இப்போ அது என்ன பதிகம் பாடினார்னு இங்கே சொல்கிறார். எப்படி அந்த பதிகத்தில் அவ்வினைக்கு இவ்வினை அப்படின்னு ஆரம்பிச்சு, அவ்வினைக்கு இவ்வினை என்று எடுத்து அப்படின்னா அந்த வினைக்கு இந்த வினை அப்படின்னு ஆரம்பிச்சு, ஐயர் அமுது செய்த வெவ்விடம் முன் தடுத்து எம் இடர் நீக்கிய வெற்றியினால். ஐயர்னா சிவருமான், இந்த இடத்துல தலைவர்னு அர்த்தம், இந்த இடத்துல ஐயருங்கிறது சிவருமான குறிக்கிற வார்த்தை. ஐயர் அமுது செய்த சிவபெருமான் உண்டை வெவ்விடம் கொடிய விஷத்தை முன்னாடி தடுத்து எம் இடர் நீக்கிய வெற்றியினால் நம்முடைய கஷ்டத்தை நம்முடைய துன்பத்தை போக்கிய வெற்றியுடையது பெருமையுடையது. அதனால் எவ்விடத்தும் எந்த இடத்துலையும் அடியார் இடர் காப்பது கண்டம், அடியாருடைய கஷ்டத்தை தீர்ப்பது திருநீலகண்டம் என்றே அப்படிங்கிற அர்த்தம் பொருந்த செய்வினை தீண்டா திருநீலகண்டம் எனச் செப்பினார். செய்வினை தீண்டா திருநீலகண்டத்தின் மேல் ஆணை அப்படின்னு சொன்னார் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். இதில் என்ன சொல்ல வர, அவ்வினைக்கு இவ்வினை அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கர்மா தேரி நம்ம எல்லாரும் தெரியும். இன்றைக்கி நமக்கு ஒரு இன்பமோ துன்பமோ வந்ததுன்னா, கஷ்டம் வந்ததுன்னா, இல்லை நல்லது நடந்ததுன்னா, அதுக்கு யார் காரணம், எது காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னாடி செய்த வினை. அது இந்த பிறப்பில் செஞ்சுருக்கலாம், இல்லை முன்னாடி பிறப்பில் ஏதோ ஒரு பிறப்பில் செஞ்சுருக்கலாம். அப்படிப்பட்ட நம்ம முன்னாடி செய்த வினையானது இப்போ நமக்கு இந்த பலனை கொடுக்கறது. அவ்வினைக்கு இவ்வினை, அன்னைக்கு அது பண்ணினோம், இன்னைக்கு இது நடந்திருக்கு. அப்படி வினைனா செயல், அந்த முன்னாடி பண்ணின அந்த வினைக்கு இன்னைக்கு இந்த வினை நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது பொருள். இது எல்லாரும் தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் பலருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் என்னன்னாக்கா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற வார்த்தை. அது ஒரு வார்த்தை மட்டும்தான் எல்லாரும் தெரியும். அதுக்கு அடுத்த பாட்டில் இருக்கிற மற்ற வரிகள் யாருக்கும் தெரியாது, ஏன்னா யாரும் சொல்றது இல்லை. ஆனால் அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற வரிக்கு அடுத்த வரி என்னன்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா, நல்லதோ கெட்டதோ அது அடுத்தவனால நமக்கு வரல அப்படின்னு அர்த்தம். அதுதான் அவ்வினைக்கு இவ்வினை. அதாவது நமக்கு ஒரு நல்லதோ கெட்டதோ நடந்தாக்க அது காரணம், மூல காரணம் நம்மளோட முன்னாடி பண்ண கர்மா அப்படின்னு அர்த்தம். நமக்கு எது நடந்தாலும் அதுக்கு நம்மளுடைய முன்வினை தான் காரணம் அப்படின்னு ஆரம்பிச்சு, அவ்வினைக்கு இவ்வினைன்னு ஆரம்பிக்கிற ஃப்ரேஸ் இருக்கிற ஃப்ரேஸோட ஆரம்பிக்கிற ஒரு பதிகத்தை பாட ஆரம்பிச்சு, ஐயர் அமுது செய்த வெவ்விடம், இந்த சிவருமான் இருக்காரு அவர் அமுது செய்தல்னா சாப்பிட்றது. இப்போ நம்ம சாப்பிட்டோம்னா சாப்பிட்டோம் அப்படிம்போம். அதே இது மகான்கள் கடவுள் அப்படிலாம் சொல்கிறப்ப அமுது செய்தல் அப்படிம்ப, அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பெஷல் மரியாதையோடு சொல்கிறது அமுது செய்தல்ங்கிறது. அதனால் இந்த அமுது செய்தல்ங்கிற வார்த்தை தேவாரத்தில் பெரிய படத்தில் அங்கங்கே பார்க்கலாம். அடியாரளுக்கு அமுது செய்வித்தார் அப்படின்னு வரும். அப்படின்னா அடியாரளுக்கு உணவு சாப்பாடு போட்டார்னு அர்த்தம். அது அமுது செய்தல், அமுது செய்வித்தல். ஐயர் அமுது செய்த வெவ்விடம், விடம்னா விஷம், வெவ்விடம்னா ரொம்ப கொடிய விஷம். அப்படிப்பட்ட கொடிய விஷத்தை முன் தடுத்து, முன்னாடி தடுத்து எம் இடர் நீக்கிய வெற்றியினால் நம்மளுடைய துன்பத்தை போக்கியது எது? இந்த சூரமண்ட நீலகண்டம். ஆமா, அது தேவர்களும் அசுரர்களும் போய் கடலை கடைஞ்சா விஷம் வந்தது, அந்த விஷத்தை சிவபெருமான் உண்டார். அது எப்படி நம்மளுடைய இடரை தீர்த்துது? அப்போ அந்த விஷத்தை அவர் அப்போ உண்டு கண்டத்தில் அடைக்கலைன்னா அந்த விஷம் உலகத்தையும் எரிச்சிருக்கும், அப்போ உலகமே அழிஞ்சு போயிருக்கும். அது உலகமே அழிஞ்சு போயிருந்தால் அப்புறம் நம்மளாம் எங்கேருந்து வர்றது? அதனால் நம்முடைய இடரை நீக்கிய அந்த பெருமையினால், அந்த வெற்றியை உடையதுனால, எவ்விடத்தும் எந்த இடத்துலையும் அடியார்களுடைய இடர் தீர்ப்பது, எந்த கட்டத்திலையும் எந்த இடத்துலையும் அடியார்களுடைய துன்பத்தை கஷ்டங்களையெல்லாம் வராமல் தடுத்து அடியாரால் காப்பது கண்டம், சிறுவனுடைய நீலகண்டம் அப்படின்னு சொல்லி, செய்வினை தீண்டா திருநீலகண்டம். நம்ம செய்த வினை இருக்க, செய்வினைனாக்க நம்ம முன்னாடி பண்ணின வினை, செய்த வினை. இந்த செய்த வினைகள்லாம் தீண்டா அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்மளை தொட முடியாது, நம்மளை தொடாது அப்படின்னு அர்த்தம். அவை நம்மை நெருங்க முடியாது, அவை நம்மளை நமக்கு அவற்றால் தீவினை தீங்கு நிகழாது அப்படின்னு சொல்கிறார். செய்வினை தீண்டா, அந்த தீவினைகள்லாம் நம்மளை வந்து தொட முடியாது. திருநீலகண்டம் அப்படின்னா இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படிங்கிறார். அதாவது ஆணைனாக்க அதை மீற முடியாது. இப்போ ஒரு அரசர் ஒரு ஆணை போட்டால் அதை யாராவது மீற முடியுமா? அது மாதிரி இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை, திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது இறைவனுடைய ஆணையாயிடும், அப்படியாக அது வராது அப்படின்னு என செப்பினார் அப்படின்னு சொன்னார், பாடினார். அடுத்த பாட்டுக்கு போவோம். ஆய குறிப்பினில் ஆணை நிகழ அருளி செய்து தூய பதிக திருக்கடைக்காப்பு தொடுத்து அணிய மேய பொற்பதி வாழ்பவர்க்கே அன்றி மேவும் அந்நாள் தீய பனிப்பிணி அந்நாடு அடங்கவும் தீர்ந்தது அன்றே. ஆய குறிப்பினில் ஆணை நிகழ அருளி செய்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி அப்படிப்பட்ட ஒரு குறிப்போட ஒரு பதிகம் பாடினார் இல்லையா, அப்படி குறிப்போட பதிகம் பாடி அதில் ஆணை நிகழும்படியாக அருளினார். நிகழ்தல் அப்படின்னாக்க நடக்கிறது இல்லையா, நிகழும் ஆண்டு அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற வருஷம்னு அர்த்தம். அதனால் நிகழ்தல்னா நடக்கிறதுன்னு அர்த்தம். வாட்ஸ் கோயிங் ஆன், வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி, டு ஹேப்பன், டு பி அப்படிங்கிற மாதிரி. அதனால் ஆய குறிப்பினில் ஆணை நிகழ அருளி செய்து, அப்படி செய்வனை திருண்டப்பரா திருநீல கண்டம்னா ஆணையோட சொல்றார் அவர். அப்படிப்பட்ட அந்த ஆணை நிகழும்படியாக அருளி செய்தார் அவர். அப்படி செய்து தூய பதிக திருக்கடைக்காப்பு தொடுத்து அணிய. தூய பதிகம், இது எப்படிப்பட்ட பதிகம்? பதிகத்துக்கு ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறாரு, தூய பதிகம் அப்படிங்கிறார் பெரிய சேக்கிரர். அப்படி ரொம்ப தூய்மையை தரக்கூடிய பதிகம், தூய பதிகம். நமக்கு எந்த விதமான தீங்கு இருந்தாலும் அதை நீக்கி தூய்மை தரக்கூடிய பதிகம் அது. அதனால தூய பதிகம், தூய பதிகத்துக்கு திருக்கடைக்காப்பு தொடுத்து அப்படின்னா, அந்த பதிகத்தோட கடைசியில திருக்கடைக்காப்பு இருக்கு இல்லையா, திருஞான சம்பந்தர் பாட்டில் கடைசி பாட்டில் வருமே, இந்த ஊர்ல இருக்கிற சுவாமி மேல, இந்த ஊர்ல அவதரித்த திருஞான சம்பந்தராகிய நான் பாடி இந்த பாடல்களை பாடுபவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற அந்த திருக்கடைக்காப்பு பாட்டு, அதையும் தொடுத்து, தொடுத்தல்னாக்க பாடின்னு அர்த்தம். அதனால அப்படி அந்த பாடல பாட்டு தொடுத்து பாமாலையை தொடுத்து அணிய அப்படின்னா அதை சுவாமிக்கு சாத்தினார். அந்த பாமாலையால பாமாலையை சுவாமிக்கு சாத்தினார்னு அர்த்தம். பாமாலை தொடுத்து சுவாமிக்கு சாத்தினார். அப்படி சாத்தினது என்னாச்சு? மேய அப்பொற்பதி வாழ்பவருக்கே அன்றி. பொற்பதி அப்படின்னாக்க அந்த அழகான ஊர், செல்வம் மிக்க ஊர் அப்படின்னு அர்த்தம். பொன்னும் பதியும் சேர்ந்தா பொற்பதி. அதனால பொன் அப்படிங்கிறது அழகுன்னு ஒரு அர்த்தம், தங்கம்னு ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் இருக்கு. அதனால பொற்பதி அப்படின்னாக்க அழகான ஊர் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல செல்வம் மிகுந்த ஊர்னு எடுத்துக்கலாம். அதனால அந்த மேய அப்பொற்பதி வாழ்பவர்க்கே அன்றி, அந்த அழகான ஊர்ல வாழ்ந்துன்ற அவர்களுக்கு மட்டுமல்லாமல், மேவும் அந்நாள் அந்த காலத்துல தீய பனிப்பிணி, அந்த கொடிய பனிப்பிணியானது அந்நாடு அடங்கவும் தீர்ந்தது அன்றே. அந்த நாடு முழுக்க இல்லாம ஒழிஞ்சு போச்சு அன்னைக்கே. அதனால என்ன சொல்றாருங்க, ஆய குறிப்பினில் ஆணை நிகழ அருளி செய்து. இந்த ஆய குறிப்பினா இந்த மேற்படி குறிப்பு முன்னாடி பாட்டில் சொன்னபடி அந்த ஒரு கருத்து அமைய திருநீலகண்டம்னு ஆணை வைத்து அது நிகழும்படியாக பாடினார், பாடி அருளினார் திருஞான சம்பந்தர். அப்படி அருளி அப்புறம் அந்த தூய பதிகத்துக்கு திருக்கடைக்காப்பு பாடலும் பாடி அதை சுவாமிக்கு சாத்தினார். அப்படி அப்படி பண்ணினதும் சுவாமியோட அருளால் என்னாச்சு? மேய அப்பொற்பதி வாழ்பவருக்கே அன்றி மேவும் அந்நாள் தீய பனிப்பிணி அந்நாடு அடங்கும் தீர்ந்தது. அந்த தீய பனிப்பிணி, அந்த கொடிய குளிர் ஜரமானது ஓடி போயிடுத்து. எங்கேருந்து ஓடி போச்சு? அந்த ஊர்ல திருச்செங்கோட்டில் இருந்தவர்களுக்கு மட்டும் தீர்ந்து போல, அந்த பிரதேசத்திலேயே அந்நாடு அடங்கவும், அந்நாடுனாக்க அந்த பகுதி, அந்த பிரதேசம், அடங்கவும்னா முழுக்கன்னு அர்த்தம். அந்த பிரதேசம் முழுக்க அது இல்லாம போயிடுது, தீர்ந்தது அன்றே, அன்னைக்கே தீர்ந்து போச்சு, உடனே தீர்ந்து போயிடுத்து. அதனால இந்த பதிகம் பாடினதும் அவர்களுடைய திருஞான சம்பந்தருடைய அடியார்கள் இல்லையா, அவர்கள் தானே வந்து, அவருக்கு அடியார்கள் தானே வந்து அவர்கிட்ட சொன்னா எங்களுக்கு எல்லாம் ஜுரமா இருக்கு சுவாமி அப்படின்னு. அந்த அடியவர்களுக்கு ஜுரம் நீங்கிறது மட்டுமல்லாமல், அந்த ஊர்ல இருக்கிறவர்களுக்கு ஜுரம் நீங்கிறது மட்டுமல்லாமல், அந்த பகுதியிலேயே அந்த பிரதேசத்திலேயே அந்த ஜுரம் இல்லாம படுத்து அவர் அந்த பதிகத்தை பாடினதும் அப்படின்னு இந்த பாட்டுடைய கருத்து. ஓகே, திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திருச்சதகம் ஆனந்தாதீதம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சிற்றம்பல

ele

கருக்கடலாகிய அம்பலவாளருடைய பெருங்கருணையினாலே திருவாசகன் திருச்சதகத்தில் 96வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரனுடைய ஆற்றல் அருள் அளவில்லாதது. அளவில்லாத காரணத்தினாலே அவன் எந்த செயலையும் லேசாக செய்வான், எளிமையாக செய்வான். நம்முடைய ஆற்றல் அளவுபட்டு இருப்பதினாலே எந்த செயலையும் எளிதாக செய்ய முடியவில்லை, மிக கடினமாக மிக சிரமத்தோடு செய்கிறோம். கடவுள் செயல் எப்படி என்றால், அவனுக்கு எந்த செயலும் வந்து பெருசா தெரியாது, லகுவா செய்யும். அதை உலக இயற்கையை பார்த்தால் தெரியும். மழை, காற்று, பனி, வெயில், மற்றைய தாவரங்கள், மற்றைய பிராணிகள், இவைகளெல்லாம் உண்டாவதும் அது நின்று நிலைத்து செய்கின்ற செயலும், அப்புறம் அது அழிகின்ற முறைகளையும் பார்த்தால் நன்றாகவே விளங்கும். எவ்வளவு மழை மேலே இருந்து பெய்கிறது, அது எவ்வளவு இடங்களுக்கு அது பயனாக இருக்கிறது, எவ்வளவு காற்று வீசுகிறது, எங்கிருந்து அது உருகிறது, எப்படி நிற்கிறது, அதே போல ஒவ்வொரு செயல்களும் அப்படித்தான். தாவரங்கள், செடி கொடிகள் உண்டாவது, அப்புறம் சில காலத்தில் அது இல்லாமல் போய்விடுகிறது. மழைக்காலத்தில் இந்த பூச்சிகளை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பூச்சிகள் எங்க இருந்தது, பூச்சிக்கு உடம்பு எப்படி வந்தது, அந்த பூச்சிக்கு உள்ளே உயிர் எப்படி இருக்கிறது, அது எப்படி சில காலம் சில நேரம் சீவித்து இருக்கிறது, அதற்கு என்ன உணவு, அது எப்படி அழிகிறது என்றெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா. இப்படி எல்லாமே வந்து கடவுளாலே உண்டாக்கப்படுகிறது, நிற்கிறது சில காலம், அப்புறம் அழிகிறது. எல்லா பொருளுமே, எல்லா பொருளும் உண்டாகிறது, தோன்றுகிறது, அப்புறம் சில நேரமோ சில காலமோ சில வருடமோ நிற்கிறது, அப்புறம் அழிகிறது. இத்தனை செயல்களையும் ஒருவன் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து செய்து கொண்டிருக்கிறார். செய்கின்ற அந்த கர்த்தான்னு சொல்றது அவனை கர்த்தா அப்படின்னு சொல்லுவது. அப்படிப்பட்ட கர்த்தாவாகிய கடவுள் நம்முடைய கண்ணுக்கு தெரிவதில்லை, கண்ணுக்கு தெரியாமல் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இத்தனைக்கும் என்ன அவன் வித்து வச்சிருக்கிறான், விதை வச்சிருக்கிறான், இதெல்லாம் உண்டாவதற்கு என்றால் மாயை என்கின்ற ஒரு வித்தையை வச்சிருக்கிறார். அந்த மாயை என்கின்ற விதையை வச்சு விடவை உண்டு பண்ணுகிறார், அது இல்லாமலும் செய்கிறார். நந்தனாரு தனான் சொல்லி கொண்டிருந்தாரு, தில்லைக்கு போவேன், தில்லைக்கு போவேன். அந்த ஐயர் வந்து நீ தில்லைக்கு போகப்படாது, 40 வேலி நிலம் இருக்கு, அதெல்லாம் உழுது நட்டு ஆகணும், அதனால போகப்படாது, எல்லாம் உழுது நட்டுட்டு போறாங்க. அவரு தில்லைக்கு போகணும், இப்ப 40 வேலி நிலத்தை எப்ப உழுறது நடுறது இதெல்லாம் வேலை எப்ப முடியறது, எப்ப தில்லைக்கு போறது கவலை போட்டுட்டு இருந்தார். சுவாமி கனவுல வந்தாரு, 40 வேலி நிலமும் நட்டு பயிர் நட்டு எல்லாம் விளைஞ்சு விளைச்சலா இருக்குது, உங்க ஐயரை கூட்டியாந்து காட்டு, உன்னை தில்லைக்கு போக உத்தரவு கொடுத்துருவாருனா. காலையில எழுந்து வார்த்தா எல்லாம் விளைச்சலா, சும்மா கிடந்த தரிசா கிடந்த நிலங்கள் ஒரு இரவுல விளைச்சலா இருந்துச்சு. ஐயரை கூட்டியாந்து காமிச்சார், அப்படி காமிச்ச உடனே அவனுக்கு ஐயருக்கு வந்த பயம் சொல்ல முடியல. நந்தனாரே நீ தான் எனக்கு குரு, எனக்கு உபதேசம் பண்ண. நந்தனார் களையடாமல் செலவிடாமல், களையடாமல் செலவிடாமல், களை எடுக்கல, செலவிடல, உரம்போடல, மருந்தடிக்கல, ஒண்ணும் பண்ணாமையே விளைஞ்சிருச்சு. களையடாமல் செலவிடாமல், கதிரொரு முழங்கானுமா, கழிக்குது வயிறு இருக்குது, அதை கட்டு கட்டவே தோணுமா என்பது நந்தனார் சரித்திரங்கள். அதனாலே கடவுள் ஒரு பொருளை உண்டு பண்ண வேண்டும் என்று எண்ணினானால் உண்டாகிறது. அது இவ்வளவு குறிப்பிட்ட நேரம் இருக்க வேண்டும் என்று நினைச்சானா இருக்கிறது, அது இந்த வேளையில இது அழிந்து போகணும்னு நினைச்சானா அழுகிறது, அப்படிதான் நடக்குது. நம்மாலே அப்படிலாம் பண்ண முடியல, பண்ண முடியாது. அப்படி அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறான், நிறுத்துகிறான், அப்பதான் அழிக்கிறது. இத்தனைக்கும் வித்து என்பது இல்லாமலே செய்கிறார். வித்துன்னா விதை, விதை இல்லாம நம்ம விளைய வைக்க முடியாது, விதை இல்லாமே இவன் விளைய வைக்கிறாங்கிறார், விதை இல்லாமே நம்மால விளைய வைக்க முடியாது. ஆனா முதலில் இந்த விதை எப்படி வந்திருக்கும் நினைச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமா. இப்ப தேங்காய நட்டு அதை வந்து முளைக்க விட்டு எடுத்து பதியம் பண்ணி மரமாக்குறேன், அப்புறம் அது காய்க்குது. அந்த தேங்காய் எங்க இருந்து வந்தது, தென்னை மரத்துன்னு வந்துச்சு. அந்த தென்னை மரம் இருந்து தேங்காய் இருந்து வந்துச்சு, அந்த தேங்காய் எங்க இருந்து தென்னை மரத்துல வந்துச்சு, அந்த தென்னை மரம் தேங்காய் இருந்து வந்தது. இப்படியே போய்கொண்டே இருந்தா முதலிலே அந்த தேங்காய் எப்படி வந்துருக்கும் அப்படின்னா அதான் பெரிய விஷயம். முதலிலே இப்ப தேங்காய் வச்சுதானே முளைக்க வைக்கிறான், முதலிலே அந்த தேங்காய் முதல் முதலாக எப்படி வந்துடும், இந்த மாடு கண்ணு போட்டுது, இந்த
இந்த மாட்டுக்கண்ணும் இந்த மாடு, இந்த மாட்டுக்கண்ணும் இந்த மாடுன்னு சொல்றோம். முதலே அந்த மாடு எப்படி வந்திருக்கும், மாட்டுக்கண்ணு சொல்றான். இப்படியே போயிட்டு இருந்தா முதல் மாடு உண்டாகித்தானே இது வந்திருக்கு. அந்த மாட்டை யாரு படைச்சா, எப்படி அந்த மாடு உண்டு என்று எண்ணி பார்த்தா உண்மையே விளங்கி, உண்மையே விளங்கி விளங்குத. அப்ப முதலே ஒரு தன் இதை உண்டு பண்ணி இருக்கும், உண்டு பண்ணாமல் வராது அல்லவா, உண்டு பண்ணாமல் தேங்காய் வந்திருக்காது, மாடு வந்திருக்காது. அப்படி முதலிலே ஒருத்த உண்டு பண்ணினான்னா அப்ப அவன் தான் கடவுள்னு அர்த்தம். முதலில உண்டு பண்ணதுக்கு என்ன இருந்துச்சு, விதை, விதையை வச்சுதான் நம்ம விளைய வைக்கிறான். விதை இல்லாமே அவன் உண்டு பண்ணியிருக்கிறானே, இல்லை இதை யாரு மறுக்க முடியுமா, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதிகாலத்துல இந்த தேங்காய் எப்படி வந்திருக்கும், தேங்காய் இல்லாம தென்னை மரம் வராது, தேங்காய் இல்லாம தென்னை மரம் இல்லாம தேங்காய் வராது, இது நம்ம காரியம். அவன் தேங்காய் இல்லாமே தென்னை மரத்தை உண்டு பண்ணியிருக்கான் விளங்குற. அதை சொல்றாரு மாணிக்கவன், விச்சதிந்தியே விளைவு செய்வாய். விச்சது விச்சுன்னா விதை, விதை இல்லாமையே நீ விளைவு செய்கிறவன். இது அப்பர் சாமின்னு சொன்னார், விச்சின்றி நாறு செய்வான், விச்சின்றி நாறு செய்வான்னார் அவர். வித்தில்லாமையே நாற்றை உண்டு பண்ணுவார், நாறுனா நாற்று. இவர் என்ன பண்ணிட்டார், விளைவையே சொல்லிவிட்டார், விச்சதிந்தியே விளைவு. இப்படி எல்லா பொருளையும் ஆதிகாலத்தில் உண்டாக்கும் போது சோகரமான் தன்னுடைய சங்கர்ப்பத்தினால, சங்கர்ப்பம்னா எண்ணத்தினாலே நினைப்பினாலே எல்லாவற்றையும் உண்டு பண்ணுவார். இப்ப எல்லா பொருளுக்கும் மூலப்பொருள் வச்சுதான் நம்ம உண்டு பண்ண முடியும், விதையை வச்சுதான் எல்லா பொருளையும் உண்டு பண்ணணும். தானியங்கள்ல இருந்து மற்ற பொருள் எல்லாவற்றிலும், அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றுக்குமே அதுக்கு ஒரு பொருளை வச்சுத்தான் செய்வோம். இதுவர திடீரென்று ஒரு பொருளை நம்ம உண்டு பண்ண முடியும். ஆனால் கடவுள் எப்படி பண்ணி இருக்கிறார் என்றால், வித்து இல்லாமையே எல்லாவற்றையும் விளைய வச்சிருக்கிறார். அதனாலே கடவுள் உண்டுங்கிறது இதுல நம்பலாம், இதுல விச்சதின்றியே விளைவு செய்வோம். அது விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவார். இது பெரிய ஒரு சித்தார்த்தம். விண் என்கின்ற மேலுலகம், மண் என்கின்ற இந்த பூலோகம், அதற்கு மேல பாதகம், சொர்க்கம் மத்தியம் பாதகம் என்ற மூன்று உலகங்கள் எல்லாவற்றையும் மொத்தமா சேர்த்தா 14 லோகம்னு சொல்றது, 7 லோகம்னு சொல்றது, 24 கோணம்னு சொல்றது, எல்லாவற்றையும் மூன்றுக்குள்ள அடக்கிடலாம். சொர்க்கம் மேலே இருக்கிறது எல்லாமே, கீழே இருக்கிறது எல்லாம் பாதாளம், இது மத்தியம். சொர்க்கம் மத்தியம் பாதகம் இந்த மூன்று உலகங்களை, இந்த மூன்று உலகங்களிலே இருக்கப்பட்ட சராசரங்களை அத்தனை எல்லாம் சிவனுடைய உடைமைகள், சிவனுடைய அடிமைகள். மூன்று லோகமும் மூன்று லோகத்தில் இருக்கின்ற அசையும் பொருள் அசையா பொருள் அத்தனை. அசையும் பொருள் அது உயிர் ஒர்க்கங்கள், அசையா பொருள் தாவரம் மலை கல் முதலான பொருள். எப்படி அத அசரம்னு சொல்றது, அசையும் பொருளை சரம்னு சொல்றது, அசையா பொருளை அசரம்னு சொல்றது, வடமொழியில சராசரம்னு சொல்றது, சராசரம் என்று சொல்றது, சரம் அசரம் சராசரம். இப்படி மூன்று உலகங்களிலே, மூன்று உலகத்தையும், மூன்று உலகங்களிலே உண்டாக்கப்பட்ட இருக்கப்பட்ட பொருளையும் என்ன பண்ணுகிறான் என்று கேட்டால், இதை அவன் தான் உண்டு பண்ணுகிறான், அப்புறம் அவன் தான் நிறுத்தி வைக்கிறான், ஒரு குறிப்பிட்ட காலம் நிறுத்தி வைக்கிறான், அப்புறம் அழிக்கிறான். இது ஒரு பெரிய அவனுக்கு விளையாட்டு, விளையாட்டு. பிள்ளைகள் மணலிலே வீடு கட்டி கொஞ்ச நேரம் அந்த வீட்டை வச்சிருந்து அப்புறம் களைச்சிருக்கிறோமா, அதுதான் அவனுக்கு. மணலில வீடு கட்டுறமா, வீடு கட்டி அதுல பலகாரம்லாம் சுட்டு எல்லாத்துக்கும் போட்டு அதன் பிறகு கொஞ்ச நேரத்துல என்ன பண்றோம், அதை கலைத்து, அது போலத்தான் இது விளையாட்டு. இதே மாதிரிதான், இந்த மாதிரிதான் நமக்கு எப்படி இது இலகுவா இருக்கோ அதே போல இத்தனை உலகங்களை அவன் உண்டாக்குவதும் நிறுத்துவதும் அழிப்பதும் அவனுக்கு விளையாட்டு. அதை ஆர்த்த விரவி துயரிடராம ஆர்த்தாடும் தீர்த்தனற்றில் சிற்றம்பலத்தை தீயாடும் குத்தனை வானும் உலகமும் எல்லோரும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்பது திருவம்பாரு. உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை விருத்தலும் நீக்கலும், உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை விருத்தலும் நீக்கலும், நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாக, அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாகள் என்பது கம்பம். அதனாலே இப்படி பரமேஸ்வரன் எல்லையில்லாத ஆற்றலுடையவனாகினாலே இந்த வேலை அவனுக்கு பெரிது, எல்லையில்லாத ஆற்றலுடையவனாகினாலே இந்த சமாசாரம் பெரிது, நம்மால் நினைச்சு பார்க்க கூட முடியாது, உயிர்களாலே அதெல்லாம் பண்ண முடியாது. விச்சதின்றியே விளைவு செய்வாய், இன்னும் மன்னகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்கு, வச்சு வாங்குறது எல்லாம் சிறப்பாக வைக்கிறானா அப்புறம் வாங்குறான், வைக்கிறானா வாங்குறான், இத உண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய். வைக்கிறான் என்றால் படைக்கிறான், வாங்குறான்னா அடிக்கிறான், படைக்கிறான் அடிக்கிறான்னா அந்த இடையில இருக்கிற நிற்கிற காலம் இருக்குது பாரு, அது அதுக்குள்ள இருக்கு, அவ்வளவு
அறுப்பாய் காப்பாய் அழிப்பாய் அருள் வச்சு வாங்கறது. இது வந்து அவருடைய எல்லை இல்லாத அருளினாலும் ஆற்றலினாலும் தீயம். ஏன் வைக்கிறான், ஏன் வாங்கறான்னா, உயிர்கள் வாழ்வதற்காக இத்தனையும் வைக்கிறான். அதுல வாழ்ந்து அவைகளை நல்ல பக்குவப்படுத்தி நல்ல கதி அடைகின்ற உயிர்களை கதியிலே சேர்ப்பது, மறுபடி பறக்க வைக்கிறது, பறக்க வைக்கிறது, இப்படியாக நமக்காக அத்தனை வேலையும் செய்து. அது பஞ்சகிருத்தியம் சொல்றது, வடமொழியில பஞ்சகிருத்தியம் சொல்றது, அஞ்சு தொழிலா சொல்றது, அஞ்சு தொழில ரெண்டு தொழிலா சொல்றது, ரெண்டு தொழிலாக சொல்றது, அஞ்சே ரெண்டா சொல்றது, மூணா சொல்றது, ரெண்டா சொல்றது, படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அஞ்சு. அந்த அஞ்சையும் அந்த சங்காரத்துல வந்து அந்த அணுக்கரகத்தை சேர்த்துறது, மறைத்தல காத்தல சேர்த்துறது. இப்ப காத்துக்கிட்டு இருக்காரு, எத்தனை நமக்கு மறைச்சு வச்சிருக்காரு தெரியுமா, பெரிய அதிசயம். நமக்கு மறைவாக நமக்கு தெரியாமல் நமக்கு உணர முடியாமல் இருக்கின்ற செய்திகள் எவ்வளவோ, அது மறைத்தல். அந்த மறைத்தல காத்தல் தொழில சேர்த்துறா சேர்த்துட்டா அனுக்கிரகத்தை சங்காரத்துல சேர்த்துட்டா மூணு தொழில். இந்த மூணு ரெண்டா சொல்றோம், படைத்தல் காத்தல் மறைத்தல், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் நாளையும் பந்தம் சொல்றோம். பந்தம் பந்தம்னா தொடர்பு, படைக்கிறது காக்கிறது அழிக்கிறது மறைக்கிறதுனாலும் பந்தம். பந்தம்னா தொடர்பு, மறுபடி பறக்கிறதுக்கார வேலை. அந்த அனுக்கிரக மோட்சம் வீடு, பந்தம் வீடு ரெண்டாவது சொல்றோம் விளங்குதா. பந்தமும் வீடும் படைப்பாய் போற்றி என்பது திருவாசகம். பந்தமும் வீடும் அஞ்சு மூணு, மூணுக்கு ரெண்டு, அஞ்சுக்கு ரெண்டு பொழுது. அதனாலே இப்படி படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலை சிவன் செய்கிறான். செய்கிறது வச்சு வாங்குவான், அவன் எளிதா சொல்ற, சொல்றதுலயே வச்சு வாங்குவான், சொல்றதுலயே தெரியுதுல வச்சு வாங்க. இந்த செல்போன வச்சவன் இவ்வளவுதான் அவனுக்கு, இத்தனை உலகங்களையும் படைக்கிறதும் அழிக்கிறது, வாங்கறதுன்னு அழிக்கிறது, வச்சு இத சேக்கிழார் இந்த வாக்கியத்தை எடுத்துக்கிட்டார். பெரிய புராணத்துல சேக்கிழார் சுவாமி இந்த வாக்கிய அவருடைய மனசுல ரொம்ப பதிஞ்சு திருநிலவண்ட நாயனார்கிட்ட ஊடு வந்து கொடுத்தாரா, பத்திரமா வச்சிருந்து கேட்கும் போது ஊடு இந்த மாதிரி ஊடு 14 லோகத்திலையும் கிடையாது. சாக்கிறதே சாக்கிறது.

அனுபவத்திலேயே இந்த ஓடு மாதிரி கிடையாதுன்னு சொல்லி கொடுத்தேன். இப்ப வந்து நீ அந்த ஓடு பழைய ஓடு வேற நல்ல ஓடு தாரேன்னு சொன்னா என்ன அர்த்தத்துல இருந்தது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஓட்ட கேட்க வரும்போது சொல்றாரு சேர்க்கலாரு, சுவாமி வந்தாரு முதல்ல கொடுத்துட்டு போட்டாரா அப்புறம் வாங்க வர்றாரு. வாங்க வந்த போது சொல்றாரு சாமி வந்தாரு, நாயனார் வழக்கம் போல போய் சாமியை கும்பிட்டாரு. கும்பிட்ட போது என்ன பண்ணாரு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு உட்காந்து அடுத்த வாரத்தெல்லாம் பேசல, முதல்ல நான் கொடுத்த ஓட்டை கொடுத்துட்டு அடுத்தாப்புல அடுத்த விலை போறேன், நான் கொடுத்த ஓட்டை கொடுத்துட்டு அப்புறம் நில்லுன்னாரு. அந்த இடத்துல சேர்க்கலாரு இந்த வாக்கியத்தை எடுத்து வந்தவும் தொண்டானாரும் எதிர் வழிபாடு செய்து வணக்கம் போல அழியார் வந்தா வணங்கினாரு, நமஸ்காரத்தை பண்ணினார். சிந்த இது அருளிற்று எங்கள் செய்தவம் என்று நிற்ப சிந்த செய்த அருளிற்று. அதனால அடியனை ஒரு பொருளாக எண்ணி அடியனுடைய இல்லத்துக்கு எழுந்துள்ளியதே நான் நாங்கள் செய்த தவமாக எண்ணுகிறோம் அப்படின்னார். சிந்த செய்த அருளிற்றங்கள் செய்தவம் என்று நிற்ப முந்தை நாள் முன்பால் வைத்த பொய்யோளி விளங்கும் ஓடு தந்து நில் என்றான். அந்த உபசாரத்தெல்லாம் அவரு பெருசா எடுத்துக்கல, உபசார வார்த்தை வழக்கத்தெல்லாம் பெருசா வம்புக்கு வந்தவே எடுப்பாங்க. முந்தை நாள் முன்பால் வைத்த மொய்யோளி விளங்கும் ஓடு தந்து நில் வார்த்தையில புரியுதா, கொடுத்துட்டு நில்லுங்க தந்து நில் என்றான். அவன் எப்படி பண்ண தெரியுமா, எல்லாம் தான் வைத்து வாங்க வல்ல எல்லாவற்றையும் மன்னகம் முழுது யாவையும் வைத்து வாங்குவார் எல்லாம் எல்லாம் தான் வைத்து வாங்க வல்ல நூலகங்களையும் வைக்கிறான் வாங்குற அப்படிப்பட்டவனுக்கு இந்த ஓட்டை வாங்குறது பெருசா அப்படின்னு ஓட்டை வச்சுட்டு அப்புறம் வாங்கிக்கிறது பெருசா. அதனாலே பரமேஸ்வரன் எல்லையில்லாத அருளினாலும் ஆற்றினாலும் நூலகங்களையும் வைக்கிறான் வைச்சு வாங்குவாயி என்றெல்லாம் அவருடைய பெருமையை சொல்லி வஞ்சக பெரும் புலையரேனை. இவர் எப்படிப்பட்டவர்னா வஞ்சகத்துல பெரிய ஆளாம், யாரு மாணிக்கவாசகர், வஞ்சகத்துல பெரிய ஆள். அதனால புலையன் வஞ்சக என்கின்ற தீய செயல்களை தீய எண்ணங்களை உடையவனாகினாலே அவனுக்கு புலையன்கிறார். வஞ்சக பெரும் புலையனே கோயில் வாயில் பிச்சராக்கினாய். இப்படிப்பட்ட தகுதி இல்லாத என்னை ஒரு கோயில் வாயில் பிச்சராக்கினாய். தேவையுடைய சன்னிதானத்துக்கு முன்னாலே இருந்து உன் மீது அன்பு செலுத்தும்படியாக உன்னிடத்திலே அன்பு அதிகமாக உண்டாகும்படியாக என்ன பிச்சன் என்றால் அன்பு, பிச்சு என்றால் சுஜி எடுக்கிறவர்கள் பிச்சன் என்றால் அன்பு. கோயில் வாயில் உன்னுடைய சன்னிதானத்திலே வந்து இருந்து வழிபாடு செய்யும்படியாக எனக்கு அன்பு உண்டாகி கோயில் வாயில் பிச்சனாக்கினாய் பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய். இது எப்படி இது வந்து சிவபக்தி அடியார்கள், சிவபக்தி முதல்ல சொன்னது சிவபக்தி உங்களுடைய சன்னிதானத்திலே உள்ளத்திலே அன்பு உண்டாகும்படியாக செய்தா என்பது சிவபக்தி. பெரிய அன்பருக்கு உரியனாக்கினா என்பது அடியார். கடவுள் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் அவர் உயிர்களாகி நாம் செய்கின்ற வழிபாட்டை ஏற்று அருள் பண்ணுகின்ற இடம் இரண்டு, ஒன்று கோயில் சிவலிங்கம், இன்னொன்று அடியார். தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவி நின்று மாபரன் பூஜை கொண்டு மண்ணுக்கருளை வைப்பார். அது பசுவின் உடம்பெல்லாம் பால் இருந்தாலும் முளைக்காமின் வழியாக வருவது போல. அதனாலே அடியாரிடத்திலும் உன்னிடத்திலும் எனக்கு அன்பு உண்டாகும்படியாக செய்தாய் என்பதைத்தான் கோயில் வாயில் பிச்சாராக்கினாய். பெரிய அன்பருக்கு அன்புடையவர் பெரிய பேரன்புடையவர்களாகிய வெய்யடியார்கள் மெய்யடியார்களுக்கு என்னை அடியவனாக ஆக்கிறான், உரியனாக்கிறான். அவர்களுக்கு உரியவனாக ஆக்கினா அவர்களுக்கு அடியவனாக ஆக்கி பேரன் பெரிய பேரன்புடையவர்கள் அன்புடையவர்கள் பேரன்புடையவர்கள் நம்ம எல்லாம் அன்புடையவர்கள் பரமஞானிகள் பேரன்புடையவர் பேரன் பேரன்புன்னா புரியுதல்ல பேரன்புடையீர் அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கிறது சிறிய அன்பு அவங்கள்ட்ட பெரிய அன்பு. அதே பட்டினத்தார் முதல்வராக திருமுறையில குறிகுளை

0: தாலி கட்டி கல்யாணம் பண்ணி தாலி கட்டி மனைவியை சுத்தி வந்தா மனைவி கையை பிடிச்சுக்கிட்டு வரவண பாட்டி இப்படி திரும்பி பார்த்தான மனைவி. அதுக்கு நீ பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாட்டாங்க, பொண்ணு அப்படி பார்க்கலையா? ஒரு தடவைக்கு நான் இதை பார்த்தா நம்ம கல்யாணம் பண்ற பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா சொன்ன உடைய சேர்த்தான்னு பாம்போது இப்படி திரும்பி பார்த்தா வரவண பாட்டி பொண்ணு அழகா தெரிஞ்சா லட்சணமா அழகா தெரிஞ்சா. ஓ இவ்வளவு அழகுடைய பொண்ணு ஷோரூம் மாதிரிதான் ஆகும் அப்படின்னு நினைச்சான். நினைப்பா வேற அப்படி நினைச்சான். அப்படின்னு நினைச்சிட்டு கோயிலுக்கு கூட்டி போனா இப்ப வருவானே இந்த பெண்ணை நீ ஏற்றுக்கொள்ள வேணும். சாமி சிவலிங்கத்திலே மறைத்து பதினோரா புரிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரப்படாது. என்ன அன்பு இந்த இடத்துல நினைச்சு பாருங்க. அன்பு எந்த அளவுக்கு அளவில் அம்மையான கதைகள் கட்டுக்கதை அல்ல. திருவிடமுருல சுவாமி மறைத்து யாருக்கு துண்டு விட்டு ஒருவன் சிவனுக்கு அடியவன் என்று சொன்னால் அவன் சிவனுடைய அடியானுக்கு அடியவனாய் இருக்கணும். இருந்தால்தான் அவன் உண்மையான சிவனுக்கு அடியான். ஆட்டான் பட்டமையார் அடியாருக்கு துண்டு விட்டு கேட்டேன் கேட்பதெல்லாம் பரவாமை கேட்டொழிந்தேன் சேட்டார் மாளிகையூர் திருமேற்றடி உரையும் மாட்டே உண்மையெல்லாம் மகிழ்ந்தேற்ற மாட்டேன் என்பது முந்தர்மேவா. அதனாலே ஒரு கோயில் வாயிலில் பிச்சன் ஆக்கினாய் பெரிய அன்பருக்கு உரிய பெரிய ஒரு தகுதி இல்லாதவனா என் அடியார் கூட்டத்துல சேர்த்து வச்சாப்பற அது அதிசயம். திருநாமம் அஞ்சலுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலைஞானிகள்தம் நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு உருப்படுகின்றேனே அண்ணல் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்பது அதிசயம். அதனாலே உனக்கு அன்பனாக்கினா என்னுடைய அடியார்களுக்கு அன்பனாக ஆக்கினார் அடியவனாக உரி பெரிய அன்பருக்கு உரியனாக்கினா தாம் வளர்த்ததோ நச்சு மாமரமாயி நுங்கோலா நானு அங்கனே உடையனாதனே. மரத்தை வளர்த்தவே வெட்டப்படாதுன்னு ஒரு முறை வளர்த்த மரத்தை வெட்டப்படாதுன்னு அது பொல்லாத மரமா இருந்தா கூட வெட்டப்படாது நச்சு மரமா இருந்தா கூட வெட்டப்படாதுன்னு ஒரு படம் முறை நான் வளர்த்ததை விட்டக்கூடாது. அதுபோல நான் மிக பொல்லாதவனா இருந்தாலும் உனக்கு அடியவனாகிட்டேன் உன்னாலே நான் வளர்க்கப்பட்டேன் உன்னாலே வளர்க்கப்பட்டேன். யார் வளர்த்த? இப்ப நம்ம அப்பா அம்மா நம்மளை வளர்த்தா வளர்த்தாங்கல்ல இப்ப அம்மாதான் பிரத்யட்சமா கண்ணுக்கு தெரியுது வளர்த்தா. இந்த வளர்ச்சியை உண்டு பண்ணது அவங்களாம் உண்டு பண்ணாங்க சோறு போட்டாங்க. இப்ப பிறந்த போது ஒரு முளம் இருந்தான் இப்ப எத்தனை முளம் இருக்கிறான் எத்தனை முளம் வர்றான் எனக்கு எல்லா இருக்குதுங்க ஐட்டு எல்லா வசதியும் இருக்குதுங்க கல்யாணம் பண்றது ரொம்ப தடையா கிடக்குதுன்னு ஏப்பான்னு ஐட்டு இல்லைங்கிறாங்க. ஐட்டுன்னு வளர்த்தியா வெயிட் இருக்குது அதனால யார் வளர்க்கிறா நம்ம அது யாரு சொல்றா நடிக்க வசதி நம்மை வளர்த்தெடுத்த வளர்ப்பவனே அதனாலே உயிர்களை வளர்ப்பவன் வாழ வைப்பவன் எல்லாமே அது கண்ணுக்கு தெரியல அவ்வளவுதான். கண்ணுக்கு கண்ணாலே காண முடியாது கருத்தாலே உணரும் கருத்தாலையும் சாதாரணமானவருடைய கருத்தாலே இல்ல. அதனால பூர்த்த விஞ்ஞானத்தால் குண்டுணர்வாருடைய கருத்தினாலே உணரும் பூர்த்த விஞ்ஞானத்தால் குண்டுணர்வார் தங்கருத்தினாலே அது அதனாலே இப்படி உன்னால நான் வளர்ந்திருக்கிறேன் நான் பொல்லாதவே இருந்தாலும் என்னை விட்டு விடாது அப்படிங்கிறார். நச்சு மாமரம் தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆயிருந்தும் போல நான் அங்கனே உடைய நான் அப்படிப்பட்டேன் நச்சு மறந்தேன் உன்னாலதான் வளர்க்கப்பட்டேன் என்னை வீணாக்கிறார். இது மாதிரி சந்திரமா சொல்ல தெரியாது யாரு பிச்சதின்றி விளைவு செய்குவாய் மன்னகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய் வஞ்சக பெரும்புலைய நேரையும் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினா பெரிய நச்சு மாமரம். நச்சு மாமரம்னா பெரிய மரம், அதான் பெரிய மரம். பெரிய மரம் நச்சு மரம் பெருசாச்சுன்னா அது ரொம்ப கெடுதல் அல்லவா. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூர் நச்சு மரம் படுத்துருவாரு திருவள்ளுவர். நச்சப்படாதவன் ஒருத்தரால விரும்பப்படாத ஒரு காசு கூட விட மாட்டேன், கஞ்சா போய் அவன் எவ்வளவு இருந்து என்ன பண்றது அப்படின்னு பேர் வாங்குற ஆள் நிறைய இருக்கிறான்ல. அவன் என்ன பண்றாரு, நடுவூர்ல அச்சு மரம் படுத்தா போன, நடுவூர்ல எட்டி மரம் படுத்திருந்தா எதுக்கா பயன், பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால், பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வன் நயருடையான் கண்படிந்த ஊர்மி நீர் நிறைந்தத்தை உலகமாம் பேரறி வாழ்ந்திருந்தான். ஒரு இடத்துல செல்வம் இருக்கிறதால அது நல்ல காரியங்களுக்கு நல்லவர்களுக்கு பயன்படுவதாக இருக்கணும். ஏன்னா கொண்டு போறது இல்லை, இல்ல கொண்டு போறதா இருந்தா கூட கொடுக்காம வச்சிருக்கலாம். ஆனா நச்சு மாமரம் பெரிய பெரிய நச்சு மரம், அப்படி பெரிய நச்சு நச்சு மாமரம் ஆயினும் கோலா நான்
1: Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: ஆளும் மலர்பதம் தந்த கடவுளை

பட்டு திசையும் எங்கின ஓசையில் நின்றடி சத்தம் உழப்பினேன். தேசம் ஒன்று ஆங்கே செழுங்கண்டம் ஒன்பதும் பாசமலர் போல்

செய்வார்கள்தம். அள்ளக்கடலை அறுத்து நின்றானே மற்ற திருவானவர் தானவர் ஆண்டும் வானவர் தானவர் நாள்தோறும் கூறுதல் செய்து குறைகள் நாடுவர் கூடுவர்.

வெளியிலன் கண்ணிலும் வந்த புலனல்லன் காட்சியன் பண்ணினில் வந்த பயனல்லன் பான்மையன் எண்ணில் ஆனந்தம் எங்கள் பிரானேயே உத்தமன் எங்கும் உரி உகக்கும் பெருங்கடல் நித்தில சோதியன் நீலக்கருமையன் எத்தனை காலம் எண்ணுவர் ஈசனை சித்தர்

ஏனோர் பெருமை என்னாகிலும் எம்மே ஊரே சிறுமையும் உலகந்து உலகு உட்கலந்து ஊனே சிறுமையும் உட்கலந்து அங்குளங்கு

கடலிடை வாழ்கின்ற கௌவை உலகத்து உடலிடை வாழ்வு கொண்டு உள்ளொளி நாடி உடலிடை வைக்கின்ற உள்ளுரு தேவனி கடலின் மலி திரைக்காணலுமாமே பெருஞ்சுடர் மூன்றிலும் உள்ளொளிலாகி தெரிந்துடலாய் நிற்கும் தேவர் பிரானோ

மலன் பிறப்பிலி போக்கும் வரவும் புணரவல்லானே செடையான் செம்போனே ஒக்கும் மேனி ஒழிந்தரனாயும் பொருங்குடன் கூடும் கழிந்திரு எங்கும் பிறப்பிலன் ஈசன் ஒழிந்திலகு ஏழுலகு ஒத்து நின்றானே உடரும் அவனே உயிரும் அவனே புணரும் அவனே புலனும் அவனே இணரும் அவன் தன்னை எண்ணருமாகான் துணரின் மலர்கந்த துண்ணி நின்றானே புறமையின் நாற்றமில் புண்ணியம் என்று நலமையின் ஞான வழக்கமாகும் இளமையில் வைத்துள் வேதியர் கூறும் பழமையில் எங்கும் பறந்து நின்றானே பின்னவனாய் உலகுக்கு ஏழுக்கு மேலா மேலுடன் மன்னவனாய் வளம் சூழ்கி

அவனே உலகில் அடர் பெருபா பெருநாய பாகன் பெரும்பாகன் அவனே அரும்பல சீடனும் ஆகும் அவனே இறையன மாறுற்றவாறு உன்னின்று ஒளிரும் பிராணனும் பின்னின்றி அங்கும் எதிர்கதி செல்வனும் மண்ணின்றி அங்கும் வாயுமானிக்கும் கண்ணின்றி அங்கும் கருத்தவன் தானே எண்ணும் எழுத்தும் இனஞ்செயல் அவ்வழி பண்ணும் திறனும் படைத்த பரமனை கண்ணீர் கவனும் கருத்தில் அது இது உன்னின்று உருக்கியோராயும் தாமே இருக்கின்ற என் திசை அண்டம் பாராளம் உருக்கொடு தன்னடு ஓங்க இவ்வண்ணம் கருக்கொடு எங்கும் கலந்திருந்தானே திருக்கொன்று வைத்த செடிஞ்சடையானே பலவுடன் சென்ற பார் பொழுது ஈசன் செலவு அறியார் இலை சேயங்கணியன் அலைவிலன் சங்கரன் ஆதி எம்மாதி பலவிலையா நிற்கும் பான்மை வல்லானே அது அறிவானவன் ஆதி புராணன் எது அறியா வகை நின்றன் நின்றவன் ஈசன் பொது அறிவான புவனங்கள் எட்டும் இது அறிவானந்தி எங்கள் வீரானே நீரும் நிலனும் விசும்பு அங்கி மாறுதம் தூரும் உடம்புரு ஜோதியுமாய் உடல் பேரும் பராபரன் இஞ்சகன்யம் இறை ஊரும் சகலன் உலப்பிரிநாதனே மூலன் உரை செய்த மூவாயிரந்தமிழ் மூலன் உரை செய்த மூவாயிரந்தமிழ் மூலன் உரை செய்த 300 மந்திரம் மூலன் உரை செய்த 30 உபதேசம் மூலன் உரை செய்த 3 1 மூலன் உரை செய்த 3000 தமிழ் மூலன் உரை செய்த 300 மந்திரம் மூலன் உரை செய்த 30 உபதேசம் மூலன் உரை செய்த 3 1 வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர்: சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் திருமந்திரமே சிதம்பரம் தானும் திருமந்திரமே சிறந்த உபாங்கம் திருமந்திரமே திருப்பூத்தின் செய்கை திருமந்திரமே திருமேனிதானே திருமேனிதானே திருவருளாகும் திருமேனிதானே திருஞானமாகும் திருமேனிதானே சிவனேயமாகும் திருமேனிதானே தெளிந்தார்க்கு சித்தியே. திருச்சிற்றம்பலம் திருமந்திரத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் அப்படிங்கிற திருமந்திரத்தை நேற்றைக்கு அனுபவித்தோம். இன்று வினை விளைவு, காஸ் அண்ட் எஃபெக்ட், அதை விளக்கக்கூடிய ஒரு திருமந்திரம். அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றில்லை முயலும் முயலின் முடிவும் மற்ற ஆங்கே பெயலும் மழை முகில் பேர் நந்திதானே. ஆத்மபந்துக்களே, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு எஃபர்ட், அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு எஃபர்ட் நம்ம எடுக்காம ஒரு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். அதற்கு ஏதோ ஒரு சின்ன செயலையாவது நாம் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இப்ப உதாரணமா, எப்படி ஒருவன் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, ஒரு வேலைக்கு போகணும், இல்ல யாரோடையோ ஒருத்தருடைய இன்னொருத்தருடைய வேலையை எடுத்து செய்ய வேண்டும். இப்படி வேலை அப்படிங்கிற ஒரு உத்தியமம் அப்படிங்கிற எஃபர்ட், இந்த எஃபர்ட்டை எடுத்தால்தான் அதற்குண்டான பலன், அதற்குண்டான ரிசல்ட் நம்ம கிடைக்கும். அப்ப அதுக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட்டாக இருக்கிறது. இப்ப இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னா இறை சிந்தனை தேவை, பக்தி பண்ண வேண்டும், இறைவனை பற்றி நினைக்க வேண்டும், அப்படிலாம் எஃபர்ட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா அந்த கேள்விக்கு உண்டான பதில் தான் இந்த திருமந்திரம். அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில், அயலும் புடையும் அப்படின்னா அக்கம் பக்கம். இன்னைக்கு நமக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அக்கம் பக்கம். ரெண்டு பக்கத்திலையும் பார்த்தாலும் அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் அவரை பார்க்கும் பொழுது இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றில்லை, அவரை விட பெரிய ஒரு தெய்வம் என்று யாருமே இங்கே இல்லை, அவர்தான் மிகப்பெரியவராக இருக்கிறார், மகாதேவராக இருக்கிறார், அவர்தான் மிகப்பெரிய ஆளாக இருக்கிறார். அயலும் புடையும், அக்கம் பக்கத்துல வேற எந்த தெய்வமுமே அவரை விட பெரிய தெய்வமாக இல்லை. இதை சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால், முயலும் முயலின் முடிவும் மற்ற ஆங்கே, நாம் செய்யக்கூடிய முயற்சி, நாம் செய்யக்கூடிய முயற்சி, முயலும் முயலின் முடிவும், அந்த முயற்சியினுடைய ரிசல்ட், அந்த முயற்சியினுடைய வெளிப்பாடு, அந்த முயற்சியினுடைய வெளிப்பாடாகவும் இருக்கக்கூடியது அவர்தான். முயலும் முயலின் முடிவும் மற்ற ஆங்கே பெயலும் மழை முகில் பேர் நந்தி தானே. எப்படி மழை பொழிகிறதோ, கருணை மழை பொழியக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடிய அவர் முயற்சியும் முயற்சியின் பலனாகவும் இருக்கக்கூடியவர். இந்த ஜென்ம மரண சக்கரத்திலிருந்து, ஜனன மரண சக்கரத்திலிருந்து நான் வெளியேற வேண்டும், ஜென்மாவே எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் சிலர் வந்து ஆசைகள் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதற்கு இவர்களாக பிரயத்தனப்பட்டால் அபியாசம் நிறைய செய்ய வேண்டும். ஆனா இறைவனுடைய கருணையை மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் இறைவனுடைய கருணை தானாகவே வந்து விழும். அந்த கருணையை எதிர்பாராமல், அதுக்கு வெயிட் பண்ணாம, அந்த கருணைக்கு வெயிட் பண்ணாம நானா ஏதாவது செய்யணும், நானா ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எஃபர்ட் போடும்போது இறைவனும் விட்டு விடுவார். சரி, நீயா எஃபர்ட் போட்டு வா அப்படின்னு. அப்ப நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி, நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட் அப்படிங்கிறது வெயிட்டிங் அப்படிங்கிற கான்செப்டாக இருந்தால், அவனுடைய கருணையை, அவனுடைய கருணையை எதிர்பார்த்து ஏங்கி இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு தானாகவே கிடைத்துவிடும். இந்த கைலாயமலை ஏறிய கதையிலேயே நாம் பார்க்கிறோம் இல்லையா, எல்லாரும் கஷ்டப்பட்டு ஏறுறா, ஏறுங்கன்னு விட்டுடுறார் பகவான், அவைப்பாட்டி மட்டும் அப்படியே நிக்கிறா. அப்போ விநாயகர் தன்னுடைய துதிக்கையால் அவைப்பாட்டியை முதல்ல கொண்டு வந்து சேர்த்துடுறார். கருணையை ஏங்கி எதிர்பார்த்து நிற்கிறது. அருளாளர்கள் என்றைக்குமே அவர்கள் தங்களுடைய சங்கல்பமாக, தங்களுடைய முன்னெடுப்பாக ஒரு விஷயத்தை செய்யாமல் அருளுக்கு ஏங்கி, அவன் கருணைக்கு ஏங்கி காத்திருப்பார்கள். தானாக முயற்சிகளை எடுப்பது அவர்கள் இல்லை. தன் சங்கல்பங்கிறது ஒன்றும் இல்லை, அதைத்தான் பாரதியார் சொல்றார் இல்லையா, தன் செயல் என்று தவிப்பது தீர்ந்திங்கு நின்சை.

0: நின்னை சரணடைந்தே. நேற்றைக்கே நாம் சொன்னோம் இல்லையா, இந்த பர்சனல் ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். பாரதிக்கு அந்த பர்சனல் ரெஃபரன்ஸ் கண்ணம்மாவாகத்தான் இருந்தது. எல்லா பாட்டிலையும் கண்ணம்மா கண்ணம்மா. அது ஒரு ஆள் கிடையாது, அது ஒரு பெண் கிடையாது. தன் மனதிற்கு தனக்கு தெரிந்த ஆதியை பரம்பொருளை அவர் கண்ணம்மா என்ற வார்த்தையினால் அவர் அழைத்தார். எந்த வார்த்தையை வைத்தும் அந்த அதை அழைக்கலாம். அப்போ அதுக்கு அதோட நமக்கு உண்டான கனெக்ஷன் ரொம்ப நெருக்கமாக ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறதே நாம் பார்த்தோம். காலிங் த நேம் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி பார்க்கும் பொழுது தன் செயலாக அருளாளர்கள் ஒன்றும் செய்வதில்லை. தன் செயல் செய்து தவிப்பது தீர்ந்திங்கு, நின் செயல் செய்து நிறைவு பெறும். அப்ப நிறைவுங்கிறது ஏற்படாது. தன் எஃபர்ட்டுக்கு என்ன பலன் உண்டோ அந்த பலன் தானே கிடைக்கும். இப்ப இறைவனாக செய்யக்கூடிய காரியம்ங்கிறது ஒண்ணு. இப்போ இயற்கை நம்மை படைத்ததா, நாம் இயற்கையை படைத்தோமா? இயற்கை தான் நம்மை படைத்தது, நாம் இயற்கையை படைக்கவில்லை. நாம் இயற்கையை படைக்கவும் முடியாது. அப்போ நாம் செய்யக்கூடியது அபரிமிதமாக இருக்காது, ஒரு பரிமிதமாகத்தான் இருக்கும், லிமிட்டோட தான் இருக்கும், அன்லிமிட்டடா இருக்காது. ஆனால் இறை சக்தி செய்யக்கூடியது அன்லிமிட்டடா இருக்கும். அப்ப நான் செய்யக்கூடியதுல எனக்கு நிறைவு என்பது உண்டாகாது. ஆனால் இதுவே இறை சக்தி இறங்கி செய்கிறது என்றால் அதில் நிறைவு ஏற்படும். ஏனென்றால் இறைக்கு லிமிட்டுங்கிறதே கிடையாது, அது அபரிமிதமாக இருக்கும். அதுக்கு ஒரு பரிமிதியே கிடையாது, அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. அப்போ இந்த பாடலிலே முயலும் முயலின் முடிவும் என்று சொல்லும் பொழுது நான் தான் முக்தி அடைவதற்கு எஃபர்ட் எடுக்கணுமே ஒழிய கிருஷ்ண பரமாத்மா எனக்கு முக்தி கொடுக்கறதுக்கு அவருடைய எஃபர்ட் தனியா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லது சிவபெருமாள் சிவ பரம்பொருள் வந்து எனக்கு முக்தி கொடுக்க வேண்டியதற்கு அவரும் ஒரு எஃபர்ட் பண்ணணும், அவரும் ஒரு அபியாசம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் தான் அபியாசம் பண்ணணும். என் எஃபர்ட், நான் என்னுடைய உத்தியமம்னு நினைச்சுக்கும் பொழுது, என் சங்கல்பம்னு நினைக்கும் பொழுதுதான் நான் எஃபர்ட் போட வேண்டும். இது என் எஃபர்ட்ல இல்ல, இது என் கையை தாண்டிய விஷயம் அப்படின்னு வந்துட்டோம் பிற்பாடு கண்டிப்பாக அது என்ன, நான் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம்ங்கிறது கிடையாது. அப்ப இறைவன் தானாகவே கொடுப்பார். எப்படி மழை பொழிகிறதோ, கருணையை மழைக்கு உபமானமாக சொல்லுகிறோம். அதனால இங்கே அதே உபமானத்தை திருமூலர் கையாளுகிறார். பெயலும் மழை முகில் பேர்நந்தி தானே. எப்படி கருணை மழை பொழிகிறதோ அது போல இறைவனுடைய கருணை என்பது மழையாக பொழிந்து அவன் கடை தேறி விடுவான் என்று சொல்லுகிறார். சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது என்னோட எஃபர்ட்னு நினைச்சுக்காதீங்கோ. திருமந்திரம் சொல்றதோ, திருமந்திரம் கேட்கிறதோ, அல்லது இறை பக்தி செய்வதோ, இறைவனை பற்றி சிந்தித்தலோ நம்மளுடைய எஃபர்ட்னு நினைச்சா ஒரு காலத்துல நின்றுடும். இது நான் செய்தேன் என்று நினைத்தால் ஒரு காலத்தில் நின்றுவிடும். அது என்னால் செய்யப்படுகிறது. நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன் அப்படிங்கிற வார்த்தையை தான், அதுதான் இங்கே சொல்லக்கூடிய அடிக்கருத்து. இதுதான் தொடர்ந்து அனுபவிப்போம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்கமை ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. என் தாயோடு எண்ணப்பன் ஏழேழு பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதியாவனம், ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் என்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாமே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

பாங்கார் பழனப்பதி பரவிய பாலராவாயர் தீயைப் பழித்த திருவளர் தாமரைகள் மலர்ந்த திருக்குளங்களையுடைய திருவையாற்றிற்கு எழுந்தருளினார். மாடநிறை மணிவீதி திருவையாற்றினில் வாழ்ந்து வரும் அடியார்கள் நாடு உய்ய புகழிவர் ஞானபோனகர் வந்து நன்னினார் என்று சிந்தித்தவர்கள் ஆயினர். ஆடல் பாடல் அராத அணி மூதூராம் ஐயாற்றை அலங்கரித்தனர். நீடுமணக் களிப்போடும் தொழுது வரவேற்றனர். நங்கள் நாதாராம் நந்தி தவம் செய்து பொங்கு நீடருள் எய்திய பற்பது என்பார் குன்றைமுனி தெய்வச் செக்கிழார் பெருமான். நந்தி திருவருள் பெற்ற நன்னகரை இறங்கிய ஞானசம்பந்தர் ஐந்து புலன் நிலை கலங்கும் இடத்து அஞ்சல் என்பார்தும் ஐயாறு என்று புந்தி நிறை செந்தமிழின் சந்தை இசை போற்றி அருளினார். வான் பொய்த்த காலத்தில் மழை வேண்டி பாடும் பதிகங்கள் ஏழனுள் ஒன்று புலன் ஐந்தும் எனத் தொடங்கும் திருப்பதிகம். இறையோன் புலன் ஐந்தும் என்றருளும் பொன்மொழி என்று போற்றுகிறார் திருவருட்பிரகாசம். பதிகப்பலன் புகழ் பொருந்திய தவநெறியைப் பெறுதல் என்பது ஆம். புலன் ஐந்தும் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பண் மேகராகக் குறிஞ்சி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இந்த அளவிலே இந்த பொருட்களை, முப்பொருட்களை பற்றிய ஒரு சிந்தனையோடு நாம் இன்றைக்குள்ள பதிகத்தை பார்க்கலாம். வேணாட்டடிகள் அருளி செய்த பதிகம். வேணாட்டடிகள் அவருடைய பதிகத்தை முதலில் சிந்திக்கலாம். திருவிசை ஆசிரியர்கள் 9 பேர்னு நம்ம பார்த்தோம். அதுல 6வது ஆசிரியர் யாருன்னா வேணாட்டடிகள். இவரு அதாவது அந்த காலத்துல நம்ம தமிழ்நாடு 12 பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தது. தென்பாண்டி, குட்டம், குடம், கற்காவின், பூலி, பன்றி, அருவா, அதன் வடக்கு, நன்றாய, சீதம், மலாடு, புனல் நாடு, செந்தமிழ், சேர், ஏதமிழ், பன்னிரு நாட்டு எண், அது அந்த பாடல். அதுல அந்த வேணாடு அப்படிங்கிறது சேர நாட்டுக்கும் தென்பாண்டி நாட்டுக்கும் நடுவே அதுக்கு அண்மையாக இருந்தது அப்படின்னு பாக்குறோம். இவர் அந்த நாட்டுல தோன்றினதுனால அந்த நாட்டோட பெயரை வச்சு இவரை வேணாட்டு அடிகள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இவர் அரசர் குலத்துல தோண்டி இருக்காரு. ஆனா அதெல்லாம் நிலையற்றதுன்னு புரிந்து கொண்டு துறவும் மேற்கொண்டார். சிவபெருமான் மேல அளவற்ற பக்தியுடையவர். அந்த பக்தி பெருக்கால பல சிவத்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்கி நமக்கு அவர் பாடமும் செஞ்சிருக்காரு. ஆனா அவருடைய பதிகம் நமக்கு ஒன்றுதான் கிடைத்திருக்கிறது. அது தில்லையில் இருக்கக்கூடிய நமது நடராஜ பெருமான் மீது பாடி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ அவருடைய பாடல் கருத்தை நம்ம பார்க்கணும். கோயில் என்ற தலத்துக்கு பண் புறநீர்மை, துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆள் உகப்பார், கச்சாலும் சிறுகதலி இலை வேம்பும் கறி கொள்வார், எச்சார்வும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானின்னு சொல்றார். நடம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே திருக்கூத்து தான். அவர் கூத்தப்பிரான் தில்லையில திருக்கூத்தை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார். இப்போ நமக்கு ஒரு அடிமை வேணும்னு யாராவது விரும்புறாங்க அப்படின்னா அந்த அடிமை இழிவான செயல்கள் செஞ்சாலும் பொறுத்துக்கிடணும். அத மாதிரி கசப்பா இருந்தாலும் வாழை பிஞ்சு, அதான் கதலி பிஞ்சையும், கதலிங்கிறது வாழை குறிக்கும், சிறு கதலின்னு வருது இல்லையா, அடுத்து வேப்பிலை, இது ரெண்டும் கசப்பா இருந்தாலும் அதை சமையலுக்கு பயன்படுத்துறாங்க. எனக்கு ஒன்ன தவிர அதான் எச்சார்வும் இல்லாமை, எனக்கு எந்த சார்பும் கிடையாது, நீ ஒருத்தன் தான் எனக்கு சார்பு, அதனால நான் அப்படி இருக்கும்போது எந்த பற்றுக்கோடு இல்லை எனக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ என்னோட தொண்டை விரும்பாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று எனக்கு புலப்படவில்லை என்று சொல்லுகின்றார். வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே, அரா பூண்பவனே, அந்த திருவாசகத்துல சொன்ன மாதிரியும் பட்டினத்தடிகள் சொன்ன மாதிரி கல்லாப்பிள்ளையும் கருதாப்பிள்ளையும் கசிந்துருகி நில்லாப்பிள்ளையும் நினையாப்பிள்ளையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிள்ளையும் துதியாப்பிள்ளையும் தொழாப்பிள்ளையும் எல்லா பிள்ளையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பரைன்னு சொல்றாள். அதனால பிழை செஞ்சாலும் நம்மை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிலே ஒரு விண்ணப்பம் செய்கின்றார். எதனால் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் செய்த தொண்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்கின்றார். அடுத்தபடியாக தம்பானை சாயப்பற்றார் என்னும் முது சொல்லும் ஒரு பழமொழி இருக்கும். பானைய சாச்சு தண்ணி பிடிக்க முடியாது, சிந்திட்டே இருக்கும், நிமித்தி வச்சாதான் தண்ணி பிடிக்க முடியும். எம்போல்வார்க்கு இல்லாமை என்னளவே அறிந்தொழிந்தேன். அது என்ன மாதிரி ஆட்களுக்கு இந்த பழமொழி பொருந்தாது போலுக்கு. ஏன்னா புதுசா வந்த தொண்டர்களுடைய அடியவர்களுடைய தொண்டையெல்லாம் நீ விரும்புற,

0: வழி வழியாக உனக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னை நீ விரும்பாது இருக்கின்றாயே. அப்பா, எனக்கு அது ஒரு வருத்தமாக இருக்கிறது என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றார். அடுத்த பாடல்ல, பொசியாதோ கீழ்கொம்பு நிறைக்குளம் என்றது போல. இத நமக்கு பொருள் விளங்கணும்னா, நிறைக்குளம் கீழ்கொம்பு பொசியாதோன்னு மாற்றணும். இப்ப ஏரி நிரம்பும், மழை பெஞ்சா ஏரி நிரம்பியாச்சுன்னா அடுத்தால என்ன செய்யும்? அந்த பள்ளத்துல இருக்கக்கூடிய, அதாவது அந்த அடைகரைன்னு சொல்லுவாங்க, அங்கேயும் பொசி. ஏரி நிரம்பினால் அடைகரை பொசியுங்கிறதும் பழமொழிதான். இப்போ பொசிதல்னா கசிந்து ஊறுதல் அப்படின்ட்டு. ஏரி நிறைஞ்ச உடனே மதகின் பாய்ச்சலால பயிர்கள்லாம் வளரும். அந்த பயிர்கள் மட்டும் இல்லாம கரையில முளைச்சிருக்க செடிகளும் ஊற்று பெற்றது, அப்படி இந்த தண்ணியில ஊற்று பெற்று அப்படி வளரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குளத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு சிறு மரத்துக்கு அந்த நீரு கசிஞ்சு பாயாதா, அது மதகின் வழியா போனாலும் இங்கேயும் கொஞ்சம் பாயாதா அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப, நீ எனக்கு அடியேனுக்கு அருள் செய்ய வாராதிருத்தல் முறையோன்னு நான் முறையிட்டு பார்த்தாச்சு, நீயும் எனக்கு அருள் செய்ய மாட்டேங்கிற, பக்கத்துல இருக்க உமாதேவியாவது ஒரு பரிந்துரை செய்யலாம், அவளும் செய்யலையே, இதற்கு என்ன காரணம்? நான் என்ன செய்வேன்? நீங்க ரெண்டு பேரும் இப்படி கைவிட்டால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேக்குற. சிவபெருமான், அதாவது என்றது போல, திசை நோக்கி பேழ்கணித்து சிவபெருமான் ஓ எனினும் இசையானால் எந்திரத்தும் என்னை உடையாள் உரையாடாள் நசையானின் திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானேன்னு சொல்றார். அப்போ நான் என்ன பண்ணட்டும்? நீங்க ரெண்டு பேரும் இப்படி என்ன அருள் செய்யாம விட்டுட்டீங்கன்னா நான் என்ன செய்வது அப்படின்னு அதுல ஒரு குறிப்பெச்சம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அடுத்து சமயங்கள். சமயங்கள் நிறைய இருக்கு உலகத்துல. ஆயாத சமயங்கள் அவரவர்கள் முன்பென்னை நோயோடு பிணிநெளிய இருக்கின்ற அதனாலே பேயா இத்தொழும்பனை தம்பிரான் இகழும் என்பித்தாய் நாயேனை திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே என்று சொல்லுகின்றார். அதாவது சமயங்கள் நிறைய இருக்கு. இந்த சமயங்கள்லாம் எதற்காக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர்கள் பக்குவம் அடையும் பொருட்டு தான் இருக்கு. ஆனா அது புறச்சமயம், வகை வகையா நம்ம பிரிச்சிருக்கோம். புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் எல்லாம் பிரிச்சிருக்கோம். அப்ப அந்த புறச்சமயங்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு முன்னாடி நீ என்னோட மனக்கவலையும் உடற்பிடியும் நீக்கல அப்படின்னா, இவன் வழிபடுகிற கடவுளே மதிக்கல போல, இவனை பேயின்னு நினைச்சு இவனுக்கு அவன் புறக்கணிச்சிட்டான் அப்படின்னு என்னை எல்லோரும் எள்ளி நகையாடுவார்கள், அங்ஞானம் செய்யக்கூடாது என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார். நமக்கு பக்குவம் வந்தாச்சுன்னா எப்பப்ப என்ன கொடுக்கணுங்கிறது இறைவனுக்கு தெரியும், யாருமே சொல்ல வேண்டாம். ஏன்னா பிறவியை கொடுத்ததே அவர், பிறவியை கொடுத்தது வினை நீக்கத்துக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. அப்பா பிராரத்தத்தை கழிச்சுட்டு இருக்கவே புது ஆகாமியை சேர்க்குவது நம்முடைய தவறு தான். ஆனா அவர் நம்ம எல்லா வகையிலும் ஆற்றுப்படுத்தி தான் பாக்குறாரு. பெற்ற தாய் வந்து அந்த ஒவ்வொரு பிறவில பெற்றவங்க நம்மள அந்த உடம்ப பேண முடியும். ஆனா இவர் நமக்கு எப்போதும் உயிருக்குள்ள தாயாக இருக்கிறார். அவர் எவ்வளவு கருணையோட நம்மை பேணி கொண்டு இருக்கின்றார். அதனால இது ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஒரு ஆதங்கத்தில் நீ எனக்கு வந்து அருள் செய்யணும்னு கேக்குற மாதிரி ஒரு ஆதங்கத்துல கேக்குறார். அடுத்த பாடல்ல, நின்று நினைத்திருந்து கிடந்து எழுந்து தொழும் தொழும்பனேன் ஒன்றி ஒரு கால் நினையாதிருந்தாலும் இருக்க ஒட்டாய் கன்று பிரி கற்றா போல் கதறுவித்தி வரவு நல்லாய் வரவு நில்லாய் நன்றிதுவோ திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே என்று சொல்லுகிறார். நின்ற இடத்தும் இருந்த இடத்தும் கிடந்த இடத்தும் எழுந்த இடத்தும் தொழுது கொண்டே இருக்கின்றேன் உன்னை. நமக்கு இத கேட்ட உடனேயே நமக்கு எது ஞாபகத்துக்கு வந்துடும்? நம்முடைய பெரிய புராண பாடல். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணம் மிக்கார். கிட்டத்தட்ட அதே கருத்து தான். ஆக எப்போதுமே நம்ம அவரை மறக்காமல் வழிபட வேண்டும். நான் அப்படித்தான் வழிபட்டு கொண்டு இருந்தேன். ஒரு கால் அப்படின்னு சொல்றார். ஒருவேளை நான் உன்னை எப்பமாவது இந்த ஐம்புலன்களுடைய இந்த ஐம்புலன்களும் ஒற்றுமைப்பட்டு என்ன வந்து உன்கிட்ட போக விடாம தடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அந்த ஐம்புலன்களோட வசப்பட்ட நேரம் நான் உன்னை விட்டுட்டு இருந்தாலும் நீ என்ன இருக்க விட மாட்டேங்கிற, எப்படியாவது உன்னை நினைக்க வச்சிருது. நான் புலன் வசப்பட்டு நான் உன்னை மறந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தா உடனே நீ எப்படியாவது உன்னை நினைக்க வச்சிருத அப்படின்னு மிக அழகாக சொல்லி, கன்றை பிரிந்த தாய் பசுவை போல கதற வைக்கிற என்ன, ஆனா என் எதிரில வந்து நிக்க மாட்டேங்கிற, இந்த செயல் உனக்கு ஏற்புடையது தானா அப்படின்ட்டு வினவுகின்றார். எந்த காலத்திலையும் மறக்காம தொழணுங்கிறது இந்த பாடலின் மூலம் நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்த பாடல்ல, படுமதமும் இடவையிரும் உடைய களிருடைய பிரான் அடியறிய உணர்த்துவதும் அகத்தியனுக்கோத்தன்றே இடுவது புல் ஓர் எருதுக்கு ஒன்றினுக்கு வையிடுதல் ஒன்றினுக்கு வையிடுதல் நடுவிதுவோ திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீ வச்சிருக்கிறது ரெண்டு எருதுகளை வச்சிருக்க, ஆனா ஒண்ணுக்கு புல்லு போடுற ஒண்ணுக்கு வைக்கோல் போடுற, இது நடுவு நிலைமைதானா அப்படின்னு கேக்குறாரு. இறைவனை எப்படி காட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விநாயக பெருமானை மகனாக உடைய தலைவனே அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட திருவருளை உணர்தல் பொருட்டு அகத்திய பெருமானுக்கு ஆகமங்களை எல்லாம் உபதேசிக்கின்ற அது புல்லு. அந்த மேம்பட்ட நிலையை நீ கொடுத்தது புல்லு, ஆனா எனக்கு உலகியல் விஷயங்களை தான் உணர்த்தி இருக்க, அப்ப இது வைக்கோல். ரெண்டு எருதுக்கும் ஒரே மாதிரி நீ புல்ல கொடுத்துருக்கணும் இல்லையா, அல்லது ரெண்டு பேருக்கும் ஒண்ணு போல வைக்கலதான் நீ கொடுத்துருக்கணும், ஏன் இது மாதிரி ஒரு பேதம் என்று இறைவனிடம் வினவுவது போல கேட்கின்றார். அதற்கு காரணம் பக்குவம்தான். அதற்கு அடுத்தபடியாக, மண்ணோடு விண்ணளவும் மனிதரோடு வானவர்க்கும் கண்ணாவாய் கண்ணாகாதொழிதலும் நான் மிக கலங்கி அண்ணாவோ என்று அண்ணாந்து அலமந்து விழித்தாலும் நன்னாயால் திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானேன்னு சொல்றார். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் வரையிலும் மனிதர்கள் இருந்து தேவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் நீதான் யாரு பற்றுக்கோடு, கண்ணாவாய்னா நீதான் பற்றுக்கோடு. அப்ப எனக்கு மட்டும் நீ எப்படி கண்ணாகாத ஒளிதல், இப்ப எனக்கு மட்டும் நீ எப்படி பற்றுக்கோடு இல்லாம இருக்கிற, நீ இப்படி என்ன புறக்கணிச்சேன்னா நான் ரொம்பவும் கலங்குவேன், அதனால நான் ரொம்ப மனம் வருந்தி அழைத்தாலும் நீ என்ன நெருங்கி நிற்க மாட்டேங்கிற, இதற்கு என்ன காரணம் என்று, அந்த விழித்தல் அப்படிங்கிறது உன்னை அழைத்தேன் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றார். அடுத்து, வாடா வாய் நா பிதற்றி உனை நினைந்து நெஞ்சுருகி வீடாம் செய் குற்றேவல் எற்றே மற்றிது பொய்யில் கூடாமே கைவந்து குறுகுமாறு யான் உன்னை நாடாயால் திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே என்று சொல்லுகின்றார். சில்லையில நடனமாடக்கூடிய பெருமானே, நான் ரொம்ப வாட்டம் முற்று என்னுடைய வாயில் உள்ள நாவினால் குளறி அடைவுகேடாக பலவற்றையும் பேசி ஒன்ன விருப்புற்று நினைத்து மனகம் உருகணும். இதை தவிர வீடு வேர் அடைவதற்குன்னு வேற என்ன செய்ய முடியும்? குற்றேவல் அப்படின்னா சிறிய பணிவிடைகள், முக்கரணங்களால் இறைவனை வழிபடுவது ஒன்றுதான் நமக்கு வீடு வேர் அடைவதற்குரிய வழி. அதான் அந்த குற்றேவலை தவிர எனக்கு வேற என்ன வழி இருக்கு? அதனால நீ என்னை, நான் வந்து உன்னை கூடணுங்கிற மாதிரி நீ எனக்கு திருவுள்ளம் செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அதன் மூலமா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனுக்கு தொண்டு செய்யும் போது நான் செய்யறேங்கிற உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது, சிவார்ப்பணம் செஞ்சிடணும். நான் எதை பயனா அடையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக பயண கருதி இறைவனுக்கு நம்ம எந்த, அதாவது வழிபாடாகட்டும் தொண்டாகட்டும் எதுவுமே செய்யக்கூடாது. ஒன்னே ஒண்ணு, இறைவனை அடையணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள், அதன் அதற்காக மட்டும்தான் அதையும் கூட நம்ம தீர்மானிக்க கூடாது, நமக்கு பக்குவம் வந்து அவரே தருவார். உள்ள அந்த நிஷ்காமியம் அந்த பக்தி தான் இருக்கணும், காமிய பக்தி இருக்கக்கூடாது, தொண்டுலையும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தம்பிரான்ங்கிற சொல்ல பார்த்தோம், தம்பிரான் பிரான்னா தலைவன், தம்பிரான்னா தனக்கு தலைவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். எம்பிரான் எனக்கு தலைவன், உம்பிரான் உமக்கு தலைவன் எடுத்துக்கலாம். அந்த தம்பிரான்க சொல்லுக்கு தனக்கு தலைவனே இல்லாதவர்னு ஒரு பொருள் இருக்கு. அப்படி இவருக்கு மேலாக யார் ஒருவரும் மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை நிகரில் இறைன்னு திருவருட்பயன் சொல்ற மாதிரி இவர் தான் எல்லாருக்கும் மேலாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு, வாழாமால் அயன் வீழ்ந்து காண்பறிய மாண்பிதனை தோழார கையார துணையார தொழுதாலும் ஆளோனி உடையதுவும் அடியேன் உன் தாழ் சேரும் நாள் ஏதோ. இந்த ஒரு மாதிரி எண்ணம் நம்ம மனசுல வரணும், அது தானா வராது. இந்த பாடலை புரிச்சு வச்சுக்கோங்க. வேணாட்டடிகள் அருளிய பதிகத்துல 9வது பாடல் வாழாமால் அப்படின்னு துவங்குது. அடியேன் உன் தாழ் சேரும் நாள் ஏதோ, நமக்கு தெரியாது எந்த பிறவினும் தெரியாது, ஆனா எல்லா உயிருக்கும் முக்தி நிச்சயம் தானே. அதனால இத சொல்லி சொல்லி நீ என்னை பக்குவப்படுத்திட்டேன்னா நான் வந்து உன்னை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வை நாம நமக்குள்ள வளர்த்து கொள்ளலாம். அதான் அழகா சொல்ற, திருமாலும் பிரம்மனும் உன் திருமேனிய பார்க்கணும்னு சொல்லி கையெல்லாம் உச்சி மேல குவித்து உன்னை தொழுறாங்க. உன் திருவடிக்கண் அப்படியே உன்னோட திருவடி துணை வேணும்னு நினைச்சு அவங்க தொழுதாலும் நீ அடியேனே அடிமையாக உடைய செயல் உடையாயோ, என்னை என்னைக்கு உன்னோட திருவடியில சேர்த்து கொள்வாய் அப்படின்னு மிக அழகாக எடுத்து காட்டியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இறைவனை வழிபடும் போது தோளார தொழணும், கைகளை உச்சி மேல் சேர்த்து தொழணும் அப்படிங்கிறது நமக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கு. துணைன்னு அதுல வருது பாத்தீங்கன்னா, அந்த துணைங்கிறது திருவடி துணை. அந்த திருவடி தான் நமக்கு எப்போதும் துணைங்கிறத நம்ம எந்த காலத்திலையும் மறக்க கூடாது. அடுத்து மிக அழகாக, பாவார்ந்த தமிழ் மாலை பத்தரடி தொண்டன் எடுத்து ஓவாதே அழைக்கின்றான் என்றருளின் நன்று மிக தேவே, தென் திரு தில்லை கூத்தாடி நாயடியேன் சாவாயும் நினை கண்டால் இனி உனக்கு தடுப்பரிதே அப்படின்னு சொல்றார். சுவாமிய விழித்து நான் உன் மேல ஒரு தமிழ் மாலையை பாடி இருக்கிறேன், பாட்டு வடிவமாக ஒரு 10 பாட்டுகளை சேர்த்து உனக்கு ஒரு மாலையா தொடுத்திருக்கேன், நீ இத எடுத்துக்கொண்டு திருவுளம் பற்றி எனக்கு இப்பமே அருள் செஞ்சா ரொம்ப நல்லது, நான் நாய் போன்ற எழிந்தவர், நீ இப்ப அருள் செய்யலைன்னா நான் சாகர நேரத்திலேயாவது உன்னை தரிசிக்க கூடிய வாய்ப்பு கிட்டுவதை உன்னால் தடுக்க முடியாது, எப்படின்னு எனக்கு கொடுத்துதான் ஆகணும், ஏன்னா நான் உனக்கு மாலை பாமால சாத்திருக்கேன், எனக்கு கண்டிப்பாக காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். இவன் என்னை பன்னால் அழைப்பு ஒளியான் என்று எதிர்படுமே, சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனி எம்மான்கிற பாடல அப்பர் சுவாமி இதே கருத்து தான் சொல்றாரு. ரொம்ப நாள் அழைத்து கொண்டே இருந்தால், இப்ப நம்ம வீட்டுல யாரோ வாசல நிக்காங்கன்னு சொல்லுவாங்க, ஏதோ சத்தம் கொடுக்காங்க, நம்ம வாசல பார்த்து சரி யாரோ அது நமக்கு தேவையில்லை, அவங்கள்ட்ட போய் நம்ம பேசிட்டு கொண்ட பதில் சொல்ல வேண்டாம்னு இருந்தா அவங்க மீள மீள மீள மீள கூப்பிட்டுட்டே இருந்தா, ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டே இருந்தா நம்ம அது தாங்க மாட்டாம வாசல்ல போய் என்னன்னு பதில் சொல்ல போறோம் இல்லையா. ஏன் ஒரு தர்மன் கேட்க வந்திருந்தா கூட நம்ம அவங்களை ரொம்ப நேரம் அனுத்துனாங்கன்னா நம்ம அவங்களை கொண்டு ஏதாவது போட்டுருவோம். அத மாதிரி நம்ம இவரை அழைத்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக இவர் எதிர்பட்டுத்தான் ஆகும். இந்த பதிகம் படிக்கிறதெல்லாம் சுவாமி அழைக்கிறது தானே, அதனால கண்டிப்பாக அவர் எதிர்படுவார் என்று நமக்கு மிக அழகாக இந்த பதிகத்திலே எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு திருவாளி அமுதனார் அவருடைய வரலாறையும் சிந்திக்கலாம். இவர் 7வது ஆசிரியர், திருவிசைப்பு ஆசிரியர்கள்ல திரு மயிலையில வைணவ அந்தனர் குலத்துல தோன்றி இருக்கிறார். சோழ நாட்டுக்கு அருகில இருக்கு, சீகாழிப்பதிக்கு அருகில இருக்கு திருவாளிங்கிற நாடு, அதோட தலைநகர் வந்து திருவாளிதான். இங்க எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமாலுக்கு பெயர் வந்து அமுதன் அப்படிங்கிறது. இவருடைய பெற்றோர்கள் அந்த திருவாளி அமுதனாரிடத்துல அளவிருந்த பக்தி கொண்டிருந்தனால, ஏன்னா அவர்கள் வைணவர்கள், அதனால தன்னோட மகனுக்கு திருவாளி அமுதன் அப்படின்னு பெயரிட்டு அழைத்தார்கள். இவர் வைணவ குடியில தோன்றினாலும் சிவபெருமான் மேல பேரன்பு செலுத்தி நல்ல அருளை பெற்றவர், சிவனடியாராக திகழ்ந்திருக்கிறார். தில்லை நடராஜ பெருமான தன்னோட குலதெய்வமாக நினைந்து வணங்கி வழிபட்டு வந்திருக்கிறார். பல தலங்கள்ல போய் திருப்பதிகம் பாடியிருக்காரு, ஆனா பெரும்பாலும் இவர் சிதம்பரத்துலதான் வசித்து வந்தார். அவர் தன்னை சொல்லும் போது மயிலையர் மன்னன் அப்படின்னும் அந்தணன் அப்படின்னும் பாடியிருக்கிறாரு. அவர் அந்த 2வது திருவிசைப்பாவோட திருக்கடை காப்புல வரைசை மாமதில் மயிலையர் மன்னவன் மறைவல திருவாளி அப்படின்னு சொல்றாரு. மறைன்னு சொன்னனால அந்தன குலத்தினர் அப்படிங்கறதும் புலனாகுது. நான்காவது பதிகத்தோட திருக்கடை காப்புல அரை செந்நல் வான் கரும்பின் சூழ்ந்த மயிலை அணியானைகள் சூழ் மயிலைன்னு சொல்றாரு. அதனால மருத வளம் நிறைந்தது அப்படின்னு சொல்லும் போது மயிலாடுதுறை அப்படின்னு இதுல முடிவு செய்து அவருடைய பதியங்கள் நான்கு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். நாலுமே கோயில் என்று சொல்லக்கூடிய தில்லைக்கு தான் பாடப்பட்டிருக்கு. இவருடைய காலம் எப்போ அப்படின்னு பாக்கணும்னா மூணாவது பதிகத்துல அஞ்சாவது பாடல்ல எடுத்த பாதம் மழலை சிலம்புன்ற தொடர்கள்லாம் வருது. முதல் ராஜராஜ சோழன் அதாவது 985ல இருந்து 1014 வரைக்கும் உள்ள காலத்துல தஞ்சை பெரிய கோயில்ல கைங்கரியத்துக்காக நியமிக்கப்பட்ட அந்த தளிச்சேரி பெண்கள் சிலருக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டதாக கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. அதனால் இவருடைய காலம் முதல் ராஜராஜ சோழனுடைய காலம் அப்படின்னு அந்த காலத்துக்கு கொஞ்சம் முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய பதிகம் அந்த முதல் பதிகத்துல பாத்தீங்கன்னா அப்படியே இறைவனை பாதாதி கேசமாக வருணித்திருக்கின்றார் அப்படின்னு பாக்குறோம். இதுல முதல் பாடல்ல சொல்றாரு இறைவனை வர்ணித்தி கொண்டே வந்து என்ன சொல்றாரு மையல் மாதர் கூரன் அப்படின்னு தொடங்குற பாடல் அதுல என்ன சொல்றாரு நீ கையில கனலையும் மழுவையும் ஏந்துகின்றாய் நிறைந்த தீயடை கூத்தாடுபவனாக உள்ள உன்னுடைய சிவந்த பாதங்கள் எங்க இருக்கு தெரியுமா என் மனத்தினுள் இருக்கின்றது. அதனால அது தன்னோட இருப்பிடமாக என் மனதை வைத்திருக்கின்றது. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அப்புறம் சுவாமிகள் சொல்லுவாங்க இல்லையா அப்படின்ட்டு அழகா சொல்றப்போ என் மனசுல வந்து பொருந்தி அதை இருப்பிடமாக கொண்டது எவைன்னு கேட்டா நடராஜ பெருமானுடைய திரு சிவந்த திருவடிகள் அப்படின்னு அழகாக சொல்லுகின்றார். இரண்டாவது பாடலை பாடும்போது என்ன சொல்றாரு அவர் பாதத்தில் திருப்பாதத்தில் அணிஞ்சிருந்த சிலம்பு கழல் வீர கழல் கிங்கிணின்னு சொல்லக்கூடிய சதங்கை இது எல்லாம் என்னுடைய மனத்தில் இருக்கின்றது. அப்போ முதல் பாடல் என்ன சொல்லுது இறைவனுடைய திருவடியை நினைத்து தியானம் செய்யுங்கள். இரண்டாவது பாடல்ல நமக்கு என்ன சொல்றாரு அவர் திருப்பாதத்தில் அணிந்திருந்த வீர கழல் சிலம்பு சதங்கையை வைத்து தியானம் செய்யுங்கள். நீங்க கண்ணை மூடி தியானம் பண்ணா உங்களுக்கு தியான பொருளா இதெல்லாம் தெரியணும் அப்படி. மூணாவது பாடல்ல சொல்லும் போது ஆடும் கூத்தன் மணிபுரை தரு திரண்ட வான் குரங்கு அப்படின்னு சொல்றாரு. வல்லினர இந்த இடத்துல குரங்குன்னு குரங்குன்னா தொடைன்னு அர்த்தம். இப்ப சுவாமியுடைய திருத்தொடை என் சிந்தையில் இருக்கிறது திரண்ட துடைகள் என் சிந்தையில் இருக்கிறது என் மனதில் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். நாலாவது பாடல்ல சுவாமி அணிஞ்சிருக்கக்கூடிய பூநூலும் கச்சும் அது என்னோட மனசுல இருக்கு அப்படின்னு சொல்றார். சூழ்ந்த பாய்புலி தோல்மிசை தொடுத்து வீக்கும் பொன்னூல் தன்னினோடு தாழ்ந்த கச்சதன்றே தமியேனை தளர்வித்ததே. அத நான் நினைச்சு உன்னை நினைச்சு தியானம் பண்ணும்போது அப்படியே நான் தளர்கின்றேன் என் உள்ளம் தளர்கிறது என்று சொல்கிறார். அஞ்சாவது பாடல்ல அழகா சொல்றார் பந்தபாசம் எல்லாம் அற பசுபாசம் நீக்கிய பன் முனிவரோடு அந்தனர் வணங்கும் அணியார் தில்லை அப்பளவன் என்று இறைவனை விளிக்கின்றார். அதாவது மாயை கன்மம் இது செயற்கை இயற்கையா உள்ளது ஆணவம் இதெல்லாம் நீங்கிய முனிவர்களோடு அந்தணர்கள் இருந்து வணங்கக்கூடிய தலம் எது திரு தில்லை நகர். அங்க சுவாமியுடைய திருமேனி செந்தளல் புரை திரு மேனி அப்படின்னு காட்டுறாரு. திருவாசகத்துல வந்த மாதிரியே காட்டுறாரு. அந்த மேனியும் திருமேனிய சொல்லியாச்சு. அதில் திகழக்கூடிய திருவயிறு இறைவனுடைய திருவயிற்று பகுதியையும் அதில் இருக்கக்கூடிய உந்தி வான் சுழி அந்த கொப்புள் சுழியவும் என் மனசுல நான் வைத்திருக்கிறேன் தியான பொருளாக என்று மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார். அப்ப சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பாச நீக்கம் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. பசுக்கள் பாசத்தால் பிணிக்கப்பட்டுள்ளனர். அந்த பசுக்களின் பாசத்தை நீக்குபவர் பதியாகிய அந்த பசுபதி தான் அந்த பசுக்களின் பதியாகிய பசுபதி தான் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்றாரு அவர் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் அப்படின்னு சொல் உதர பந்தனம் என்று மிக அழகாக அதற்கு அடுத்த பாட்டுல நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக அதற்கு அடுத்த பாடல சொல்றாரு உன்னுடைய திருக்கரங்கள் அப்புறம் உன்னுடைய திருத்தோள்கள் மார்பில் நீ அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் வினையே நான் செஞ்ச எப்பேற்பட்ட வினையே நானு, ஆனா என்னை மெலிவிக்கணும். இதெல்லாம் நான் நினைச்சு நினைச்சு நம்முடைய தலைவன் இப்படி இருக்கிறான், நான் தியானம் பண்றேன், அதனால என்னுடைய உள்ளத்தை உருக்கி என்ன மெலிய வச்சிருக்கு அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல்ல இறைவனுடைய செய்ய வாயின் முறுவலும் திகழும் திருக்காதும் காதின் மாத்திரைகளோடுடைய தோடும் அன்றே அடியேனை ஆட்கொண்டனவே அப்படின்னு சொல்றாரு. முறுவல் வாய் சொல்லியாச்சு, குமன் சிரிப்பு சொல்லியாச்சு, அதனால பற்களும் அதுல பெறப்படுது. ஆக அப்படி மாத்திரைங்கிறது காதல் அணியக்கூடிய ஒரு அணிகலன், அப்புறம் தோடு, இது எல்லாமே எனக்கு தியான பொருளாக இருக்கிறது என்று சொல்லி, அதற்கு அடுத்த பாடல்ல இறைவனுடைய திருமுகம், அந்த திருமுகத்துல இந்த மற்றவர்களை போல இருக்கக்கூடிய ரெண்டு கண் மட்டும் இல்லாம நெற்றியில் இருக்கக்கூடிய நாட்டம்னா கண்ணு, நெற்றியில் இருக்கக்கூடிய நெற்றி கண் அதுவும் என் நெஞ்சில் துளைக்கின்றது அப்படின்னு அழகாக சொல்லி, அதற்கடுத்த பாடல்ல இறைவனுடைய திருமுடியானது முறுக்கு வார்சிகை தன்னோடு அழகா, அது எங்க இருக்குன்னா எனக்குள்ள நிறைஞ்சு நிக்குது அப்படின்னு சொல்லி, உன்னுடைய சென்னி வந்து பிறைகோள் சென்னி வந்து என் மனதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அதற்கு அடுத்த நிறைவு பாடல்ல தூவி நீரோடு பூ அவை தொழுதேத்து கையினராகி மிக்கதோர் ஆவியுள் நிறுத்தி அமர்ந்து ஊறிய அன்பினராய் தேவர்தாம் தொழ ஆடிய தில்லை கூத்தனை திருவாளி இவை சொல்லிவை மேவ வல்லார்கள் விடையான் அடி மேவுவரே அப்படின்னு சொல்லிட்டார். யாரெல்லாம் சிவபூஜை செய்கின்றார்களோ அவங்கெல்லாம் அதான் நீர் அபிஷேகம் பண்ணணும், பூவை தூவணும், அதெல்லாம் செஞ்சு யாரு இறைவனை நல்ல அன்போட வழிபடுகின்றார்களோ சிவபூஜை செய்கின்றார்களோ அவங்கெல்லாம் எங்க இருக்கலாம்னா விடையான்ங்கிறது சிவபெருமான் தான், அவருடைய திருவடியின் கீழ் இருக்கலாம் என்று மிக அழகாக அந்த திருவடி பேரு எப்படி கிடைக்குங்கிறத சொல்றாரு. சிவபூஜை தான் தவம்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவபூஜை அல்லாத மற்ற தவங்கள் புவன போகங்களை தந்துட்டு அப்படியே போயிரும். சிவபூஜை ஒண்ணுதான் பிறவியவே போக்கும். அதனால தவம் முதலாகும் அந்த தவம் செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம தில்லை புராணத்துல. அப்ப எல்லா தவத்துக்கும் மேலான தவம் வந்து சிவபூஜை, சிவபூஜைக்கு மேலான தவம் எதுவும் இல்லை என்பதை நாம் மனதிலே கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை மிக அருமையாக நமக்கு இதிலே அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி, இதுகாரம் இந்த சிந்தனையை நமக்கு சிந்திப்பதற்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி, சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதனை இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி ஒரு வாழ்த்து பாடலை பாடி நிறைவு செய்யலாம். அஞ்செழுத்தும் வாளி வாளி அருணை வாழி அருணையான கஞ்சமுற்ற சரணம் வாழி கருணை வாழி கருணை போன் மஞ்சு பெற்ற வானம் வாழி வையம் வாழி வையம் மேல் தஞ்சமுற்ற நீரும் வாழி சைவம் வாழி வாழியவை என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: அன்பார்ந்த நேயர்களை நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் பாக்கும் முற்றோதுகள்
3: 61 பண்டக்கேசி.

Thank you.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், விரண்மிண்ட நாயனார் புராணம்.

பற்ற சிலையாம் விலங்கல் என்றாய் விட்டிடுதி கண்டாய். பொன்னின் மின்னு கொன்றை அலங்கல் அந்தாமரை நீ அப்பா ஒப்பிலாதவனே. மலங்கள் ஐந்தால் சுடல்வன் தயிரில் பொரு மத்துறவே. தயிரின் பொரு மத்துறவே, இந்த இன்னு மேல பொரு வரும்போது இர் என்றாயிடும் வல்லின. தயிரின் பொரு மத்துறவே, இன் என்பது ஐந்து இது ஓம உருவு. தயிரின் தயிரை போல என்பது தயிரின் பொரு மத்துறவே, பொறுகின்ற மத்து உற்ற தயிரின் நான் வந்து கலங்குகின்ற மலங்களை தான் சுழல்வன். ஐந்து மலங்களினாலே சுழல்கின்ற குலங்களைந்தாய் கலைந்தாய் என குற்றம். பெருமானே, என்னுடைய குலப்பெருமையை நீ நீக்கினாய். இந்த குலத்திலே பிறந்திருக்கின்றேன் என்பதனால அந்தந்த குலத்திலே பிறந்த முகத்திற்கு பெருமை உண்டு. ஒரு குலத்திலே பிறந்தவருக்கு தான் அந்த குலத்திலே பிறந்தனால பெருமை நினைக்காதீங்க. எந்த குலத்தில் பிறந்தவர்களோ அந்த குலத்தில் பிறந்தனால பெருமை உண்டு. அந்த அறியாமை சாமி வச்சிருக்கிறார். அது அறியாமை என்பது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நாயுடு நாயுடு தான் ஒத்திங்கிறாங்க, நாயர் நாயர் தான் ஒத்திங்கிறாங்க, ஐயர் ஐயர் தான் ஒத்திங்கிறாங்க, என்ன வேளாளர் வேளாளர் தான் ஒத்திங்கிறாங்க. அதனால அவங்கவுங்க உட்காருங்க. அப்படி சொல்றது சரி, அப்படி சொல்றதுனாலேயே அது அறியாமையும் தெரியுது. எல்லாருமே வசதினாயிருக்கா. குலம் கலைந்தாய் என்று குலப்பற்றினை பெருமானே போக்கினாய். ஜாதி குலம் பிறக்கென்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதுமிலின் ஆயேனை அல்லலில் தற்கொண்டு வேத குணம் பிறருவம் யான் எனதன் உரைமைத்து போதில் அமுது ஆனானை குலாவு தில்லை கண்டேனே. அறிவுக்கு எல்லையாகின்ற தில்லை, அந்த தில்லை பெருமானுடைய அருள் என்னென்ன, நம்முடைய ஜாதி நம்முடைய குலம். ஜாதி வேறு குலம் வேறு. எப்படின்னா ஜாதி என்பது நான்கு தான், வேத நெறிப்படி வந்த ஜாதி நாலு தான். ஆமா, வணிகர் வேளாளர் என்ற ஜாதி தான். நான்கு கீழ் இருப்பது ஐந்தாவது மரபினர் சொல்றாங்க. அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் லேபரர் அவர்களை நாலு ஜாதிக்குள்ள வரமாட்டாங்க. அவர்களதான் தொடரதே இல்லை. தகவல்கள் ஒதுக்கி வச்சிட்டாங்க, தொடரதே இல்லை. அதுலதான் நம்முடைய நந்தன அத்தனாலை போவார் தோன்றினார் என்று பார்க்கின்ற. சரி, இப்ப மொத்தம் அஞ்சுனே வச்சுப்போம். இதுல அந்த குலம் என்பது இதுக்குள்ள இருக்கிற பலவிதமான கோத்திர பிரிவுகள். அந்த கோத்திரங்களினாலே நாலு ஜாதிகளும் ஆயிரக்கணக்கில் இருக்கு. ஆயிரக்கணக்கான பிரிவுகள் அந்த கோத்திரத்திலையும், ஒரு கோத்திரத்திலும் கூட குலப்பதி ஒரு தலை தலைமை சான்ற ஒருவர், பெருமைக்குரிய ஒருவர், ஒரு குடும்ப தலைவராக இருக்கிறாருன்னா அவர் வழித்தோன்றர்கள் ஒரு தனி குலமாயிடும். அப்படி வந்த குலம் தான் சேக்கிழார் குலம், வள்ளுவர் குலம், இளையாங்குடி மாறனாயினர்னா அவர் ஒரு சிறந்த அவருடைய வேளாளர் குல ஜாதியில அவர் எந்த ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவரோ அந்த கோத்திரத்துல அவர் குடும்பத்துல பெருமையோடு இருந்திருக்கிறார். அப்ப அவங்க வழி தோன்றல்கள்ல அந்த குலம் ஆயிடுறாங்க. அப்படி குலம் என்பது இடையிடையே தோன்றுவது. ஒரு உயர்ந்த ஒரு மனிதர் அந்த கோத்திரத்துல தோன்றுவதுனால அவர் சீரன் சிற்பமா வாழ்ந்து காட்டுவதனால கல்வி ஒழுக்கம் செல்வம் வெளிய பெருமைகளை பெற்று அவர்கள் வந்து உலகிற்கு முன்னோடியாக திகழ்வதனால அவங்க பின்னாடி வந்தவங்கெல்லாம் அவங்களுடைய புகழ பங்கு கொண்டு தனி குலமாக விளங்குவார்கள். அதான் குலம். அந்த குலத்திற்கு தலைவர்கள் குலப்பதி என்று சொல்லப்படுவார்கள். இன்றைக்கும் அந்த குலபதி குலபதினு சொல்லிக்கிறாங்க. வடநாட்டுல அதெல்லாம் உண்டு. குலபதி அந்த குலபதி முஞ்சி குலபதி அப்படின்னு சொல்லி ஜோஷி என்று சொல்லிக்கணும். அந்த குலத்திற்கு அவர் தலைவர். அது சரி, குலம் கோத்திரம் ஜாதி. ஜாதி வந்து ஒரு பெரிய பகுப்பு, பெரிய பகுப்பு கொஞ்சம் தான் இருக்கும். அதை விட அதிகமான எண்ணிக்கையில அதை விட சிறிய அளவில் இருக்கிற பகுப்பு கோத்திரம். அப்புறம் குலம். குலம் என்பது ஒரு மரபு, ஒரு மரபு. இப்ப நம்ம ஏயர்கோ அப்படிங்கிறது ஒரு குலம். ஏயர்கோ என்பது குடி, ஒரு வேளாளர் ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர் ஏயர்கோ. அந்த ஏயர்கோ வந்து அப்ப அந்த ஆண்வழி தோன்றல் தான் ஏயர்கோ. அவரே அவர் வீட்டுல ஒரு பெண்ணை இன்னத்திற்கு கொடுத்துட்டாரு. அந்த பெண்ணுக்கு பிறகு குழந்தைய வந்து ஏயர்கோ குலத்துல சேர்க்க மாட்டாங்க. புரியுது உங்களுக்கு? குலம் காப்பாத்திடுவாங்க. குலம் பொண்ணதான் கொடுத்தாச்சு இல்ல, அவர் வீட்டுக்காரர் வழிதான் அந்த குலம் வரும். இந்த குலத்தில எல்லாம் வீண் பெருமை கொள்வான். எங்க குலம் வீண் பெருமை. ஒரு இறைவன் அருள் யாருக்கு இருக்கோ அவர்தான் உயர்ந்தவர்கள். நம்மை ஆண் என்றோ பெண் என்றுங்கிறதே அறியாமே சொல்றாரு நம்ம குருநாதர். ஆண் என்றோ பெண் என்றுங்கிறதே அறியாமே சொல்லும்போது குலப்பெருமை எல்லாம் மிச்சம் நிச்சயமா அறியாமைதான். பெண்ணனா ஆணனா அறியனவன் பிணக்கரும் ஆகாது. அதனால இந்த ஜாதி குலம் பிறப்பு, பிறப்பு என்ன உயர்குடி பிறப்பு. ஜாதி குலம் பிறப்புன்னும் சுழி, அது வந்து ஒரு அறியாமை சுழி. அந்த பெருமையிலேயே நம்முடைய வாழ்க்கை அப்படின்னா. அதனால என்னது, செற்று சிந்தாமரை முளைத்ததை போல தவத்தினால் உயர்ந்த சிறு குடியிலே பிறந்த ஒருவருடைய ஒருவரை நம்ம வணங்கி அவரிடமிருந்து பிறகு நன்மை பெறாது. அதனால என்னாச்சு, இந்த குலப்பெருமை யாருக்கு இல்லையோ
அவர்கள் வந்து தவப்பெருமையினாலே பெற வேண்டியது பெறுவார்கள். குலப்பெருமை குலத்திற்கேற்ற குலத்திற்கேற்ற ஒழுக்கத்தோடு வாழ்ந்தார் பூதிரிகள். ஆனால் குலப்பெருமை கருதவில்லை. அவர் என்ன பண்ணாரு, அப்பறடிகளுக்கு குருநாதராக கொண்டார். குலப்பெருமையை அவர் கருதாத காரணத்தினால்தான் அப்பறடிகளுக்கு குருநாதராக. அந்த நிலையெல்லாம் இறைவன் அருளினாலே ஏற்படுகின்ற நிலை. அதனால வந்து குலம் கலைந்தாய் கலைந்தாயனை பெருமானே ஏனைய குற்றங்களையும் கலைந்தாய் என்று கொள்ள வேண்டும். குலம் கலைந்தாய், என்னுடைய குலப்பெருமையை கலைந்தாய், கலைந்தாயனை குற்றம் ஏனைய குற்றங்களையும் கலைந்தாய், அடிப்படையான குற்றத்தை கலைந்து ஏனைய குற்றங்களையும் கலைந்தாய். அவ்வாறு கலைந்த பிறகும் மலங்கள் ஐந்தார் சுழல்வன், அதன் பிறகும் சுழல்வன் என்ன, இது தகுமா, இது முறையா, இது சரியா என்பது கேள்வி. பெருமானே நீ என்னை ஆட்கொண்டது முழுமையாக அல்லவா ஆட்கொள்ள வேண்டும். அவ்வாறு குலப்பெருமை குல குற்றம் ஏனைய குற்றங்களை கலைந்த பிறகும் ஐந்து மலங்களும் என்னை வந்து ஒரு மத்து கொடுகின்ற மத்து பொருள்னா போரிடுதல் மோதுதல் மத்தானது மோதி மோதி தயிரினை எவ்வாறு நீராளமாக அதனுடைய திண்ணை கட செய்கின்றதோ அதே போல ஐந்து மலங்களும் என்னோடு மோதி மோதி என்னுடைய வலிமையை போக்குகின்றன. அந்த நிலையிலே நான் இருக்கின்றேன். உன்னால் குலங்கள் ஏற்பட்டு குற்றங்கள் ஏற்பட்ட பிறகும் இவ்வாறு இந்த நிலை இருக்கலாமா என்பது கேள்வி. குலங்களைந்தாய் கலைந்தாயினை குற்றம் கொற்றச்சிலையாம் விலங்கல் என்றாய். குற்றம் என்றால் வெற்றி, வெற்றியினை பறைசாற்றுவது என்பது வெற்றிக்கு அறிகுறியாக விளங்குவது. கொற்ற கொடி வெற்றியினை காட்டுகின்ற கொடி, கொற்ற குடை வெற்றியினை அறிவிக்கின்ற குடை. அப்ப சிலையாம் விலங்கல், விலங்கலாம் சிலை என்பது சிலையாம் விலங்கல் சிவில் வழக்கு வந்திருக்கின்றது. விலங்கலாம் சிலை, விலங்கல் என்றால் மலை, பொன்மலை, பொன்மலையாகின்ற மேருமலை, மேருமலையாகின்ற சிலை அது பெருமானுடைய வெற்றியை காட்டுகின்றது. பெருமான் கீழே இருக்கின்ற வில் வெற்றியினை காட்டுகின்றது. வளைக்க முடியாத மேருமலையினை வில்லாக வளைத்தல் என்பது அதனுடைய வெற்றி. அந்த மலையை வில்லாக வளைத்ததே வெற்றி. அதனை தொடர்ந்து முப்புறங்களை எரித்தது அடுத்த வெற்றி. மலையை வில்லாக வளைத்ததே முதல் வெற்றி, இரண்டாவது அதனை கொண்டு முப்புறங்களை எரித்தது வெற்றி. ஆகவே இந்த இரண்டு வகை வெற்றிகளுக்கும் அடையாளமாக கையிலே அவர் வந்து பொன் மலை வில்லினை ஏந்தி இருக்கின்றார். கொற்ற சிலையான் விலங்கல் என்றாய், கொற்றத்தை காட்டுகின்ற விலங்கலாம் சிலை என்றாய். இங்கு மலையாகின்ற சிலையினை கையிலே கொண்டிருக்கின்ற பெருமானே, கொற்ற சிலையாம் விலங்கல் என்றாய், விட்டுடுதி கண்டாய் பெருமானே, என்னை கைவிட்டு விட வேண்டாம் பெருமானே. உன்னுடைய வெற்றியை பறைசாற்றுவதற்கு கையிலே பொன் மலை வில்லினை தாங்கி இருக்கின்றாய். நீ என் குலத்தை

மலங்கள். அந்த ஐந்து மலங்களினாலே நான் நலிவுறுகின்றேன். அந்த ஐமலப்பகையினாலே நான் நலிவுறுவது கண்டும் நீ காணாதவனைப் போல இருப்பது உன்னுடைய வீரத்திற்கு அழகா என்பது இங்கு குறிப்பு. கொற்ற சிலையாம் விலங்கல் என்றாய் இட்டிருதி கண்டாய் பொன்னின் விண்ணே கொன்றை அலங்கள் அன் தாமரை நீனியப்பார். பெருமானுடைய திருமேனி வடிவத்திலே ஈடுபடுகின்றார். பெருமானை கண்டு அவர் நேரிலே கண்டவர் என்பதனால அவர்களால் அதை மறக்க முடியாது. பொன்னின் மின்னு கொன்றை, பொன்னின் என்பது ஓம உருது, பொன்னின் மின்னு பொன்னை போல மின்னுகின்ற கொன்றை. பெருமான் அணிந்திருக்கின்ற கொன்றை மலர் தங்க ஆவரணம் போல மின்னுகின்றது. ஏன்னா பெருமான் கொன்றையே எல்லா விடத்திலும் அணிந்திருக்கின்றார். கொன்றை கண்ணி, கொன்றை தார் என்று, கொன்றை அலங்கள், தொங்கல் என்றால் நன்றாக தூங்குகின்ற மாலை. அப்படி எல்லா விடத்திலும் கொன்றையே அணிந்திருக்கின்றான் பெருமான் விரும்பி. அது தங்க காசு மாலை போல காட்சி தருகின்றது. பொன்னின் மின்னு பொன்னை போல மின்னுகின்ற அலங்கள், பொன்னின் மின்னு கொன்றை அலங்கள், கொன்றாகின்ற மாலை, மாலையை தாங்கியிருக்கின்ற அந்த தாமரை மேனியப்பா அழகிய தாமரை செந்தாமரை. செந்தாமரை காடு அணியமேனி தனிச்சுடரே, செந்தாமரை காடு குத்துவதை போல பெருமானுடைய மேனி வண்ணம் இருக்கின்றது. செந்தாமரை காடு குத்து விட்டால் அதனுடைய செவ்விய ஒளி எவ்விடத்தும் தெரியும். அதுபோல பெருமானுடைய திருமேனி வந்து செவ்விய ஒளி உமிழ்கின்றது, அது செந்தாமரை காடு குத்து. அழகிய செந்தாமரை போன்ற திருமேனியிலே பொன்மயமான அந்த கொன்றை மலர்களை எவ்விடத்தும் ஆபரணங்களைப் போல அணிந்திருக்கின்ற பெருமானே, தங்க ஆபரணத்தைப் போல அணிந்திருக்கின்ற பெருமானே. பொன்னின் மின்னு கொன்றை அலங்கள் அன் தாமரை மேனியப்பா, ஒப்பில்லாதவனே இணையில்லாத பெருமானே, ஒப்பாலும் இக்காலும் இல்லாத பெருமானே என்று பெருமானுடைய கருணைக்காக பெருமானே நிகரற்ற வீரனே, குற்றத்தை பறைசாற்றுகின்ற பொன்மலை வில்லை ஏந்தியவனே, காண்பதற்கு மிக அழகிய திருவுருவம் கொண்டவனே, கண்ணுக்கிளியானே, குணத்தினால் ஒப்பற்றவனே, வீரத்தினால் ஒப்பற்றவனே சொல்லிட்டாரு. பார்ப்பதற்கு மிக இருந்ததால கண்ணிற்கினியான்னு சொல்லிட்டாரு. அப்ப வீரம் கண்ணுக்கினுமே, அடுத்தது மூன்றாவது என்ன, வீரமும் கண்ணுக்கினுமே இருந்தாலும் கருணை முதலிய குணங்கள் தான் சிறப்பு. அப்ப அந்த பெருமான் நமக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் கருணையிலே நிகழ்த்தவனே என்பது பொருள். ஒப்பில்லாதவனே, நான் உன்னால் குலமும் ஏனைய குற்றங்களும் களையப்பட்ட பிறகும் ஐவகை மலங்களினாலே சுழல்கின்றேன், நான் சிரமப்படுகின்றேன். இதை போல என்று சொன்னால் தயிரின் தயிரை போல, இன் என்றால் ஓமோரு, தயிரின் தயிரை போல சிரமப்படுகின்றது. தயிர் என்ன சிரமப்படுது, பொறு மத்து உர உர தயிரின், பொறு போரிடுகின்ற, அதாவது மோதுகின்ற சுழல்கின்ற, மத்து உர உர என்றால் துன்புறுத்த, உறுதல் துன்புறுத்துதல் சொன்னா உருங்கடி போதவினும் உறுதல் துன்புறுத்துதல். உறவே என்பதற்கு மிகவே என்பதும் பொருள். பொறு மத்து, பொறு மத்து தயிரின் அப்படியே நேரம் கொண்டு போயிடலாம். தயிரின் பொறு மத்து உறவே, உறவே மிகவே என்ற பொருளை கொண்டு பொறு மத்து தயிரின், மத்து பொறு தயிரின், மத்து மோதுகின்ற தயிரின் தயிரை போல உறவே மிகவும் சுழல்கின்றேன். ஒரு வேகமாக கடைய மத்தை கொண்டு கடைகின்றோம். அப்ப திண்ணிய தயிர் பாலம் பாலமாக கட்டியாரிக்கின்ற தயிர் என்ன பண்ணுகிறது, கன நேரத்தில் அது என்ன ஆகுது, உடைந்து போய் திண்ணை உடைந்து போய் நீரோளமாக ஆகிவிடுகின்றது. அதெல்லாம் சரசரசன ஆகிடுது, அந்த தயிர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இப்ப மலப்பகையானது நம்மை வந்து கவிழ்ந்து கொள்ளும் பொழுது நம்மால் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஒரு வலிமையான மத்தினாலே கடையப்படுகின்ற தயிரானது எவ்வாறு தன்னை காப்பாறின்றி உடைந்து போகுமோ அதை போல நானும் உடைந்து போக வேண்டியதுதான். அவ்வாறு உடைகின்ற என்னை நீ காத்திலையே என்பது குறிப்பிட்ட பெரு வீரனாகிய நீ என்னை காத்திலேயே, கருணையாளனாகிய நீ என்னை காத்திலேயே, கண்ணுக்கினியவனாகிய நீ என்னை. இப்ப மலங்கள் ஐந்தார் சுழல்வன் கருங்க தயிரை பொறு மத்துறவே, ஐயா எங்க பாட்ட சிலதான் இருக்காங்க, மத்துரு தன் தயிரில் புலன் திக்கதுவ கலங்கி வித்துருவேனை விடுதி கண்டாய், வெண் தலை விளைச்சி கொத்துரு போது நிலைந்து உடர்நெடும் ஆலை சுற்றி தத்துரு நீருடன் ஆரச்சின் சாந்தனி சச்சயனே, கொத்துரு போது நிலைந்து கொத்து உரு போது, கொத்துக்களாக அமைந்த போது மலர்கள், போது என்றால் மலர்கள் அரும்புகள், கொத்து உரு கொத்து கொத்தாக அமைந்திருக்கின்ற, கொத்து கொத்தாகவே பூக்கின்ற மலர்களை சூடியிருக்கின்றான் பெருமான். இது கொத்து கொத்தாக பூக்கின்ற பூ என்னன்னு தெரியும், அரளி கொன்றை முதலெல்லாம் கொத்தாகவே பூக்கின்ற பூ. அது அந்த கொத்தாக பூக்கின்ற பூக்கள் வந்து இறைவனுக்கு ஒரு சிறப்பு, அப்படியே ஒரு கொத்த புடுங்கி சொருகி பார்த்தலையில் கொத்துரு போது விளைந்து கொத்தாக பூக்கின்ற செவ்வரளி கொன்றை முதலிய மலர்களை விளைந்து அணிந்து, மிளைதல் அணிதல், மலைதல் போரிடுதல், மிளைதல் அணிதல், மிளைச்சி அணிந்து, மிளைந்து அணிந்து, ரெண்டுமே அணிந்துதான். ஆனா ரெண்டு சொல்லு, மிளை அப்படிங்கிற

0: பகுதியிலிருந்து மிளைந்து என்றாலும் அணிந்தினத்தாகும், மிளைச்சி என்றாலும் அணிந்தினம். கொத்துரு போது மிளைந்து
1: அதானு,
0: அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு?
1: வெண்தலை மிளைச்சி.
0: வெண்தலை மிளைச்சி பெருமான் ஜடையில வெண்தலை என்றால் மண்டையோடு. அந்த தாருகாவனத்து ரிஷிகள் ஆபிதால யாகம் செய்து ஒரு மண்டையொட்டியை அனுப்பினார்கள். அதை பெருமான் வந்து தலையிலே தங்கிக் கொண்டார். அது ஒரு மண்டையோடுதான், இறந்த பிரமர்களுடைய மண்டையோட எல்லாம் பெருமான் வந்து கோத்து தலை மாலையாக அணிந்திருக்கின்றார். தலைக்கு தலைமாலை அணிந்ததன்மை, அப்படி பல மண்டையோடுகள் இருக்கின்றன. ஒரு மண்டையோடு பெருமானுடைய சிறையிலே நிறைய காணப்படுகின்றது. மண்டையோட்டுக்கு பக்கத்தாப்புல பெருமான் செவ்வரளி அந்த மாலை அணிந்திருக்கின்றார். அந்த செவ்வரளி மாலை தொடுத்து அணியப்படும் போது எப்படி இருக்கும்னா, குடலை போல சிவந்த நிறம் எப்படி இருக்கும், குடல் பிதுங்கிய குடலை போல காணும். குடர் நெடு மாலை சுற்றுங்கிறார், குடலை மாலையா சுத்தி அவர் போட்டுக்கல சாமி. குடர் நெடுமாலை என்றால் குடரை ஒத்த நெடுமாலை. நெடுமாலை என்பது நீண்ட மாலை, நெடுமை என்பது நீண்ட, நன்றாக நீளமாக தொடுக்கப்பட்ட நீள சரம். அப்ப அரளி முதலிய மலர்களை தான் சரமாக தொடுப்பார். அதை என்ன பண்ணிருக்கார் சாமி, அதையும் சதையில வந்து அணிந்திருக்கிறார். அந்த சரத்துக்கு நடுப்புற மண்டையோடலாம் இருக்கு. அதை பார்க்கும்போது வெண்தலை மிளைச்சி, வெண்தலைகளை, தலை என்பது பன்மைதா பன்மையாக கொள்ளலாம், வெண்தலைகளை அணிந்து அதனை சுற்றி குடர் போன்று காட்சி தருகின்ற அருளை முதலிய சிவந்த மலர்கள், அந்த மலர்களாக ஆகின்ற மாலை, அந்த மாலையை அணிந்திருக்கிறார். வெண்டலை விளைச்சி கொத்துரு போது மிளைந்து, கொத்து கொத்தாக பூக்கின்ற கொன்றை முதலிய மலர்களை அணிந்து அந்த அந்த கொத்தினை சுற்றி சரமாக தொடுக்கப்பட்ட செவ்வரளி முதலிய குடரை போன்று காட்சி தருகின்ற நீண்ட சரங்களை அணிந்து உடனடி மாலை சுற்றி சுற்றி என்பதனால அதை வந்து வட்டமாக அணிந்திருக்கிறார். பற்றி பத்துரு நீருடன் இவ்வாறு சடைக்கோலத்தை சொன்னார். பிறகு பெருமானுடைய திருமேனிக்கு வரும்பொழுது பெருமானுடைய திருமேனி தலையிலிருந்து கால் வரையிலும் விபூதி பூசியிருக்கிறார். தத்து நீர் அப்படிங்கிறோம், தத்துதல் பரவுதல், தத்துரு பரவிய, அதாவது உடல் முழுவதும் பூசப்பட்டன, பரவலாக பூசப்பட்ட, ஒரு இடத்துல இங்கும் பூசுவதில்லை. பெருமான் முழுவதுமாக திருமணத்தை சன்னித்திருக்கின்றான், நிர்மணம் செய்திருக்கின்றான். தத்துரு நீருடன் என்றால் பரவலாக பூசப்பட்ட திருநீற்றுடன். ஆற செஞ்சாந்து, ஆரம் என்றால் சந்தனம், ஆரத்தலை இருந்தா எங்க வருது, ஆரம் என்றால் சந்தனம், செஞ்சாந்து சந்தனத்தினுடைய சிவந்த சாந்து. சந்தனத்தில செஞ்சந்தனம்னு ஒரு வகை, வெண் சந்தனம்னு ஒரு வகை, அந்த சிவந்த சந்தனத்தினுடைய சாந்து என்று கொள்ளலாம். அல்லது சந்தனத்தையே குங்குமம் வச்சு சேர்த்து அரைச்சோம்னா சிவந்த சந்தனம். இப்ப ஆற செஞ்சாந்து சிவப்பு நிறத்தினை தருகின்ற குங்கும பூ முதலிய பூக்கள் அவற்றோடு சேர்ந்து அரைக்கப்பட்ட ஆரத்தின் சாந்து கலவை, அதனை ஆரச் செஞ்சாந்தனி, அந்த செஞ்சாந்தனை அணிகின்ற சச்சையனே, சச்சையனே என்று சொல்லுக்கு பலவிதமா பொருள் சொல்றாங்க. சச்சை என்பது வாசனை கலவையை குறிக்கின்றதுன்னு சொல்றாங்க. அகராதியில் அதே மாதிரி பொருள் இல்லை, ஆனா சொல்றாங்க. அப்ப ஆரச் செஞ்சாந்தனி சச்சையனே என்று சொன்னால், குங்குமப்பூ முதலிய வாசனை பொருளோடு கலந்த சந்தனத்திலேயே சந்தன கலவையாக பூசி இருக்கின்ற பெருமானே என்று ஒரு பொருள் வருது. சச்சை அப்படின்னு சொல்லு, இதை சொல்றாரு. செச்சை என்று ஒரு மலர், அது வெற்றி என்ற மலர், அது சிவந்த நிறம் என்பது பெருமானுடைய மேனி நிறத்திற்கு ஓமையாக சொல்லப்படுது. செச்சை மா மலர்புடைய மேனி எங்கள் சிவபெருமா, செச்சை மலர் போன்ற மேனி கொண்டவன், வெற்றி மலர் போன்ற சிவந்த மேனி கொண்டவன். இப்ப பத்துரு அப்படின்னு இங்க ஆரம்பிக்கிறார், த அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. நகரத்திற்கு சகரமும், வகரத்திற்கு மகரமும், நகரத்திற்கு நகரமும் மோனை. தமிழ் இலக்கணம் படிக்கும் போது அதாவது மோனை என்பது முதல் எழுத்து ஒண்டியிருத்தல். ஆனாக்கு ஆனா, ஆவண்ணா ஐயன்னா, ஈனாக்கு ஈயண்ணா ஏயண்ணா, ஊனாக்கு ஊவண்ணா ஓவண்ணா ஓவண்ணா, இதே மாதிரி இதெல்லாம் உயிரெழுத்துக்கள்ல மோனை. அந்தந்த கேனாவுக்கு காவண்ணா ஓ மோனை, அந்த எழுத்துக்கு அந்த எழுத்தே மோனை. அது ஒரு நெடிலும் மோனையாகும், குடிலும் மோனையாகும். என்ன கற்க கசரற கற்பவை கற்றபின்னு வருது, முழுக்க மோன அமைஞ்சிருக்கு. கற்க கசரற கற்றவை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, நிற்க அதற்கு தக என்பதுல மோன ஒண்ணுமே இல்ல. அப்ப ஒரு எழுத்து அதனோட ஒத்த எழுத்து முதல் எழுத்து ஒத்து வருவது மோனையின் பேரு. மோனை என்பது ஒரு சிறியுள் அழகு. அப்ப இதுல வந்து ஒரு எழுத்துக்கு அந்த எழுத்தே மோனையா, உங்களுக்கு புரியும், புரியுது இல்லையா? ஒரு எழுத்துக்கு ஒரு எழுத்தே மோனையா, ஆனா ஒரு எழுத்துக்கு வேறொரு எழுத்து மோனையாகும். அதே மாதிரி மூணு எழுத்துக்கள் உண்டு, மூணு செட்டு உண்டு. நகரத்திற்கு சகரம் மோனை, வகரத்திற்கு மகரம், அது ஒரு காம்பினேஷன், அது ஒரு காம்பினேஷன், அது ஒரு காம்பினேஷன், இது மோனையாகும் வருது. அப்படி வரும்போது மோனை எப்ப ஆகும், அந்த நகரத்திற்கு சகரமும் சாவும் சா என்று எழுத்துனா மோனையாகும். சி என்ற எழுத்து மோனை ஆகுது. அது மோனை ஆகணும்னா தகரத்திலே இகாரம் ஏறணும். தி என்ற எழுத்துக்கு சி என்ற எழுத்து மோனையாகும். தூ என்ற எழுத்துக்கு சு என்ற எழுத்து மோனையாகும். இப்ப தத்துவ நீருடன் ஆரம்பிச்சதுனால செச்சையனே என்பதையே சச்சையனே சொல்றாரு அப்படின்னு ஒருத்தர் கஷ்டப்பட்டு பொருள் சொல்றாரு. இதெல்லாம் அபத்தம். இதெல்லாம் யோசிச்சா இதெல்லாம் வந்து பெரிய கவிஞர்கள்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் இப்பதான் பாட்டு எழுத ஆரம்பிச்சிருக்கேன். குருநாதர் அப்படிலாம் செய்வார். அதனால குருநாதர் இப்படி செஞ்சார்னு சொல்றதே அவர் செய்வாருங்கிறத சொல்றாரு. அதனால அவர்களுக்கு எல்லாம் எதுவும் எல்லாம் தானா வந்து அமையும், எதையும் செய்ய மாட்டாங்க, யோசிச்சு செய்ய மாட்டாங்க. அப்ப சச்சையனே என்பதுக்கு என்ன பொருள் அப்படின்ட்டா, சச்சை என்பது ஒரு வடமொழி சொல். சர்ச்சா என்று ஒரு வடமொழி சொல். அமரகோசம் வடமொழி நிகண்டு. நிகண்டுன்னா அகராதி. நம்ம காலத்து அகராதிகளும் பழங்காலத்து அகராதிகளுக்கும் நிறைய வித்தியாசம். நம்ம காலத்து அகராதியில அகராதி ஆ என்ற எழுத்து முதல் ஆரம்பித்து எல்லாம் வரும். அப்படின்னு போகும். அப்புறம் ஆங்கில எழுத்துக்கள் இருபத்தாறுனா அந்த வரிசையில ஆங்கில எழுத்துக்கள்லயே ஏ அப்புறம் ஏபி அப்புறம் ஏசி அப்படி வரும். அப்படியே வரிசையா வருதுதான் அகராதி. ஆனா பழங்காலத்துல அகராதிய மனப்பாடமா கொண்டிருந்த இந்த அகராதியை யாரும் மனப்பாடம் பண்ண முடியாது. இந்த தற்கால தகராதியை மனப்பாடம் பண்ண முடியாது. பழங்கால தகராதியை மனப்பாடம் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா ஒரு பொருள் கொண்ட சொற்களை எல்லாம் சேர்த்து கொடுத்துருவாங்க. அதான் அகராதி. பழங்காலத்தில் நிகண்டு அகராதி பேர் கிடையாது. அப்ப அப்ப வந்து ஆடுன்னா ஆட்ட சொல்ற சொற்கள் எல்லாம் வந்துடும். மாடுனா மாட்ட சொற்கள் சொல்ற சொற்கள் எல்லாம் வந்துடும். மனிதன்னா மனிதன் சொல்ற சொற்கள் எல்லாம் வந்துடும். அது சொல்ல சொல்லிட்டு மட்டும் அது ஆண்பாலா பெண்பாலா அது எப்படி இலக்கண அது இலக்கண சிறப்பு என்ன என்பதெல்லாம் சிறு சிறு சூத்திரங்களாக கொடுத்துருவாங்க. அப்ப ஒரு பெரிய மொழியையே அவர்கள் வந்து ஒரு சிறு நூல் மூலம் மனப்பாடமாக கொண்டிருந்தார்கள். கல்வியினுடைய ஆழம் பழங்காலத்துல அவர்கள் வந்து கொண்டிருந்த கல்வி முறை வந்து தற்கால முறையை விட எவ்வளவோ சிறந்ததாக இருந்தது. எல்லாமே மனப்பாடம் தான் அவங்களுக்கு. எதுவும் புத்தகத்தில் கரண்ட் போனா கஷ்டமே கிடையாது. பாடம் சொல்றவருக்கும் கஷ்டம் கிடையாது, கேட்கறவங்களுக்கும் கஷ்டம் கிடையாது. என்னன்னா கேட்கறவங்க வந்து இந்த வெறும் புத்தகம் நோட்டெல்லாம் வச்சுட்டு கேட்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் காதாலேயே கேட்டுவாங்க எல்லாத்தையும். அதனால எல்லாத்தையும் காதாலே கேட்டுட்டு வாத்தியார் கேட்கற கேள்விக்கு பதிலும் சொல்லுவாங்க. நான் அந்த இளமையில் கல்வன்று எல்லாம் சின்ன வயசுலயே ட்ரைனிங் மனதில வந்து வேறு எண்ணங்கள் நுழைவதற்கு முன்பாகவே படித்து முடித்து விடுவாங்க. அப்படி படித்து முடித்து விடுவதால அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிலாம் பெற்ற பிறகும் பெருங்கா டப்பா மாதிரி படிப்புல ஆசை இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, சிறுவர்களுக்கு இணையாக வந்து படிக்கும் பொழுது சிறுவர்களுக்கு போட்டியாக படிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும் என்று என்ன காரணம்னா அந்த சிறு வயதிலேயே அவர்கள் நன்றாக கற்று விடுகிறார்கள். சர்ச்சை என்று ஒரு சொல். அது என்ன சொல்லுது நிகழ்ந்த சர்ச்சை என்று சொன்னால் வாசனை கலவை. சர்ச்சை சொல்லி கேட்டு சர்ச்சை அந்த ஆனா ஒரு பொருளினை சுட்டுகின்ற பல சொற்கள் உண்டு, பல பொருள் கொண்ட ஒரு சொல்லும் உண்டு. தமிழ்லயும் சரி சமஸ்கிருத்திலயும் சரி ஒரு சொல்லுக்கே பல பொருள் உண்டு. ஒரு பொருளை சொல்லுவதற்கு பல சொற்கள் உண்டு. யானைன்னு சொன்னா யானை சொல்றதுக்கு ஏகப்பட்ட சொல் உண்டு. யுத்தம் போர்னு சொன்னா அதை குறிப்பதற்கு பல சொற்கள் உண்டு. சமரம் அமரம் யுத்தம் போர் மலைதல் உறுதல் தொழிற்பெயர்களாக அந்த வந்து வெறும் பெயர் சொற்களாக இது பல பல உண்டு. ஏன் இவ்வளவு சொல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் சொன்னா நமக்கு தேவையான சொல்ல அங்க பயன்படுத்திடுவோம். எங்க பாட்டுல தானா இப்ப யுத்தம் என்ற சொல்லி எல்லா இடத்துலயும் பயன்படுத்த முடியாது. அது வேற இடத்துல அமர் என்ற சொல்லி பயன்படும் போது ஒரு சொல்லுக்கே பல பொருள் உண்டு என்று பார்க்கின்றோம். ஆ என்றால் பசுவையும் குறிக்கும், உயிரையும் குறிக்கும், ஆறு வாயத்தரக்கையும் குறிக்கும், குறிப்பினால குறிக்கும் என்று பார்க்கின்றோம். அது போல பார்க்கணும். அப்ப சர்ச்சை என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் உண்டு. அது என்ன? ஆராய்ச்சி. இப்ப சச்சையனேன்னு அடுத்தப்பட்டு ஆரம்பிக்கிறார். ஆராய்ச்சிக்கு ஆராய்ச்சிக்கு உரியவனே வேதம் முதலிய நூல்களினாலே ஆராயப்படுபவன் அறிஞர்களால் எப்போதும் ஆராயப்படுபவன். இறைவனை பற்றி தான் அறிஞர்கள் ஆராய்கின்றார்கள். வேற வந்து உதவாத விஷயங்களை அவர்கள் ஆராய்வதில்லை. உண்மையான அறிஞர்கள்லாம் இறைவனையே கருதுகின்றார். அவனுடைய குணத்திலேயே ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எப்பொழுதும் ஆராயத்தக்கவன் சச்சையன். சச்சையன் வாசனை சந்தினை பூசியவன் என்று. இது பெருமானுடைய இடது பாகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான். பெருமானது விரும்பி பூசுவது பெருமாட்டி இருக்கின்ற பாகத்தில் ஆரச்சிந்தனை நிலைச்சி கொத்துரு போதும் இழைந்து உடர் நெடு மாலை சுற்றி தத்துரு நீருடன் ஆற செஞ்சாந்தனி சச்சையனே மத்துரு தன் தயிரில் புலன் திக்கதுவ கலங்கி வித்துருவேனே விடுதிகின்றான். மத்தினாலே கடையப்படுகின்ற தயிர் அதே போல சிரமப்படுகின்ற எண்ணெய் என்று முதல் பாட்டில் சொன்னார். ஒரு அந்தாதியா பாடுறாரு. இத ஒரு அந்தாதியா பாடும்பொழுது எழுத்துலயும் எந்த ஒரு முதல் பாட்டை எந்த எழுத்துல முடிகிறதோ அந்த எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கலாம். எந்த சொல்லில் முடிகின்றதோ அந்த சொல்லை கொண்டு ஆரம்பிக்கலாம், எந்த பொருளில் முடிகின்றதோ அந்த பொருளை கொண்டு ஆரம்பிக்கலாம். அது வந்து ரெய்டரேஷன். ரெய்டரேஷன் வந்து வலிமையை காட்டுவதற்காக. கோர்ட்ல நீங்க பாப்பீங்க, ஒரு சாட்சி ஒரு பதில் சொல்றாரு, அந்த பதில் தனக்கு வேண்டிய பதில் இருந்ததுனால அந்த கேள்வியை திரும்பவும் கேட்பார். வக்கீல் கேட்பாங்க, வக்கீல் கேட்டு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேனே அப்படின்னு அவர் சொன்னா திரும்பவும் சொல்லுங்க பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சாட்சி கொஞ்சம் விடாக்கிறவனா இருந்தானே, சொல்லிட்டா சொல்ல சொல்லியாச்சு, எத்தனையா சொல்றது, 100 தடவை சொல்லுங்க பரவாயில்ல. அவன் இன்னும் 1 தடவை சொன்னாலே மாட்டிப்பான். அந்த நேரத்துல வக்கீல் கோச்சிக்க மாட்டாரு, அவெல்லாம் சொல்லுங்க, உங்க அளவுக்கு எனக்கு புத்தி கிடையாது, 100 தடவை சொல்லுங்க, 100 சொல்ல வச்சிருவாரு. அப்ப நமக்கு ஒரு எந்த பொருளிலே முடிந்ததோ அந்த பொருளில ஆரம்பிக்கலாம். அது வந்து வலி அதை வந்து வலியுறுத்துவதற்காக. பெருமானே, நான் வந்து புலன்களால் சுமப்படுகின்றேன், மத்தியிலேயே உடைகின்ற தயிரை போல நான் மிகவும் நொந்து போகின்றேன் என்பதை சொன்னார். இப்ப புலன் இன்பத்தினை துன்பமென்று கருத ஆரம்பித்தவர்கள் தான் இவ்வாறு சொல்லுவார். புலன் இன்பத்தை இன்பமென்றே கருதுபவர்கள் இவ்வாறு விண்ணப்பிக்க மாட்டார்கள். ஆகவே புலன் இன்பத்தை துன்பமென்று கருதுகின்ற நிலையிலே சொல்லப்படுகின்றது. ஆகவே கூறியது கூறல் என்ற குற்றம் கிடையாது, கூறியது கூறல் என்ற குற்றம் கிடையாது. தான் நொந்து போவதே மீண்டும் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கின்றார். ரொம்ப சிரமப்படுறேன் ஐயா. அதற்கு இங்க 2 ஓமை கொடுக்கிறார், இன்னொரு ஓமையும் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறான்னா, மத்தினாலே கடையப்படுகின்ற தயிர் அது நொந்து போகும், நொந்து போகின்ற அளவிலே அது ஓமை. நெருப்பினாலே கதுவப்படுகின்ற ஒரு பொருள், சுற்ற வளைக்கப்படுகின்ற கதுவுதல்னா கவ்வுதல், வளைத்தல். ஒரு பொருளினை நெருப்பு வளைத்தது என்று சொன்னால் அந்த பொருள் தப்புவதற்கு வழியின்றி செல்லும். அப்ப தப்ப வேண்டும் என்று நினைப்பவன் நிலையிலே இருப்பவன் கொடுக்கின்ற ஓமை அது. அப்ப புலன் இன்பங்களுக்கு நம்முடைய விருப்பமின்றியே புலன்களுக்கு ஆட்படுகின்றோம், அதிலிருந்து தப்ப விரும்புகின்றோம், தப்ப முடியவில்லை. பெருமானே, என்னை காப்பாரில்லை, என்னை காக்க கடமையவன் நீதான், என்னை காக்க வல்லவன் நீ ஒருவன் தான் என்பதை சொல்லுவதற்காக இங்க 2 ஓமை சொல்ற. மத்தினாலே உடைந்து போகின்ற தயிரை போல் நொந்து போகின்றேன் என்பது ஒரு ஓமை. நெருப்பினாலே வளைக்கப்பட்டவன் தப்ப முயன்றதை போல தப்பிக்க முனைகின்றேன், ஆனால் இன்னொருவன் தான் அவனை காப்பாற்றணும், பிடிச்சு தூக்கணும். அதுபோல நீயே என்னை காக்க வேண்டும் என்பதுக்காக சொல்ல புலன் தீக்கதுவ. புலன் தீக்கதுவ என்பது ரெண்டு விதமா பொருள் சொல்லலாம். அப்படின்னு புலன் தீ கதுவ, புலன் தீ என்பது உருவகம், புலனாகின்ற தீ கதுவ, புலனாகின்ற நெருப்பு என்னை கதுவ, கவிந்து கொள்ள, சுற்றி கொள்ள, பற்றி கொள்ள, வளைத்துக் கொள்ள. புலன் தீக்கதுவ, தீயை போல் கதுவ. புல என்பது தீயை போல கதுவ, தீ எவ்வாறு வளைத்துக் கொள்ளுமோ அதே போல வளைத்துக் கொள்ள. இப்ப இதுல வந்து எப்படி சார் நம்ம இது கரெக்டான பொருள் கேட்டா, நம்ம எந்த நிலையில இருக்கோமோ அது கரெக்டான பொருள். புலன் வந்து புலன் சுடுகின்றது என்ற அளவிலே மட்டும் அறிந்தவன். இப்ப இந்த இந்திரிய வசப்படுவதனால நமக்கு ஒரு துன்பமும் உண்டு என்ற அந்த அளவில் மட்டும் புரிந்து கொண்டவன் வந்து புலனை தீ என்று சொல்கின்றான், புலன் தீ கதுவ. ஆனால் புலன் வந்து ஒரு பெரிய விரோதி, அது நெருப்பு வளைத்துக் கொள்ளும் வளைத்துக் கொள்ளும் சொல்லி அஞ்சுபவன், ஆரம்பத்திலே அஞ்சுபவன் என்று சொல்றான். புலன் தீயை போல் கதுவ என்று சொல்கிறான். அப்ப நம்ம எந்த நிலைமையில நம்ம வந்து அந்த புலனாகின்ற அந்த பகையை உணர்கின்றோமோ அந்த அளவிற்கு இந்த பாடலானது பொருள் தரும். ஆகவே புலன் தீயை போல என்னை சுற்றி வளைத்துக் கொள்ள தப்பிக்க வழியின்றி அதிலே மாட்டிக்கொண்டு கடைகின்ற மத்திலே உடைந்து போகின்ற தயிரை போல் நின்று போகின்ற என்னை நீதான் காக்க வேண்டும் என்பது பொருள். ரெண்டு உமையினால தன்னுடைய துன்ப நிலையை அவல நிலையை நன்றாக விளக்குகின்ற. மத்துரு தன் தயிரின் தயிரை போல புலன் தீக்கதுவ, புலன் தீயை போல கதுவ, புலன் தீக்கதுவ கலங்கி எவ்வாறு இதிலிருந்து தப்புவது என்று வழி அறியாது கலங்கி. அப்ப தப்பிக்கும் வழி அறியாது என்பதை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். தப்பிக்கும் வழி அறியாது கலங்கி வித்துருவேனை, வித்துருதல் நடுநடுங்குதல். விது என்று ஒரு சொல், விது விதிர்ப்பு, விதுத்தல் அப்படின்னு தான் நடுங்குதல். அந்த விதுத்தல் என்ற தொழிற்பெயர் விது என்ற முதல் நிலை அளவில் நிற்கும். விது என்றால் நடுங்குதல் தான். அது எதுகை நோக்கி இரட்டித்தல், ஒத்திரட்டித்தல் ஒரு இலக்கணம் இருக்கு. எதுகை நோக்கி விது என்பது வித்து என்றாகின்றது, விது உறுதல் என்பது வித்துறுதல், நடுங்க நடுக்கமுறுதல். மனம் கலங்கி உடல் நடுங்குகின்றார், அதாவது மனம் கலங்குவதனால உடம்பும் நடுங்குகின்றது. அந்த இன்பத்தை நினைத்தாலேயே உடம்பு நடுங்கிறது வேண்டாம் என்று பார்க்கின்றார். ஆகவே மத்துரு தன் பயிரின் புலன் திக்கதுவ கலங்கி வித்துருவேனை விடுதிகின்றாய். அவ்வாறு இந்த இந்திரிய சுகத்தை சுகம் என்று சொல்லப்படுகின்ற துன்பத்தை நினைத்து நடுங்குகின்ற என்னை பெருமானை கைவிட்டு விட வேண்டாம் என்பது பொருள்.
2: ஓம் நம சிவாய. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: ஒன்றி இருந்து. பாடியவர்: யாழ்ப்பாணம் அளவையூர் சதாசிவம் நித்யானந்தம் போதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த தக்கேசி பண்ணில் அமைந்த 7 திருப்பதிகம் பண் வரிசைப்படி 60 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: ചിത്രമ്പളം.
1: ഓം നമ ശിവായ. യു ആർ ലിസ്ണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளிய திருவாசகம் அறிமுக உரை வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் விலங்குகளை பகிர்ந்த மெய்யுடை முக்கன் காரணன் உரையனும் ஆரணமொழியோ ஆதிசீர் பரவும் வாதவோர் அண்ணல் திருவாய் மலர்ந்த வாசகத்தேனோ யானோ சிறந்தது என்குவீராயின் திருவாசகம் இங்கொருகால் ஓதின் கருங்கள் மனமும் கரைந்துகக் கண்கள் நெஞ்சம் தொடுமணர்க்கேணியில் சுரந்து நீர் பாய்வது போல உருகும் என்பது நம்முடைய பெரியவர்களுடைய ஆழ்ந்த உண்மை அருள் நிலை. அந்நிலையை அன்பர்கள் பெற வேண்டும் என்பதற்காக திருவாசகம் என்கிற ஞானத்தேன் துளியை ஈசன் திருவருளால் அன்பர்கள் பயன்பெறும் பொருட்டு அவற்றை எல்லோரும் ஓதுவோமாகுக. மணிவாசக பெருமான் தம்முடைய அருள்நிலை வாழ்க்கையிலே முல்லைப்பண் என்கிற மோகனப்பண்ணை பாடி கசிந்து நெக்கு உருகி நெஞ்சம் ஏங்கி திருவாய் மலர்ந்து அருளினார். அத்துணை சிறப்பு வாய்ந்த அத்திருவாசகத்தை ஒரு தடவையாலும் ஓதினாலும் கேட்டாலும் இந்த பிறவி நீங்கி சிவமாம் தன்மை பெறுபற்று ஈசன் திருவருளை கைலைநாதனுடைய கருணையை நிச்சயம் பெறுவார்கள் என்பது யாதும் ஒரு சந்தேகமில்லாத நிகழ்வாகும். இதை அன்பர்கள் பயன்பெற்று சிவபுண்ணியம் பெற வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம். அடியார் பெருமக்கள் இந்த பதிகமெல்லாம் எளிமையோடு பாட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ராகங்களையெல்லாம் நாம் பயிற்சிக்குரிய ராகமாக எடுத்துக்கொண்டு அதை பாடுகிறோம். ரொம்ப எளிமையான ராகம் இதெல்லாம். நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் பாடிக்கொண்டே வருவீர்களானால் நிச்சயமாக நீங்களும் பன்னிசையோடு பாடக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு உங்களை வந்து சேரும். பண்பொருந்த இசைப்பாடும் பழனம் சேர் அப்பனை என்று பாடுகிறார். பண் பாடுவது ரொம்ப கடினம்தான். ஆனாலும் அடியார்களுடைய தொடர்பும் ஈசனுடைய அருளும் இசையோடு பாட வேண்டும் என்கிற எண்ணமும் இருந்தால் போதும், நிச்சயமாக அது வாய்க்கப்பெறும். எப்படி சொன்னாலும் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வார். அதற்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை, அன்பு பக்தி என்கிற இரண்டும் தேவை. அதைத்தான் அடிகள் பெருமான் சொல்லுகிறார், பக்தி வலையில் படுவோன் காண்க என்று. ஆக பக்தி என்கிற வலையை வீசினால் ஈசன் வந்து நம் இடத்திலே அவன் மாட்டிக்கொள்வான், அவன் சோரனாக ஒளிந்து கொள்ள மாட்டான் என்று அடிகள் பெருமான் சொல்லுகிறார். இந்த உயிருக்கெல்லாம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பதிகம் இந்த திருச்சதகம் என்று சொல்லுவார்கள். நமக்கு தேவையான எவ்வளவு கேள்விகள் எவ்வளவு மனசோர்வுகள் வந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த துன்பத்திற்கெல்லாம் யாரிடம் சென்று கேட்டால் விடிவு காலம் பிறக்கும் என்று ஏங்கி தவிப்பவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒன்றுதான், இந்த திருச்சதகத்தை நீங்கள் பாராயணம் செய்வீர்களானால் திருவாசகத்தை முழுக்க ஓதுவீர்களானால் திருமுறைகளை நீங்கள் ஓதுவீர்களானால் நீங்கள் யாரிடத்திலையும் போய் உங்க குறைய சொல்ல வேணுங்கிற அவசியமே கிடையாது. மணிவாசக பெருமானே சிவபெருமானே திருவாசகத்தின் வாயிலாக திருமுறையின் வாயிலாக உங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய குறைகளை அதற்கான விடைகளை திருமுறையே சொல்லிவிடும். சொல்வது மட்டுமல்லாது அந்த குறைகளை தீர்த்தும் வைத்துவிடும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது நம்முடைய திருவாசகம். அதை நம்முடைய அடியார்கள் சிரமேற்கொண்டு செய்து வருகிறார்கள். இதை ஏளனம் செய்யாது, கேலி செய்யாது, அன்பர்கள் இதை பண்ணோடு பாடவேண்டும் என்பதற்காக நான் மிக எளிமையாக பாடிக்கொண்டிருக்கிறோம். இசைக்கருவிகள் இல்லாது இதை பாடிக்கொண்டிருக்கிறோம். இதையே இசைக்கருவிகளோடு வைத்து பாடினால் மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் அதற்கான நோக்கம் நாம் நம்முடைய நோக்கம் அல்ல. நாம் அடியார்களுக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே செய்து வருகிறோம். இது பண்ணோடு பாட வேண்டும், எல்லோரும் இதை எளிமையாக படிக்க வேண்டும், பாமரனும் ஓத வேண்டும், ஏழை எளியவரும் திருமறை என்றால் என்னவென்றே தெரியாதவர்களும் எழுத்து தெரியாதவர்களும் எழுத படிக்க தெரியாதவர்களும் கூட இந்த திருவாசகத்தை கேட்டு ஓதணும் அல்லது ஒரு பாட்டையாவது அவர்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இந்த பணியை செய்து வருகிறது. அன்பர்கள் ஏற்றி போற்று இதோடு சேர்ந்து ஒத்துப்பாடி திருவாசகத்தை மட்டுமல்ல திருமுறைகளையும் வந்த வண்ணம் தெரிந்த வண்ணம் கூடிய வண்ணம் நன்றாக பாடி ஈசனுடைய அருளை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பதிகமல்லாது வேறு ஒன்றாலும் ஈசனுடைய திருவுருளை பெற்றுவிட முடியாது என்ற உண்மையை அடியவன் சொல்லவில்லை. அருளாளர்கள் அருபான்மை நாயன்மார்கள் நம்முடைய நால்வர் பெருமக்கள் மீண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லியது பாடு ஈசனை பாடு, ஈசனை பாடு, ஈசனை பரவு, பாடுவார்க்கு அருளும் எந்தை என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இந்த பணியை வழங்கிய நல்ல அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். திருச்சி தம்பலம்.
0: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
0: ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தார்களின் அநேக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: ஒளிசை, நீங்க ஏதேனும் மணிவாசகர் விழா நடத்தும் போது மணிவாசகர் பேசணும்னு சொன்ன ஒளிசை மானுடம் என்று தலைப்பு கொடுங்க. ஒளிசை மானுடமாக நோக்கியும் அந்த ஒளி பொருந்திய அந்த மானுடம், மானுடம் மானுடம் தான். மனுஷனுடைய கைகால உறுப்புகள்லாம் மணிவாசகருக்கு இருக்குது, ஆனால் எஞ்சியோருடைய அந்த மனித உறுப்புகள் போன்றதே அல்ல அவை. ஒளிசை மானுடம் ஒளிசை மானுடமாக நோக்கியும் இப்படி வந்து நீ எனக்கு மிக எளிமையாக வந்து இந்த மானுடத்தை ஒளிசை மானுடமாக ஆக்கி ஆட்கொண்டாய். அப்படி இருந்தும் கூட பெருமானியும் ஆக நோய் அதுக்கு என்ன செய்தார்னா, என்னமோ அஞ்சு நாள் ஆறு நாள்லாம் வந்து ஒன்னும் பக்குவப்படுத்தல, அப்படி கண்ணால் நோக்கியதுதான், வாயினால் உபதேசம் பண்ணதுதான், தன் கையினால் அப்படி அப்படி மேல அந்த அருள் பாலித்ததுதான், திருவடியை அவர் தலையில சூட்டியது, இவ்வளவுதான். இது இந்த நான்கு இந்த செயல்கள் ஒளி செய் மானுடமாக நோக்கியும் இருந்து நான் என்ன செய்திருக்கணும், அப்படியே நீ எங்க செல்கிறாயோ உன்னை பின்தொடர்ந்து அப்படியே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே என்று தொடர்ந்திருக்கணும், தொடர்ந்திருக்கணும். அப்படி தொடராமல் போனேன். அதனால் ஒளிசை மானுடமாக நோக்கியும் கீரிலாத நெஞ்சுடைய நாயினேன். அப்படி இருந்த உன்னை பிரிந்திருக்கணும், பிரியாம இருந்திருக்கணும். பிரிந்தா என்ன இருக்குன்னா, என் நெஞ்சியே கீறி கொண்டு இருந்திருக்கணும். என்னத்துக்கு உன்னை பிரிந்த பிறகு வாழணும்? ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை அரிதரோ சென்ற இளமை தரற்கு. கலித்தொகை, கலித்தொகை இது சிற்றின்மம். ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை, கணவன் கிட்ட சொல்றார், சும்மா அதுக்கும் இதுக்கும் பிரிஞ்சுட்டு போறியாப்பா, ஒரு இன்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கைன்னு கேட்டா கணவனும் மனைவியும் ஒருங்க இருப்பதுதான்ப்பா வாழ்க்கையினே பேரு. துபாய் போறதெல்லாம் பேரல்ல. ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை, அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரியாமல் இருப்பதுதான் என் வாழ்க்கைன்னு. ஏன்னாரு, அரிதரோ சென்ற இளமை தரருக்கு. நீ போயிட்டேனா, மூணு ஆண்டு போயிட்டீனாப்பா, அந்த மூன்று ஆண்டுக்கு முன்னே இளமையே நீ போயிட்டு வந்த பிறகு பெற முடியுமா? பெற முடியுமா? நினைச்சு பாருப்பா, மூன்று ஆண்டுக்கு முன்னிருந்த இளமை என்ன, நீ மூன்று ஆண்டு போய் பிரிஞ்சிட்டு வந்த இளமை என்ன, நிச்சயம் அந்த இளமையை பெற முடியுமாப்பா. அரிதரோ சென்ற இளமை தர. கலித்தொகை இது, கலித்தொகை. அது மாதிரி இந்த பிரிவே உடல் பிரிவே இது ஒளிசை மானுடம் அல்ல, சும்மா சாதாரண மானுடம் தான். இந்த மானுடமே பிரிந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை சீர்கேடு அடையும் என்றால், உன்னை நான் அருமையான ஒளிசை மானுடமாக நோக்கியவனை உன்னை பிரிந்த போது என்ன செய்திருக்கணும், கீரிலாத நெஞ்சு உடைய என் நெஞ்சு அப்படியே கீறிட்டு அல்லவா, இந்த பிரிவு என்னத்து அல்ல, இப்படி கீரிலாத நெஞ்சுடைய நாயினின் கடையன் ஆயினின் பட்ட கீழ்மையே. இப்படி ஆனதுனால என்னன்னு கேட்டா, மிக கடையவனாய் கீழ்மை நிலையில இருந்து இப்படி நான் ஆகிவிட்டேன் அப்படிங்கிறார். நீங்க இந்த ரெண்டடி வச்ச ஆனந்தாதீதம் எங்க இருக்குது, எங்க இருக்குது ஆனந்தாதீதம்? அது இல்லையே, நெஞ்ச கீரிகளையே நான் கடைசியில் நான் பட்ட கீழ்மை ஆகிட்டேன். இதெல்லாம் தான் தலைப்பை நான் நீ ஆராயினுங்கிறேன். திருவாதி ஒளிசை மானுடமாக நோக்கியும் அதுதான் ஆனந்தாதீதம். அப்படி இருந்தும் கூட இந்த நெஞ்சு நான் கீரிகளையே அது பிரிவாற்றாமே, அது பிரிவாற்றாமே, பிரிவாற்றாமே அது ஆனந்தாதீதம் ஆகாது. இப்படி விளக்கணும் இல்லவா. இந்த தலைப்புகள் எங்கே இருக்கின்றன, தலைப்புகளுடைய கருத்து எங்கே இருக்கிறது என்று விளக்கணும். இல்லைன்னா சாதாரண படித்தவங்க, சார் நெஞ்சையே கிரிக்கல, தாம் கட்டுப்படி நான் இப்ப கீழ்மைப்பட்டு விட்டேன்னு வருந்துகிறார். பிரிவாற்றாமை வருந்துகிறதா இருக்க தவிர எங்க சுவாமி ஆனந்தாதீதம் இருக்கிறது என்று பையன் கேட்டா சொல்லணும் அல்ல, எனக்கு தெரியாதுடா. அப்ப திருவாசகத்தை தொடாதீங்க என்ன. அப்போ இந்த ஒளிசை மானுடமாக நோக்கியும் என்ற விடத்தில் அந்த மானுடம் இன்பப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டிருந்தும் நான் உன்னை தொடர்ந்து இல்லையே பிரிந்து விட்டேனே, அது பிரிவாற்றாமை. சிவ சிவ இப்படி சொன்ன என்ன சொல்றாங்க, அப்படி ஒரு பதிப்பு கொண்டாந்து இருக்கேங்கிறாங்க. நான் அவ்வளவு லேசா இருக்குதே.

இந்திலேன். அருமையான ஓவியம் இது. நம்ம இது என்னுடைய மனநிலை, மனநிலை நமக்கெல்லாம் கூட எந்த ஒன்றும் கிடைப்பதற்கு முன்ன படாத பாடுபடுவோம். கிடைச்சு ஒரு நாள் ஆயிட்டா சப்புன்னு போடும். இது மனித இல்லை, மனித இல்லை. நீங்க எதை வேணும் வச்சுங்க, எதை வேணும் வச்சுங்க. எங்க புத்தி எங்களை விடாது, ஐயோ பல்கலைக்கழகத்துல டாக்டரேட் எடுத்துன்னுப்பா, அதான் முடிந்தது. அந்த டாக்டரேட் எடுத்துக்கிட்டு கவர்னர் கையில வாங்கிக்கிட்டு நேரா வீட்டுல அப்பா அம்மா கிட்ட வந்து வணங்கி, அப்பா அம்மா நெத்தியில எடுங்கப்பா நீங்க சொன்னது சரி. அப்படியே இருந்து புடிச்சு அடிச்சு டாக்டரேட் வாங்கிட்டேன். வாங்கி நேர பெற்று அப்பா அம்மா காலைல விழுந்து வணங்கி தண்ணிட்டுக்கிட்டேன். ரெண்டு நாள் போட்டோம், உனக்கு என்னப்பா டாக்டருக்கு என்ன குறைச்ச அப்படின்னா, சரி ஆமாறோம் என்ன எந்த பாடுபட்ட. எந்த ஒன்றும் பெறுவதற்கு முன்னிருந்த இன்பம் பெற்ற பின் இல்லை. இதுக்கு மேல நான் அதிகமா சொல்லல. எஞ்சிய பில்லப் தி பிளாங்க்ஸ் முடிச்சுங்க. எந்த ஒன்றும் இல்லை, எந்த ஒன்றும் பெறுவதற்கு முன் ஆர்வம் இருக்கும், பெற்ற பிறகு சப்புங்க. அது ரொம்ப அருமை. நம்ம நம்ம வேற மாதிரிலாம் போனோம். அவர் என்ன சொல்ற, மயில் அங்கு நற்கண்ணி பங்கனி, எப்பொழுதுமே எங்க அம்மாவோடவே கூட இருப்பாய். எங்க அம்மா எப்படிப்பட்டவங்க, ரொம்ப இளமையானவங்க, எப்பவும் கண்ணில் மையெல்லாம் எழுதி ரொம்ப அருமையா அவன் அழகா இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க பதுசு, அதுக்காக தெருவில் எல்லாம் அடிக்கடி போக மாட்டாங்க, போகும் தெரியாது. ஐயா விட்டு போவே போவாது, ஐயா போனா கூட போகும், இல்ல ஐயாவோடவே இருந்தோம். ஆனா ரொம்ப பதுசு. மையில் அங்கு நற்கண்ணி பங்கனி, அம்மையப்பராக இருக்கின்ற பெருமானி, வந்த நைப்பணி கொண்ட பின் நீ தொடக்க காலத்துல நீ என்னை வந்து அடிமையாக கொள்வதற்கு முன்னாலே என்று நான் அடிமையாவேனோ, என்னைக்கு பெருமானுக்கு அடிமையாயிருப்பனோ தெரியலையே என்று ஏங்கி கிடந்த நீ திருப்பெருந்துறையிலே குருநாதனாக வந்து அடிமனாக ஆட்கொண்ட பின் போச்சு. வந்த நைப்பணி கொண்ட பின் எப்படி ஆச்சு? அருமையான ஓமை, அருமையான ஓமை. சின்ன குழந்தை, ஒரு மூணு நாலு வயசு குழந்தை, கையில ஒரு பொன் கிண்ணம் கொடுத்துருக்கோம், வேணும்னு கேட்டது. வேணாம்ப்பா உனக்கு, நீ இந்த இது வச்சுக்கப்பா, கொட்டாங்குச்சி வச்சுக்க. கொட்டாங்குச்சி எல்லாம் வச்சு திங்குமே, ஒரு காலத்துல நம்ம எல்லாம் கொட்டாங்குச்சியில் வச்சு சாப்பிட்டோம்.

வேணாம் என்று சொன்ன உடனே அப்படின்னு சரின்னு ரொம்ப வற்புறுத்தி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு சரி பத்திரமா வச்சுக்கணும், வீட்டை விட்டு கீழே இறங்கப்படாது தெரியுதா? ஆமா. கையில என்ன இருக்குது? பொற்கிடம் இருக்குது. ஆமா. அப்படியே ஒண்ணு நசுங்கிருப்போம், இங்கேயே உட்காந்துருக்கியா? உட்காந்துருக்கீங்க. இந்த பொற்கிண்ண வாங்குற வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் கேட்டு வச்சிருக்கோம் இல்ல. நாம எங்கேயாவது உள்ள போயிட்டு அப்படின்னு சொன்ன நீ என்ன பண்ணும்? இந்த கிண்ணத்தை கிண்ணத்தை கீழே போடாதேன்னு சொன்னோம்ல, போட்டுதான் மறுவேலை பார்க்கும். ஏன்? பெரிய பொண்ணு, அது சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் பொற்கிண்ணம் அப்படின்னு? என்னதான் சொல்லியிருந்தா கூட அவர் தெரியாது. அப்போ சின்ன குழந்தை கையில் கிடைத்த பொற்கிண்ணம் எப்படி ஆகுமோ, சின்ன குழந்தை கையில் கிடைச்ச பொற்கிண்ணம் எப்படியோ, அது போலத்தான் உன்னை நான் கருதுகிறேன் அப்படின்னு. அது போல உன்னை கருதுகிறேன். என்ன வேணுங்க? படுமா? அது போல நான் என்னுடைய அறியாமையினாலே நீ திருப்பெருந்துறையிலே குருநாதனாக என்னை ஆட்கொண்டும், அது எப்படி? நீ மிக உயர்ந்த பெருமான், யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையார், நான் யாவர்க்கும் கீழாம் அடியவன். இப்படி யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையனாக இருக்கிற நீ, யாவர்க்கும் கீழாம் இருக்கிற எனக்கு நீ கிடைத்தது எவ்வளவு பெருமை. ஆனால் நான் எப்படி கருதுனே, சிறு குழந்தை கையில கிடைத்த பொற்கிண்ணம் அந்த அருமை தெரியாமல் எப்படி அது கீழே விழுத்தும் கவ்வியும் அப்படி மண்ணில போட்டும் செய்யுமோ, அதுபோல் நான் செய்துவிட்டேன். மழை கையில் அங்கு பொற்கிண்ணம் என்றால் அரியை என்று உனை கருதுகின்றேன். அப்படி சின்ன குழந்தைகையில பிறந்த அந்த பொற்கிண்ணம் போல கருதுனே தவிர, நான் உன்னை அரியவன், உயர்ந்தவன், தக்கவன், ஞானாசிரியன் என்றெல்லாம் உணரலப்பா, உணரலப்பா என்று சொல்லுகிறேன். அரியை என்று உனை கருதுகின்றேன். அடுத்த நான்காவது வரியில மெய்யில் அங்கு மெய்யில் அங்கு வெண்ணீற்று மேனியாய், மெய்யில் அங்கு வெண்ணீற்று மேனியாய், உடம்புல உடம்பெல்லாம் பெருமான் வெந்நீரு சன்னித்த மேனியான் தாழ் தொழாதே என்றார் அப்பர்சாமன் சொல்வார். அப்படி நெற்றியிலிருந்து தன்னுடைய உடம்பெல்லாம் திருநீர் அணிந்த கோலம், திருநீர் அணிந்த கோலம், அதான் மெய்யெல்லாம் வெந்நீரு சன்னித்த மேனியான் என்றெல்லாம் சொல்றார். அதனால நீ எப்படி இருக்கின்றாய்? உன்னுடைய திருமேனி உடம்பெல்லாம் திருநீர் அணிந்திருக்கிற அமைப்பு. மெய்யில் அங்கு வெண் நீற்று மேனியாய், மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். ஆனா நான் உன்னை அப்படி ரொம்ப எளிமையா கருதுனாலும் கூட, உன்னை சார்ந்த அடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் உன்னுடைய உண்மை தெரிந்து பெரியவர் கையில் இருந்த பொற்கிண்ணம் எப்படி பாதுகாக்கப்படும், அதுபோல பெரியவர் கையில் அகப்பட்ட பொற்கிண்ணம் போல உன்னை எல்லாம் அறிந்து இன்புற்றார்கள். எனவே உன்னுடைய அடியரில் பலரும் பெரியவர் கையில் கிடைக்கப்பட்ட கிண்ணம் என்று கருதினார்கள், அடியேன் ஒருவன் மட்டும் சிறு குழந்தை கையில் கிடைக்கப்பட்ட கிண்ணமாக நான் கருதிவிட்டேன், எனக்கு அருமை தெரியவில்லை என்று சொல்ல. மெய்யில் அங்கு வெண் நீற்று மேனியாய், மெய்மை அன்பருண் மெய்மை மேவினார். இப்படி இருக்க பொய்யில் அங்கனை பூத விட்டு நீ போவதோ சோலாய் பொருத்தமாவதீம். அப்படி இருக்கும்போது என்னை இந்த பொய்மையான உலகத்துல விட்டுவிட்டு நீ மட்டும் கைலாயத்துக்கு சென்று விட்டியப்பா, அது பொருத்தமா ஏற்புடையதானா, திருவுள்ளம் பற்றுக என்றெல்லாம் வேண்டுகிறார். இங்கேயும் பாருங்க, ஆனந்தாதீதம் எங்க இருக்குது, ஆனந்தாதீதம் எங்க இருக்குது என்று கேட்டா, மயிலங்கினர் கன்னி பங்கனி அங்கே இல்லை, வந்து என்னை பணி கொண்ட பின் ஒண்ணு இல்ல, மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரிய என்று உனி கருதுகின்றேன். அங்க கூட பொற்கிண்ணம் என்று பெருமானை சொன்னார். அந்த பொற்கிண்ணம் என்பதனால் அது எவ்வளவு பெருமையுடையது, எவ்வளவு இன்பம் தரவல்லது என்று கருதியிருக்காங்க. அந்த மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்பதில் ஒன்று இருக்கு, ஒன்று. இன்னொன்று, மெய்மை அன்பருண் மெய்மை மேவினார். ஆனா என்னை தவிர மற்ற எல்லா அடிவர்களும், உண்மையான அடிவர்கள் எல்லாரும் உன்னுடைய இடத்தை அடைந்து உன்னுடைய அந்த இன்பத்தை பெற்றார்கள். அவை அந்த மாதிரி பிறர் பெற்ற ஆனந்தம் ஆனந்தாதீதம். நீ உன்னை பொற்கிண்ணம் என்று சொன்னதல் ஆனந்தாதீதம், அந்த அளவுதான். பிறகெல்லாம் என்னை விட்டு விட்டாய், நானும் இங்கே வந்து விட்டேன், அது ஆனந்தாதீதம் அல்ல, பிரிவாற்றாமைதான் அப்படின்னு. ஆகவே ரொம்ப நுணுக்கமா பார்க்கின்ற பொழுதுதான் ஆனந்தாதீதம் வெளிப்படுகிறதே தவிர, இல்லையானால் பிரிவாற்றாமைதான் மிகவும் வெளிப்படுகின்றது. ஆனால் பெரியவர்கள் யாரோ எழுதும் போது ஆனந்தாதீதம் என்ற ஒரு தலைப்பு கொடுத்து எழுதியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள், அதை நாம் மறுக்க

வேண்டாம், ஆனால் இப்படிப்பட்ட அமைப்பில் அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்வதுதான் சொல்ல முடியும் அல்லவா. அப்ப மழை கையிலங்கு பொற்கிண்ணம் இப்படி கூட தள்ளி போடுக்கலாம். ஒளிசெய் மானுடமாக நோய், ஒளிசெய் மானுடம் சொன்ன மாதிரி இப்ப மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்று கொடுக்கலாம். முதல்ல தொடர் முதல்ல விளங்கிக்கணும், இது தவறில்லாம நிகழ்ச்சி நல்ல போடணும். மழை கையில ராணாவை வேற ராணாவை போட்டுன்னு வச்சுங்க, ஒழிஞ்சதுன்னு அர்த்தம். இக்கண்ணா போடாம மழகை என்றா அதுவும் போச்சுன்னு அர்த்தம். மழை கை இலங்கு பொற்கிண்ணம் என்று அப்பதான் தொடர் அப்படி உண்மை அழுத்தம் திருத்த மாதிரி. சின்ன குழந்தை கையில் கிடைத்த பொற்கிண்ணம் என்று அர்த்தம். மழை கையிலங்கு பொற்கிண்ணம் ரொம்ப அருமை. ஆகவே இந்த ஒரு இடம்தான் இந்த ஆனந்தாதியத்தை புலப்படுத்துவதற்குரிய ஏதுவாயிருக்கே தவிர மற்ற அமைப்பெல்லாம் வரவில்லை. அடுத்து ஒண்ணு சொன்னோம்னா, தனக்கு அந்த மெய்மையின் மேல மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார் என்ற இடத்துல அவர்கள் ஆனந்தாதிதப்பட்டிருக்கிறார்கள், உன்னை பெருமானாக அடைந்தவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த இரண்டு இடங்களில் தவிர ஆனந்தாதீதம் இந்த பாடலில் அப்படி நமக்கான கிடைக்கவில்லை அல்லவா. அந்த அளவில் நாம் வைத்து போற்றுவோம் என்று சொன்ன. இனி மூன்றாவது பாடல், மூன்றாவது பாடல். பொருத்தமின்மையின் பொய்மை உண்மையின் போத என்றனை புரிந்து நோக்கவும். பொருத்தமின்மையின் பொருத்தமின்மையின் உன்னுடைய திருவடி அடைவதற்கு பல தகுதி இருக்கு. அதுல முழுமையான தகுதி, ஆழமான தகுதி அன்புங்கிற ஒன்று. அந்த அன்பு கூட எங்கத்தில் இல்லையே. அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு. அதனால இந்த அன்பு என்ற ஒன்றுதான் அதுக்கு அடித்தளம், அதுவே எங்கிட்ட இல்லையே. அதனால பொருத்தமின்மையேன், உன்னை அடைவதற்குரிய எனக்கு பொருத்தம் இல்லை. காரணம் பொய்மை உண்மையேன். பொய்மின் என்ன? இந்த உலகியற் பொருள்களிலேயே பற்று, இந்த இதை விடுத்து அருளியலில் பற்று செலுத்துவ. ஆனா அருளியல்ல பற்று செலுத்தினாதானே முடியும். அந்த அருளியல பற்று செலுத்தாமல் வெறும் இந்த ஒலிகையிலேயே ஈடுபட்டு இருப்பதனால பொருத்த மின்மையேன் பொய்மை உண்மையேன், உன்னை அடைவதற்குரிய தகுதியும் இல்லை. அதற்குரிய காரணம் நான் பொய்மை பொருளோடு சேர்ந்து விட்டேன். அதனால பொய்மை உண்மையேன் போத என்றவனை புரிந்து நோக்கவும். ஆனால் நீ அளவிறந்த கருணை உடையவன் ஆனதுனால எனக்கு பொருத்தமில்லையானாலும் பொய்மையில் மிகுந்திருந்தாலும் கூட வாப்பா திருக்கையிலுக்கு வாப்பா என்று என்னை போதுக, போதுகன்னா வருக, போத என்றனை புரிந்து நோக்கவும். புரிந்துன்னு என்ன பொருள்? மிக அன்பாக நோக்கி என்று பொருள் அல்ல. புரிதல் என்பதற்கு இன்னொரு பொருள் உண்டு, முன்னே சொல்லியிருக்கிறேன். புரிதல் என்றால் எப்பொழுதும் சொல்லுதல் என்ற ஒரு பொருள். பரிமையாளர் தான் எழுதினார் அடிக்கடி சொல்றது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அந்த புகழ் புரிந்தார் என்ன பொருள்? நாம ஒரு எழுதுனா என்ன பண்ணுவோமோ, நல்ல வேலை எழுதாம இருக்கிறது நல்லது. வழியில வழியில போறதெல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டு எதை திருக்குறளுக்கு சிவசிவே ஆண்டவன் தான் கேட்கணும். அத புரிதல், இறைவன் பொருள் சேர் புரிதல் என்ன பொருள்னாரு? இறைவன் பொருள் சேர் பாருங்க, அவனுடைய புகழ்தான் பொருளுடைய புகழ்னர். எங்கிய புகழெல்லாம் பொருளற்றன. ஏன் ஒரு கால எல்லையில் இல்லாதது இருக்கிறத ஏற்றி சொல்லுவான், ஒரு கால் இருந்தால் அது பின்னால இல்லாமையும் போயிடுது. ஆகவே இந்த மாதிரி புகழ் அவனுடைய ஒரு புகழ்தான் பொருள் சேர் புகழ் திருவள்ளுவர். அந்த பொருள் செய்யற புகழ் புரிதல் என்ன புரிதல் அர்த்தம்? எப்பொழுதும் சொல்லுதல் என்று ஒரு எழுதுனா மனுஷன். எப்பொழுதும் சொல்லுதல், இந்த தனித்த சொல்லுக்கு உரை எழுதியதுல பரிமையழகர் பரிமையழகர் தான், வேற யாரும் இல்லை. சும்மா ஒன்று நீங்க அதை பின்பற்றினீங்கன்னா சீக்குவல் டு பரிமையல் உரைன்னு அர்த்தம், பின்பற்றலன்னா உங்க உரை உரை அல்ல என்ன அர்த்தம். அவ்வளவுதான், உரை உரை அல்ல, தூக்கி வேண்டிய. இப்ப இந்த பொருள் செயர் போடுபடுதல் என்பதற்கு புரிதல் என்பதற்கு எப்பொழுதும் சொல்லுதல் என்று எழுதினாத்தான் இருள் செயர் இருவினையும் நீங்கும். ஆமா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு சிவபுராணம் படி, ஐயா நீங்க சிவபுராணம் எப்ப படிப்பீங்க? ஏதோ வருஷத்துல ரெண்டு தரம் படிப்பேங்க. கோயிலுக்கு போறது இல்லைங்க, எப்பாவது போவேன் அப்படின்னா உன் இருள் செயர் இருவினை ஜென்மத்துக்கு நீங்க அது

0: எப்பொழுதும் சொல்லுதல். பாத்தீங்களா, இந்த எப்பொழுதும் சொல்லுதல் பரிமையில் எழுதினாரு. இங்க என்ன சொல்ல, திருவாதத்துல பெருமானி என் வாயில ஏதேனும் பேசினால் ஈசனே எந்தாய் எந்த பெருமானி என்றென்றே பேசி பேசி, அதான் எப்பொழுதும் சொல்லுதல். எப்பொழுதும் சொல்லுதல், என்னைக்காவது ஒரு நாளைக்கு பேசினா இருள் சேர் நீ டன் டன்னா வினை செஞ்சு இருக்க, அது இருள் சேர் இருவினை, அப்படியே உன்னை கொண்ட துன்பத்திலேயே ஆழ்த்த முடியான இருவினை நல்வினை தீவினை செஞ்சிருக்கிற, அப்படி இருக்கிற நீ அந்த வினை நீங்கணும்னு என்ன பண்ணும், அந்த அளவுக்கு ஏற்பல்லவா நீ செய்யணும். நீ கடுமையான நோயின்னு சொன்னா என்ன செய்யறாங்க, மூணு வேளையும் மருந்து சாப்பிடுங்கிறாங்க. அது என்ன மூணு வேளை சாப்பிடுங்களான்னு, அடாராடா இருக்கையா உனக்கு நோய் அப்படின்னு. எப்போ நீங்கிறதுனாரு, ஒரு அஞ்சு நாளாவது மூணு வேளையும் சாப்பிடுங்க, அப்புறம் என்ன காலை மாலை வச்சுங்க, அப்புறம் ஒரு வேளையா வச்சுங்க, அப்புறம் ஒன்ன விட்டு ஒருனா வச்சுங்க. ஏன் நோய் நீங்கிறது அந்த மாதிரி, இந்த உடம்புல இருக்கிற நோய்க்கு இவ்வளவு விதமான பக்குவமான மருத்துவ முறை தேவைன்னா, இருள் செயர் இருவினைக்கு எவ்வளவு பக்குவம் பண்றது, பொருள் செயர் புகழ் புரிந்தார் மாட்டு எப்பொழுதும் சொல்லுங்க, அவரிடத்தில் இருள் செயர் இருவினையும் நீங்கா நீங்கும் என்று சொன்னேன் அல்லவா. இந்த இருள் செயர் இருவினை எல்லாம் ஒத்துக்கொண்ட பக்கா சமயவாதியவர். ஆமா ஆமா, அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல்ல யாரும் ஒரு பாடினதில்லை, ஏன்னா நேரம் அவருக்கு போன் வந்தது, யார் திருவள்ளுவர் இருந்து, ஹலோ யார் பேசுறது, அடியேன் 20வது நூற்றாண்டு தமிழன். இந்த முதலதிகாரம் அடியேன் பேசவில்லை, யாரோ பார்த்து எழுதினார், என்ன உங்களுக்கு போன் வந்ததா, போன் வந்ததான்னு ஏப்பா போட்டுக்கிட்டு. 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்ததற்கின் என்று திருவள்ளுவர், அந்த காலத்துல 1330 ஐயா பாடினதுன்னு சொல்லியாச்சு. அதுல இன்னும் ஒரு சில பேர் எல்லாம் என்ன பண்ணு கேட்டா, இல்லறத்துல எத்தனை இயல், துறவரத்துல எத்தனை இயல், பொறுப்பாளர் எத்தனது, பிரிச்சு பிரிச்சு வேற சொல்லியிருக்காங்க. ஆக எல்லாரும் 133 பாடினதான் சொல்லுச்சு, இவங்களுக்கு மட்டும் தனியா போன் வந்துருக்குது. ஹலோ, முதல் அதிகாரம் எங்கள் திருவள்ளுவரால் பாடப்பட்டது அன்று என்று என்னமோ. ஆதலால் புரிதல் என்றால் எப்பொழுதும் சொல்லுது என்ற ஒரு அருமையான உரையெல்லாம் அது அவர் தான் செய்தாரு, அவர் தான் செய்தாரு. நீங்க அதுக்கு மேற்கோள் பாத்தீங்கன்னா, இவங்க பாருங்க, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார்தமே நன்னெறி குயிப்பது. அப்ப எப்படின்னு கேட்டா, அந்த அன்பு செலுத்தும் போது கொஞ்சம் என்னைக்கோ செலுத்தி அல்ல, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதணும்ப்பா, அவ்வளவு லேசம் இல்லப்பா அப்படின்னு. அப்ப பொருள் செயற் போல் எப்படி புரியணும், நற்றவா உனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவே, நானே மறந்து விட்டா கூட நான் சொல்லி சொல்லி வர்ற பழக்கத்தினால உட்கார்ந்தா நமசிவாய, ஒரு தமிழ தண்ணி கொடுத்தா நமசிவாய், உட்கார உட்காருங்க நமசிவாய, நீங்க இது எடுக்கிறீங்களா ஒளிப்பதிவு நமசிவாய என்று, இப்படி அந்த தான் மறைக்கணும் சொல்லும் நான் எவ்வளவு சொல்லியிருக்கணும், அதான் புரிதல் எப்பொழுதும் சொல்லுதல். பரிமேல் உரை உரையில்லவா, அதுல அது போய் மாறா என்ன பண்ண போறது. எனவே இப்படிப்பட்ட நான் பொருத்தம் இன்மையேன் பொய்மை, பொருத்தம் இன்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்றனை புரிந்து நோக்கவும், இவ்வளவு தகுதியில்லாதிருந்தும் கூட நீ வருக என்ற நீ மிக அன்பு செய்து என்னை நோக்கினாய், என்னை பார்த்தாய். அப்படி பார்த்ததுனால திருவுள்ளம் பற்றியதுனால, வருத்தம் இன்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டியிலேன் மலர் கமல பாதமியும், அப்படி நீ வந்து எனக்கு தகுதியில்லாத என்னை தகுதி உடையவனாக திருவுள்ளம் கொண்டு என்னை ஆட்கொண்டும் கூட நான் உன்னுடன் கூட வரவில்லையே வரலையே, அது யார் பிழை, என்னால் அறியா பதந்தந்தாய் யான் அது அறியாதே கட்டே, நீ எனக்கு மீறிய தகுதியை தான் கொடுத்த, அதுல ஒன்னும் தப்பில்லை, இந்த எனக்கு வச்சுக்க தகுதி உன்னால் ஒன்றும் குறைவில்லை, நீ குறைவிலா நிறைவு கோதிலா அமுது, உனக்கு எதுவுமே குறையில, உடையாய் அடிமைக்கு ஆரம்பேன், இந்த பாவிப்பாய் அவ்வளவு தகுதி இல்லை என்ன பண்ணுவோம் என்று சொன்னது மாதிரி, இங்க நீ பொருத்தமில்லாத புண்மை உடையவனாக இருக்கிற என்னை நீ வாருக என்று சொல்லியும் கூட நான் வரவில்லையே, ஆதலால் நான் ரொம்ப கீழ்பட்டவன். வருத்தம் வருத்தம் இன்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டியிலேன் மலர் கமல பாதனியும், அப்படி இருந்தும் கூட நான் உன்னுடன் வராமல் இருந்தது மட்டுமல்லாமல், சரி எப்போ ஒன்று சென்று சேர்ந்திருக்கணும் அல்லது என்னுடைய உயிரை மாய்த்திருக்கணும், இப்ப சொல்றீங்களே செய் அல்லது செத்து மடி, இதெல்லாம் எங்களுக்கு பழைய கதை, பழைய கதை, செய் அல்லது செத்து மடியும். ஒண்ணு நீ போத என்று வருக என்று சொன்ன உடனே நான் வந்திருக்கணும், இல்ல மாண்டு இருக்கணும், மாண்டு இல்லையே, உன்னுடன் வரவும் இல்லை, நான் இறக்கவும் இல்லையே, இறக்கவும் இல்லையே. மாண்டியில் ஏன் மலர் கமல பாதனி இறைவனி அறத்த மேனியாய். ரொம்ப அருமை. இந்த செம்மேனி அம்மாங்கிறது எங்கேயுமே சொல்லப்படுது. அந்த செம்மேனியாக இருப்பதற்கு பொன் சொல்வதுதான் அதிகமா இருக்கும், நல்லா இருக்கும். இல்ல பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி. பொண்ணை பார்த்தா எப்படி இருக்கும், கலப்படம் இல்லாத, கலப்படம் இல்லாத பொண்ணை பார்த்து எப்படி இருக்கும், அந்த நிறத்தை பார்த்தா பெருமானை பார்க்க வேண்டாம், பெருமான் நிறத்தை பார்த்தா பொண்ணை பார்க்க வேண்டாம் அப்படின்னு இல்ல. அப்படிப்பட்ட அருமையானது ஞான சம்பந்தர். ஒரு வளர்ப்பவளமே நீ ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல். அது கூட உங்க நேற்று 29/2/2000 பார்த்த சிவப்பை விட இன்னைக்கு 1/3/2000 பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிக சிவப்பு. இந்த 1/3/2000 கூட காலையில 8 மணிக்கு பார்த்த சிவப்பை விட 8/1 பார்க்கறது போது அதிக சிவப்பு. ஒரு வளர்ப்பவளமேனி அந்த நிறம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுல மேல ஓளி நீரணிந்து என்றெல்லாம் அவர் பேசினார். எனவே இங்க அறத்த மேனியாயினர். அறத்தம் என்ன, ரத்தம். இந்த ரத்தம்ங்கிறது இருக்குதே, அந்த ராணா ஒரு சொல்லுக்கு முதல்ல வரக்கூடாது. அதனால அதுக்கு முன்னால என்ன வந்தது, அறத்தன் வந்து. அதுதான் ரங்கசாமின்னு பேரு வச்சா அரங்கசாமி என்று எழுதுவாங்க, ராமசாமின்னு பேரு வச்சா இராமசாமி என்று எழுதுறான். அது போல வந்து இந்த லானா கூட மொழிக்கு முதல்ல வராது. லோபம் என்றது வர சொல்லுது, அது தமிழாக்கு பார்த்தீங்கன்னா உலோபம்னு ஊனாடுது. இலக்கணத்துல இருக்குது இருக்குது, அதான் வேணான்றமே. ரவ்விற்கு அம்முதலாம் முக்குரிலும். இந்த ராணா முன்ன வந்ததுன்னா ஆனா ஈனா ஊனா அந்த மூணுல ஒன்னு முன்ன வச்சு சொல்லடா அப்படின்னு. ரங்கநாதபுரம்னா அரங்கநாதபுரம்னு சொல்லுடப்பா, ரங்கநாயகின்னு பேர் வச்சுன்னா அரங்கநாயகின்னு சொல்லுப்பா என்று இலக்கணம் சொல்லிட்டு. இலக்கணம் வேணான்ட்டமே, எல்லாம் மக்கள் தமிழ், மக்கள் தமிழ், அதெல்லாம் மாக்கள் தமிழ். இப்போ இது அரங்கசாமி இராமசாமி என்றதெல்லாம் மாக்கள் தமிழ். ரங்கா நீ என்ன பண்ண அப்படின்னா அதெல்லாம் மக்கள் தமிழ். எங்க நிற்கிறே இதெல்லாம் மக்கள் தமிழ். எங்கு நிற்கின்றாய் அது மாக்கள் தமிழ். புதிய கண்டுபிடிப்பு, தமிழகத்தான் புதிய கண்டுபிடிப்பு வந்தது. அதான் அறத்தமேனியாய், இல்லைன்னா நீங்க ரத்தமேனியாய்னு எழுதுவீங்க. ரத்தம் எப்படி இருக்கும், சிவப்பா இருக்கும், அது போல சிவப்பு. ஆனா அங்க என்ன பண்ணணும், அறத்தமேனியாய். ராணா மொழிக்கு முதல்ல வரக்கூடாது, அதனால ஆனா சேர்த்து அறத்தமேனியாய். ஒரு கால் யாராவது எடுத்து எம்ஃபில் பண்ணும்போது திருவாசகத்தில் மொழி கோட்பாடுகள் என்ன இப்ப போடுறாங்க, போட்டாலும் போட பரவாயில்ல, ஆனா வெறும் ராணா போடப்படாது. ரவிற்கு ஆ முதலாம் முக்கடிலும், ஆனா வைக்கலாம், ஈனா வைக்கலாம், ஊனா வைக்கலாம். அந்த மூன்றில் எதுன்னு ஒண்ணு நீங்க இரத்தம் போடுங்க, இரத்த குழாய் அப்படிங்கலாம், ரத்த குழாய்னு போடப்படாது. ரத்த குழாய் ராணாவை போடப்படாது, இரத்த குழாய் என்று. இத வம்பு இல்லாம குருதின்னு சொல்லிட்டு அருமையா போடும். குருதி விளங்கு, அது மக்கள் தமிழ் இல்லவே, அது மாக்கள் தமிழா போச்சு. என்ன பண்றது, குருதின்னா மாக்கள் தமிழா போச்சு. இப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி மொழியில பிற்போக்குவாதி ஆனது நாம தான். ஆனா சேர்த்து அறத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழும் தருளி. ஆனா நான் வரவில்லை, வாராமையினால என்ன செய்துட்ட, யார் உன்னுடன் வந்த அடிவர்களோ அவர்களோடு சேர்ந்து நீ போயிட்ட, எங்க கைலாயத்துக்கு போயிட்ட. யார் வரவில்லையோ நான் வரல, என்ன நான் பிற்பட்டேன், இங்கே இருந்துட்டேன். இல்ல அறத்த மேனியாய் அன்பு அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழும் தருளி இங்கனை இருத்தினாய் முறையோ. நீங்க எல்லாம் அப்படி எல்லாரும் சேர்ந்து என்னை மட்டும் இங்க இருத்தி விட்டீர்களே, இது முறையா என்ன, இருத்தினாய் முறையோ, இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனின் வினைக்கு இறுதி இல்லையே. வம்பனியின் வினைக்கு இறுதி இல்லை. அப்போ என்னுடைய வினைக்கு என்ன ஒரு முடிவே கிடையாது. ஏன், உன்னுடைய அன்பரெல்லாம் உள்ளே போயிட்டார்கள், சென்றும் நான் போகல, அப்ப என்னுடைய வினை என்ன இருக்கு, எனவே என்னுடைய வினைக்கு ஒரு முடிவு கிடையாது, அதனால தொடர்ந்து நான் இங்கே இருந்துகிட்டு இருக்கேன் என்கிறார். இங்கே ஆனந்தாதீதம் இருக்கா, ஆனந்தாதீதம் இருக்கா? இந்த இடத்துல வந்து எல்லாம் பிரிவாற்றாமை தான், பெரும்பாலும் பிரிவாற்றாமையா அந்த பகுதியை இருக்க தவிர ஆனந்தாதீதம் இல்லை. ஆனா எங்க இருக்குன்னு ரொம்ப, ஏன்னா தலைப்பு போட்டாங்களே, அதனால என்ன செய்யலாம்னு கேட்டா, கொஞ்சம் உள்ள போய் நுழைந்தால் அறத்த மேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழுந்தருளி, அங்கதான் இருக்கு. பெருமானே, இந்த வினைநீக்கம் பெற்றவர்கள் உன்னோடு சேர்ந்து நீயும் அவர்களுமாக கைலையில் இருக்கிறீர்களே, அந்த கைலையில் இருக்கிறத நினைத்தால் ஆனந்தாகிறோம். ஆனால் அது தனக்கு இன்மை பிரிவார்த்தான், அதை நினைக்கின்ற பொழுது இப்ப சொல்றாங்க திருவண்ணாமலையில் என்ன இருப்பாங்க, இப்ப எங்கேயாவது இப்ப நம்ம அங்க இருக்கவங்க எல்லாம் இப்ப இங்க இருக்கவங்க புண்ணியம் பண்ணிக்கிறீங்க திருவண்ணாமலை தீபத்தை பார்ப்பதற்கு, நாங்க இப்ப சாமியெல்லாம் அங்க எங்க தொலைவில் இருக்கிறாங்க போலாம் நினைத்து போக முடியலன்னு வச்சுங்க, என்ன செய்வோம்? ஆஹா, நேரம் மணி 6 மணி ஆச்சு, 5:30 ஆச்சு, எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, தீபம் ஏற்றுவாங்க, எல்லாரும் கொடுத்து வச்சவங்க அந்த அன்பர்களை நினைக்கின்ற பொழுது அது ஆனந்தாதீதம். அந்த அன்பர்களை விடுத்து நான் இங்க இருக்கிறேனே என்று சொல்லும் போது அது பிரிவார்த்தம். அப்படித்தான் அணுகி இந்த ஆனந்தாதீதத்தை சொல்லணும். எப்படியோ போயிட்டு எப்படியோ வருது, ஆதலால் அப்படி வருகின்ற பொழுது இந்த ஆனந்தாதீதம் என்பது இங்கே பார்க்கலாம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய அதிசயப்பத்து

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் இரண்டாம் திருமுறை 86வது பதிகம் 9வது பாடல் வேறுயர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு நாரையூர், பண் பியந்தைக் காந்தாரம்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: பிள்ளை பொது நடம் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நமசிவாய்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம்.

ஆறிறு கடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறிச்சு தெரிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மங்கி வாழ்க, ஆனிதன் நடங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள், வாழி பெருமான் புகழ் கேட்ட வார்செவிகள்,

கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருத்தோணிபுரம், பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு அக்கரை. பண் பஞ்சமம்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: தலம் திருப்புகலூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை திருவாதிரை திருப்பதிகம் பண் குறிஞ்சி.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திரு கடுவாய்க்கரை புத்தூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திரு ஓணகாந்தன் தளி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் இந்தளம் ராகம் மாயா மாளவ கவுளை. பொன்வேண்டி பாடியருளிய திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கீர்த்தி திரு அகவல். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: கீர்த்தி திரு அகவல்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு குறையுற உணர்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அட்டமா சித்தி. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் அட்டமா சித்தி.

பேயார் என்கின்ற காரைக்கால் அம்மையார் அருளி செய்த திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர்: மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்கங்கே வானவர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பண் குறிஞ்சி முதல் கட்டளை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த மடித்தாடும் அடிமைக்கண் என துவங்கும் திருப்பாடல்

சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசு நாயனாரின் புராணம் பகுதி 9. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

கூடாது எதை செய்ய வேண்டும், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது, செய்யக்கூடாததை செய்வது, இந்த நீதியிலிருந்து நாம தவறுகிறோம். அவர் தவறல, நமக்காக தான் சொல்லி நீதியால் வாழ மாட்டேன் போருமா. அவர் பாரதி சொன்னார், மனம் வெளுக்க வழி இல்லையே மண்ணு, அப்பதான் துணி வந்து மண்ணை போட்டுதான் வெளுப்பான். மண்ணை போட்டு வெளுத்தான் வராது. அவர் கேட்டார், மனம் வெளுக்க மணி வழி இல்லையடி முத்து மாறி அம்மா, உடம்பு குளிச்சல்லது உள்ளம் கழுவலியே நாம அல்லவா, அதைத்தான் அவர் நினைக்கிறார். அவர் நினைச்சதை எழுதி வச்சு போயிட்டார். அவர் தூய மனிதர், அப்படி இல்லாத மனிதர்கள் சொல்வதை விட தெய்வம் என்று கூட சொல்லிவிடலாம். ஆமா,

பாடுவேன். எனக்கு 2000 பாட்டுக்கு மேல பாடம், மறந்து போனது 1500. பாடம் 2000, மறந்து போனது 1500. நான் என்ன பண்ணுவேன்? சரி, அதுல சொல்லிருக்கிறபடி நான் நடந்தேனா? இல்ல. ஓதுனதுனால ஓதும் கற்க இழப்பட்டு மிக கற்ற எல்லாம் கற்றவர்கள் கற்கமிட்டு நாய் போல சள்ளனவோ. இதுக்கா நீ படிச்ச? அடிச்சிருக்கா படிச்ச? கிடையாதுரா. பின் என்ன செய்யணும்? நற்கருணை வெள்ளமடங்கும் விரிச்சடையார்க்கு ஆடாகி உள்ளம் அடங்க அல்லவோ நீ படித்தாய் என்று சொல்லுவார் தருணை புண்ணியான சம்பந்தம். புண்ணியான சம்பந்தம். ஆமா, அப்ப ஓதுனதுனால என்ன எனக்கு கிடைச்சிருக்கணும்? ஆண்டவன் திருவடியை படித்து கற்றவனாலாய பயன் என்போது. ஆமா, ஓதி

அவனுடைய திருவடியை எப்படி நினைப்பது? பாட சொல்லி தராங்க, பாடலுக்கு பொருள் சொல்லி தராங்க, சம்பாதிக்கிறது வழி சொல்லி தராங்க, இதெல்லாம் சொல்லி தராங்க. அவனுடைய திருவடியை நினைப்பதற்கு என்ன எப்படி நினைக்கிறது? எதையும் ஒரு பொருளை பார்த்திருந்தா தானே தெரியும். காப்பி கப்புன்னு இதை பார்த்திருந்தா தானே தெரியும். பத்து வருஷம் இந்த கப்பு கிடையாத தமிழர் தானே இருந்தது. இந்த கப்ப சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஓ, அது எப்படி இருக்கும் அப்படின்னா நான் கேட்பேன். இப்ப கேப்பனா? கேட்க மாட்டேனே. இந்த கப்பு எனக்கு தெரியுமே இப்போ அல்லவா? கண்ண மூணு இந்த காப்பி கப்பு எனக்கு முன்னாடி வந்துருக்குமே. அப்ப அவன் திருவடியை நான் பார்த்திருந்தா தானே நினைக்க முடியும். அப்படி திருவடியை நினைப்பதற்கு யாராவது சொல்லி தருகிறார்களா? பெரிய பிரச்சனை. நான் அதோட விட்டுறேன். அதுக்கு மேல நான் அதை சொல்ல தயாரா இல்லை. அதனாலதான் அவர் சொன்னார், ஐயாறு அடித்தளமே பரியன சிந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். எடுத்த எடுப்புலயே இதே அப்பதான். அப்படி நிச்சயித்து விட்டால் சிந்திப்பறியன, சிந்திப்பவர்க்கு சிறந்து தேன் முந்தி பொடிவன, முத்து கொடுப்பன, மொய்த்து இருந்து பந்த பழவினை தீர்ப்பன, பாம்பு சுத்தி அங்கு துறையறிந்து ஆடும் ஐயாறு அடித்தளமே. கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதன கண்டேன் என்று சொன்ன பகுதியெல்லாம் என்ன என்று யாரும் விளக்கி சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். நான் சமய சொற்பொழிவு வண்டி வண்டியா கேட்டவன். ஆமா, சமய சொற்பொழிவுகளுக்குன்னே ஒரு இடம் சமய பிரச்சார நிலையம், தர்மராஜின் சமய பிரச்சார நிலையத்தில் வண்டி வண்டியா நான் சொற்பொழிவு கேட்டேன். யாரும் இந்த திருவடியை நினைப்பதற்கு வழி சொல்லவே இல்லை. பாட்டுக்கு பொருள் சொன்னார்கள், பாட்டை பாடி காட்டினார்களே தவிர. ஆமா, என்னை பொறுத்த அளவில் அது சந்தேகமே. ஆக நானே ஏதேனும் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன், வேற என்ன செய்ய முடியும் இல்லவா? திருவடி என்று நான் நினைத்துக் கொண்டு இருக்கிறேன். நினைக்காமல் இருக்க முடியவில்லை. ஏதேனும் ஒன்றை நினைத்து விட வேண்டும்.

சாமியுடைய திருவடியை நாம பார்க்க முடியுதா? கோயில்ல போய் நாம சாமியுடைய திருவடியை பார்க்க முடியுதா? துணியை போட்டு கட்டிருக்காங்க, மாலையை போட்டு கட்டிருக்கிறாங்க, அவங்க திருவடியை நாம பார்க்க முடியும். சரி, அபிஷேகம் ஆகும்போது பாக்கலாம்னா தெரியும், கிட்டவே நிறுத்த முடியாது. எப்படி திருவடியை பார்க்கறது? நானே ஒரு திருவடியை நினைத்துக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்களும் செய்ய வேண்டியதுதான் பொறுப்பு, வேற ஒண்ணும் செய்ய இவர் சொல்றார். உன்னுடைய தூமல பாதம் தான்தான் ஆதியை அளந்து போனேன், அதிகம் மீறட்டது. அப்ப கட்டப்பட்டு நாமளே ஒன்றை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதுதான்.

வெறுப்பகுதியான மனிதன்ல வெறுப்பகுதியான வேர்கள் கம்பனாத்தான் இருக்கிறார்கள், அன்பனாக இல்லை. அதனால்தான் வள்ளப்பெருமான் சொல்லும் போது சொன்னார், நீ சிவாயணம் என்ற திருநீர் அணிந்து விடு, உனக்கு நல்ல குணத்தை இவன் கொடுத்து விடுவான்னு எழுதியிருக்கிறார். ஆமா, வாடக்கிய வாக்களிக்கும் பாலுந்தோறும் பரிந்தளிக்கும், கூடத்தின் அடியவர்கள் கூட்டமளிக்கும் குணமளிக்கும், நல்ல குணத்தை உனக்கு கொடுப்பானடா, நீ சிவாயணம் அணிந்து விடு என்று சொல்லுவார். இப்ப பெரும்பகுதியான வேர்கள் பார்த்தா வன்பனாத்தான் இருக்கானே தவிர அன்பனாக இல்லை. அதத்தான் சொல்ற

உலகெல்லாம் சமைச்சு வைக்கவும் ஒரு பெண்ணு. முற்பகல்ல சமைச்சு வைக்கணும். சமையல்ல எதை முன்னாடி செய்யறது? பழங்காலத்துல எதை முன்னாடி செய்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, முன்னாடி சோறு தான் சமைச்சு வைப்பாங்க. இந்த கறி வகை செய்யறதெல்லாம் பின்னாலதான். இப்ப இருக்கிறவ என்ன பண்றா, முன்ன எல்லாம் கறியை பண்ணிட்டு பின்னால சோறு விடுக்கிறா. என்னன்னு கேட்டா என்ன சொல்றா, சாப்பிட வரும்போது சோறு சூடா இருக்கணும் அதுக்காக அப்படிங்கிறா. முன்ன இருந்தவங்கெல்லாம் ஏன் சோறு முன்னாடி வடிச்சாங்க அப்படின்னு கேட்டா, யாரார் வந்து பசிக்குதுன்னு வருவான். வந்த போது அவனுக்கு இந்த சோத்தை எடுத்து போட்டு கொஞ்சம் மோரை ஊத்தி ஒரு ஊறுகாய வச்சாலும் அவன் சாப்பிட்டு போயிடுவான். ஐயா நான் புடலங்கா கூட்டு பண்ணி வச்சிருக்கேன், அதை சாப்பிடுவோம்னு சொல்ல முடியாதல்லவா. சோறு மாத்திரம் இருக்கு, கொஞ்சம் தயிர் போடுறேன், ஒரு ஊறுகாய வைக்கிறேன்னா சாப்பிட்டு போயிடுவான். அதனாலதான் காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு வந்த பகவான் வெறும் சோறு மாத்திரம் இருந்ததை சாப்பிட்டாரு, மாம்பழருக்கு வச்சாங்க இந்த அம்மா சாப்பிட்டாரு என்று வரலாறு வருகிறது அல்லவா. இந்த பெண்ணு என்ன பண்ற, பிற்பகல்ல ஏதோ ஒரு வத்தலை வறுத்து வச்சிருக்கிறாளாம், அந்த மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார் ஒரு பாட்டு. பிற்பகல் உணங்கள் இந்த உபமானம், ரெண்டு வத்தல் வறுத்து வச்சிருக்கேன், நீ அதை சாப்பிட்டு போன்னு சொல்ல முடியுமா? வத்தல் சாப்பிட்டா உடம்பு

ஒரு காலத்துல நான் கோயிலுக்கு போறேன்னா 100 பாட்டு 150 பாட்டு சொல்லுவேன் கோயிலுக்கு, 100 பாட்டு 150 பாட்டு சொல்லுவேன். இப்ப சொல்ல முடியல, ஏன் வயசு இடம் கொடுக்கல ஒரு பக்கம், வேலை ஒரு பக்கம் இடம் கொடுக்கல அல்லவா? ஆமா, ஏதோ ஒரு 30 பாட்டு 40 பாட்டாவது சொல்றேன், அதையாவது சொல்ல விட்டுருக்கிறான் கடவுள் அல்லவா? ஆமா, விளக்கினால் கற்ற இன்பம் விளக்கினில் பதிர்ச்சியாகும், விளக்கின் மலர் தொடுத்தல் தூயவில் ஏறலாகும், விளக்கிட்டார் வேறு சொல்லி மெய்ஞ்சறி ஞானமாகும், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறேன் சற்றை எழுதி வச்சவர் இவர் தான். இக்கோயிலுக்கு அபிஷேக ஆராதனை தப்புன்னு சொல்லவர், கோயில கூட்டி வெளுக்கிறதும் அதை விட கோயிலுக்கு விளக்கு போடுறதும் கோயிலுக்கு மாலை தொடுத்து கொடுக்கறதும் இதை விட ஒரு பெரிய புண்ணியம் என்ன தெரியுமா? அந்த புண்ணியத்துக்கு அளவு உண்டா? கிடையாது. கோயிலுக்கு பாட்டு பாடிவிடு அப்படின்னு. ஐயா எனக்கு பாட்டு தெரியாது ஐயா அப்படின்னு சாட்சாப் சொல்லி நாம தப்பிச்சது வழிபாப்போம் இல்லையா? அதுக்குதான் நான் சொல்றேன், ஓம் நம சிவாய சிவாய நமஹு சொல்லிட்டு இதையாவது சொல்லலாம்ல, அது சொல்ல மாட்டான் ஐயா. ஆமா, விடு நான் உனக்கு நன்மை அவ்வளவுதான், இதுல போ யார் வேணாங்கிற இல்லையா? ஆமா,

அழகா தேவாரத்துக்கு பொருள் எழுதாமலேயே நம்ம நாட்டுல புத்தகங்கள் வெளியிட்டாங்க. சொல்லுவது தவறு என்றும் சொல்லுவார்கள். நான் சொல்றதெல்லாம் ஒரு என்ட்ரன்ஸ் கிளாஸ் தான். ஆமா, ஓரளவுக்கு தான் என்னால சொல்ல முடியும். அது கூட ரைட்டா இருக்கும்னு கூட என்னால முடியாது. எனக்குன்னு தெரிந்த பொருளை சொல்லி விடுகிறேன், அவ்வளவுதான். முடியாதுன்னு சொல்ல முடியாமல் ஆகட்டும் பார்க்கலாம், ஆகட்டும் பார்க்கலாம் தெரியுது. அவருடைய வரலாறுல வருகிறது அந்த பெரிய பணக்காரர் அவர், அவர் ஐயா நான் உங்கள்கிட்ட திருவாதிரத்து பொருள் எழுத சொன்னதே எழுதியே எழுதிட்டே இருந்தாராம். ஒரு நாள் அந்த பணக்காரருடைய வண்டியில, அதாவது மாட்டு வண்டி, அப்பெல்லாம் கார் கிடையாது, அந்த அந்த மாட்டு வண்டியில திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு அந்த பாலத்துல வந்துட்டு இருக்காங்க. அங்க காவேரி பெருசல்லவா, அந்த பாலத்துல வந்துட்டு போது கேட்டானா அந்த பணக்காரன், ஐயா திருவாதிரத்து உங்களை பொருள் எழுதுனே நீ எழுதிய இன்னொரு தடவை நீ சொன்னா அந்த ஆத்துல விழுந்து நான் உயிரை விட்டுருவேன். திருவாசகத்துக்கு பொருள் எழுத முடியாது தெரியுமா, எழுதக்கூடாதுன்னு தெரியுமா, இன்னுமே சொல்ல மாட்டியே, சொல்லு சொன்னீங்கன்னா விழுந்துருவேன் இந்த தண்ணியில அப்படின்னா. ஆக நான் ஒரு ஒரு சில பொருள் நான் சொன்னேன்னு சொன்னா ஓரளவுக்கு தான் சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் பாடுறவன் சொல்லி காட்ட மாட்டேங்கிறான், சொல்றவன் பாடி காட்ட மாட்டேங்கிறான் எங்களுக்கு. அவைதான் இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்கினேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். நான் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி, ஒரு அரிசி ஒடி மாதிரி தான் நான் சொல்லுகிற வரலாறு.

நாக்கை. இந்த உடம்பு அஞ்சு நாள் ஆக்கப்பட்டது. மண்ணு, தண்ணி, காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த உலகம் அஞ்சு நாள் ஆக்கப்பட்டது. ஆமா, அந்த அஞ்சு இல்லாம வாழ முடியாது. இப்ப நம்ம உடம்புல இதுதான் மண்ணு, தண்ணி, ரத்தம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. வேற ஒருத்தர் ரத்தத்தை ஏத்த வேண்டியதான். அவருக்கு என்ன புரிஞ்சுதோ அந்த புரிஞ்சு நமக்கு ஒரு ரத்தம் வந்ததுதான். நெருப்பு தொட்டு பார்ப்பான், சூடு இல்லைன்னா சரி, சூடு இல்லைன்னா சுடுறான்னு சொல்லுவோம். காற்று இருக்கான்னு சொல்லி பஞ்ச வச்சு பார்ப்பான் போக்குல. காற்று இல்லைன்னு சொன்னா ஆகாயம். இதெல்லாம் இந்த அஞ்சு நாள் ஏற்றப்பட்ட ஆக்கை. அதனுள் அஞ்சு நாள் அந்த பஞ்சபூதங்கள் கோயிலுக்கு வந்ததுன்னா அது வேற எங்கேயாவது இருக்கு போடும். ஆமா, அஞ்சு நாள் உச்சிமன்னம் அறிந்தே என்ன அஞ்சு, அதுதான் நமச்சிவாய மந்திரம். அஞ்சு நாள் அஞ்சு நாள் உயிக்கும் வண்ணம் காட்டினாய்க்கு அச்சம் தீர்ந்தேன். எனக்கு நமச்சிவாய மந்திரம் இருக்கு சொன்னவனே எனக்கு அச்சம் தீர்ந்து விட்டது, பயம் தீர்ந்து விட்டது. அஞ்சு நாள் பொலிந்த தண்ணி அதிகை வீரட்டன். சுவாமிக்கு பால் அபிஷேகத்தை விட, நெய் அபிஷேகத்தை விட, தேன் அபிஷேகத்தை விட அந்த பச்ச கவ்யம் என்று ஒன்று அபிஷேகம் செய்வார்கள். பால், தயிர், நெய், கோமயம், கோட்டலம், இது அஞ்சையும் சேர்த்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவார்கள். உடம்புல வருகிற அஞ்சும் சிவனுடைய திருமுடிக்கு போகிறது.

முன்னூறு பத்து பாட்டு பாடிக்கிறார், பத்தொன்பது பதியமா என்ன பாடிட்டு கேட்பாங்க. ஆமா, ஏன் இப்படி பாடி கிடைச்சதே நமக்கு பத்தொன்பது எத்தனையோ பாடி வச்சிருப்பாரு. இருக்கிறதையே நம்ம பாக்குறது இல்லையே, போனத பத்தி அவங்க நினைச்சு. நம்மளுடைய சொத்து, நம்முடைய உடைமை, நம்மளுடைய உடைமை, வீடு மாத்திரம் இல்ல, பேங்க் இருக்கிற பணம் மாத்திரம் இல்ல, தேவாரம் நம்மளுடைய உடைமை, கிடைத்தக்கரிய உடைமை இதுதான் என்று நாம் எண்ணிக்கொள்ளணும். அப்படி திருவடி திருத்தாண்டகம் என்று ஒன்று பாடியிருக்க, அபூர்வமான பதியம், அவனுடைய திருவடி எவ்வளவு சிறப்புடையது என்று பாடி வைக்கிறார் சாமி.

0: இப்போ திருவதிக்க வீரட்டானத்துக்கு பெருமான், அப்பர் பெருமான் வந்தார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். நான் உங்களுக்கு தெரியாததை சொன்னேன்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லாரோ மகானுபாவம் என்னை விட நன்றா தெரிந்தவர்களும் இருப்பார்கள் என்று எனக்கு தெரியும். அதனால நினைவூட்டினேன் என்றுதான் நான் சொல்லுவேன். ஆக திருவதிக வீரட்டானத்தை விரித்து புறப்பட்டார். பல சோதனைகளை அனுபவித்தார். திருப்பாதிரி கரையேறினார். நேர இங்க வர்றார். இப்ப நாம என்ன செய்யணும்? நேர கோயிலுக்கு தான் போகணும். ஆக சுவாமியை இப்படி காட்டியிருக்கிறது நமக்கு என்ன அர்த்தம்? அந்த மாதிரி நீயும் இரு என்றுதான் நமக்கு அவர் சொல்கிறார் என்று நாம் எண்ணிக்கொள்ளணும். இன்னும் ஒரு சிலதை உங்களுக்கு நான் நினைவூட்ட காத்திருக்கு. இவர் வந்து இந்த சமயத்திலிருந்து வெற்றி சமயமாகிய சமண மதத்துக்கு போய்விட்டார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டேன். உங்களுக்கு தெரியவும் செய்யும். அதை சேர்க்கிறார் பெருமான் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா, நம்பர் அருளாமையினால் வேற்று சமயம் போனார் அப்படின்னு எழுதி வச்சுட்டார். அப்பறை குறை சொன்னாரா பாத்தீங்களா? ஆமா, கற்புடைய பெண் ஒருத்தி கணவன் பேர்ல தப்பு சொல்ல மாட்டாள். ஆமா, கண்ணகியை விட்டு பிரிந்து விட்டான் சோழன், திரும்பி வந்தான். இவ அழுதா, அழாதே கண்ணகி என்று சொன்னான். அப்ப சொன்னாலாம் அவ, இத்தனை நாளும் அடியார்களுக்கு நீயும் நானும் இருந்து அமுது படைக்கக்கூடிய புண்ணியத்தை நான் இழந்து விட்டேனேன்னு அழுதாளாம் அவர் என்று சொல்லுகிறார். நான் திருப்பதிகாரத்தை தொட்டவன் அல்ல, சொல்லதை கேட்டுதான் சொல்றேன் இல்லவா? ஆக அந்த மாதிரி கற்புடைய பெண் சேர்க்கிறார் பெருமா என்ன சொல்லுகிறார்? அப்பரை குற்றம் சொல்லுவாரா? இல்ல, எந்த நாயனா இருந்தாலும் இருப்போட்டுதான் சொல்லுவார். அப்பர் சொன்னான் என்று சொல்லவே மாட்டார். திருத்தொண்ட நாயனார் சொன்னான் என்று சொல்ல மாட்டார். இன் போட்டு சொல்லவே மாட்டார். எந்த நாயனாரையும் மங்கையர்கரசியார் என்றுதான் சொன்னார். மங்கையர்கரசி என்று நிறுத்தி விடவில்லை. ஆர் விகுதி போட்டுதான் சொன்னார் அவர். ஆமா, மங்கையர்கரசியார் என்றுதான் சொல்லுவார, சொன்னாள் என்று சொல்ல மாட்டார் அவர். இது சேக்கிரார் பெருமானுக்கு உள்ள ஒரு தனி தெய்வத்தன்மை. ஆக இவர் வேற்று மதத்துக்கு போனது சிவன் அருளாமையினால், நம்பர் அருளாமையினால் வேற்று சமயம் குறுகினார் எழுதிட்டார். திரும்பி வந்தபோது என்ன எழுதினார்? நம்பர் அருளினமையினால் திரும்பி வந்துவிட்டார் எழுதிட்டார். இத சொன்னவர் யார் தெரியுமா? தஞ்சாவூர்ல ஒரு வக்கீல் பிராமணன். சேக்கிரார்னு சொன்னா சேக்கிரார் குப்பையா இருக்கா கூலமா இருக்கான்னு பார்க்க மாட்டார். என் பெருமானே கீழே விழுந்துருவார். அவருக்கு சேக்கிரார் அடிப்படி என்று பேர். ஆமா, சேக்கிரார் கோயில் திருப்பணின்னு நான் சொன்ன போது எக்கச்சக்கமான பொருளை எனக்கு கொடுத்தவர் அவர். ஆமா, சேக்கிரார் கோயில் திருப்பணி பண்ண போறேன்னு சொன்னேன். உனக்கு அந்த புண்ணியம் கிடைச்சிருக்கப்பா, என்ன வேணும் உனக்கு? நான் கொடுக்க சொல்றேன். இப்ப கூட மறுபடியும் ஒரு சேக்கிரார் கோயில் திருப்பணி செய்ய இருக்கிறேன். திருநாகேஸ்வரர் கோயிலை கட்டியவர் சேக்கிரார் பெருமான் இல்லவா? ஆமா, திருநாகேஸ்வரம் என்பது கும்பகோணத்தில் இருப்பது. அது அவருடைய தாயார் ஊர். அது காப்பனார் ஊர் குன்றத்தூர். அந்த ஊர்ல மண்டபம் எல்லாம் கட்டி இருக்கிறார். அவருடைய சிறையெல்லாம் அங்க இருக்கிறது. இங்க குன்றத்தூர்ல ஒரு ஊர் உண்டாக்கி அதை திருநாகேஸ்வரம் என்றதற்கு பெயர் வைத்து அதுக்கு 40 ஏக்கரோ 60 ஏக்கரோ நிலம் எழுதி வைத்து அந்த ஊரை உண்டாக்கி அங்க ஒரு கோயிலை கட்டினார். அதுக்கு பேர் திருநாகேஸ்வரம்னு பேரு. இப்ப குண்டத்தூருக்கு அந்த பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் தான் இருக்கும். சாஸ்திரங்கள்லாம் அப்படித்தான் இருக்கிறது. ஆமா, அந்த கோயிலை கட்டினார் அல்லவா? அந்த கோயில்ல ஒரு சேக்கிரார் திருவுருவம் இருக்கிறது, சின்ன கோயில் இருக்கிறது. ஆக சேக்கிரார் பெருமான் இப்படி எழுதி இருக்கிறார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திரு கொச்சை வயம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: வைசலம் கோயில் தான் புள்ளிருக்கு வேலூர்னு பேர். புள்ளிருக்கு வேலூருக்கு அழைக்கிறோம். 148 மதமத்தம் கதிர்மதியும் உள்ளார்ந்த சடைமுடியும் பெருமானார் உரையுமிடம் தல்லாய சம்பாதி சடா என்பா தாமிருவர் புள்ளானார் கரையனிடம் புள்ளிருக்கு வேலூரே தையலால் ஒரு பாகம் சடைமேலானவரோடும் ஐயம் தேர்ந்து உடல்வாரோர் அந்தனார் உரையுமிடம் மெய் சொல்லாயிராவணனை மேலோடியீடடித்து பொய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வேலூரே போகாமே பொறுதடித்தான் புள்ளிருக்கு வேலூரே கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொலை நின்ற பரஞ்சோதி மயிலுபிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரே இறங்கொண்ட அடியார் மேல் தீவினி நோய் வாராமே அறங்கொண்டு சிவதன்ம உரைத்த விரானமருமிடம் மரங்கொண்டங்கி ராவணந்தன் வலிகருதி வந்தானை புறம் கண்ட ஜடா என்பான் புள்ளிருக்கு வேலூரே அத்தி என்கண் ஈருரி மூடி அழகாக அனலேந்தி பித்தரை போல் பலிதெரியும் பெருமானார் பேணுமிடம் பத்தியினால் வழிபட்டு பலகாலம் தம் செய்து புத்தியொன்ற வைத்துகந்தான் புள்ளிருக்கு வேலூரே பன்னொன்றை செய்பாடும் அடியார்கள் குடியாக மண்ணின்றிவின் கொடுக்கும் மணிகண்டன் மருவுமிடம் என்னின்றி முக்கோடி வாழ்நாளதுடையானை பொன்னொன்ற பொழுதொழித்தான் புள்ளிருக்கு வேலூரே வேதித்தார் புறம் ஒன்று விங்கனையால் வெந்தவிய சாதித்த வில்லாளி கண்ணாலன் சாருவிடம் ஆதித்தன் மகன் நகல் ஞானத்தவரோடும் போதித்த சடா என்பான் புள்ளிருக்கு வேலூரே கடுத்து வரும் கங்கை தனை கமல்சொடை என்றாடாமே தடுத்தவர் எம்பெருமானா தாமினதாய் உடையவிடம் விடைத்து வரும் இலங்கை கோன் மலங்கச் சென்று இராமற்காய் புடைத்தவனை பொறுதளித்தான் புள்ளிருக்கு வேலூரே செடியாக உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான் பொடியாடி கடிமை செய்த புள்ளிருக்கும் வேலூரை கடியார்ந்த பொழிற்காடி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்லவல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பே சிவாதிருச்சித்தவளம். இந்த பதியம் மிகச்சிறந்த பதியம். புள்ளிருக்கு வேலூர், புல்னா பறவை, பறவைன்னு பொதுவாக சொன்னாலும் கூட ஜடாயும் சம்பாதி, ராமாயணத்தில் வருகிற ஜடாயு சம்பாதி ஆகிய இருவரும் பல நாட்கள் பல ஆண்டுகள் வழிபட்டாரலாம் இந்த நம்முடைய ஊரில். இதுல வைத்தீஸ்வரன் கோயில், இன்னைக்கு இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில் என்ற பெயர் புள்ளிருக்கு வேலூர்னு இருக்கு. அந்த புல் பறவைகளாக இருக்கிற ஜடாயு சம்பாதி ரெண்டும் வழிபாடு செய்தது. இருக்குன்னா வேதம், வேள் வேள்னா முருகன். எனவே ஜடாயு சம்பாதி ஆகிய பறவைகள், வேதங்கள், முருகன், இந்த மூவரும் வழிபாடு செய்த இடம் நம்முடைய வைத்தீஸ்வரன் கோயில். புள்ளிருக்கு வேல்வூர் முக்கியமான பகுதி. இதுல ஜடாயு சம்பாதியை பத்தி குறிக்கிறது. ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போகின்ற பொழுது இடையில இந்த ரெண்டு பெருமக்கள் பார்த்திருக்கிறார். யாரு? ஜடாயு சம்பாதி. தன்னால் முடிந்த அளவு தடுத்திருக்கிறார். ஆனால் அந்த அரக்கன் இவர்களை தடுத்து நிறுத்திவிட்டு மேல போயிட்டு, ஆனா குத்துயிரும் கொலவீருமா அந்த ஜடாயு சம்பாதி இருக்கும் போது ராமபிரான் இலக்குவனோடு கூட அப்படியே தேடிட்டு வர்றார். வந்த உடனே இதை அப்படியே கண்டு தழுவிக்கிட்டு தான். ஏன்னா தசரதன் காலத்துல இருந்து வேண்டிய குடும்பம் இது, இந்த ஜடாயு சம்பாதி. அப்பதான் இந்த மாதிரி இந்த வழியா அவன் போறான்னு சொல்லி சொன்னாராம். இதெல்லாம் ராமாயணத்திலும் இருக்கிறது, நம்ம திருமுறைகளிலும் இருக்கின்றன. நான் தான் சொன்னேன், திருமுறைகளில் ராமாயணம் என்று ஒரு பய என்னல. நம்முடைய வேலூர்ல கம்பர் விழாவில் பேச சொன்னாங்க, நீங்க கேட்டீங்களா, திருமுறையில் ராமாயணம் ஏன் பேசக்கூடாதுன்னு, ஏன் பேசக்கூடாது ஜன்னிப்படுத்துருமே, இருக்குதே சாமி இருக்கிறதே சொல்லப்படாத. சரி, அதனால இந்த ராமாயண கருத்துக்கள், இதுல ராமாயணம்னா நீங்க கம்ப ராமாயணம் இல்ல, கம்பர் பின்னால ராமனுடைய வரலாறுகள் இருக்குன்னு அர்த்தம். ஆமா ஆமா, திருமுறை போய் கம்ப ராமாயணத்துக்கு அர்த்தம் இல்ல, ராமாயண வரலாறு ரொம்ப காலமா இருக்குது, சங்க காலத்துக்கு முன்னே இருக்கு. அந்த வரலாறு வரலாறு பாடப்பட்டது, கம்பரால் பின்னால பாடப்பட்டது. அது இப்ப நமக்கு நிலைய சிறந்த புலவரானதுனால அந்த கம்பராமாயணத்தை நினைச்சிட்டு இருக்குது. எனவே கம்பருக்கு பின்ன சம்பந்தர்னு வரக்கூடாது, சம்பந்தர் 7-ஆம் நூற்றாண்டு, கம்பர் 9-ஆம் நூற்றாண்டு. ராமாயண வரலாறுகள் திருமுறைகளிலும் இருக்கின்றன என்பதைத்தான் நம்ம சொல்றமே தவிர, கம்பராமாயண கருத்துக்கள் திருமுறையில் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அசட்டுத்தனம், காலம் தெரியாம சொல்றோம் அல்லவா. எனவே புள்ளிருக்கு வேலூர், கல்லார்ந்த பூங்கொண்டை மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடைமொழியம் பெருமானார் உரையுமிடம். பெருமானுடைய திருச்செடியில மதி இருக்கு, கொண்டை இருக்கு அல்லவா, பிறை இருக்கு, இது பிறை இருக்கு, பாம்பு இருக்கு. சரிசா, இவர் இவ்வளவு ஆட்டம் போடுறாரு, அதெல்லாம் கீழக்கூடாதானாரு. உள்ளார்ந்த சடைமுடி, சடையை நல்லா அப்படி தெரிஞ்சிருக்காரா, இந்த பிறையெல்லாம் ஏண்டாராஜா இங்க இருக்காத உளுந்துருவேன்னு சொல்லிட்டு இப்படி உள்ள அப்படியே வச்சு திணிச்சிருக்காரு. உள்ளார்ந்த சடைமுடியம் பெருமானார் உடையுமிடம், அவர் இருக்கிற இடத்த கேட்டீங்கன்னா, தள்ளாய சம்பாதி ஜடா என்பா தாம் இருவர் புள்ளானார். அருமையா பெயரே குறிக்கிறார் ஞானசம்பந்தர். சம்பாதி ஜடாயுங்கிற ரெண்டு பேர் பறவைகளாக இருந்தவர்கள். வழிபட்ட புள்ளிருக்கு வேலூரே, வழிபாடு செய்த இடம் எங்களுடைய வைசேரம் கோவில் என்று சொன்னார். எப்படி வழிபாடு செய்தார்கள் ரொம்ப அருமையா சொன்னார். இன்னொரு பாட்டுல அந்த பாட்டு சொல்றேன், 3வது பாட்டுல, யோசனை போய் பூக்கொணர்ந்தங்கு ஒரு நாளும் ஒழியாமே பூசனை செய்திருந்தான். இந்த ஜடாயு சம்பாதி வைசூரம் கோயில் இருக்கிற நந்தவனத்தில் இல்லையா, பின்ன எங்க என்ன பூம்புகார் போய் அங்க ஜடாயு வனம் சம்பாதி வனம்னு இருக்குது, இன்னைக்கும் பேர் இருக்கு. அங்க இருக்கிற இடத்துல நந்தவனத்துல பலப்படுத்திட்டு வந்து அப்படியே கையில் எடுத்துட்டு வந்து பறந்து திருப்புள்ளிருக்கு வழிபாடு செய்தான். ஒரு நாளும் ஒரு யோசனை தூரம் போய் பூக்குணர்ந்து ஒரு நாளும் ஒடியாமே வழிபாடு செய்தான். சரி, இன்னைக்கு கிடக்குது போ, நாளைக்கு பூஜை பண்ணிக்கலாம் எல்லாமே தவறாமல் வழிபாடு செய்தது ஜடாயு சம்பாதி. ஆனால் நான் எப்படி சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு நேரம் இல்லை. ராமாயணத்தில் இந்த ஜடாயு சம்பாதி ரெண்டு பேரும் சிவ வழிபாடு செய்தார்கள் என்று இருக்கிறதா, கொஞ்சம் பார் சொல்லுங்கள்னு சொன்னேன். யாராவது இங்க இருக்கிற பெருமக்கள் புலவர் பெருமக்கள் இருந்தாலும் சரி, இல்லை புலவர்கள் சொன்னாலும் சரி, அடுத்த மாதம் சொன்னா தேவலை. நம்ம கம்பராமாயணத்துல ஜடாயு சம்பாதி இந்த இரண்டு பேரும் சிவ வழிபாடு செய்தவர்கள் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறதா என்பதை பார். இருந்தாலும் இருக்கட்டும், இல்லைனாலும் இல்லை என்று இருக்கா. அப்புறம் தான் அதுக்கு மேல சில வடிவுகள் இருக்கு, அதுக்காக தான் உள்ள சொல்றேன். முருகா முருகா, சிலதெல்லாம் நடந்திருக்குது நடந்திருக்குது சிவம். அதனால யோசனை போய் பூக்குணந்து ஒரு யோசனை தூரம் சென்று பூக்குணந்தார்தான். அப்படி வழி இந்த ஜடாயு சம்பாதி மாதிரி சிவ வழிபாடு செய்தவங்க ராமாயணத்திலே இல்லை, ராமன் அந்த மாதிரி ஆளுதான். தடவை அவன் வந்து இவ்வளவு சிவ பூஜை செய்தும் அந்த பிறன்மனை நயந்ததுனால குட்டிச்சோரா போச்சு, குட்டிச்சோரா போச்சு. இல்லைன்னா அவனும் பெரிய நல்லா சிவ பூஜை எல்லாம் செஞ்சவன் தான், வாலி செஞ்சவன், சிவ பூஜை செஞ்சவன் சிவம். அவன்கிட்ட ஒரு தப்பு, அண்ணன் தம்பியில் சண்டைப்பாடு தொந்தரவு. அதனாலதான் சிவவழி, அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த நம்ம சிவ வழிபாடு ஆற்றினால் மட்டும் போதாது, ஒழுக்கம் சரியா இருக்கணும். சமயத்துல வந்து ஒழுக்கம் என்பது ஒரு கரை, சமய இது இறை வழிபாடு என்பது ஒரு கரை. இந்த வழிபாடும் ஒழுக்கமும் சேருகின்ற பொழுதுதான் சமயம் முழுமை பெறுகிறது, இல்லையானால் பொத்துக்கிட்டு போடும், உடைச்சிட்டு போடும், சமயங்கிற ஆறே இருக்காது. அதனால்தான் நம்முடைய பாடத்திட்டங்களிலே சமய உணர்வோடு கூடிய பாடம் இருக்கணும், ஒழுக்க உணர்வோடு கூடிய பாடம் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ரெண்டையும் தொடல இந்த பையங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் கிடையாது, ஒழிச்சு விட்டாங்க. அப்புறம் நாம என்ன பண்றது? நீ இன்னைக்கு போலாம் வரலாம், சமயம் இன்னைக்கு இருக்குடா. நீ இன்னைக்கு வருவே, அஞ்சு வருஷம் இருப்பேன், மூணு வருஷம் போடுவேன். உங்க கையில தான் அந்த உலகம் இருக்கா? சமயம் நமக்குன்னு ஒண்ணு வேணும். அது கருதி மற்ற சமயத்தை எழக்கூடாது, புறக்கணிக்க கூடாது, அதெல்லாம் செய்யுது சத்தியம். நமக்குன்னு சமயம் இருக்கக்கூடாத முருகா முருகா. அதனால போயிட்டு சரி போட்டு. எனவே யோசனை போய் பூக்குணந்தங்கு ஒரு நாளும் ஒழியாமே பூசனை செய்து இனிதிருந்தான். அதனால ஒரு யோஜனை தூரம் போய் பூக்குணந்து ஒரு நாளும் தவறாம சிவ வழிபாடு ஆற்றியவர்கள் ஜடாயும் சம்பாதியும் என்று சொல்லப்படுது. அப்புறம் ராமாயண வரலாறா என்ன சொல்லுதுன்னா, இது வந்து சிவ வழிபாடு. ராவணன் மேலே போனானா, அந்த ராவணன் எப்படி போனானா, ரெண்டாவது பாட்டுல மெய் சொல்லாயிராவணனை, மெய் சொல்லாயிராவணனை. ராமாயணம் எப்படி பார்த்தீங்களா வரலாறு? இந்த பய போய் சீதைகிட்ட போன போது தன்னுடைய வடிவு வந்து ஒரு தவ வடிவாக இருந்து போனவன், தன்னுடைய உடம்பை வந்து அரக்க வடிவாக காட்டாம மெய் சொல்லா இந்த உடம்பை மறைச்சிக்கிட்டு போனானா, அத மெய் சொல்லாயிராவணனை. மெய்ங்கிறது உடம்பு, இன்னொன்னு பொருள் மெய் சொல்லா, உண்மையை சொல்லாத பயவ. நான் உன்னை விரும்புகிறேன் என்று போய் சொல்லலாங்க, அப்பதான் உண்மையா சொன்னது அர்த்தம். உண்மையை சொன்னானா இல்லையே? அப்ப உடம்பையும் காட்டாது உள்ளத்தையும் காட்டாது வந்தான் என்பார் மெய் சொல்லா என்று சொன்னார். நயம், மெய் என்பது உடம்பையும் குறிக்கும், மெய் என்பது வாய்மையும் குறிக்கும். எனவே மெய் சொல்லா இராவணனை அப்படி தூக்கிட்டு போனான். ஜடாய சம்பாதி பார்த்தாராம், மேலோடி ரெண்டு பேரும் பறந்து போனாங்களாம், ஈடடித்து அவனை ஒரு கை பார்த்தாங்களாம். இருந்தாலும் அந்த பையன் அரக்க பையனால சிறகை வெட்டிட்டு போயிட்டான், அப்படியே கீழே கிடந்தது. பொய் சொல்லாது உயிர் போனான் புல் இருக்கு வேலூரே. அந்த வழியா வந்த ராமபிரானை பார்த்த உடனே இது மாதிரி போனா என்ன பண்றது என்று சொல்லிவிட்டு அப்படியே உயிர் திறந்து விட்டார்லாம். பொய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வேலூரே. இப்ப ராமாயண வரலாறு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? திருமறையில மறைக்கப்படாது, இருக்குன்னு சொல்லும். இதுபோல் ராமாயணத்தில் கந்தபுராண வரலாறுகளோ ஏனைய சிவவடியாறு வழியார்கள் இருக்கா பாருங்க பாருங்க. நாங்க என்ன பண்ண, நாங்க ஒண்ணும் சொல்ல சாமி, நாங்க ஒண்ணும் சொல்ல, இருக்கா எஸ்ஆர்னோ அதான் விரும்புறோம். எனவே அப்புறம் இந்த ராவணன் பய எது வரைக்கும் போனான்னாரு, ஆகாயம் தேரோடும் நாலாவது பாட்டு. அவன் ரொம்ப மேல உயர்ந்து பறந்தான், ஏன்னு கேட்டா எவனாலும் பார்த்துருவான்னு சொல்லிட்டு. சிதைய ஆகாயம் தேரோடும் இராவணனை அமரின் கண் போகாமே பொறுதழித்தான் புள்ளி இருக்கு வேலூரே. தன்னால் முடிஞ்ச அளவு தடுத்தாங்க பாவம் பறவைகள், அவன் அரக்கன், முடிஞ்ச அளவு தடுத்தாங்க, முடியல விட்டுட்டாங்க. ஆனா செய்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க, ராவணன் மனைவி இவன் கவர்ந்து போகிறான் என்பது தெரிஞ்சுக்கிட்டான். வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரே. அருமையான குறிப்பு. ஐயா ஜடாய சம்பாதி எப்படி வழிபாடு செய்தார்னாரு, சண்டிகேஸ்வரர் மாதிரி வழிபாடு செஞ்சாங்களாம். சண்டிகேஸ்வரர் எப்படி செஞ்சார், சிவலிங்க திருமேனி வச்சா செஞ்சார், தாவரம் மணலால் கூப்பி மணலையே அப்படி சிவலிங்கமாக குவித்து

ஒவ்வொரு பாட்டையும் சொல்றது இல்ல. இந்த திமிர் பிடிச்ச பய ராவணன் மரம் கொண்டனர் பாவ செயலை செய்தவனாக இருக்கிற அந்த ராவணன் இப்படி போக தன்மால் இயன்ற அளவு அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஜடாயும் சம்பாதி என்று சொன்னார். பத்தியினால் வழிபட்டு பலகாலம் தவஞ் செய்த புத்தி ஒன்றவை துகந்தான் புள்ளிருக்கு வேலூரே. சுவாமி ஜடாயு சம்பாதி என்ன ஒரு மாசம் செஞ்சிருப்பாங்க, பலகாலம் தவம் செய்து புள்ளிருக்கு வேலூர்ல எத்தனையோ காலம் தவசிதாரலாம். எப்படி சாங்கம் செய்தார்? புந்தி ஒன்றவை துவந்தான் மன ஒருமைப்பட்டு வழிபாடு செய்தார்களாம். மன ஒருமைப்பட்டு வழிபாடு செய்தார். ஏனோ தானோன் வழிபாடு செய்த எப்படி வழி செய்தார்கள், எங்கே பூ கொணர்ந்தார்கள் என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது நம்முடைய ஞானசம்பந்த தேவாரத்தில். ரொம்ப அருமை. என் நிந்தை முக்கோடி வாழ்நாளதுடையானி புண்ணொன்ற பொருதளித்தான் புள்ளிருக்கு வேலூரி. முக்கோடி வாழ்நாள் உடையவன், வரம் பெற்றவன் சிவபெருமானத்தில் யாரே? ராவணன். கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முக்கோடி வாழ்நாளும். ராவணன் இறந்த பிறகு வருந்தறாந்த மனைவி யாரு? மண்டோதரி அல்ல, வண்டோதரி. வானா வானா போடணும், வண்டோதரி. அதனால முயன்றுடைய பெருந்தோமும் எல்லாம் போயிட்டுதே என்று சொல்லி அந்த ராவணன் இறந்து கிடக்கும் போது வருந்தறாராம். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும். எப்பா பெருமான்கிட்ட போய் வாங்கினியே, நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று கருதினாயே, தவம் கடந்தியே, அதெல்லாம் போயிட்டு இதேப்பான்னு வருந்துகிறார். இதையெல்லாம் ஞானசம்பந்தர் தேவாரத்தில் இருக்கின்றது. புன்னொன்ற பொருதடித்தான் புள்ளிருக்கு வேலூரே. ஆதித்தன் மகன் என்ன அகல் ஞானத்தவரோடும் போதித்த ஜடா என்பான் புள்ளிருக்கு வேலூரே. நீ யாருப்பான்னு கேட்டா நான் சூரியன் பிள்ளைன்னு தான் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாராம். இப்படி எல்லாம் இருக்கிற அந்த விடைத்து வரும் இலங்கை கோன் மலங்க சென்று. சரி, யாரோ ராவணன் வந்து தூக்கிட்டு போறான், நமக்கு என்னன்னாரு, இவங்களுக்கு வேண்டியவங்க ராமர். அதனால ராமர்காய் ஏன் ஜடாய் சம்பாதியை ஏத்துக்கிட்டாங்கன்னா ராமபிரானுக்காக இவர்கள் போடுது கொடுத்தாரலாம். ராமர்காய் என்றெல்லாம் சொல்லுகிறது தேவாரம். அவர் பேர் குப்புசாமி மலையார்னு பேரு, நல்ல வயசானவர், கம்பர் விழாத்தவர். அவர் தான் வேணும்னு கம்பரில் திரு ராமாயணம் அப்படி எங்கேயோ பேசும்போது சொல்லியிருக்கேன், அதை வாங்கிட்டாரு. பேசுங்கன்னு பேசணும், தலையா வாங்கி விட போறான் போடா. அதனால முருகா முருகா. அதனால இப்படி அந்த ஜடாய சம்பாதியை பற்றி ரொம்ப அருமையான சொன்னார். செடியாய உடல் தீர்ப்பான் தீவினை கோர் மருந்தாவான் பொடியாடிக்க அடிமை செய்த புள்ளி இருக்கு வேலூரை. கடியார்ந்த பொடிக்காடி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு. மடியாதுன்னா சோம்பல் இல்லாம, சோம்பல் இல்லாம அந்த கல்லார்ந்த பூங்கொண்டை எப்படி படிக்கிறோமோ உட்கார்ந்து அது போல பதினோராவது பதியும் படிக்கணும். எங்க பையங்க படிப்பான் சரிங்களா, சரியா அந்த எட்டரை மணிக்கு சாப்பிட்டு வந்து படிச்சான்னா முதல்ல இப்படி படிப்பான், அப்புறம் மெதுவா வந்து இப்படியுமா, அப்புறம் இப்படியும்மா சரிங்களா, அப்புறம் இப்படியும்மா. போயே போச்சுன்னு போச்சு. இதெல்லாம் நீங்க ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா விடுதியில என்ன பண்றது. நான் சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு பையன் திருக்காட்டுப்பள்ளி தசரதராமன் பேரு, அவன் ஒருத்தன் தான் 6 மணி நேரம் ஆனாலும் இப்படியே இருந்து படிப்பான், முதுக வளைக்காம படிச்ச ஒரே ஒரு ஆள் நாங்க பார்த்தது. என்னப்பா தசரா ஐயா, சும்மா உட்காரு உட்காருப்பா, ஹாஸ்டல் போனா நம்ம போய் எந்திரிக்கணும்னு அவசியம் இல்ல, ஹாஸ்டல் பண்ண அதுக்காக எந்திரிக்கணுமே, அவசியமா ஒரு அதுக்காக ஒரு பாவனை காட்டும், பரவாயில்லப்பா உட்காந்து படிங்க படிங்க அதுதானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருந்து படிப்பான். நான் கண்டதுல ஒரு பையன் கூட அது மாதிரி கிடையாது. நானே எப்படி படிச்சதில்ல, நான் எப்படி படிக்கணும்னா ஒரு பெஞ்சு ஒரு பெட்டி அதுல இந்த தலைவாணியை சாத்தி வச்சுட்டு இந்த 10 பைசா பல்பு, அப்ப திருப்பணந்தாள மின்விளக்கெல்லாம் இல்லை, இந்த 10 பைசா பல்புல தான் தொல்லாப்பியம் எல்லாம் படித்தோம் மணிக்கணக்கில். இவ்வளவு ஒன்று மண்ணெண்ண ஊத்தணும்னா ஒரு 40 ரூபா எரியும் இது ஒரு ஒன்று பல்பு கண்ணு, அதனாலதான் போச்சு. படிக்க ஓர் கண்ணாடி பார்க்க ஓர் கண்ணாடி அப்படின்ட்டு மேல 1 மணி நேரம் படிச்ச போதாது,
ராத்திரி சமயத்தில் 9 மணிக்கு உட்காந்தா 10 11

0: பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு வரைக்கும் படிச்சிருக்கோம். சத்தியம் ஏன் இவ்வளவு பெரிய புத்தகம் அது? மறுநாள் தேர்வு எழுதணும்னா, கிளாஸும் வாங்கணும்னா, நம்ம நம்பர் இந்த தேர்ட் கிளாஸ்லயே செகண்ட் கிளாஸ்லயே பார்த்தா அவமானம்னு அர்த்தம். பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மேல பாக்கணும், ஜம்னு முதல் வகுப்பு அதுல பாக்கணும், ரெண்டாவது இறங்கவே கூடாது. என்னமோ ஆண்டவன் குரோன் சாமியில் கொடுத்த அந்த தவப்பலம் எங்க ஆசிரிய பெருமக்கள்லாம் எங்கள் மேல் வைத்து பற்றும் அருமையாக பாடம் நடத்திய அந்த பாசமும் எங்கள் ஆசிரிய பெருமக்கள். ஆசிரிய பெருமக்களே, ஆமாமா, அவங்க தந்த பிச்சை ஏதோ இப்படிலாம் அவங்க செஞ்சுக்கிட்டு, அவ்வளவு அருமையான பேராசிரியர். என்ன பண்றது? அதனால கடியார்ந்த பொழிக்காளி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்லவல்லார். மடியாதுன்னா சோம்பல் இல்லாமல் இருக்கணும், இல்லையாம் மறுபிறப்பே. அதனால இதை நல்ல அருமையாக சொன்னவர்களுக்கு இன்னொரு பிறப்பு என்பது இல்லை. மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமி கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்லானி என்றாரே, அந்த மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராதவாறு தடை செய்யும் இந்த அருமையான பதிகம் என்று பயதி பணிந்துள்ளார். ஆகவே புள்ளிருக்கு வேலூர்ல பெரிய கோயில், பல பேர் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சாதம் பருக்கையா கிடக்கும், ஏன்னா அங்கங்கே சாப்பிட்டு போடும் அறிவிக்கும். அதனால வந்து பிரகாரம் எல்லாம் இப்ப நல்லா அருமையா திருப்பணி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம இப்ப என்ன பண்றோம்னு கேட்டா, ஞான சம்பந்த பெருமான் எல்லாரும் இருங்கள் சாப்பிட்டு போலாம் அப்படிங்கிறார். சுவாமி உங்களோட சாப்பிட கொடுத்து வைக்கணுமே என்று சொல்லிவிட்டு ஞான சம்பந்த பெருமானுக்கு முதல் இலை போட்டு அதன் பக்கத்துல அடியோர் எல்லாம் போட்டு சும்மா நீங்க உட்காருங்க சிவகாசி பெருமக்கள். இல்ல சுவாமி, நாங்க ரெண்டாவது பந்தியில சாப்பிடறோம். நீங்க எங்க பஞ்சம் சாப்பிடணும்? அப்படியானா நாங்க பின்னால உட்காந்துக்கிறோம் சாமி என்று சொல்லி ஞான சம்பந்தர் முன்னே அவருக்கு பின்னால நாம சிவகாசி அப்படி பந்தி போட்டு இப்ப சாப்பிட போறோம், சாப்பிட்டுட்டு மீண்டும் வருவோம் என்று சொல்லி பிற்பகல் சிந்தனையை நிறைவுபடுத்தும். இன்று பிற்பகல் போதில் ஒரு ஐந்து பதியங்களை நாம் நினைவு கொள்ள வேண்டிய அமைப்பு இருக்கிறது. அந்த வகையிலே இப்பொழுது திருப்புள்ளிருக்கு வேலூர் என்ற அருமையான வைத்தியரன் கோயில் இருந்து ஞான சம்பந்த பெருமானோடு கூட திரு நின்றியூர் என்ற ஊருக்கு வருகிறோம். நீங்கள் இன்றும் தில்லையிலிருந்து வந்தால் சீர்காழி வைத்தியரன் கோவில் அதை தாண்டிங்கன்னா திருநின்றியூருங்கிறது நம்ம ரோட்லயே இருக்கு. நம்ம மயிலாடுதுறை டு வைத்தியரன் கோயில்ல வழியிலேயே இருக்கு சின்ன கோவில் திருநின்றியூர். ஆனால் இல்ல, அதுல என்ன பண்றீங்கன்னா திருநந்தியூர்னு போட்டிருக்கேன். திருநின்றியூர்னா நின்றியூர்னா நிலைபெற்றிருக்கிற ஊர், எனவே திருவானது நிலைபெற்றிருக்கிற ஊர் நமக்கு அருமையா இருக்கு. அது எப்படியோ நீனாவ நானாவாய்க்கு திருநந்தியூர்னு போட்டு இருக்குது. எனவே திருநந்தியூர் வருகிறோம். அந்த அருமையான பெருமானோடு கூட வந்து இங்கே நாம் இதை எண்ணுகிறோம். திருநந்தியூர் பக்கம் 152வது பக்கம். சூலம்படை சுண்ணப்பொடி சாந்தம் சுடு நீரு பாலம் அதி பவலச்சடை முடி மேலது பண்டை காலன் வலி காலின்னொடு போக்கிக் கடி கமழும் நீலம் மலர் பொய்கை நின்றி ஊரின் நிலையோர்க்கே அச்சமிலர் பாவமிலர் கேடும் நிலர் அடியார் நிச்சமொரு நோயுமிலர் நா தாமும் நின்றி ஊரில் நச்சமிடருடை மச்சமிடருடையானரும் கொந்தென எந்தாலும் பச்சமுடையதிகள் திருப்பாதம் பணிவாரி பறையின் ஒலி சங்கின் ஒலி பாங்கரவு மாற அறையும் ஒலி எங்கும் அவை அறிவாரவ தன்மை நிறையும் புனல் சடைமேலுடை அடிகள் நின்றி ஊரில் உரையும் இறை அல்லாதனது உள்ளம் உணராதீ பூண்டவரை மார்வில் புரி நூலன் மீறி கொண்டை ஈண்டவதனோடும் ஒரு பாலம் அதி அதனை தீண்டும் போலில் சூழ்ந்த திரு நின்றியது தன்னில் ஆண்ட கடல் தொழில் அல்லது அறியார் அவர் அறிவீ குடலின் இசை வண்டின் இசை கண்டு குயில் கூவும் நிழலின் எழில் தாழ்ந்த போலில் சூழ்ந்த நின்றி ஊரில் அழலின் வளன் அங்கையது ஏந்தியனராடும் கடலின் ஒளி ஆடும் புரி கடவுள் கலை கண்ணி மூடல் முறுவல் வெண்ணகை முடையாளொரு பாகம் சாரல் மதி அதனோருடன் வஞ்சடை வைத்த வீரன் மலி அழகார் பொழில் விடையும் திரு நின்றி ஊரன் கடல் அல்லாதனது உள்ளம் உணராதீ. பற்றியொரு தலைகையினில் ஏந்தி பலி தேரும் பெற்றியது வாகி திரு தேவர் பெருமானா. சுற்றி ஒரு வேங்கையதலோடும் பிறை சூடும் நெற்றி ஒரு கண்ணா நின்றி ஊரின் நிலையாரி. நல்ல மலர் மேலானோடு ஞாலம் அது உண்டான் அல்லரன ஆவரன நின்றும் அறிவறிய நெல்லின் பொழில் சூழ்ந்த நின்றி ஊரில் நிலையாரியம் செல்வரடி அல்லாது எனது சிந்தை உணராதி. நெறியில் வரு பேராவகை நினையா நினை ஒன்றி அறிவில் சமன் ஆதருரை கேட்டும் மயராதே. நெறியில்லவர் குறிகள் நினையாதே நின்றி ஊரில் மறி ஏந்திய கையானடி வாழ்த்தும் அது வாழ்த்தி. குன்றமது எடுத்தானுடல் தோளும் நெறிவாக நின்றங்கொரு விரலால் உறவைத்தான் நின்றி ஊரை. நன்றார்தரு புகழித்தவள் ஞானம் மிகு பந்தன் குன்றாத்தமிழ் சொல்ல குறைவின்றி நிறை புகழி. இந்த அருமையான பதியம் நற்றபாடையிலே அமைந்த பதியம் முதல் திருமறையில் அமைந்திருக்கிறது. இங்கே திருநெந்தியூரில் பெருமானை வணங்குவாருக்கு வருகிற நன்மை, திருநெந்தியூருடைய வளம், இவையெல்லாம் நமக்கு ஞானசம்பந்தரால் அருளி செய்யப்படுகிறது. பெருமானை பற்றி வருகின்ற குறிப்புகள் முதல் பாட்டு. சூலம்படை சுண்ணப்பொடி சாந்தம் சுடு நீரு பாலம் அடி பவலச்சடை மா முடி மேலது. எங்கள் பெருமான் திருச்சடையிலே என்ன இருக்கிறது? மதி பால் அம்மதி, பால் போன்ற நல்ல அருமையான மதி இருக்கிறது. உடம்புல என்ன இருக்குது? கையில என்ன இருக்குது? சூலம்படை கையில இருக்குது, சுண்ணப்பொடி உடம்புல திருநீரு, சாந்தம் சுடுநீரு சந்தனம் மற்ற அவையெல்லாம் அமைந்திருக்கிறது. சுடுநீரு இந்த சுண்ணப்பொடிங்கிறது சுடு நீரு சுண்ணப்பொடி ரெண்டு வந்ததுனால சுண்ணப்பொடிங்கிறது நறுமணப் பொருளோடு கூடிய அமைப்பு. சுடுநீருங்கிறது மீன் திருநீர் அப்படி வைத்துக் கொள்ளும். வெறும் சுண்ணப்பொடினா திருநீர்னு வைத்துக் கொள்ளும் அல்லவா. திருநீரும் நல்ல மனப்பொருள்களும் எல்லாம் உடம்புல அமைந்திருக்கிறதாம். அப்படிப்பட்ட பெருமான் முடிமேலது பண்டை காலன் வலி காலினோடு போக்கி இல்ல, ஏற்கனவே இருக்கிற அந்த யமன் இருக்கானே அவனுடைய வலிமையை தன்னுடைய காலினாலேயே போக்கினாராம். போக்கி கடி கமழும் நீலமலர் பொய்கை நின்றி ஊரின் நிலையோக்கி. திருநெந்தியூர் வாழ்வார்களுக்கு யமபயம் இல்லாமல் எங்கள் பெருமான் காப்பான். ஏன்? ஏற்கனவே ஒரு அடியவருக்காக காத்திருப்பதனால இப்பொழுது அந்த மாதிரி காப்பான் என்று சொல்லி சொல்ற. அச்சமிலர் பாவமிலர் கேடும் மிலர் அடியா நிச்சம் ஒரு நோயுமிலர் தாமம் நின்றி ஊரில். திருநெந்தியூர் இறைவனை வணங்கி வந்தால் அச்சமிலர் எது பற்றியும் அச்சம்பட வேண்டாம். பாவமிலர் எதிர்காலத்தில் ஒரு பாவம் வராது, கேடுமிலர் உடம்புக்கோ அல்லது மற்ற உயிர் உடமைக்கோ கேடு வராது. அடியார் நிச்சம் ஒரு நோயுமிலர் தினமும் இருக்கிற நோய் என்னது? சாதாரணமா ஒரு பசி தாகம் இதெல்லாம் நம்ம பசி தாகம் வந்து சாப்பிடுறது இருக்குது, பசி தாகம் வாராம சாப்பிடுற நாள் இருக்கு இல்லைங்களா. சில நாளைக்கு சமையல் ஆகல, மணி ஒன்னாச்சு ரெண்டாச்சு, அல்லது யாராவது வந்து பேசிட்டு இருக்காங்க அல்லது போறாங்கன்னு சொன்னா, எப்பா எனக்கு ஒரு மணிக்கு துடிச்சிட்டுது, அப்புறம் எப்படி அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது சொல்றது? அதனால ஒரு முக்கால் மணி நேரம் போச்சுங்கிறோம். அன்னைக்கு பசி இருந்தும் உணவு இருந்தும் நம்ம காலம் கடந்து சாப்பிடப்படியா இருக்கு, அது நமக்கு நேர்வது உண்டு. ஆனா அந்த மாதிரி ஒரு கட்டமே வராதுனர். அது பசின்னு ஒன்னு வந்துதான் சாப்பிடுறதுன்னு இல்லை, சரியா 7-7 சாப்பாடு, மத்தியானம் 12 அப்படி, சாயந்தரம் 4 அப்படி, ராத்திரி 8 அப்படி. ஆகவே இன்னது வந்து துடிச்சுதான் சாப்பிடுறதுன்னு இல்லை. அது போல தண்ணி கேட்டா வீட்டில் ஒருத்தர் தண்ணி ஓட்டமாக எடுத்துட்டு வரியா அப்படின்னா, வரேன் வர்றேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து அப்புறம் கொண்டாந்து கொடுக்கல, தண்ணீரா இதோ அப்படி. அது மாதிரி தாகமோ பசியோ ஏற்பட்டு வருந்து சாப்பிடறதில்லை. அப்படி வருந்துவதற்கு ஒண்ணுமே தாகத்து நிற்பதும் பசி நிற்பதும் இப்படி எல்லாம் இருக்கும். நிச்சம் ஒரு நோயுமிலர் தாமும் நின்றே ஊரில் நச்சமிடருடையானரும் கொண்டை நயந்து நாளும் பச்சமுடையடிகள் திருப்பாதம் பணி ஓரே. கொண்டையை நயந்தாளுகின்ற பச்சமுடையான, பச்சம்னா அன்புடையான்னு இருக்கும். அப்படிப்பட்ட பெருமானுடைய திருப்பாதத்தை பணிவோர் இவை எல்லா நன்மைகளையும் பெறுவார் என்று சொல்ற. அப்புறம் அங்க இருக்கிற அந்த தென்னிந்தியூர்ல பறையின் ஒலி சங்கின் ஒலி பாங்கரமாற அறையும் ஒலி எங்கும் அவை அறிவார் அவர் தன்மை. எப்பொழுது மகிழ்ச்சி கோலமாகவே இருக்கும், ஒன்னு பக்தி கோலம் அல்லது நல்ல நகைச்சுவையோடு கூடிய இன்பக் கோலம், ரெண்டு இருக்கும் அல்லவா. நேற்று ஒரு அன்பர் சொன்னார், இப்ப வர வர வர வர என்னென்னமோ திசை திரும்பி நாடு போய்கொண்டிருக்கு இல்லைங்களா. ஒருவர் ஒரு எக்ஸ் அப்படி வச்சுங்க இல்லைங்களா, அவர் என்ன செய்யறாரா, மந்திரங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஐயா, அதெல்லாம் வேணாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்லுங்க, சந்தோஷம் சந்தோஷமா இருங்க, அதே மந்திரம் போதுமா. இப்படி ஒருத்தர் சொல்றானா துறவி துறவியா இருக்காராம், வேடிக்கையா இருக்கு வேடிக்கையா இருக்கு. சந்தோஷமா இருப்பது இயற்கை தேவை, ஆனா சந்தோஷம்னு சொன்னா வந்துடுமா, அதே மந்திரம் ஆயிடுமா. என்னென்னமோ அது நாட்டில் மந்திரம்னு சொன்னால் நெறிமொழி மாந்தர் ஆணையர் கலந்த மறைமொழி தானே மந்திரம் என்பதுன்னு தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. பெரிய தவமுனிவர்கள் அல்லவா, தன்னுடைய மனப்பூர்வமாக பெருமானை வணங்குகின்ற தவமுடைய ஆற்றலுடையவர்கள் அவர்களால் வாயிலால் வர்றது மந்திரமே தவிர சந்தோஷம்னு சொல்லு, மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லு நீங்களா அப்படின்னு சொன்னால் அது ஒன்றே மந்திரம் ஆயிடுமா. அதை பத்து பேர் கூடி சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்னா நாடே எங்கேதான், இங்கே ஒரு பக்கம் நல்லா இருக்கு ஒரு பக்கம் எங்கேயோ போயிட்டு இருக்குது, பகவான் தான் காக்கணும்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருக்கொண்டீச்சரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது புதுப்பதிகம் அவ்வினுக்கு இவ்வினை. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகிலியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முதல் திருமுறையில் 116 பதிகம். இது திருநீலகண்ட பதிகம் அப்படின்னு போட்டிருப்ப புஸ்தகங்கள்லாம். இது ரொம்ப எல்லா பதியங்களுமே நமக்கு நன்மை தரும். நூற்றுக்கணக்கான பதியங்கள் இருக்கிறதுனால நம்ம நித்திய பாராயணத்துக்குன்னு சில பதியங்கள் எடுத்துக்கலாம். அது மாதிரி தினம் சொல்லக்கூடிய பதியங்களில் சில பதியங்களில் இதுவும் ஒரு பதிகமாக நம்ம கருதலாம். அவ்வளோ முக்கியமான பதிகம் இது. பொது பதிகம்னு பேர். பொது பதிகம் அப்படின்னாக்க சம்பந்தர் சுந்தரர் திருநாவுக்கரசரிவாள்லாம் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் போய் பாடுறப்போ ஒவ்வொரு பாட்டிலும் இந்த ஸ்தலத்தோட பேர் வரும். அப்படி பாடுற பதியங்கள்லாம் அந்த பதியத்துக்கு தலைப்பில் இந்த இந்த தலத்தில் பாடப்பெற்ற பதிகம், இந்த தலத்துக்கு உண்டான பதிகம் அப்படின்லாம் போட்டிருப்பேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த பதியங்கள்லாம் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். உதாரணமாக நம்ம முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்த பதிகம் துணி வளர்த்திங்கள், அது திருப்பாச்சியில் ஆச்சிராமங்கிற ஊரில் பாடின பதிகம். அதனால் அந்த ஒவ்வொரு பாட்டிலையும் பாச்சியில் ஆச்சிராமத்து உரைகின்ற அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் வரும். அதில் சுவாமி வந்து இந்த ஊரில் இருக்கிற சுவாமியை பற்றி பாடுறேன் அப்படின்னு. இன்றைக்கி பார்க்க போகிற பதிகத்தில் ஊர் பேர் எதுவும் வராது. அப்படி ஊர் பேர் எதுவும் இல்லாமல் வர்ற பதிகம் இல்லை ஒரு குறிப்பிட்ட தலத்தின் மேல் பாடப்படாத பதிகம், அதெல்லாம் பொது பதிகம் அப்படின்னு சொல்லுவார். இந்த பதிகம் கொடிமாட செங்குன்றூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாடப்பெற்ற பதிகம். ஆனால் அது அந்த ஸ்தலத்து சுவாமியோட பேர் அதில் வரல, அதனால தான் அது பொது பதிகம். திருஞான சம்பந்தர் தொண்டர்களோடு இப்படி ஒவ்வொரு ஸ்தலமாக போயிட்டுருக்கார். அப்படி காவிரியின் கரையில் ரெண்டு பக்கம் உள்ள கோயில்கள்லாம் பார்த்துட்டு அவர் அங்கே கொடிமாட செங்குன்றூர் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு வர்றார். இந்த கொடிமாட செங்குன்றூர் அப்படிங்கிறது பழைய பேர். இன்றைக்கி அதுக்கு பேர் திருச்செங்கோடு. திருச்செங்கோடு அப்படின்னாக்க பலருக்கும் அங்கே இருக்கிற முருகன் கோயில் தான் ஞாபகம் வரும். ஆனால் திருச்செங்கோட்டில் மலை மேலே கோவில் இருக்குது. அதில் முருகனுக்கு ஒரு சந்நிதி உண்டு, அதே மாதிரி சுவாமிக்கு ஒரு சந்நிதி உண்டு. இதில் விசேஷம் என்னன்னாக்க சுவாமி சந்நிதியில் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுப்பார் சுவாமி. நம்ம பொதுவாக சிவன் கோயில்களுக்கெல்லாம் போனோம்னாக்க மூலவர் வந்து சிவலிங்கம் இருக்கும், அம்பாளுக்கு திருமேனி தனியார் சந்நிதி இருக்கும், மூலவர் சிவலிங்கம் தான் இருக்கும். உற்சவருக்கு தான் திருமேனி இருக்கும், மூலவர் லிங்க உருவத்தில் தான் இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் மலை மேலே இருக்கிற கோவிலில் மூலவர் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுப்பார், சிவலிங்கம் கிடையாது மலை மேலே. அதுவும் இந்த சுவாமி இந்த பாஷாணத்தால் ஆன சுவாமி உருவம். அதாவது பாஷாணம்ங்கிறது அது ஒரு விதமான மினரல்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும் அதில், அப்படிப்பட்ட உருவம். பார்க்க வெள்ளையாக இருப்பார். அவருடைய மலை மேலே படியேறியும் போகலாம், கார்லேயும் போகலாம். நான் ரெண்டு தரம் போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு. ஆனால் நேரம் கருதி நம்ம ரெண்டு தரம் போகிறப்பையும் நான் கார்லேயே மலை மேலே உச்சி வரைக்கும் போயிட்டேன். அங்கே சுவாமி பாதத்தில் ஒரு தீர்த்தம் சுரந்துட்டே இருக்கும் அந்த மலை மேலே. அந்த மலை உயரமான மலை, ஒரு 1000 படிக்கு மேலே ஏறி போகணும் மலைக்கு ஏறி போகிறதுன்னா. அந்த மலையில் உச்சியில் இருக்கிற சுவாமி சந்நிதியில் சுவாமி பாதத்தில் ஒரு தீர்த்தம் ஊறிண்டே இருக்கும். அதை நமக்கு தீர்த்தமாக கொடுப்பா பிரசாதமாக. அப்படி ஒரு விசேஷமான கோவில் இது. இது வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம எல்லாருமே போய் பார்க்கணும். இது ஈரோடு அப்படிங்கிற ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஈரோடு அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். இந்த திருச்செங்கோட்டில் திருஞான சம்பந்தரும் தொண்டர்களும் போய் தங்குறா, சுவாமி தரிசனம் பண்ணி பாடுறா. அதுக்கப்புறமா அந்த ஊரை ஒரு பேஸ் கேம்ப் மாதிரி வச்சுட்டு அந்த ஊரை சுற்றி இருக்கிற மற்ற ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வர. அது ஊரை சுற்றி அப்புறம் பவானின்னு இன்னொரு பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குது, அது மற்ற ஸ்தலங்கள்லாம் போயிட்டு திரும்ப திருச்செங்கோட்டுக்கு வர. திருச்செங்கோட்டில் கொஞ்ச நாள் தங்கியிருக்கான். அந்த காலத்துலலாம் நடந்து போகிறதுனால ஒவ்வொரு க்ஷேத்திரத்துலேயும் சில பெரிய க்ஷேத்திரங்கள்லாம் சில நாள் தங்குவா. ஏன்னா உடனே போய்ட்டு திரும்பி வர முடியாது அந்த க்ஷேத்திரத்துக்கு. இல்லையா? இப்போ இன்னைக்கு இந்த தடவை இப்போ போகிறோம், ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகிறோம், இங்கேருந்து ஒரு நம்ம அவர் சீர்காழிலேருந்து கிளம்பி க்ஷேத்திரமாக போயிருக்காரு இப்போ திருச்செங்கோடு அப்படின்னா, அவர் திருப்பி சீர்காழிக்கு போயிட்டார்னா அவர் திரும்ப எப்போ திருச்செங்கோடு வருவார்னு யாருக்கும் தெரியாது, திரும்ப வராமையும் போகலாம். அதனால் அவர் க்ஷேத்திராடனம் போகிறப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் சில நாள் தங்கி நன்னா தரிசனம் பண்ணிட்டு போவான். அது மாதிரி இவர் திரும்ப திருச்செங்கோட்டுக்கே வந்து தங்குறார். அப்படி தங்கி இருக்கிறப்போ அது குளிர்காலம் வந்திருக்கு. அப்போ இந்த குளிர்காலத்தில் அந்த தொண்டர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு ஜுரம் வந்துடுறது. இப்போ நமக்கு தெரியுமே, இங்கே குளிர்காலம்னாக்க ஃப்ளூ அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு வியாதி. அது வந்தால் ஒரு ஒரு வாரத்துக்கு எல்லாரையும் படுத்தி எடுக்கும். அது உடம்போட இதுக்கு தகுந்தபடி ரொம்ப பாதிக்கலாம், அவளுடைய உடம்போட ஆரோக்கியத்துக்கு தகுந்தபடி. அது மட்டும் இல்லாமல் மற்ற வியாதிகளும் வரும். அந்த குளிர்காலத்தில் இந்த கொசுக்கள்னால் வரக்கூடிய மற்ற வியாதிகள்லாம் வரலாம். அப்படியாக அவர்களுக்கு ஒரு நளிர் ஜுரம் அப்படின்னு சொல்கிறா தேவாரத்தில். திரு பெரிய புராணத்தில் நளிர் ஜுரம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நளிர் அப்படின்னா குளிர். அப்படி உடம்ப ரொம்ப நடுக்கக்கூடிய ஒரு ஜுரம் வந்து சேர்றது அவளுக்கு, அந்த அடியார்களுக்கெல்லாம். அப்போ அந்த அடியார்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா. அப்போ அவர்கள்லாம் போய் திருஞான சம்பந்தத்தை இது மாதிரி எங்களுக்கு இது மாதிரி ஒரு குளிர் ஜுரம் வந்திருக்கு, எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு முறையிடுறா. அப்போ திருஞான சம்பந்தர் இதை கேட்டு, ஆகா நம்ம அடியார்களுக்கு இப்படி வந்திருக்கே, இது இந்த சீசனுக்கு இந்த ரீஜனுக்கு நார்மலாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான், வியாதி தான் இது. ஆனாலும் இது மையடியாரளுக்கு இந்த மாதிரி வியாதி வரக்கூடாது அப்படின்னு இறைவன் மேலே ஒரு பதிகம் பாடுறார். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிகம். அந்த பதிகம் பாடினதும் அந்த அடியார்களோட ஜுரம் உடனே தீர்ந்து போயிடுறது, குணமாயிடுறது எல்லாருக்கும். பெரிய புராணத்தில் சொல்கிறார், அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மட்டும் இல்லாமல் அந்த பகுதியிலே அந்த பிரதேசத்திலேயே அந்த ஜுரம் போயிடுது எல்லாருக்கும் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த திருப்பதிகம் இது. வழக்கம் போல இது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பெரிய புராணத்தில் இந்த நிகழ்ச்சியை பற்றி சேக்கிழர் சொல்ற சில பாடல்களை பார்த்துட்டு இந்த பதிகத்துக்குள்ளே போவோம். பாலை குடபுலத்தில் ஆறு அணிந்தார் அமர் கோயில் எப்பாலும் சென்று ஏத்தி திருநனாவினை இறைஞ்சி பைப்பாந்தள் புனைந்தவரை பரவி பண்டு அமர்கின்ற வைப்பான செங்குன்றூர் வந்து அணைந்து வைகினார். இது திருஞான சம்பந்தர் என்ன செஞ்சார் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றார். அப்பாலை குடபுலத்தில் ஆறு அணிந்தார் அமர் கோயில் எப்பாலும் சென்றேத்தி. இவர் திருச்செங்கோட்டில் வந்து தரிசனம்லாம் பண்ணி அங்கே இருக்கார். அப்புறம் அதை பேஸ் கேம்பாக வச்சுட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வரப்படுறார். அப்பாலைன்னா அந்த பக்கத்தில், அப்புறமான வச்சுக்கலாம் அந்த பக்கத்தில் இருக்கிற குடபுலத்தில். குடபுலம்னாக்க மேற்குன்னு அர்த்தம், மேற்கு பகுதி, வெஸ்டர்ன் ரீஜன் குடபுலம். குடபுலத்தில் ஆறு அணிந்தார் அமர் கோயில். ஆறு அணிந்தார்னா கங்கையை சடையில் அணிந்திருக்கிறவர் கங்காதரர் சிவருமான். அந்த ஆறு அணிந்தார் அமர் கோயில். அமர் அப்படின்னாக்க அமர்தல் அப்படின்னாக்க இன்னைக்கு நம்ம பேச்சில் டு சிட் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம். ஆனால் தேவாரத்தில் பெரிய புராணத்தில் பெரும்பாலும் அமர் அப்படின்னு வந்தாக்க அமர்தல் அப்படின்னா விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். அதனால ஆறு அணிந்தார் விரும்பி உரைகின்ற கோயில்கள் எப்பாலும் சென்று ஏத்தி. அந்த மேற்கு பகுதியில் ஒரு சுற்று சுற்றிருப்பார் போல் இருக்கு பல ஊர்களுக்கு. அதனால எப்பாலும் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா பக்கமும் போய், மேற்கு பகுதியில் எல்லா பக்கமும் போய் கோயில்கள்லாம் பார்த்து சென்று ஏத்தி அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணி இறைவனை வழிபட்டு ஏத்துதல்னா சுதி பண்ணுறது, தொழுதல், துதித்தல் அப்படிங்கிறது ஏத்துதல் அப்படின்னு பாட்டில் வரும். பல பாட்டுகளில் ஏத்துதல்ங்கிற வார்த்தை பார்ப்பில். எப்பாலும் சென்று ஏத்தி திருநனாவினை இறைஞ்சி. அப்படி பல கோயில்களுக்கு போயிட்டு அப்புறம் அவர் எங்கே போகிறார், திருநனா அப்படிங்கிற ஊருக்கு போகிறார். இது ரொம்ப அருமையான ஸ்தலம். அந்த இடத்துல திருச்செங்கோட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஈரோட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ரேடியஸில் ஒரு வட்டம் போட்டோம்னா நார்த் ஈஸ்டில் இந்த திருநனா அப்படிங்கிற ஊர் இருக்குது, சவுத் ஈஸ்டில் திருச்செங்கோடு இருக்குது. இந்த திருநனா அப்படிங்கிறது இன்றைக்கி அதுக்கு பவானி அப்படின்னு பேர். அந்த இடத்துல பவானி அப்படிங்கிற ஒரு நதி வர்றது, காவிரி நதி வருது, ரெண்டும் அங்கே கலக்கிற இடம். அதனால் காவிரி நதியும் பவானி நதியும் சங்கமிக்கிற இடம். அதனால் அந்த இடத்துக்கு அந்த இடத்துல இருக்கிற சுவாமிக்கு பேர் சங்கமேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேர். அங்கே ரொம்ப அழகான கோவில். கோவிலை சுற்றி நதிகள் சேர்ற இடங்கிறதுனால அது ரொம்ப ரம்மியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு இந்த பவானின்னு இப்போ சொல்கிறோம், அதுக்கு பழைய பேர் திரு நனா. நனா அப்படின்னா நன்னா அப்படிங்கிறது நனா அப்படின்னு சுரியிருக்கு அப்படின்னு அந்த ஊரோட பேரில் சொல்கிறேன். அங்கே வர்றவர்களுக்கு வினைகளும் கஷ்டங்களும் நன்னா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால் திருநனா அப்படிங்கிறது அந்த ஊருக்கு பழைய பேர், பவானி இன்னைக்கு. அந்த திருநணாவினை இறைஞ்சி அந்த திருநணாங்கிற ஸ்தலத்துக்கு போய் அங்கே சுவாமியை வழிபட்டு பைப்பாந்தள் புனைந்தவரை பரவி. பைப்பாந்தள் அப்படின்னாக்க பாந்தள் அப்படின்னாக்க பாம்பு, பை அப்படின்னாக்க பாம்புக்கு நாகப்பாம்புக்கு படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு பைன்னு பேர். விளக்கத்தில் சமயத்தில் பைங்கிறத நச்சுப்பை அப்படிங்கிறா, நச்சுப்பை உடைய பாம்பு அப்படின்பா. இந்த நச்சுப்பைங்கிறது நமக்கு பார்த்தா தெரியாது, உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியில் தெரியாது நச்சுப்பை. ஆனால் வெளியில் தெரியக்கூடியது இந்த பாம்பு படம் எடுத்து ஆடும் நாகப்பாம்பு. அதனால் பைப்பாந்தள் அப்படின்னா படமுடைய பாம்பு நாகப்பாம்பு. அப்படி பைப்பாந்தள் புனைந்தவரை, அந்த நாகப்பாம்பை ஆபரணமாக அணிந்தவர் சிவருமா, நாகாபரணர் அவர், அந்த நாகத்தை அணிந்தவரை பரவி அப்படின்னா சிவருமானை வழிபட்டு பண்டு அமர்கின்ற வைப்பான செங்குன்றூர் வந்து அணைந்து வைகினார். அப்படி வழிபட்டு திருநணாவில் வழிபட்டுட்டும் அப்புறம் என்ன பண்ணார், பண்டு அமர்கின்ற வைப்பான, முன்னாடியே அவர் உரைகின்ற வைப்புனா ஸ்தலம் ஊர் அப்படின்னு அர்த்தம், இடம் ஊர் அப்படின்லாம் அர்த்தம் வைப்புன்னா. அப்படி முன்னாடியே தங்கியிருக்கிற ஊரான செங்குன்றூர் வந்து அணைந்து வைகினார். அந்த செங்குன்றூருக்கு வந்து சேர்ந்து அங்கே தங்கினார். அதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். என்ன, திருச்செங்கோட்டில் இருக்கார், அங்கேருந்து மேற்கு பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு பவானிங்கிற ஊரையும் தரிசனம் பண்ணி அங்கே இருக்கிற நாகாபரணம் புனைந்த சிவபெருமானை வழிபட்டு அப்புறம் திரும்பவும் முன்னாடி தங்கியிருந்த ஊரான திருச்செங்கோட்டுக்கு வந்து சேர்ந்து அங்கே தங்கினார். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள் சுருக்கமாக. இப்போ ரெண்டாம் பாட்டுக்கு போவோம். அங்கு உடைய பிள்ளையார் அமர்ந்து உறையும் நாளின் கண் தூங்கு துளி முகிர்குலங்கள் சுரந்து பயல் ஒழி காலை வீங்கு ஒலிநீர் வைப்பெல்லாம் வெயில் பெறா இருப்பு வர பாங்கர் வரையும் குளிரும் பனிப்பருவம் எய்தியதால். சுருக்கமாக இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி வாழலாம் திருச்செங்கோட்டில் தங்கி இருக்கிறப்ப குளிர்காலம் வந்தது. அதான் சுருக்கமான ஒரு லைனில் சொல்லணும்னாக்க, ஆங்கு அப்படின்னா அங்கே அந்த ஊரில் உடைய பிள்ளையார், உடைய பிள்ளையார் அப்படின்னாக்க ஆளுடைய பிள்ளையார்னு அர்த்தம். ஆளுடைய பிள்ளையார்னா இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட திருமகன் சுதஞான சம்பந்தர், அதான் ஆளுடைய பிள்ளையார்னு வரும். இல்லைன்னா உடைய பிள்ளையார்னு இங்கே சுருக்கமாக சொல்கிறேன், திருஞான சம்பந்தர். அங்கே அந்த ஊரில் திருஞான சம்பந்தர் அமர்ந்து உறையும் நாளின் கண், விரும்பி உரைகின்ற சமயத்தில், கண் அப்படிங்கிறது இந்த இடத்துல அது அந்த சமயத்தில் அப்படிங்கிற அர்த்தம். அப்படி அமர்ந்து உறையும் நாளின் கண் அப்படின்னா அப்படி அவர்கள் அங்கு விரும்பி உரைகின்ற சமயத்தில் அப்படின்னு அர்த்தம். நாளின் கண் என்னாச்சு, தூங்கு துளி முகிர்குலங்கள் சுரந்து பயல் ஒழிகாலை. இது சுருக்கமாக சொல்லணும்னா மழைக்காலம் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாருங்க. முகில் அப்படின்னா மேகம், முகிர் குலங்கள் அப்படின்னா மேக கூட்டங்கள், கூட்டமாக மேகங்கள்லாம் வரும். அந்த அது எப்படிப்பட்ட மேகங்கள், தூங்கு துளி முகிர்குலங்கள். துளி அப்படின்னாக்க நீர்த்துளி, தூங்குதல்னா பெய்தல்னு அர்த்தம். அப்படி பெய்கின்ற நீரை உடைய முகிர்குலங்கள் மேகங்கள்லாம் சுரந்து பெயல் ஒழி காலை. அதெல்லாம் சுரந்து பெயல்னாக்க மழை சொருகி அப்படி பொழிகிறது இல்லையா, அப்படி மழை கொட்டுறது, அப்படி தான் சுரந்து பெயல். அப்படி மழை பெய்யக்கூடிய மேகங்கள் எல்லாம் அப்படி மழை பெய்வது ஒழிது காலை அப்படின்னா அந்த மழை பொழிவதை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சமயத்தில், ஒழி காலைனா ஒழிந்த பொழுது. அதனால் மழைக்காலம் நமக்கு தெரியும், ஐப்பசி கார்த்திகைலாம் மழை கொட்டும் தமிழ்நாட்டில். அந்த கார்த்திகை ஐப்பசி மார்கழி கார்த்திகை முடிஞ்சதுக்கப்புறம் மார்கழி மாசி இதெல்லாம் வரும், அதெல்லாம் குளிர்காலம்.

ஓயாமல் சத்தம் போட்டுட்டே இருக்கிற நீர் அது கடல். அந்த நீர் வைப்பெல்லாம்னா அந்த கடலால் சூழப்பட்ட இந்த இடமெல்லாம், இந்த பூமியெல்லாம் வெயில் பெறா இருப்பு வர. இந்த வெயில் பெறா விருப்பு வரங்கிறது ரெண்டு விதமாக பிரிக்கலாம். வெயில் பெறா விருப்பு வர அப்படின்னு பிரிக்கலாம், இல்லை வெயில் பெறா இருப்பு வர அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ரெண்டு விதமாகவும் பிரித்து பொருள் கொள்ளலாம். வெயில் பெறாத இருப்பு வர அப்படின்னா வெயில் இல்லாத, வெயில் குறைஞ்சு போனதுனால வெயில் குறைஞ்சு போன நிலை அடைய அப்படிங்கிற அர்த்தம். இருப்புனா நிலை. ஆனால் வெயில் பெறா விருப்பு வரன்னா வெயில் பெறாமல் வெயில் வேணுங்கிற ஒரு ஆசை வர்றதை வாழ்க்கலாம். ஏன்னா குளிர்காலம் வந்துடுத்துனாக்க நம்ம குளிர் வந்து எப்படா இந்த குளிர் போகும் அப்படின்னு நமக்கு தோணும். இது மனித இயல்பு. இது வெய்ய காலம் இருக்கிறப்போ ரொம்ப சூடாக இருக்குது, எப்போ வெயில் போகணுங்க எப்போ. குளிர்காலம் வந்தாக்க ரொம்ப குளிராக இருக்குது, எப்போ இந்த குளிர் போகும், வெயில் எப்போ வரும் அப்படின்னு கேட்போம். அதாவது நமக்கு அது மாதிரி அந்த வெயில் இல்லாததுனால எல்லாரும் வெயிலை விரும்புகிறார்கள். நமக்கு வெயில் வராதா, குளிர்றது ரொம்ப அப்படின்னு, அப்படிப்பட்ட ஒரு விருப்பு ஆசையை வரும்படியாக அப்படின்னு சொல்றார். இல்லை வெயில் இல்லாத நிலை வந்தரும் அடையவும் பின்னாச்சு பாங்கர் வரையும் குளிரும் பனிப்பருவம் எய்தியதால். இவ்வளோ திருச்செங்கோட்டில் தங்கியிருக்கா, திருச்செங்கோடு ஊர் தரை கீழே இருக்கும் இல்லையா, மலையடி வாரத்தில் ஊரில் தங்கியிருக்கா. பக்கத்தில் பெரிய மலைகள்லாம் இருக்கு, திருச்செங்கோடு மலை பெரிய மலை. பாங்கர்னா பக்கத்தில், வரையும், வரையும்னாக்க மலையும்னு அர்த்தம், வரையினா மலைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால பாங்கர் வரையும் அப்படின்னாக்க பக்கத்தில் இருக்கிற மலையும் குளிரும் பனிப்பருவம் எய்தியதால். அந்த பக்கத்தில் இருக்கிற மலையும் அப்படியே குளிரில் நடுங்கிற மாதிரி, அந்த மலையே குளிர்றது, அந்த மாதிரி குளிரும் குளிர்காலம் வந்து சேர்ந்தது அப்படிங்கிறார் இல்லையா. நமக்கு இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அங்கே திருச்செங்கோட்டில் திருஞான சம்பந்தர் இருக்கிறப்போ மழை காலம் முடிஞ்சது, வெயிலெலாம் குறைஞ்சது, பக்கத்தில் இருக்கிற மலை கூட குளிர்ற மாதிரி குளிர்காலம் வந்து சேர்ந்தது. இதுதான் இந்த ரெண்டாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். திருச்செங்கோடு கடல்கிட்ட இல்லை, அது ஈரோட்டுக்கிட்ட இருக்கு, கடல்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டராக தள்ளி இருக்கும். ஆனால் அது சொல்ல வர்றது என்னன்னாக்க இந்த அதாவது நம்ம குளிர்காலம் தமிழ்நாடு முழுக்க வரும். அதனால இந்த உலகமே இந்த ஏதாவது ஒரு சோழராஜாவாக இருந்தாலும் உலகமெல்லாம் காக்கின்ற அப்படின்னு சொல்லிடுவேன். பாடுறப்போ அப்படி ஒரு அட்ஜெக்டிவ் போட்டு சொல்லுவேன். அதனால இந்த கடல் சூழ்ந்து இந்த உலகம்லாம் குளிர்ந்து போச்சு அப்படின்பா ஒரு மிகைப்படுத்தி இல்லையா. தமிழ்நாட்டில் குளிர் இருந்தாக்க ராஜஸ்தானில் குளிருமா குளிராதான்னு தெரியாது, குளிரும் சொல்கிறேன். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் மழை பெஞ்சாக்க எல்லா பிரதேச நாடு முழுக்க மழை பெய்யாது, டெல்லியில் மழை பெய்யாது உதாரணத்துக்கு. ஆனால் அப்படி சொல்கிறப்ப நம்மளோட ரீஜனில் இருக்கிறது நம்ம உலகம் முழுக்க இருக்கிற மாதிரி ஒரு எண்ணி சொல்கிறது. அதான் இந்த அதனால தான் இந்த வீங்கோலி நீர் வைப்பெல்லாம்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு குளிர்காலம் வந்தாலும் இந்த உலகம் முழுக்க குளிர்காலம் வந்ததாக சொல்கிறேன். ஆனால் கடல் சூழ்ந்த தமிழ் இந்தியான்னு வச்சுக்கலாம், தமிழ் தென்னிந்தியான்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், இதில் நமக்கு பெரிய பணத்தில் நிறைய பாட்டுகள் இருக்கும், நான் நடுப்புற சில பாட்டுகளை விட்டுட்டு அடுத்த பாட்டுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். புரியறதுக்காக சொல்கிறேன் பாட்டில் கண்டினியூட்டிக்காக. தூங்குதல் அப்படின்னா பெய்தல். இப்போ நமக்கு தூங்குறதுன்னா இன்னைக்கு பேச்சு தமிழில் தூங்குறதுன்னா படுத்துட்டு உறங்குறது அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம், டு ஸ்லீப் அப்படின்னு. ஆனால் தூங்கிறது அப்படின்னு பழைய தமிழில் பார்த்தா அதுக்கு டு ஸ்லீப்ங்கிற அர்த்தம் கிடையாது, அதுக்கு வந்து டு ஹேங், டு சஸ்பெண்ட், அது மாதிரி தொங்குறதுங்கிற அர்த்தம் தான் தூங்கு அப்படின்னு பேர். அதனால தூங்கு துளினா அப்படி அங்கேருந்து மேலேருந்து மழை துளி அப்படி தொங்கின்னு விழறது இல்லையா கீழே, அது மாதிரி. அதனால தூங்கு துளினா பெய்தல், அப்படி தூங்குதல்னா பெய்தல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால துளி அப்படின்னா நீர்த்துளி. அப்படி நீர்த்துளிகள்லாம் பொழிகின்ற முகில் குளங்கள், அந்த மேக கூட்டங்கள் எல்லாம் சுரந்து பெயல், அப்படி மழை பெய்யறது. மழை சுரக்கிறதுனா பால் சுரக்கிறதுங்கிற மாதிரி அப்படியே அங்கேருந்து ஃப்ளோ வருது இல்லையா, டு ட்ரிக்கிள் டவுன், அப்படி அங்கேருந்து சுரக்கிறது. அந்த முகில் குளங்கள்லாம் அப்படி மழையை சுரந்து பெய்வது ஒழி காலை அப்படின்னா ஒழிந்த சமயத்தில், அதெல்லாம் நின்று போன சமயத்தில், நின்று போன காலத்தில் அப்படின்னா அந்த ரெண்டாவது அடிக்கு அர்த்தம். இப்போ அடுத்த பாட்டுக்கு போவோம். அந்நாளில் கொடிமாட செங்குன்றூர் அமர்ந்து இருந்த மெய்ஞான பிள்ளையாருடன் மேவும் பரிசனங்கள் பன்னாலும் அந்நாட்டில் பயின்றதனால் பனித்த குளிர் முன் ஆன பிணி வந்து மூழ்வது போல் முழுகுதலும். இந்த பாட்டு முடியல, பாடல்களில் சில பாடல்கள் கருத்து அந்த பாட்டுக்குள்ளே முடிஞ்சிடும், சில சமயம் அந்த பாட்டோட கருத்து அந்த பாட்டுக்குள்ளே முடியாது. அதே மாதிரி பெரிய பாட்டு பெரிய கருத்து சொல்கிறப்போ லாங் சென்டென்ஸ் மாதிரி இருக்கிறப்போ அது ரெண்டு மூணு பாட்டில் அந்த கருத்து போகும். அதனால் இந்த பாட்டில் அப்படி கருத்து பாதியில் இருக்குது. அந்நாளில் கொடிமாட செங்குன்றூர் அமர்ந்திருந்த மெய்ஞான பிள்ளையாருடன் மேவும் பரிசனங்கள். இதில் பரிசனங்கள்னா அந்த வார்த்தை நமக்கு தெரியணும்,

0: தரிசனம் அப்படின்னாக்க பரிவாரம்னு சொன்னா நமக்கு புரியும். பரிவாரம்னா ஒரு பெரியவர் ஒரு ராஜா வரார் அப்படின்னா அவர் கூட பரிவாரங்கள்லாம் வரும். பரிவாரம்னா அட்டண்டன்ஸ், சர்வன்ஸ், அட்டண்டன்ஸ், ரெட்டின்யூ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவார். திருஞான சம்பந்தர் வந்தார்னா அவர் கூட ஒரு 50-100 தொண்டர்கள் கூட வருவா, அவர்களை தவிர மற்ற பணி சேர்வர்களும் வருவா. வண்டிகளில் வர வச்சுக்கோ, சாமான்கள்லாம் வண்டியில் வரும், கூட வர்றவா, வண்டியில் சாமான்லாம் போட்டு வண்டி ஓட்டுனு வருவா சில பேர். அதே மாதிரி பண்டம் பாத்திரம்லாம் எடுத்துன்னு வருவா, அங்கங்கே தங்கணும் அதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்படியாக அவருக்கு தொண்டு சேர்வர்கள் அவர் இடத்துல உட்காண்டிருந்தா அவருக்கு விசிறதுக்கு, அது மாதிரி தொண்டர்கள்லாம் கூட வருவா இல்லையா. அது மாதிரி கூட வர்ற தொண்டர்கள் ஏவலாளர்கள் அவர்களுக்கெல்லாம் பேர் பரிவாரமோ இல்லைன்னா பரிசனம் அப்படின்னு தமிழில் சொல்லுவார். அப்போ என்னாச்சு இந்த பரிசனங்களுக்கு, அவள்லாம் எங்கே இருக்கா? அந்நாளில் அந்த சமயத்தில் கொடிமாட செங்குன்றூர். கொடிமாட செங்குன்றூர் அப்படின்னாக்க திருச்செங்கோடுன்னு அர்த்தம். இதுக்கு அது எப்படிப்பட்ட செங்குன்றூர் அப்படிங்கிறார். கொடிமாட செங்குன்றூர், தேவாரத்தில் கொடிமாட செங்குன்றூர் தான் அதுக்கு பேர் இந்த ஸ்தலங்களோட பட்டியலில். அதாவது செங்குன்றூர்னா செங்கோடு அப்படிங்கிறோம் இல்லையா, கோடுனாலும் குன்றுனாலும் ஒன்று தான், மலைன்னு அர்த்தம். செங்குன்றுனா செம்மையான மலை, செம்மலைன்னு அர்த்தம். அது எப்படிப்பட்ட ஊர் அது? கொடிமாட செங்குன்றூர். மாடம்னா நமக்கு தெரியும், மாட மாளிகை அப்படிங்கிறோம் இல்லையா. மாடம்னாக்க மாடிகள் உள்ள வீடு, மேன்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம் சுருக்கமாக, இல்லைன்னா மல்டி ஸ்டோரி ஹவுசஸ். அப்படி மாடங்கள் உள்ள வீடுகள், அந்த மாடங்கள்லாம் கொடி பறக்கிறது, அது அவ்வா அந்த வர்ணனை, ஊரோட வர்ணனை இது. அப்படி கொடிகள் பறக்கின்ற மாடங்களை உடைய வீடுகள் நிறைந்த செங்குன்றூர் அப்படின்னு அர்த்தம். அப்படி கொடிமாட செங்குன்றூரில் அமர்ந்து இருந்த மெய்ஞான பிள்ளையாருடன், அப்படி அங்கே தங்கியிருந்த மெய்ஞான பிள்ளையார். பிள்ளையார் அப்படின்னால நமக்கு தேவாரத்தில் பிள்ளையார்னு எங்கெல்லாம் பார்க்குறோமோ, தேவாரத்துலேயும் பெரிய புராணத்துலேயும் பிள்ளையாருங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வர்றதோ அதெல்லாம் பொதுவாக திருஞான சம்பந்தரையே குறிக்கும். சண்டீச நாயனார் புராணம் பெரிய புராணத்தில் அந்த பகுதி வர்றப்ப அதில் பிள்ளையார்னாக்க அது சண்டீசரை குறிக்கும். ஆனால் மற்றபடி பொதுவாக பிள்ளையார்னு வந்தால் திருஞான சம்பந்தர். அதுவும் இந்த இடத்துல மெய்ஞான பிள்ளையார் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார், மெய்ஞானம் உடைய பிள்ளையார். ஏன்னா அவர் அம்பிகையின் ஞானப்பால கொடுத்தவர், அதனால் அவர் திருஞான சம்பந்தர். அதனால் மெய்ஞானம் உடைய பிள்ளையார், அவரோட மேவும் பரிசனங்கள், அவரோட கூட இருக்கிற பரிவாரங்கள். அவள் என்னன்னா பன்னாளும் அந்நாட்டில் பயின்றதனால், பல நாள் பல காலமா ரொம்ப நாளா அந்த பிரதேசத்துல தங்கி இருந்ததுனால. பயில்தல் அப்படின்னாக்க பிராக்டிஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பள்ளிக்கூடத்தில் வர்றப்ப பயிற்சி இல்லைன்னா தேக பயிற்சி அப்படிம்போம், இல்லைனா பரீட்சையில் கணக்கு இதெல்லாம் கொடுப்பா பயிற்சி இருக்கும், பின்னாடி பாடத்துக்கு பின்னாடி பயிற்சி இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. அப்படி வர்றது ஒரு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பயில்தல் அப்படின்னா டு ஸ்டே, டு ரிமைன் அப்படின்னு அர்த்தம், தங்கிறது. அப்படி பல நாளும் அந்த நாட்டில் தங்கினதுனால என்னாச்சு, அவர்களுக்கு ஒரு வியாதி வர்றது. என்ன வியாதி? பனித்த குளிர் முன் ஆன பிணி வந்து. பனித்தல் அப்படின்னா நடுக்கிறது, உடம்பு நடுக்கிறது, நடுங்குதல் நடுக்குதல் அப்படிங்கிறதுல அதுதான் பனித்தல். அப்படி நடுக்குகின்ற குளிர் முன் ஆன பிணி, அவளுக்கு ஒரு வியாதி வர்றது. அது ஜுரம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது எப்படிப்பட்ட ஜுரம்? அந்த ஜுரம் வர்றதுக்கு முன்னாடியே உடம்பெல்லாம் குளிரில் நடுங்கும், அதான் நடுக்குகின்ற குளிர் முன்னால் வருகின்ற வியாதி அப்படிங்கிறார். இந்த குளிர் ஜுரம் அப்படின்னு நமக்கு தெரியும், ஃபீவர் வித் சில்ஸ் அப்படின்னு விடுவார் இங்கிலீஷில். நமக்கு ஜுரம் இருக்கிறப்ப உடம்பு நடுங்கும் அப்படியே குளிரில், விட வெளியில் வெயில் அடித்தாலும் நமக்கு குளிரும், ஏன்னா அது வியாதியோடைய எஃபெக்ட் இது. அதனால் அப்படி நடுக்குகின்ற குளிர் முன்னால் வரக்கூடிய ஒரு ஜுரம் வந்து மூழ்வது போல் முடுகுதலும். அப்படி வந்து மூழ்றதுனா பெருசாக அப்படி திடீர்னு வந்து பெருசாக பற்றிக்கிறது இல்லையா, தீ மூண்டது அப்படிங்கிறோமே, அப்படின்னா பெருசாக வந்து டக்குன்னு வந்து பற்றிக்கிறது, பெருசாக பற்றி எரியிற மாதிரி. அப்படி ஜுரம் வந்து அவளை உடம்புல வந்து பற்றிக்கிற மாதிரி எரியிறது. முடுகுதலும் அப்படின்னா சீக்கிரம் வந்து பிடிச்சி நிறுத்தும், முடுகுதல் அப்படின்னா வேகமாக வர்றது. அதனால் அவளுக்கு திடீர்னு ஒருனா உடம்பெல்லாம் நடுக்கிற மாதிரி ஒரு குளிர் ஜுரம் வந்து அவளை சீக்கிரமாக வந்து பிடிச்சி நிறுத்தும். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். முடுகு அப்படின்னா ஸ்பீடுன்னு அர்த்தம், வேகமாக வந்து பிடிச்சிருது, வேகம்ங்கிறோம் இல்லையா. முடுகுதல்னா அப்படி வேகமாக வர்றது. சில பாட்டுகளில் ஓசையெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு முடுகு ஓசைன்னு ஒரு ஓசை உண்டு. அந்த பாட்டில் முடுகு ஓசை எப்படி இருக்குனாக்க, பாட்டில் நடுப்புற வல்லின ஒற்றுகளோ நெடிலோ இல்லாமல் வெறும் குறியலாகவே போகும் அந்த பாட்டு. அப்படிப்பட்ட பாட்டு வந்து நம்ம நான் ஸ்டாப்பாக சொல்லலாம், கட கட கட கட கடன்னு ஒரு ரயில் ஓடுற மாதிரி. உதாரணத்துக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாட்டு இது, பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அடியவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வலி வடிவினர் பயில் வலிவலம் உரையேன்னு ஒரு பாட்டு திருஞான சம்பந்த தேவாரம் திருவலிவலம்ங்கிற ஸ்தலத்தில் பாடினர். எதுக்கு இந்த பாட்டு சொன்னேன்னா, இதில் நெடிலே இல்லாமல் கடகடன்னு சொல்லலாம். அது மாதிரி பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. எதுக்கு இந்த பாட்டு எதுக்கு சொன்னேன்னா, இந்த முடுகுன்னா என்ன, முடுகு ஓசைன்னா என்னன்னு உங்களுக்கு சொல்றதுக்கா, முடுகுன்னா ஸ்பீடுன்னு அர்த்தம். அதனால அவளை வந்து ரொம்ப விரைவில் வந்து பிடிச்சிடுத்து, மெதுவாக இப்போ இன்னைக்கு ஒருத்தருக்கு வந்தது நாளைக்கு இன்னொருத்தருக்கு வந்தது அப்படி இல்லாமல் திடீர்னு நிறைய பேருக்கு ஒரேடியாக வந்துடுது ஒரே நாளில். இப்போ இந்த வார்த்தை புரிஞ்சிடுத்துல முடுகுதல்னா என்னென்ன. இப்போ அடுத்த பாட்டுக்கு போவோம். அந்நிலைமை ஆளுடைய பிள்ளையாருக்கு அவர்களெல்லாம் முன் அறிவித்து இறைஞ்சுதலும் முதல்வனார் அருள் தொழுதே இந்நிலத்தின் இயல்பு எனினும் நமக்கு எய்த பெறா என்று தென்னி மதி அணிந்தாரை திருப்பதிகம் பாடுவார். அப்ப அந்த தொண்டர்கள்லாம் வந்து என்ன சொல்றா, திருஞான சம்பந்தத்தை இது மாதிரி எங்களுக்கு இப்படி ஒரு ஜுரம் இருக்கு, குளிர் இருக்கு, நடுக்கிறது, ஜுரமா இருக்கு எங்க எல்லாருக்கும் அப்படின்னு வந்து சொல்றா. அதான் சொல்ற அந்நிலைமை, அதுதான் அந்த நிலைமை, அவர்களுக்கு எல்லாம் குளிர் ஜுரம் இருக்கு அப்படின்னு அவள் வந்து சொல்ற அந்நிலைமை ஆளுடைய பிள்ளையாருக்கு. இந்த ஆளுடைய பிள்ளையாரான சிவருமானுக்கு பிள்ளையான திருஞான சம்பந்தர்கிட்ட அவர்களெல்லாம் முன் அறிவித்து இறைஞ்சுதலும், முன் அறிவித்துனா என்ன அர்த்தம், அவருக்கு முன்னாடி போய் நின்று அவருக்கு இதை தெரிவிக்கிறார். அறிவித்தல்னா டு இன்ஃபார்ம், இறைஞ்சுதல் அப்படின்னாக்க டு பிளீட் அப்படிங்களா, டு ரெக்வெஸ்ட், இறைஞ்சுதல் வேண்டிக்கிறது. அதனால அறிவித்து இறைஞ்சுதல்னா அவர்கிட்ட போய் இது மாதிரி எங்களுக்கெல்லாம் ரொம்ப குளிர் ஜுரமாக இருக்கு, எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு அவள்ட போய் அவர்கிட்ட கேட்குறான். முன் அறிவித்தனா முன் அப்படின்னா அவருக்கு முன்னாடி போய் நின்று அறிவித்து இறைஞ்சுதலும் அப்படி அறிவித்து வேண்டிக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறார், முதல்வனார் அருள் தொழுதே, முதல்வனாருங்கிறது சிவருமான், அவருடைய அருளை தொழுதுனா சிவருமானுடைய அருள் வேண்டி அவரை வணங்கி. இதில் முன்ன முதல்வனார்னு தர்மபுரம் ஆஞ்சநேயம் புஸ்தகத்தில் இருக்குது, ஆனால் சி கே சுப்பிரமணியம் முதலியாரோட பெரியபுராண உரையில் முன்னவனார்னு அந்த பாட்டில் இருக்குது. அதனால் பாடல்களில் ஒரு சில இடங்களில் பாடபேதங்கள் இருக்கக்கூடும் வெவ்வேறு பிரதிகள்லேருந்து வர்றப்போ. ஓதுவார் முதல்வனார்னு தான் பாடுறார், ஏன்னா அவர் தர்மபுராஜின உரையை வச்சுன்னு பதிப்பை வச்சுன்னு பாடுறார் அவர். அதுதான் எனக்கு இன்னும் சரியாகவும் தோன்றுறது. அப்படி முதல்வனார்னா சிவருமான், அவருடைய அருளை வேண்டி வணங்கி. இந்நிலத்தின் இயல்பு எனினும் நமக்கு எய்த பெறா, இப்படி இந்த ஜுரம் வர்றது, குளிர் ஜுரம் வர்றது இந்நிலத்தின் இயல்பு. இந்நிலத்தின் இயல்புன்னு என்ன அர்த்தம், இட் இஸ் காமன் ஃபார் திஸ் ரீஜன் இல்லையா. நம்ம குளிர்காலம் வந்தால் ஃப்ளூ வர்றது இல்லையா, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ குளிர்காலத்தில் ஃப்ளூ வர்றது இட்ஸ் காமன் இன் திஸ் லேண்ட், இந்த இந்த நம்ம இருக்கிற இந்த பகுதியில் குளிர்காலத்தில் இது மாதிரி ஜுரம் வர்றது வழக்கமாக வரக்கூடிய ஒரு விஷயம்தான், பலருக்கும் வரக்கூடியது தான். இது இயல்பு, இந்த நிலத்தோடைய இயல்பு, இந்த பிரதேசத்தோட தன்மை இது. எனினும் ஆனாலும் நமக்கு எய்த பெறா, ஆனாலும் இந்த ஜுரம் நமக்கு வரக்கூடாது என்று சென்னி மதி அணிந்தாரை, சென்னின தலை, மதி அணிந்தார்னா சந்திரனை அணிந்தவர், தலையில சந்திரனை அணிந்தவர் சிவருமான். அதனால சென்னி மதி அணிந்தாரைன்னா அந்த சந்திரசேகரரை திருப்பதிகம் பாடுவார், அவரை வழி வணங்கி ஒரு பதிகம் பாட ஆரம்பித்தார். அதனால என்ன இந்த பாட்டுக்கு பொருள் என்ன, அந்த பரிசனங்கள்லாம் வந்து திருஞான சமத்துல சுவாமி எங்களுக்கு இப்படி குளிர் ஜோரம் இருக்கு, என்ன செய்யுதுன்னு தெரியல, நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு அவள் வந்து வேண்டிக்கிறார். அப்ப திருஞான சமத்து சிவருமானுடைய அருளை வணங்கி இந்த பகுதிக்கு, இந்த ரீஜனுக்கு இந்த சமயத்தில் இது மாதிரி வியாதி வர்றது நாட் அன்யூஷுவல், ஆனாலும் அடியவர்களாகிய நமக்கு இந்த மாதிரி வியாதி வரக்கூடாது அப்படின்னு சிவருமானை துதித்து ஒரு பதிகம் பாட ஆரம்பித்தார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அதாவது ஆங்குடைய பிள்ளையார் இருக்கு, உடைய பிள்ளையார்னு இருக்கு, மெய்ஞான பிள்ளையார்னு இருக்கு, ஆளுடைய பிள்ளையார்னு இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரே மாதிரி, இப்போ திருஞான சம்பந்தர் அப்படிங்கிற வார்த்தையை சம்பந்தர் சம்பந்தர் சம்பந்தர் எல்லா பாட்டிலையும் சொன்னாக்க ஒன்று நமக்கு படிக்கிற அளவுக்கு போர் அடிக்கும், அது ஒன்று. ரெண்டாவது அவருக்கு பல விதமான ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, அது பாட்டுடைய அமைப்புக்கு தகுந்தபடியும் சொல்ல வர்ற கருத்துக்கு தகுந்தபடியும் அந்த ஆட்ரிபியூட்ஸில் சில ஆட்ரிபியூட்ஸ் எடுத்துன்னு அப்படியே ஒரு அப்ஜெக்டிவ் போட்டு வர்ணிக்கிறது மரபு. இப்போ எல்லா பாட்டிலையும் இப்போ தேவார பாட்டிலெல்லாம் சிவருமான் தான் பாட போகிறோம். சிவருமானோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன, அவர் தலையில் சந்திரன் அணிஞ்சிருக்கார், தலையில் கங்கையை வச்சுட்டுருக்கார், உடம்பில் பாம்பு போட்டுருக்கார், விபூதி பூசிட்டுருக்கார், கையில் தீயை வச்சுட்டுருக்கார், இடுப்பில் புலித்தோல் கட்டின்னு இருக்கார், மார்பில் பூநூல் இருக்குது, ஒரு இத ஆனா ஒவ்வொரு பாட்டுலயும் சொல்றப்போ அது வெவ்வேறு அட்ஜெக்டிவ்ஸ் போட்டு வெவ்வேறு வார்த்தைகள் போட்டு அந்த இசைக்கு ஓசைக்கு அப்படி நமக்கு பல விதமான கருத்துக்களோட சொல்லுவோம். அது மாதிரி இந்த பிள்ளையார் திருஞான சம்பந்தர ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொரு விதத்தில் வர்ணிப்பார் அவர். அது மாதிரி அவளுடைய பிள்ளையாருங்கிறது திருஞான சம்பந்தர், சிவருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளையார் அவர். அவரை உடைய பிள்ளையார் அப்படின்னு சுருக்கமாக அங்கே ஒரு பாட்டில் சொல்கிறார். ஆங்குங்கிறது அங்கே அப்படின்னு அர்த்தம். அந்த உடைய பிள்ளையாருங்கிறது தான் ஃப்ரேஸ் அங்கே. ஸோ திருஞான சம்பந்தர் சொல்கிறது உடைய பிள்ளையாருங்கிறது திருஞான சம்பந்தர். அதே மாதிரி மெய்ஞான பிள்ளையார் மெய்ஞானமுடைய திருஞான சம்பந்தர், அதுதான் இந்த காரணம். வேறு பாட்டில் இன்னும் வேறு விதையும் சொல்லலாம். அடுத்த பாட்டுக்கு போவோம். அவ்வினைக்கு இவ்வினை என்று எடுத்து ஐயர் அமுது செய்த வெவ்விடம் முன் தடுத்து எம் இடர் நீக்கிய வெற்றியினால் எவ்விடத்தும் அடியார் இடர் காப்பது கண்டம் என்றே செய்வினை தீண்டா திருநீல கண்டம் எனச் செப்பினார். இப்போ இந்த முன்னாடி பாட்டில் சிவருமான பதிகம் பாட ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னார். இப்போ அது என்ன பதிகம் பாடினார்னு இங்கே சொல்கிறார். எப்படி அந்த பதிகத்தில் அவ்வினைக்கு இவ்வினை அப்படின்னு ஆரம்பிச்சு அவ்வினைக்கு இவ்வினை என்று எடுத்து அப்படின்னா அந்த வினைக்கு இந்த வினை அப்படின்னு ஆரம்பிச்சு ஐயர் அமுது செய்த வெவ்விடம் முன் தடுத்து எம் இடர் நீக்கிய வெற்றியினால் ஐயர்னா சிவருமான் இந்த இடத்துல தலைவர்னு அர்த்தம். இந்த இடத்துல ஐயருங்கிறது சிவருமானை குறிக்கிற வார்த்தை. ஐயர் அமுது செய்த சிவருமான் உண்ட வெவ்விடம் கொடிய விஷத்தை முன் தடுத்து முன்னாடி தடுத்து எம் இடர் நீக்கிய வெற்றியினால் நம்முடைய கஷ்டத்தை நம்முடைய துன்பத்தை போக்கிய வெற்றியுடையது பெருமையுடையது. அதனால் எவ்விடத்தும் எந்த இடத்துலையும் அடியார் இடர் காப்பது கண்டம், அடியார்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பது திருநீல கண்டம் என்றே அப்படிங்கிற அர்த்தம் பொருந்த செய்வினை தீண்டா திருநீல கண்டம் எனச் செப்பினார். செய்வினை தீண்டா திருநீல கண்டத்தின் மேல் ஆணை அப்படின்னு சொன்னார் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். இதில் என்ன சொல்ல வர, அவ்வினைக்கு இவ்வினை அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கர்மா தேரி நம்ம எல்லாரும் தெரியும். இன்றைக்கி நமக்கு ஒரு இன்பமோ துன்பமோ வந்ததுன்னா, கஷ்டம் வந்ததுன்னா, இல்லை நல்லது நடந்ததுன்னா அதுக்கு யார் காரணம் எது காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னாடி செய்த வினை. அது இந்த பிறப்பில் செஞ்சுருக்கலாம், இல்லை முன்னாடி பிறப்பில் ஏதோ ஒரு பிறப்பில் செஞ்சுருக்கலாம். அப்படிப்பட்ட நம்ம முன்னாடி செய்த வினையானது இப்போ நமக்கு இந்த பலனை கொடுக்கறது. அவ்வினைக்கு இவ்வினை, அன்னைக்கு அது பண்ணினோ இன்னைக்கு இது நடந்திருக்கு. அப்படி வினைனா செயல், அந்த முன்னாடி பண்ணின அந்த வினைக்கு இன்னைக்கு இந்த வினை நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது பொருள். இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் பலருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் என்னன்னாக்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற வார்த்தை. அது ஒரு வார்த்தை மட்டும்தான் எல்லாரும் தெரியும். அதுக்கு அடுத்த பாட்டில் இருக்கிற மற்ற வரிகள் யாருக்கும் தெரியாது, ஏன்னா யாரும் சொல்கிறதில்ல. ஆனால் அந்த யாது முறை யாவரும் கேளீர் அப்படிங்கிற வரிக்கு அடுத்த வரி என்னென்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா நல்லதோ கெட்டதோ அது அடுத்தவனால நமக்கு வரல அப்படின்னு அர்த்தம். அதுதான் அவ்வினைக்கு இவ்வினை. அதாவது நமக்கு ஒரு நல்லதோ கெட்டதோ நடந்தாக்க அது காரணம், மூல காரணம் நம்மளோட முன்னாடி பண்ண கர்மா அப்படின்னு அர்த்தம். நமக்கு எது நடந்தாலும் அதுக்கு நம்மளுடைய முன்வினை தான் காரணம் அப்படின்னு ஆரம்பிச்சு அவ்வினைக்கு இவ்வினைன்னு ஆரம்பிக்கிற ஃப்ரேஸ் இருக்கிற ஃப்ரேஸோட ஆரம்பிக்கிற ஒரு பதிகத்தை பாட ஆரம்பிச்சு ஐயர் அமுது செய்த வெவ்விடம், இந்த சிவருமான் இருக்காரு அவர் அமுது செய்தல்னா சாப்பிட்றது. இப்போ நம்ம சாப்பிட்டோம்னா சாப்பிட்டோம் அப்படிம்போம். அதே இது மகான்கள் கடவுள் அப்படிலாம் சொல்கிறப்ப அமுது செய்தல் அப்படிம்ப அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பெஷல் மரியாதையோடு சொல்கிறது அமுது செய்தல்ங்கிறது. அதனால் இந்த அமுது செய்தல்ங்கிற வார்த்தை தேவாரத்தில் பெரிய புராணத்தில் அங்கங்கே பார்க்கலாம். அடியார்களுக்கு அமுது செய்வித்தார் அப்படின்னு வரும். அப்படின்னா அடியார்களுக்கு உணவு சாப்பாடு போட்டார்னு அர்த்தம். அது அமுது செய்தல், அமுது செய்வித்தல். ஐயர் அமுது செய்த வெவ்விடம், விடம்னா விஷம், வெவ்விடம்னா ரொம்ப கொடிய விஷம். அப்படிப்பட்ட கொடிய விஷத்தை முன் தடுத்து முன்னாடி தடுத்து எம் இடர் நீக்கிய வெற்றியினால் நம்மளுடைய துன்பத்தை போக்கியது எது? இந்த சிவருமானுடைய நீலகண்டம். ஆமாம், அது தேவர்களும் அசுரர்களும் போய் கடலை கடைஞ்சா விஷம் வந்தது, அந்த விஷத்தை சிவருமான் உண்டார். அது எப்படி நம்மளுடைய இடர தீர்த்துது? அப்போ அந்த விஷத்தை அவர் அப்போ உண்டு கண்டத்தில் அடைக்கலைன்னா அந்த விஷம் உலகத்தையே எரிச்சிருக்கும், அதுப்போ உலகமே அழிஞ்சு போயிருக்கும். அது உலகமே அழிஞ்சு போயிருந்தால் அப்போ நம்மளாம் எங்கேருந்து வர்றது? அதனால நம்முடைய இடரை நீக்கிய அந்த பெருமையினால, அந்த வெற்றியை உடையதுனால, எவ்விடத்தும் எந்த இடத்திலையும் அடியார்களுடைய இடர் தீர்ப்பது, எந்த கட்டத்திலையும் எந்த இடத்திலையும் அடியார்களுடைய துன்பத்தை கஷ்டங்களையெல்லாம் வராம தடுத்து அடியாரால காப்பது கண்டம், சிறுவன் நீலகண்டம் அப்படின்னு சொல்லி செய்வினை தீண்டா திருநீலகண்டம். நம்ம செய்த வினை இருக்கு, செய்வினைனாக்க நம்ம முன்னாடி பண்ணின வினை, செய்த வினை. இந்த செய்த வினைகள்லாம் தீண்டா அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்மளை தொட முடியாது, நம்மளை தொடாது அப்படின்னு அர்த்தம். அவை நம்மை நெருங்க முடியாது, அவை நம்மளை நமக்கு அவற்றால் தீங்கு நிகழாது அப்படின்னு சொல்ற. செய்வினை தீண்டா, அந்த தீவினைகள்லாம் நம்மளை வந்து தொட முடியாது. திருநீலகண்டம் அப்படின்னா இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படிங்கிறார். அதாவது ஆணைனாக்க அதை மீற முடியாது. இப்போ ஒரு அரசர் ஒரு ஆணை போட்டால் அதை யாராவது மீற முடியுமா? அது மாதிரி இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை, திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது இறைவனுடைய ஆணையாயிடும், அப்படியாக அது வராது அப்படின்னு என செப்பினார் அப்படின்னு சொன்னார், பாடினார். அடுத்த பாட்டுக்கு போவோம். ஆய குறிப்பினில் ஆணை நிகழ அருளி செய்து தூய பதிக திருக்கடைக்காப்பு தொடுத்து அணிய மேய பொற்பதி வாழ்பவர்க்கே அன்றி மேவும் அந்நாள் தீய பனிப்பிணி அந்நாடு அடங்கவும் தீர்ந்தது அன்றே. ஆய குறிப்பினில் ஆணை நிகழ அருளி செய்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி அப்படிப்பட்ட ஒரு குறிப்போட ஒரு பதிகம் பாடினார் இல்லையா, அப்படி குறிப்போட பதிகம் பாடி அதில் ஆணை நிகழும்படியாக அருளினார். நிகழ்தல் அப்படின்னாக்க நடக்கிறது இல்லையா, நிகழும் ஆண்டு அப்படின்னா இப்ப நடந்துட்டு இருக்கிற வருஷம்னு அர்த்தம். அதனால நிகழ்தல்னா நடக்கிறதுன்னு அர்த்தம். வாட்ஸ் கோயிங் ஆன், வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி, டு ஹேப்பன், டு பி அப்படிங்கிற மாதிரி. அதனால ஆய குறிப்பினில் ஆணை நிகழ அருளி செய்து, அப்படி செய்வினை தீண்டப்பெறா திருநீல கண்டம்னு ஆணையோட சொல்றார் அவர். அப்படிப்பட்ட அந்த ஆணை நிகழும்படியாக அருளி செய்தார் அவர். அப்படி செய்து தூய பதிக திருக்கடைக்காப்பு தொடுத்து அணிய, தூய பதிகம் இது எப்படிப்பட்ட பதிகம்? பதிகத்துக்கு ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறாருப்பாங்க, தூய பதிகம் அப்படிங்கிறார் பெரிய சேக்கிரர். அப்படி ரொம்ப தூய்மையை தரக்கூடிய பதிகம், தூய பதிகம். நமக்கு எந்த விதமான தீங்கு இருந்தாலும் அதை நீக்கி தூய்மை தரக்கூடிய பதிகம் அது. அதனால தூய பதிகம், தூய பதிகத்துக்கு திருக்கடைக்காப்பு தொடுத்து அப்படின்னா அந்த பதிகத்தோட கடைசியில திருக்கடைக்காப்பு இருக்கு இல்லையா, திருஞான சம்பந்தர் பாட்டில் கடைசி பாட்டில் வருமே, இந்த ஊரில் இருக்கிற சுவாமி மேலே இந்த ஊரில் அவதரித்த திருஞான சம்பந்தராகிய நான் பாடி இந்த பாடல்களை பாடுபவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற அந்த திருக்கடைக்காப்பு பாட்டு, அதையும் தொடுத்து, தொடுத்தல்னாக்க பாடின்னு அர்த்தம். அதனால அப்படி அந்த பாடலை பாட்டு தொடுத்து பாமாலையை தொடுத்து அணிய அப்படின்னா அதை சுவாமிக்கு சாத்தினார். அந்த பாமாலையால பாமாலையை சுவாமிக்கு சாத்தினார்னு அர்த்தம். பாமாலை தொடுத்து சுவாமிக்கு சாத்தினார். அப்படி சாத்தினது என்னாச்சு? மேய அப்பொற்பதி வாழ்பவருக்கே அன்றி. பொற்பதி அப்படின்னாக்க அந்த அழகான ஊர், செல்வம் மிக்க ஊர் அப்படின்னு அர்த்தம். பொன்னும் பதியும் சேர்ந்தா பொற்பதி. அதனால பொன் அப்படிங்கிறது அழகுன்னு ஒரு அர்த்தம், தங்கம்னு ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் இருக்கு. அதனால பொற்பதி அப்படின்னாக்க அழகான ஊர் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல செல்வம் மிகுந்த ஊர்னு எடுத்துக்கலாம். அதனால அந்த மேய பொற்பதி வாழ்பவர்க்கே அன்றி, அந்த அழகான ஊர்ல வாழ்ந்துன்ற அவர்களுக்கு மட்டுமல்லாமல் மேவும் அந்நாள் அந்த காலத்துல தீய பனிப்பிணி, அந்த கொடிய பனிப்பிணியானது அந்நாடு அடங்கவும் தீர்ந்தது அன்றே. அந்த நாடு முழுக்க இல்லாம ஒழிஞ்சு போச்சு அன்னிக்கே. அதனால என்ன சொல்றாருங்க, ஆய குறிப்பினில் ஆணை நிகழ அருளி செய்து. இந்த ஆய குறிப்புனா இந்த மேற்படி குறிப்பு, முன்னாடி படல சொன்னபடி அந்த ஒரு கருத்து அமைய திருநீலகண்டம்னு ஆணை வைத்து அது நிகழும்படியாக பாடினார், பாடி அருளினார் திருஞான சம்பந்தர். அப்படி அருளி அப்புறம் அந்த தூய பதிகத்துக்கு திருக்கடைக்காப்பு பாடலும் பாடி அதை சுவாமிக்கு சாத்தினார். அப்படி அப்படி பண்ணினதும் சுவாமியோட அருளால் என்னாச்சு? மேய அப்பொற்பதி வாழ்பவருக்கே அன்றி மேவும் அந்நாள் தீய பனிப்பிணி அந்நாடு அடங்கும் தீர்ந்தது. அந்த தீய பனிப்பிணி, அந்த கொடிய குளிர் ஜரமானது ஓடிப்பெடுத்து. இங்கேருந்து ஓடிப்போச்சு, அந்த ஊரில் திருச்செங்கோட்டில் இருந்தவர்களுக்கு மட்டும் தீர்ந்து போல, அந்த பிரதேசத்திலேயே அந்நாடு அடங்கவும். அந்நாடுனாக்க அந்த பகுதி, அந்த பிரதேசம். அடங்கவும்னா முழுக்கன்னு அர்த்தம். அந்த பிரதேசம் முழுக்க அது இல்லாமல் போயிடுது, தீர்ந்தது அன்றே, அன்னைக்கே தீர்ந்து போயிடுச்சு, உடனே தீர்ந்து போயிடுத்து. அதனால இந்த பதிகம் பாடினதும் அவர்களுடைய திருஞான சம்பந்தருடைய அடியார்கள் இல்லையா, அவர்கள் தானே வந்து, அவருக்கு அடியார்கள் தானே வந்து அவர்கிட்ட சொன்னா எங்களுக்கெல்லாம் ஜுரமா இருக்கு சுவாமி அப்படின்னு. அந்த அடியவர்களுக்கு ஜுரம் நீங்கிறது மட்டுமல்லாமல், அந்த ஊர்ல இருக்கிறவர்களுக்கு ஜுரம் நீங்கிறது மட்டுமல்லாமல், அந்த பகுதியிலேயே அந்த பிரதேசத்திலேயே அந்த ஜுரம் இல்லாமல் படுத்து அவர் அந்த பதிகத்தை பாடினதும் அப்படின்னு இந்த பாட்டோடைய கருத்து. ஓகே, திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திருச்சதகம் ஆனந்தாதீதம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சிற்றம்பல

இனங்கிலே

மேல உண்மை உருகினே.

0: கருக்கடலாகிய அம்பலவாளருடைய பெருங்கருணையினாலே திருவாசகன் திருச்சதகத்தில் 96வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரனுடைய ஆற்றல் அருள் அளவில்லாதது. அளவில்லாத காரணத்தினாலே அவன் எந்த செயலையும் லேசாக செய்வான், எளிமையாக செய்வான். நம்முடைய ஆற்றல் அளவுபட்டு இருப்பதினாலே எந்த செயலையும் எளிதாக செய்ய முடியவில்லை, மிக கடினமாக மிக சிரமத்தோடு செய்கிறோம். கடவுள் செயல் எப்படி என்றால், அவனுக்கு எந்த செயலும் வந்து பெருசா தெரியாது, லகுவா செய்யும். அதை உலக இயற்கையை பார்த்தால் தெரியும். மழை, காற்று, பனி, வெயில், மற்றைய தாவரங்கள், மற்றைய பிராணிகள், இவைகளெல்லாம் உண்டாவதும் அது நின்று நிலைத்து செய்கின்ற செயலும், அப்புறம் அது அழிகின்ற முறைகளையும் பார்த்தால் நன்றாகவே விளங்கும். எவ்வளவு மழை மேலே இருந்து வீகிறது, அது எவ்வளவு இடங்களுக்கு அது பயனாக இருக்கிறது, எவ்வளவு காற்று வீசுகிறது, எங்கிருந்து அது உருகிறது, எப்படி நிற்கிறது, அதே போல ஒவ்வொரு செயல்களும் அப்படித்தான். தாவரங்கள், செடி கொடிகள் உண்டாவது, அப்புறம் சில காலத்தில் அது இல்லாமல் போய்விடுகிறது. மழைக்காலத்தில் இந்த பூச்சிகளை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பூச்சிகள் எங்க இருந்தது, பூச்சிக்கு உடம்பு எப்படி வந்தது, அந்த பூச்சிக்கு உள்ளே உயிர் எப்படி இருக்கிறது, அது எப்படி சில காலம் சில நேரம் ஜீவித்து இருக்கிறது, அதற்கு என்ன உணவு, அது எப்படி அழிகிறது என்றெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா. இப்படி எல்லாமே வந்து கடவுளாலே உண்டாக்கப்படுகிறது. அப்புறம் நிற்கிறது சில காலம், அப்புறம் அழிகிறது. எல்லா பொருளுமே, எல்லா பொருளும் உண்டாகிறது, தோன்றுகிறது, அப்புறம் சில நேரமோ சில காலமோ சில வருடமோ நிற்கிறது, அப்புறம் அழிகிறது. இத்தனை செயல்களையும் ஒருவன் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து செய்து கொண்டிருக்கிறார். செய்கின்ற அந்த கர்த்தான்னு சொல்றது அவனை கர்த்தா அப்படின்னு சொல்லுவது. அப்படிப்பட்ட கர்த்தாவாகிய கடவுள் நம்முடைய கண்ணுக்கு தெரிவதில்லை, கண்ணுக்கு தெரியாமல் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இத்தனைக்கும் என்ன அவன் வித்து வச்சிருக்கிறான், விதை வச்சிருக்கிறான், இதெல்லாம் உண்டாவதற்கு என்றால் மாயை என்கின்ற ஒரு வித்தையை வச்சிருக்கிறார். அந்த மாயை என்கின்ற விதையை வச்சு விளைவை உண்டு கொள்ளுகிறார், அது இல்லாமலும் செய்கிறார். நந்தனாறு தினம் சொல்லி கொண்டிருந்தாரு, தில்லைக்கு போவேன், தில்லைக்கு போவேன். அந்த ஐயர் வந்து நீ தில்லைக்கு போகப்படாது, 40 வேலி நிலம் இருக்கு, அதெல்லாம் உழுது நட்டு ஆகணும், அதனால போகப்படாது, எல்லாம் உழுது நட்டுட்டு போறாங்க. அவரு தில்லைக்கு போகணும், இப்ப 40 வேலி நிலத்தை எப்ப உழுறது நடுறது இதெல்லாம் வேலை எப்ப முடியறது, எப்ப தில்லைக்கு போறது கவலைப்பட்டு இருந்தார். சுவாமி கனவுல வந்தாரு, 40 வேலி நிலமும் நட்டு பயிர் நட்டு எல்லாம் விளைஞ்சு விளைச்சலா இருக்குது, உங்க ஐயரை கூட்டியாந்து காட்டு, உன்னை தில்லைக்கு போக உத்தரவு கொடுத்துருவாருனார். காலையில எடுத்து வார்த்தா எல்லாம் விளைச்சலா இருந்துச்சு, சும்மா கிடந்த தரிசா கிடந்த நிலங்கள் ஒரு இரவுல விளைச்சலா இருந்துச்சு. ஐயரை கூட்டியாந்து காமிச்சார், அப்படி காமிச்ச உடனே அவனுக்கு ஐயருக்கு வந்த பயம் சொல்ல முடியல. நந்தனாரே நீ தான் எனக்கு குரு, எனக்கு உபதேசம் பண்ண. நந்தனார் களையடாமல் செலவிடாமல், களையடாமல் செலவிடாமல், களை எடுக்கல, செலவிடல, உரம் போடல, மருந்தடிக்கல, ஒண்ணும் பண்ணாமையே விளைஞ்சிருச்சு. களையடாமல் செலவிடாமல், கதிரொரு முழங்கானுமா, கழிக்குது வயிறு இருக்குது, அதை கட்டு கட்டவே தோணுமா என்பது நந்தனார் சரித்திரங்கள். அதனாலே கடவுள் ஒரு பொருளை உண்டு பண்ண வேண்டும் என்று எண்ணினானால் உண்டாகிறது. அது இவ்வளவு குறிப்பிட்ட நேரம் இருக்க வேண்டும் என்று நினைச்சானா இருக்கிறது, அது இந்த வேளையில இது அழிந்து போகணும்னு நினைச்சானா அழுகிறது, அப்படிதான் நடக்குது. நம்மாலே அப்படிலாம் பண்ண முடியல, பண்ண முடியாது. அப்படி அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறான், நிறுத்துகிறான், அப்பதான் அழிக்கிறான். இத்தனைக்கும் வித்து என்பது இல்லாமலே செய்கிறார். வித்துன்னா விதை, விதை இல்லாம நம்ம விளைய வைக்க முடியாது, விதை இல்லாமே இவன் விளைய வைக்கிறாங்கிறார், விதை இல்லாமே நம்மால விளைய வைக்க முடியாது. ஆனா முதலில் இந்த விதை எப்படி வந்திருக்கும் நினைச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமா. இப்ப தேங்காய நட்டு அதை வந்து முளைக்க விட்டு எடுத்து பதியம் பண்ணி மரமாக்குறேன், அப்புறம் அது காய்க்குது. அந்த தேங்காய் எங்க இருந்து வந்தது, தென்னமரத்திலிருந்து வந்துச்சு. அந்த தென்னமரத்துக்கு தேங்காயிலிருந்து வந்துச்சு, அந்த தேங்காய் எங்க இருந்துச்சு, தென்னமரத்துல வந்துச்சு, அந்த தென்னமரம் தேங்காயிலிருந்து வந்தது. இப்படியே போய்கொண்டே இருந்தா முதலிலே அந்த தேங்காய் எப்படி வந்துருக்கும் அப்படின்னா அதான் பெரிய விஷயம். முதலிலே தேங்காய வச்சுதானே முளைக்க வைக்கிறான், முதலிலே அந்த தேங்காய் முதல் முதலாக எப்படி வந்துருக்கும், இந்த மாடு கண்ணு போட்டு இந்த இந்த மாட்டுக்கண்ணும் இந்த மாடு, இந்த மாட்டுக்கண்ணும் இந்த மாடுன்னு சொல்றோம். முதலே அந்த மாடு எப்படி வந்திருக்கும், மாட்டுக்கண்ணு சொல்றான், இப்படியே போயிட்டு இருந்தா முதல் ஒரு மாடு உண்டாகித்தானே இது வந்திருக்கு. அந்த மாட்டை யாரு படைச்சா, எப்படி அந்த மாடு உண்டு என்று எண்ணி பார்த்தா உண்மையே விளங்கியும், உண்மையே விளங்கி விளங்குத. அப்ப முதலே ஒரு தன் இதை உண்டு பண்ணி இருக்கும், உண்டு பண்ணாமல் வராது அல்லவா, உண்டு பண்ணாமல் தேங்காய் வந்திருக்காது, மாடு வந்திருக்காது. அப்படி முதலிலே ஒருத்த உண்டு பண்ணினான்னா அப்ப அவன் தான் கடவுள்னு அர்த்தம். முதலில உண்டு பண்ணதுக்கு என்ன இருந்துச்சு, விதை, விதையை வச்சுதான் நம்ம விளைய வைக்கிறான், விதை இல்லாமே அவன் உண்டு பண்ணியிருக்கிறானே இல்ல, இதை யாரு மறுக்க முடியுமா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆதிகாலத்துல இந்த தேங்காய் எப்படி வந்திருக்கும், தேங்காய் இல்லாம தென்னை மரம் வராது, தேங்காய் இல்லாம தென்னை மரம் இல்லாம தேங்காய் வராது, இது நம்ம காரியம். அவன் தேங்காய் இல்லாமே தென்னை மரத்தை உண்டு பண்ணியிருக்கான் விளங்குற. அதை சொல்றாரு மாணிக்கவர், விச்சது இந்தியே விளைவு செய்வாய், விச்சது விச்சுன்னா விதை, விதை இல்லாமையே நீ விளைவு செய்கிறவன்ன. இது அப்பர் சாமின்னு சொன்னார், விச்சின்றி நாறு செய்வாரும், விச்சின்றி நாறு செய்வார்னார் அவர். வித்தில்லாமையே நாற்றை உண்டு பண்ணுவார், நாறுனா நாற்று. இவர் என்ன பண்ணிட்டாரு, விளைவே சொல்லிவிட்டார், விச்சது இந்தியே விளைவு. இப்படி எல்லா பொருளையும் ஆதிகாலத்தில் உண்டாக்கும் போது சோரமந்தனுடைய சங்கற்பத்தினாலே, சங்கற்பம்னா எண்ணத்தினாலே நினைப்பினாலே எல்லாவற்றையும் உண்டு பண்ணுவார். இப்ப எல்லா பொருளுக்கும் மூலப்பொருள் வச்சுதான் நம்ம உண்டு பண்ண முடியும், விதையை வச்சுதான் எல்லா பொருளையும் உண்டு பண்ணணும், தானியங்கள்ல இருந்து மற்ற பொருள் எல்லாவற்றிலும், அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றுக்குமே அதுக்கு ஒரு பொருளை வச்சுத்தான் செய்வோம். இதுவர திடீர் என்று ஒரு பொருளை நம்ம உண்டு பண்ண முடியும். ஆனால் கடவுள் எப்படி பண்ணி இருக்கிறார் என்றால், வித்து இல்லாமையே எல்லாவற்றையும் விளைய வச்சிருக்கிறார். அதனாலே கடவுள்
1: அடிக்கிறான் அந்த இடையில இருக்கிற நிற்கிற காலம் இருக்குது பாரு, அது அதுக்குள்ள இருக்கு, அவ்வளவு ஆக்குவ
0: காப்பாய் அழிப்பாய் அருள் வச்சு வாங்குறது. இது வந்து அவருடைய எல்லை இல்லாத அருளினாலும் ஆற்றலினாலும் தீயம். ஏன் வைக்கிறான், ஏன் வாங்குறான்னா, உயிர்கள் வாழ்வதற்காக இத்தனையும் வைக்கிறான். அதுல வாழ்ந்து அவைகளை நல்ல பக்குவப்படுத்தி நல்ல கதியை அடைகின்ற உயிர்களை கதியிலே சேர்ப்பது, மறுபடி பறக்க வைக்கிறது, பறக்க வைக்கிறது, இப்படியாக நமக்காக அத்தனை வேலையும் செய்து. அது பஞ்சகிருத்தியம் சொல்றது, வடமொழியில பஞ்சகிருத்தியம் சொல்றது, அஞ்சு தொழிலா சொல்றது, அஞ்சு தொழில ரெண்டு தொழிலா சொல்றது, ரெண்டு தொழிலாக சொல்றது, அஞ்சே ரெண்டா சொல்றது, மூணா சொல்றது, ரெண்டா சொல்றது, படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அஞ்சு. அந்த அஞ்சையும் அந்த சங்காரத்துல வந்து அந்த அணுக்கரகத்தை சேர்க்கிறோம், மறைத்தல காத்தலில் சேர்த்துக்கிறோம். இப்ப காத்துக்கிட்டு இருக்கார, எத்தனை நமக்கு மறைச்சு வச்சிருக்காரு தெரியுமா, பெரிய அதிசயம். நமக்கு மறைவாக நமக்கு தெரியாமல் நமக்கு உணர முடியாமல் இருக்கின்ற செய்திகள் எவ்வளவு, அது மறைத்தல். அந்த மறைத்தல காத்தல் தொழில சேர்த்துறா சேர்த்துட்டா அணுக்கரகத்தை சங்காரத்துல சேர்த்துட்டா மூணு தொழில். இந்த மூணு ரெண்டா சொல்றோம், படைத்தல் காத்தல் மறைத்தல், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் நாளையும் பந்தம் சொல்றோம். பந்தம் பந்தம்னா தொடர்பு, படைக்கிறது காக்கிறது அழிக்கிறது மறைக்கிறதுனாலும் பந்தம். பந்தம்னா தொடர்பு, மறுபடி பறக்கிறதுக்கான வேலை. அந்த அணுக்கிரக மோட்சம் வீடு, பந்தம் வீடு, இரண்டாவது சொல்றோம். இதெல்லாம் விளங்குதா, பந்தமும் வீடும் படைப்பாய் போற்றி என்பது திருவாசகம். பந்தமும் வீடும் அஞ்சு மூணு, மூணுக்கு ரெண்டு, அஞ்சுக்கு ரெண்டு பொழுது. அதனாலே இப்படி படைத்தல் காத்தல் அழித்தலாகிய முத்தொழிலை சிவன் செய்கிறான். செய்கிறது வச்சு வாங்குவான், அவன் எளிதா சொல்றார், சொல்றதுலயே வச்சு வாங்குவார், சொல்றதுலயே தெரியுதுல்ல வச்சு வாங்க. இந்த செல்போன எங்களை வச்சவன் இவ்வளவுதான் அவனுக்கு, இத்தனை உலகங்களையும் படைக்கிறதும் அழிக்கிறது, வாங்கறதுன்னா அழிக்கிறது, வச்சு இத சேக்கிழார் இந்த வாக்கியத்தை எடுத்துக்கிட்டார். பெரிய புராணத்துல சேக்கிழார் சுவாமி இந்த வாக்கிய அவருடைய மனசுல ரொம்ப பதிஞ்சு திருநீலகண்ட நாயனார்கிட்ட ஓடு வந்து கொடுத்தாரா, பத்திரமா வச்சிருக்கும் போது ஓடு, இந்த மாதிரி ஓடு 14 லோகத்திலையும் கிடையாது, சாக்கிறதே சாக்கிறது பத்திரம். இந்த ஓட்டுல தூய்மை இல்லாத பொருளை போட்டா கூட அந்த பொருள் தூய்மையாயிரும், அப்பேற்பட்ட ஓடு பத்திரம் வச்சிருக்கு, நான் வரும்போது கொடு கேட்கும் போது கொடு அப்படின்னு ஓடு போனாரு. அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு வந்தாரு, ஓட்ட கொடுன்னு கேட்டாரு, கொடுக்கும் வச்சிருந்த இடத்துல வேற இடத்துலயும் தேடினா இருக்கா. அதை வந்து பயந்து ரொம்ப கொஞ்ச நேரம் ஆகி தேடி பார்த்துட்டு பயந்து வெளியில வந்து சொன்னாரு, சுவாமி வந்து ஓட்ட காணவில்லை, ரொம்ப பத்திரமா வச்சிருந்தேன் காணல சாமி, அதனால நான் வேற நல்ல ஓடுதாரன் சாமின்னு சொல்லி விட்டாரு. அதுல ஒரு கோபம் இருந்துச்சு, ஏன் ஓடு நான் போதிலே சொன்ன 14 லோகத்திலேயே இந்த ஓடு மாதிரி கிடையாதுன்னு சொல்லி கொடுத்தேன், இப்ப வந்து நீ அந்த ஓடு பழைய ஓடு வேற நல்ல ஓடுதாரேன்னு சொன்னா என்ன அர்த்தத்துல இருந்தது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஓட்ட கேட்க வரும்போது சொன்னாரு சேர்க்கிறாரு, சுவாமி வந்தாரு முதல்ல கொடுத்துட்டு போட்டாரு, அப்புறம் வாங்க வர்றாரு, வாங்க வந்த போது சொல்றாரு சாமி வந்தாரு. நாயனார் வழக்கம் போல போய் சாமியை கும்பிட்டாரு, கும்பிட்ட போது என்ன பண்ணாரு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு உட்காந்து அடுத்த வாரத்தெல்லாம் பேசல, முதல்ல நான் கொடுத்த ஓட்ட கொடுத்துட்டு அடுத்தாப்புல அடுத்த விலை போறேன், நான் கொடுத்த ஓட்ட கொடுத்துட்டு அப்புறம் நில்லுன்னாரு. அந்த இடத்துல சேர்க்கிறாரு இந்த வாக்கியத்தை எடுத்து வழிபாடு செய்து வணக்கம் போல ஐயார் வந்தா வணங்கினாரு, நமஸ்காரத்தை பண்ணினார். சிந்தது இது அருளிற்று எங்கள் செய்தவம் என்று நிற்ப, சிந்த செய்த அருளிற்று. அதனால அடியனை ஒரு பொருளாக எண்ணி அடியனுடைய இல்லத்துக்கு எழுந்துள்ளியதே, நாங்கள் செய்த தவமாக எண்ணுகிறோம் அப்படின்னார். சிந்த செய்த அருளிற்று எங்கள் செய்தவம் என்று நிற்ப, முந்தை நாள் வைத்த பொய்யோளி விளங்கும் ஓடு தந்து நில் என்றான். அந்த உபசாரத்தெல்லாம் அவரு பெருசா எடுத்துக்கல, உபசார வார்த்தை வழக்கத்தெல்லாம் பெருசா வம்புக்கு வந்தவன் எடுப்பார். முந்தைய நாளும் பால் வைத்த மொய்யோளி விளங்கும் ஓடு தந்து நில், வார்த்தையில புரியுது கொடுத்துட்டு நில்லு தந்து நில் என்றான். அவன் எப்படி போட்டவன் தெரியுமா, எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லா எல்லாவற்றையும் மன்னகம் முழுது யாவையும் வைத்து வாங்குவா, அதுதான் சொல்றாரு. எல்லாம் எல்லாம் தான் வைத்து அங்க வல்லால் நூலகங்களையும் வைக்கிறாங்க அங்கிற அப்படிப்பட்டவனுக்கு இந்த ஓட்டை வாங்குறது பெருசா அப்படின்னு ஓட்டை வச்சுட்டு அப்புறம் வாங்கிக்கிறது பெருசா. அதனாலே பரமேஸ்வரன் எல்லையில்லாத அருளினாலும் ஆற்றினாலும் நூலகங்களையும் வைக்கிறான். வச்சு வாங்குவாக என்றெல்லாம் அவருடைய பெருமையை சொல்லி வஞ்சக பெருள் புலையரே. இவர் எப்படிப்பட்டவர்னா வஞ்சகத்துல பெரிய ஆளாரு மாணிக்கவாசு. வஞ்சகத்துல பெரிய ஆள், அதனால புலையன். வஞ்சக என்கின்ற தீய செயல்களை தீய எண்ணங்களை உடையவனாக இனாலே அவனுக்கு புலையன். வஞ்சக பெரும் புலையனையும் கோயில் வாயில் பிச்சராக்கினாய். இப்படிப்பட்ட தகுதி இல்லாத என்னை ஒரு கோயில் வாயிலில் பிச்சராக்கினாய். தேவையுடைய சன்னிதானத்துக்கு முன்னாலே இருந்து உன் மீது அன்பு செலுத்தும்படியாக உன்னிடத்திலே அன்பு அதிகமாக உண்டாகும்படியாக என்ன ஆகினாய். பிச்சன் என்றால் அன்பு, பிச்சு என்றால் பிச்சை எடுக்கிறவள் இல்ல, பிச்சன் என்றால் அன்பு. கோயில் வாயில் உன்னுடைய சன்னிதானத்திலே வந்து இருந்து வழிபாடு செய்யும்படியாக எனக்கு அன்பு உண்டாகி கோயில் வாயில் பிச்சனாக்கினாய். பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய். இது எப்படின்னா இது வந்து சிவபக்தி அடியார்கள். சிவபக்தி முதல்ல சொன்னது சிவபக்தி. உன்னுடைய சன்னிதானத்திலே உள்ளத்திலே அன்பு உண்டாகும்படியாக செய்தாய் என்பது சிவபக்தி. பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய் என்பது அடியார். கடவுள் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் அவர் உயிர்களாகி நாம் செய்கின்ற வழிபாட்டை ஏற்று அருள் பண்ணுகின்ற இடம் இரண்டு. ஒன்று கோயில் சிவலிங்கம், இன்னொன்று அடியார். தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவி நின்று மாபரன் பூஜை கொண்டு மண்ணுவிக்கருளை விட்டார். அது பசுவின் உடம்பெல்லாம் பால் இருந்தாலும் முளைக்காம்பின் வழியாக வருவது. அதனாலே அடியாரிடத்திலும் உன்னிடத்திலும் எனக்கு அன்பு உண்டாகும்படியாக செய்தாய் என்பதைத்தான் கோயில் வாயில் பிச்சாராக்கினாய். பெரிய அன்பருக்கு அன்புடையவர், பெரிய அன்பு பேரன்புடையவர்களாகிய மெய்யடியார்களுக்கு, வெடிய மெய்யடியார்களுக்கு என்னை அடியவனாக ஆக்கிறார், உரியனாக்கிறார். அவர்களுக்கு உரியவனாக ஆக்கினா அவர்களுக்கு அடியவனாக ஆக்கிறார். பேரன் பெரிய அன்புன்னா பேரன்புடையவர்கள், அன்புடையவர்கள் பேரன்புடையவர்கள். நம்ம எல்லாம் அன்புடையவர்கள், பரமஞானிகள் பேரன்புடையவர். பேரன்பு பேரன்புன்னா புரியுது இல்ல, பேரன்புடையீர் அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கிறது சிறிய அன்பு, அவங்கள்ட்ட இருந்து பெரிய அன்பு. அதே பட்டினத்தார் முதல்வரா திருமுறையில புரிகுழல் தேவியை பதிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுணதேவர். தாலி கட்டி கல்யாணம் பண்ணி தாலி கட்டி மனதையை சுத்தி வந்தா மனைவி கையை பிடிச்சுக்கிட்டு வரகுண பாண்டியர் இப்படி திரும்பி பார்த்தான மனைவி. அது வரைக்கும் பொண்ணை பார்த்து கல்யாணம் ஒரு தடவைக்கு நான் வேற பார்த்தேன் நம்ம கல்யாணம் பண்ற பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா சொன்ன உடைய சேர்த்தான் பாம்போது இப்படி திரும்பி பார்த்தா வரவன மாட்டி பொண்ணு அழகா தெரிஞ்சான், அழகா தெரிஞ்சான். ஓ இவ்வளவு அழகுடைய பொண்ணு சிவருமானதுதான் ஆகும் அப்படின்னு நினைச்சான். நினைப்பா நினைச்சான் அப்படின்னு நினைச்சிட்டு கோயில் கூட்டி போனா பெருமானே இந்த பெண்ணை நீ ஏற்றுக்கொள்ள வேணும். சாமி சிவலிங்கத்திலே மறைத்து புரிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுணது. என்ன அன்பு இந்த இடத்துல நினைச்சு பாருங்க, அன்பு எந்த அளவுக்கு அளவு இல்லை. உண்மையான கதைகள் கட்டுக்கதை அல்ல. திருவிடமுன்னூர்ல சுவாமி மறித்து யாருக்கு துண்டு விட்டு ஒருவன் சிவனுக்கு அடியவன் என்று சொன்னால் அவன் சிவனுடைய அடியாருக்கு அடியவனாக இருக்கணும். இருந்தால்தான் அவன் உண்மையான சிவனுக்கு அடிய ஆட்டான் பட்டமையார் அடியாருக்கு துண்டு விட்டு கேட்டேன் கேட்பதெல்லாம் பரவாமை கேட்டொழிந்தேன் சேட்டார் மாளிகையுள் திருமேற்றடி உரையும் மாட்டே உன்னையெல்லாம் மகிழ்ந்தேத்த மாட்டேன் என்பது முத்தர்தேவா. அதனாலே ஒரு கோயில் வாயில் பிச்சனாக்கினாய். பெரிய அன்பருக்கு உரியனாக்கினார். பெரிய ஒரு ஆட்சி சொன்னால கூட அதிசயபத்துல தான் சொல்றார். அதிசயபத்துல என்னையா அதிசயம்னா அடியாருக்கு அடியாரோடு என்னை கூட்டி வச்சார் அதுதான் அதிசயம். அதிசயபத்தின்னு ஒரு பண்ணியிருக்கிறார்ல, அதுல என்னையா அதிசயம் அப்படின்னா நிறைய குதிரை ஆக்கினது அதிசயமா, குதிரைய நிறைய ஆக்கினது அதிசயமானா அதெல்லாம் இல்ல. எந்த தகுதி இல்லாதவனா என்ன அடியார் கூட்டத்துல சேர்த்து வச்சாப்பற அது அதிசயம். திருநாமம் கல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு உருப்படுகின்றேனே அண்ணல் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்பது அதிசயம். அதனாலே உனக்கு அன்பன் ஆக்கினா என்னுடைய அடியார்களுக்கு அன்பனாக ஆக்கினார் அடியவராக உரி பெரிய அன்பருக்கு உரியனாக்கினா தாம் வளர்த்ததோ நச்சு மாமரமாயி நுங்கொலார் நானு அங்கனே உடையனாதனே. மரத்தை வளர்த்தவன் வெட்டப்படாதுன்னு ஒரு முறை, வளர்த்த மரத்தை வெட்டப்படாதுன்னு, அது பொல்லாத மரமா இருந்தா கூட வெட்டப்படாது, நச்சு மரமா இருந்தா கூட வெட்டப்படாதுன்னு ஒரு படம் முறை இருக்கு.

0: மக்களா கொஞ்சம் கொஞ்சமா நீட்டு விட்டாங்க.
1: சில பேர் வளர முடியாம இருக்க,
0: வளர முடியாம இருக்குல்ல. ஒரு ஆள் சொன்ன என்கிட்ட, எனக்கு எல்லாம் இருக்குதுங்க, ஐட்டு எல்லா வசதியும் இருக்குதுங்க, கல்யாணம் பண்றது ரொம்ப தடையா கிடக்குதுன்னு ஏப்பான்னு ஐட்டு இல்லைங்கிறாங்க.
1: ஐட்டு வளர்த்தியா,
0: வெயிட் இருக்குது, அதனால யாரு வளர்க்கிற நம்ம அது யாரு சொல்றா நடிக்க வசதி நம்மை வளர்த்தெடுத்தவை வளர்ப்பவனே நீத்தல் உள்ள. அதனாலே உயிர்களை வளர்ப்பவன் வாழ வைப்பவன் எல்லாமே அது கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். கண்ணுக்கு கண்ணாலே காண முடியாது, கருத்தாலே உணரும். கருத்தாலையும் சாதாரணமானவருடைய கருத்தாலே அல்ல. அதனால பூர்த்த விஞ்ஞானத்தால் புண்ணுணர்வார் உடைய கருத்தினாலே உணரும். பூர்த்த விஞ்ஞானத்தால் புண்ணுணர்வார் தங்கருத்தினாலே அது உணரும். அதனாலே இப்படி உன்னால நான் வளர்ந்திருக்கிறேன், நான் பொல்லாதவே இருந்தாலே என்னை விட்டு விடாது அப்படிங்கிறார். நச்சு மாமரம் தாம் வளர்த்தது நச்சு மாமரம் ஆயிருந்தது போல நான் அங்கனே உடையாது, நான் அப்படிப்பட்டேன், நச்சு மறந்தேன், உன்னாலதான் வளர்க்கப்பட்டேன் என்று வந்து வீணாக்கிறார். இனிமேல சந்திரமா சொல்ல தெரியாது யாரு பிச்சதின்றி விளைவு செய்குவாய் மன்னகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய் வஞ்சக பெரிய நச்சு மாமரம். நச்சு மாமரம்னா பெரிய மரம், அதான் பெரிய மரம். பெரிய மரம் நச்சு மரம் பெருசா அது ரொம்ப கெடுதல் அல்லவா. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூர் நச்சு மரம் படுத்துவாரு. நச்சப்படாதவன் ஒருத்தரால விரும்பப்படாத ஒரு ரசம் கூட கொடுக்க மாட்டாங்க. கஞ்சா போய் அவன் இவ்வளவு இருந்து என்ன பண்றது அப்படின்னு பேர் வாங்குற ஆள் நிறைய இருக்கிறான்ல. அவன் இருந்து என்ன பண்றது, நடுவூர்ல அச்சு மரம் படுத்தா போன, நடுவூர்ல எட்டி மரம் படுத்திருந்தா எதுக்கா பயன் பயன் மரம் உள்ளூர் படுத்தால்
2: Shaivam.org radios 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
4: ஆளும் மலர்ப்பதம் தந்த கடவுளை நாடு

ஏழும் இரண்டிலும் ஈசன் பிறப்பிலே யாரும் சுனையும் அடவியும் அங்குள

இவார்கள்தான் அள்ளற்கடலை அறுத்து நின்றானே மற்றதிர்வானவர் தானவர் ஆண்டும் வானவர் தானவர் நாள்தோறும் கூறுதல் செய்து குறைகள் நாடுவர் கூடுவர் கூறுவர் உள்ளத்து அகத்தும் புறத்துழு வேறு செய்து ஆங்கே விளக்கொழி யாமேயே பின்னிலும் வந்த வெளியிலன் நேனியன் கண்ணிலும் வந்த புலனல்லன் காட்சியன் பண்ணினில் வந்த பயனல்லன் பான்மையன் எண்ணில் ஆனந்தம் எங்கள் பிரானேயே உத்தமன் எத்த

ஏனோர் பெருமை என் ஆகிலும் எம்மே ஊரே சிறுமையும் உலகந்து உலகு உட்கலந்து ஊனே சிறுமையும்

உணர்விலா மூடர்கள் பிண்டத்து உட்பட்டு பிழங்குகின்றார்களே. சர்வவியாபி ஏயும் சிவபோகம்

உடலிடை வாழ்வு கொண்டு உள்ளொளி நாடி உடலிடை வைக்கின்ற உள்ளுரு தேவனே கடலின் மலி திரைக்கானலுமாமே பெருஞ்சுடர் மூன்றிலும் உள்ளொழிலாகி தெரிந்துடலாய் நிற்கும் தேவர் பிரானும் இருஞ்சுடர் விட்டிட்டு இகளிடையெல்லாம் பரிந்துடன் போகின்ற

என் நின்மலன் பிறப்பிலி போக்கும் வரவு புணரவல்லானே செடையான் செம்போனே ஒக்கும் மேனி ஒழிந்தரனாயும் பொருங்குடன் கூடும் கழிந்திரு எங்கும் பிறப்பிலன் ஈசன் ஒழிந்திலகு ஏழுலகு ஒத்து நின்றானே உடரும் அவனே உயிரும் அவனே புணரும் அவனே புலனும் அவனே இணரும் அவன் தன்னை எண்ணருமாகான் துணரின் மலர்கந்த துண்ணி நின்றானே புறமையின் நாற்றமில் புண்ணியம் என்றே நலமையின் ஞான வழக்கமாகும் இளமையில் வைத்துள் வேதியர் கூறும் பழமையில் எங்கும் பறந்து நின்றானே பின்னவனாய் உலகுக்கு ஏழுக்கு மேலா மேலுடன் மன்னவனாய் வளம் சூழ்கி

கண்ணின்றி அங்கு கருத்த வந்தான் எண்ணும் எழுத்தும் இனஞ்செயல் அவ்வழி பண்ணும் திறனும் படைத்த பரமனை கண்ணீர் கவரும் கருத்தில் அது இது உன்னின்று உருக்கியோராயும் தாமே இருக்கின்ற எண்டிதை அண்டம் பாராளம் உருக்கொடு தன்னடு ஓங்க இவ்வண்ணம் கருக்கொடு எங்கும் கலந்திருந்தானே திருக்கொன்று வைத்த செடிஞ்சடையானே பலவுடன் சென்ற பார் முழுது ஈசன் செலவு அறியார் இலை சேயன் மணியன் அலைவிலன் சங்கரன் ஆதி எம் ஆதி பலவிலையா நிற்கும் பான்மை வல்லானே அது அறிவானவன் ஆதி புராணன் எது அறியா வகை நின்றன் நின்றவன் ஈசன் பொது அறிவான புவனங்கள் எட்டும் இது அறிவானந்தி எங்கள் வீரானே நீரும் நிலனும் விசும்பு அங்கி மாறுதம் தூரும் உடம்புரு ஜோதியுமாய் உடல் பேரும் பழாவரன் இஞ்ஞகன்யம் இறை ஊரும் சகலன் உலப்பிரிநாதனே மூலம் உரை செய்த மூவாயிரந்தமிழ் மூலம் உரை செய்த மூவாயிரந்தமிழ் மூலன் உரை செய்த 300 மந்திரம் மூலன் உரை செய்த 30 உபதேசம் மூலன் உரை செய்த 3 1 மூலன் உரை செய்த 3000 தமிழ் மூலன் உரை செய்த 300 மந்திரம் மூலன் உரை செய்த 30 உபதேசம் மூலன் உரை செய்த 3 1 வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி பாட்டு

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர்: சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம். திருமந்திரமே சிதம்பரம் தானும், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே திருப்பூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேனிதானே, திருமேனிதானே திருவருளாகும், திருமேனிதானே திருஞானமாகும், திருமேனிதானே சிவனேயமாகும், திருமேனிதானே தெளிந்தார்க்கு சித்தியே. திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் அப்படிங்கிற திருமந்திரத்தை நேற்றைக்கு அனுபவித்தோம். இன்று வினை விளைவு, காஸ் அண்ட் எஃபெக்ட், அதை விளக்கக்கூடிய ஒரு திருமந்திரம். அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில், இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றில்லை, முயலும் முயலின் முடிவும் மற்ற ஆங்கே, பெயலும் மழை முகில் பேர் நந்திதானே. ஆத்மபந்துக்களே, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு எஃபர்ட், அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு எஃபர்ட் நம்ம எடுக்காம ஒரு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். அதற்கு ஏதோ ஒரு சின்ன செயலையாவது நாம் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இப்ப உதாரணமா, எப்படி ஒருவன் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, ஒரு வேலைக்கு போகணும், இல்ல யாரோடையோ ஒருத்தருடைய இன்னொருத்தருடைய வேலையை எடுத்து செய்ய வேண்டும். இப்படி வேலை அப்படிங்கிற ஒரு உத்தியமம் அப்படிங்கிற எஃபர்ட், இந்த எஃபர்ட்டை எடுத்தால்தான் அதற்குண்டான பலன், அதற்குண்டான ரிசல்ட் நம்ம கிடைக்கும். அப்ப அதுக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட்டாக இருக்கிறது. இப்ப இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னா இறை சிந்தனை தேவை, பக்தி பண்ண வேண்டும், இறைவனை பற்றி நினைக்க வேண்டும், அப்படிலாம் எஃபர்ட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா அந்த கேள்விக்கு உண்டான பதில் தான் இந்த திருமந்திரம். அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில், அயலும் புடையும் அப்படின்னா அக்கம் பக்கம். இன்னைக்கு நமக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அக்கம் பக்கம். ரெண்டு பக்கத்திலையும் பார்த்தாலும் அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில், அவரை பார்க்கும் பொழுது இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றில்லை, அவரை விட பெரிய ஒரு தெய்வம் என்று யாருமே இங்கே இல்லை, அவர்தான் மிகப்பெரியவராக இருக்கிறார், மகாதேவராக இருக்கிறார், அவர்தான் மிகப்பெரிய ஆளாக இருக்கிறார். அயலும் புடையும், அக்கம் பக்கத்துல வேற எந்த தெய்வமுமே அவரை விட பெரிய தெய்வமாக இல்லை. இதை சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால், முயலும் முயலின் முடிவும் மற்ற ஆங்கே, நாம் செய்யக்கூடிய முயற்சி, நாம் செய்யக்கூடிய முயற்சி, முயலும் முயலின் முடிவும், அந்த முயற்சியினுடைய ரிசல்ட், அந்த முயற்சியினுடைய வெளிப்பாடு, அந்த முயற்சியினுடைய வெளிப்பாடாகவும் இருக்கக்கூடியது அவர்தான். முயலும் முயலின் முடிவும் மற்ற ஆங்கே, பெயலும் மழை முகில் பேர் நந்தி தானே. எப்படி மழை பொழிகிறதோ, கருணை மழை பொழியக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடிய அவர், முயற்சியும் முயற்சியின் பலனாகவும் இருக்கக்கூடியவர். இந்த ஜென்ம மரண சக்கரத்திலிருந்து, ஜனன மரண சக்கரத்திலிருந்து நான் வெளியேற வேண்டும், ஜென்மாவே எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் சிலர் வந்து ஆசைகள் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதற்கு இவர்களாக பிரயத்தனப்பட்டால் அபியாசம் நிறைய செய்ய வேண்டும். ஆனா இறைவனுடைய கருணையை மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் இறைவனுடைய கருணை தானாகவே வந்து விழும். அந்த கருணையை எதிர்பாராமல், அதுக்கு வெயிட் பண்ணாம, அந்த கருணைக்கு வெயிட் பண்ணாம, நானா ஏதாவது செய்யணும், நானா ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எஃபர்ட் போடும்போது இறைவனும் விட்டு விடுவார். சரி, நீயா எஃபர்ட் போட்டு வா அப்படின்னு. அப்ப நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி, நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட் அப்படிங்கிறது வெயிட்டிங் அப்படிங்கிற கான்செப்டாக இருந்தால், அவனுடைய கருணையை, அவனுடைய கருணையை எதிர்பார்த்து ஏங்கி இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு தானாகவே கிடைத்துவிடும். இந்த கைலாயமலை ஏறிய கதையிலேயே நாம் பார்க்கிறோம் இல்லையா, எல்லாரும் கஷ்டப்பட்டு ஏறுறா, ஏறுங்கன்னு விட்டுடுறார் பகவான், அவை பாட்டி மட்டும் அப்படியே நிக்கிறா. அப்போ விநாயகர் தன்னுடைய துதிக்கையால் அவை பாட்டியை முதல்ல கொண்டு வந்து சேர்த்துடுறார். கருணையை ஏங்கி எதிர்பார்த்து நிற்கிறது, அருளாளர்கள் என்றைக்குமே அவர்கள் தங்களுடைய சங்கல்பமாக தங்களுடைய முன்னெடுப்பாக ஒரு விஷயத்தை செய்யாமல் அருளுக்கு ஏங்கி அவன் கருணைக்கு ஏங்கி காத்திருப்பார்கள். தானாக முயற்சிகளை எடுப்பது அவர்கள் இல்லை. தன் சங்கல்பங்கிறது ஒண்ணும் இல்லை, அதைத்தான் பாரதியார் சொல்றார் இல்லையா, தன் செயல் என்று தவிப்பது தீர்ந்திங்கு நின்

0: நின் சரணடைந்தே. நேற்றுக்கே நாம் சொன்னோம் இல்லையா, இந்த பர்சனல் ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். பாரதிக்கு அந்த பர்சனல் ரெஃபரன்ஸ் கண்ணம்மாவாகத்தான் இருந்தது. எல்லா பாட்டிலையும் கண்ணம்மா கண்ணம்மா. அது ஒரு ஆள் கிடையாது, அது ஒரு பெண் கிடையாது. தன் மனதிற்கு தனக்கு தெரிந்த ஆதியை பரம்பொருளை அவர் கண்ணம்மா என்ற வார்த்தையினால் அவர் அழைத்தார். எந்த வார்த்தையை வைத்தும் அந்த அதை அழைக்கலாம். அப்போ அதுக்கு அதோட நமக்கு உண்டான கனெக்ஷன் ரொம்ப நெருக்கமாக ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறதே நாம் பார்த்தோம். காலிங் த நேம் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி பார்க்கும் பொழுது தன் செயலாக அருளாளர்கள் ஒன்றும் செய்வதில்லை. தன் செயல் செய்து தவிப்பது தீர்ந்திங்கு, நின் செயல் செய்து நிறைவு பெறும். அப்ப நிறைவுங்கிறது ஏற்படாது. தன் எஃபர்ட்டுக்கு என்ன பலன் உண்டோ அந்த பலன் தானே கிடைக்கும். இப்ப இறைவனாக செய்யக்கூடிய காரியம்ங்கிறது ஒண்ணு. இப்போ இயற்கை நம்மை படைத்ததா, நாம் இயற்கையை படைத்தோமா? இயற்கை தான் நம்மை படைத்தது, நாம் இயற்கையை படைக்கவில்லை. நாம் இயற்கையை படைக்கவும் முடியாது. அப்போ நாம் செய்யக்கூடியது அபரிமிதமாக இருக்காது, ஒரு பரிமிதமாகத்தான் இருக்கும், லிமிட்டோட தான் இருக்கும், அன்லிமிட்டடா இருக்காது. ஆனால் இறை சக்தி செய்யக்கூடியது அன்லிமிட்டடா இருக்கும். அப்ப நான் செய்யக்கூடியதுல எனக்கு நிறைவு என்பது உண்டாகாது. ஆனால் இதுவே இறை சக்தி இறங்கி செய்கிறது என்றால் அதில் நிறைவு ஏற்படும். ஏனென்றால் இறைக்கு லிமிட்டுங்கிறதே கிடையாது, அது அபரிமிதமாக இருக்கும். அதுக்கு ஒரு பரிமிதியே கிடையாது, அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. அப்போ இந்த பாடலிலே முயலும் முயலின் முடிவும் என்று சொல்லும் பொழுது நான் தான் முக்தி அடைவதற்கு எஃபர்ட் எடுக்கணுமே ஒழிய கிருஷ்ண பரமாத்மா எனக்கு முக்தி கொடுக்கறதுக்கு அவருடைய எஃபர்ட் தனியா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லது சிவபெருமாள் சிவபரம்பொருள் வந்து எனக்கு முக்தி கொடுக்க வேண்டியதற்கு அவரும் ஒரு எஃபர்ட் பண்ணணும், அவரும் ஒரு அபியாசம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் தான் அபியாசம் பண்ணணும். என் எஃபர்ட், நான் என்னுடைய உத்தியமம்னு நினைச்சுக்கும் பொழுது, என் சங்கல்பம்னு நினைக்கும் பொழுதுதான் நான் எஃபர்ட் போட வேண்டும். இது ஏன் எஃபர்ட்ல இல்ல, இது என் கையை தாண்டிய விஷயம் அப்படின்னு வந்துட்டு பிற்பாடு கண்டிப்பாக அது என் நான் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம்ங்கிறது கிடையாது. அப்ப இறைவன் தானாகவே கொடுப்பார். எப்படி மழை பொழிகிறதோ, கருணையை மழைக்கு உபமானமாக சொல்லுகிறோம். அதனால இங்க அதே உபமானத்தை திருமூலர் கையாளுகிறார். பெயலும் மழை முகில் பேர்நந்தி தானே. எப்படி கருணை மழை பொழிகிறதோ அது போல இறைவனுடைய கருணை என்பது மழையாக பொழிந்து அவன் கடை தேறி விடுவான் என்று சொல்லுகிறார். சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது என்னோட எஃபர்ட்னு நினைச்சுக்காதீங்கோ, திருமந்திரம் சொல்றதோ திருமந்திரம் கேட்கிறதோ அல்லது இறை பக்தி செய்வதோ இறைவனை பற்றி சிந்தித்தலோ நம்மளுடைய எஃபர்ட்னு நினைச்சா ஒரு காலத்துல நின்றுடும். இது நான் செய்தேன் என்று நினைத்தால் ஒரு காலத்தில் நின்றுவிடும். அது என்னால் செய்யப்படுகிறது, நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன் அப்படிங்கிற வார்த்தையை தான், அதுதான் இங்கே சொல்லக்கூடிய அடி கருத்து. இதுதான் தொடர்ந்து அனுபவிப்போம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய் ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. என் தாயோடு என்னப்பன் ஏழு ஏழு பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதியாவனம், ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் என்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாமே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

பாங்கார் பழனப்பதி பரவிய பாலராவாயர் தீயைப் பழித்த திருவளர் தாமரைகள் மலர்ந்த திருக்குளங்களையுடைய திருவையாற்றிற்கு எழுந்தருளினார். மாடநிறை மணிவீதி திருவையாற்றினில் வாழ்ந்து வரும் அடியார்கள் நாடு உய்ய புகழிவர் ஞானபோனகர் வந்து நன்னினார் என்று சிந்தித்தவர்களாயினர். ஆடல் பாடல் அராத அணி மூதூராம் ஐயாற்றை அலங்கரித்தனர். நீடுமனக் களிப்போடும் தொழுது வரவேற்றனர். நங்கள் நாதாராம் நந்தி தவம் செய்து பொங்கு நீடருள் எய்திய பற்பது என்பார் குன்றைமுனி தெய்வச் செக்கிழார் பெருமான். நந்தி திருவருள் பெற்ற நன்னகரை இறங்கிய ஞானசம்பந்தர் ஐந்து புலன் நிலை கலங்கும் இடத்து அஞ்சல் என்பார்தும் ஐயாறு என்று புந்தி நிறை செந்தமிழின் சந்தை இசை போற்றி அருளினார். வான் பொய்த்த காலத்தில் மழை வேண்டி பாடும் பதிகங்கள் ஏழனுள் ஒன்று புலன் ஐந்தும் எனத் தொடங்கும் திருப்பதிகம். இறையோன் புலன் ஐந்தும் என்றருளும் பொன்மொழி என்று போற்றுகிறார் திருவருட்பிரகாசம். பதிகப் பலன் புகழ் பொருந்திய தவநெறியைப் பெறுதல் என்பது ஆம். புலன் ஐந்தும் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பண் மேகராகக் குறிஞ்சி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இந்த அளவிலே இந்த பொருட்களை, முப்பொருட்களை பற்றிய ஒரு சிந்தனையோடு நாம் இன்றைக்குள்ள பதிகத்தை பார்க்கலாம். வேணாட்டடிகள் அருளி செய்த பதிகம். வேணாட்டடிகள் அவருடைய பதிகத்தை முதலில் சிந்திக்கலாம். திருவிசை ஆசிரியர்கள் 9 பேர்னு நம்ம பார்த்தோம். அதுல 6வது ஆசிரியர் யாருன்னா வேணாட்டடிகள். இவரு அதாவது அந்த காலத்துல நம்ம தமிழ்நாடு 12 பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தது. தென்பாண்டி, குட்டம், குடம், கற்காவேன், பூழி, பன்றி, அருவா, அதன் வடக்கு, நன்றாய, சீதம், மலாடு, புனல் நாடு, செந்தமிழ், சேர், ஏதமிழ், பன்னிரு நாட்டு எண், அது அந்த பாடல். அதுல அந்த வேணாடு அப்படிங்கிறது சேர நாட்டுக்கும் தென்பாண்டி நாட்டுக்கும் நடுவே அதுக்கு அண்மையாக இருந்தது அப்படின்னு பாக்குறோம். இவர் அந்த நாட்டுல தோன்றுனதுனால அந்த நாட்டோட பெயரை வச்சு இவரை வேணாட்டு அடிகள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இவர் அரசர் குலத்துல தோன்றி இருக்காரு. ஆனா அதெல்லாம் நிலையற்றதுன்னு புரிந்து கொண்டு துறவு மேற்கொண்டார். சிவபெருமான் மேல அளவற்ற பக்தி உடையவர். அந்த பக்தி பெருக்கால பல சிவத்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்கி நமக்கு அவர் பாடமும் செஞ்சிருக்காரு. ஆனா அவருடைய பதிகம் நமக்கு ஒன்றுதான் கிடைத்திருக்கிறது. அது தில்லையில் இருக்கக்கூடிய நமது நடராஜ பெருமான் மீது பாடியிருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ அவருடைய பாடல் கருத்தை நம்ம பார்க்கணும். கோயில் என்ற தலத்துக்கு பண் புறநீர்மை. துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆள் உகப்பார். கச்சாலும் சிறுகதலி இலை வேம்பும் கறி கொள்வார். எச்சார்வும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானின்னு சொல்றார். நடம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே திருக்கூத்து தான். அவர் கூத்தப்பிரான் தில்லையில திருக்கூத்தை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார். இப்போ நமக்கு ஒரு அடிமை வேணும்னு யாராவது விரும்புறாங்க அப்படின்னா அந்த அடிமை இழிவான செயல்கள் செஞ்சாலும் பொறுத்துக்கிடணும். அத மாதிரி கசப்பா இருந்தாலும் வாழை பிஞ்சு, அதான் கதலி பிஞ்சையும், கதலிங்கிறது வாழை குறிக்கும், சிறு கதலின்னு வருது இல்லையா, அடுத்து வேப்பிலை, இது ரெண்டும் கசப்பா இருந்தாலும் அதை சமையலுக்கு பயன்படுத்துறாங்க. எனக்கு ஒன்ன தவிர அதான் எச்சார்வும் இல்லாமை, எனக்கு எந்த சார்பும் கிடையாது, நீ ஒருத்தன் தான் எனக்கு சார்பு. அதனால நான் அப்படி இருக்கும்போது எந்த பற்றுக்கோடு இல்லை எனக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ என்னோட தொண்டை விரும்பாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று எனக்கு புலப்படவில்லை என்று சொல்லுகின்றார். வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அரா பூண்பவனே. அந்த திருவாசகத்துல சொன்ன மாதிரியும் பட்டினத்தடிகள் சொன்ன மாதிரி கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்துருகி நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் தொழாப்பிளையும் எல்லா பிள்ளையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பரின்னு சொல்றாள். அதனால பிழை செஞ்சாலும் நம்மை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிலே ஒரு விண்ணப்பம் செய்கின்றார். எதனால் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் செய்த தொண்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்கின்றார். அடுத்தபடியாக தம்பானை சாயப்பற்றார் என்னும் முது சொல்லும் ஒரு பழமொழி இருக்கும். பானைய சாச்சு தண்ணி பிடிக்க முடியாது, சிந்திட்டே இருக்கும், நிமித்தி வச்சாதான் தண்ணி பிடிக்க முடியும். எம்போல்வார்க்கு இல்லாமை என்னளவே அறிந்தொழிந்தேன். அது என்ன மாதிரி ஆட்களுக்கு இந்த பழமொழி பொருந்தாது போலுக்கு. ஏன்னா புதுசா வந்த தொண்டர்களுடைய அடியவர்களுடைய தொண்டையெல்லாம் நீ விரும்புற, வழி வழியாக உனக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னை நீ விரும்பாது இருக்கின்றாயே, அப்பா எனக்கு அது ஒரு வருத்தமாக இருக்கிறது என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றார். அடுத்த பாடல்ல பொசியாதோ கீழ்கொம்பு நிறை குளம் என்றது போல. இத நமக்கு பொருள் விளங்கணும்னா நிறை குளம் கீழ்கொம்பு பொசியாதோன்னு மாற்றணும். இப்ப ஏரி நிரம்பும் மழை பெஞ்சா ஏரி நிரம்பியாச்சுன்னா அடுத்தால என்ன செய்யும், அந்த பள்ளத்துல இருக்கக்கூடிய அதாவது அந்த அடைகரைன்னு சொல்லுவாங்க அங்கேயும் பொசியும், ஏரி நிரம்பினால் அடைகரை பொசியுங்கிறதும் பழமொழிதான். இப்போ பொசிதல்னா கசிந்து ஊறுதல் அப்படின்ட்டு, ஏரி நிறைஞ்ச உடனே மதகின் பாய்ச்சலால பயிர்கள்லாம் வளரும். அந்த பயிர்கள் மட்டும் இல்லாம கரையில முளைச்சிருக்க செடிகளும் ஊற்று பெற்றது அப்படி இந்த தண்ணியில ஊற்று பெற்று அப்படி வளரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குளத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு சிறு மரத்துக்கு அந்த நீர் கசிஞ்சு பாயாதா, அது மதகின் வழியா போனாலும் இங்கேயும் கொஞ்சம் பாயாதா அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப, நீ எனக்கு அடியேனுக்கு அருள் செய்ய வாராதிருத்தல் முறையோன்னு நான் முறையிட்டு பார்த்தாச்சு, நீயும் எனக்கு அருள் செய்ய மாட்டேங்கிற, பக்கத்துல இருக்க உமாதேவியாவது ஒரு பரிந்துரை செய்யலாம், அவளும் செய்யலையே, இதற்கு என்ன காரணம், நான் என்ன செய்வேன், நீங்க ரெண்டு பேரும் இப்படி கைவிட்டால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேக்குற. சிவபெருமான் அதாவது என்றது போல திசை நோக்கி பெழ்கணித்து சிவபெருமான் ஓ எனினும் இசையானால் எந்திரத்தும் என்னை உடையாள் உரையாடாள் நசையானேன் திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானேன்னு சொல்றார். அப்போ நான் என்ன பண்ணட்டும், நீங்க ரெண்டு பேரும் இப்படி என்ன அருள் செய்யாம விட்டுட்டீங்கன்னா நான் என்ன செய்வது அப்படின்னு அதுல ஒரு குறிப்பெச்சம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அடுத்து சமயங்கள். சமயங்கள் நிறைய இருக்கு உலகத்துல, ஆயாத சமயங்கள் அவரவர்கள் முன்பென்னை நோயோடு பிணிநெளிய இருக்கின்ற அதனாலே பேயா இத்தொழும்பனை தம்பிரான் இகழும் என்பித்தாய் நாயேனை திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே என்று சொல்லுகின்றார். அதாவது சமயங்கள் நிறைய இருக்கு. இந்த சமயங்கள்லாம் எதற்காக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்கள் பக்குவம் அடையும் பொருட்டு தான் இருக்கு. ஆனா அது புறச்சமய வகை வகையா நம்ம பிரிச்சிருக்கோம். புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் எல்லாம் பிரிச்சிருக்கோம். அப்ப அந்த புறச்சமயங்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு முன்னாடி நீ என்னோட மனக்கவலையும் உடற்பிடியும் நீக்கல அப்படின்னா, இவன் வழிபடுகிற கடவுளே மதிக்கல போல இவனை பேயின்னு நினைச்சு இவனுக்கு அவன் புறக்கணிச்சிட்டான் அப்படின்னு என்னை எல்லோரும் எள்ளி நகையாடுவார்கள், அங்கனம் செய்யக்கூடாது என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார். நமக்கு பக்குவம் வந்தாச்சுன்னா எப்பப்ப என்ன கொடுக்கணுங்கிறது இறைவனுக்கு தெரியும், யாருமே சொல்ல வேண்டாம். ஏன்னா பிறவிய

பாடல்ல நின்று நினைத்திருந்து கிடந்து எழுந்து தொழும் தொழும்பனேன், ஒன்றை ஒரு கால் நினையாதிருந்தாலும் இருக்க ஒட்டாய், கன்று பிரி கற்றா போல் கதறுவித்தி வரவு நல்லாய் வரவு நில்லாய், நன்றிதுவோ திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே என்று சொல்லுகிறார். நின்ற இடத்தும் இருந்த இடத்தும் கிடந்த இடத்தும் எழுந்த இடத்தும் தொழுது கொண்டே இருக்கின்றேன் உன்னை. நமக்கு இத கேட்ட உடனேயே நமக்கு எது ஞாபகத்துக்கு வந்துடும், நம்முடைய பெரிய புராண பாடல். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணம் மிக்கார். கிட்டத்தட்ட அதே கருத்து தான். ஆக எப்போதுமே நம்ம அவரை மறக்காமல் வழிபட வேண்டும். நான் அப்படித்தான் வழிபட்டு கொண்டு இருந்தேன். ஒரு கால் அப்படின்னு சொல்றார். ஒருவேளை நான் உன்னை எப்பமாவது இந்த ஐம்புலன்களுடைய இந்த ஐம்புலன்களும் ஒற்றுமைப்பட்டு என்ன வந்து உன்கிட்ட போக விடாம தடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அந்த ஐம்புலன்களோட வசப்பட்ட நேரம் நான் உன்னை விட்டுட்டு இருந்தாலும் நீ என்ன இருக்க விட மாட்டேங்கிற, எப்படியாவது உன்னை நினைக்க வச்சிருது. நான் புலன்வசப்பட்டு நான் உன்னை மறந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தா உடனே நீ எப்படியாவது உன்னை நினைக்க வச்சிருத அப்படின்னு மிக அழகாக சொல்லி, கன்றை பிரிந்த தாய் பசுவ போல கதற வைக்கிற என்ன, ஆனா என் எதிரில வந்து நிக்க மாட்டேங்கிற, இந்த செயல் உனக்கு ஏற்புடையது தானா அப்படின்ட்டு வினவுகின்றார். எந்த காலத்திலையும் மறக்காம தொழணுங்கிறது இந்த பாடலின் மூலம் நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்த பாடல்ல, படுமதமும் இடவையிலும் உடைய களிருடைய பிரான் அடியறிய உணர்த்துவதும் அகத்தியனுக்கோத்தன்றே இடுவது புல் ஓர் எருதுக்கு ஒன்றினுக்கு வையிடுதல் ஒன்றினுக்குவையிடுதல் நடுவிதுவோ திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே அப்படின்னு சொல்றார். அதாவது நீ வச்சிருக்கிறது ரெண்டு எருதுகளை வச்சிருக்க, ஆனா ஒண்ணுக்கு புல்லு போடுற ஒண்ணுக்கு வைக்கோல் போடுற, இது நடுவு நிலைமைதானா அப்படின்னு கேக்குறாரு. இறைவனை எப்படி காட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விநாயக பெருமானை மகனாக உடைய தலைவனே அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட திருவருளை உணர்தல் பொருட்டு அகத்திய பெருமானுக்கு ஆகமங்களை எல்லாம் உபதேசிக்கின்ற அது புல்லு. அந்த மேம்பட்ட நிலையை நீ கொடுத்தது புல்லு, ஆனா எனக்கு உலகியல் விஷயங்களை தான் உணர்த்தி இருக்க, அப்ப இது வைக்கோல். ரெண்டு எருதுக்கும் ஒரே மாதிரி நீ புல்ல கொடுத்துருக்கணும் இல்லையா, அல்லது ரெண்டு பேருக்கும் ஒண்ணு போல வைக்கலதான் நீ கொடுத்துருக்கணும், ஏன் இது மாதிரி ஒரு பேதம் என்று இறைவனிடம் வினவுவது போல கேட்கின்றார். அதற்கு காரணம் பக்குவம் தான். அதற்கு அடுத்தபடியாக, மண்ணோடு விண்ணளவும் மனிதரோடு வானவர்க்கும் கண்ணாவாய் கண்ணாகாதொழிதலும் நான் மிக கலங்கி அண்ணாவோ என்று அண்ணாந்து அலமந்து விழித்தாலும் நன்னாயால் திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானேன்னு சொல்றார். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் வரையிலும் மனிதர்கள் இருந்து தேவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் நீதான் யாரு பற்றுக்கோடு, கண்ணாவாய்னா நீதான் பற்றுக்கோடு. அப்ப எனக்கு மட்டும் நீ எப்படி கண்ணாகாத ஒளிதல், இப்ப எனக்கு மட்டும் நீ எப்படி பற்றுக்கோடு இல்லாம இருக்கிற, நீ இப்படி என்ன புறக்கணிச்சேன்னா நான் ரொம்பவும் கலங்குவேன், அதனால நான் ரொம்ப மனம் வருந்தி அழைத்தாலும் நீ என்ன நெருங்கி நிற்க மாட்டேங்கிற, இதற்கு என்ன காரணம் என்று, அத விழித்தல் அப்படிங்கிறது உன்னை அழைத்தேன் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றார். அடுத்து, வாடா வாய் நா பிதற்றி உனை நினைந்து நெஞ்சுருகி வீடாம் செய் குற்றேவல் எற்றே மற்றிது பொய்யில் கூடாமே கைவந்து குறுகுமாறு யான் உன்னை நாடாயால் திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே என்று சொல்லுகிறார். சில்லையில நடனமாடக்கூடிய பெருமானே, நான் ரொம்ப வாட்டம் முற்று என்னுடைய வாயில் உள்ள நாவினால் குளறி அடைவு கேடாக பலவற்றையும் பேசி ஒன்ன விருப்புற்று நினைத்து மனகம் உருகணும். இதை தவிர வீடு வேர் அடைவதற்குன்னு வேற என்ன செய்ய முடியும்? குற்றேவல் அப்படின்னா சிறிய பணிவிடைகள்,
முக்கரணங்களால் இறைவனை

0: வழிபடுவது ஒன்றுதான் நமக்கு வீடு பேறு அடைவதற்குரிய வழி. அதான் அந்த குற்றவியலை தவிர எனக்கு வேற என்ன வழி இருக்கு? அதனால நீ என்னை, நான் வந்து உன்னை கூடணுங்கிற மாதிரி நீ எனக்கு திருவுள்ளம் செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அதன் மூலமா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனுக்கு தொண்டு செய்யும் போது நான் செய்யறேங்கிற உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது. சிவார்ப்பணம் செஞ்சிடணும். நான் எதை பயனா அடையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக பயனை கருதி இறைவனுக்கு நம்ம எந்த அத வழிபாடாகட்டும் தொண்டாகட்டும் எதுவுமே செய்யக்கூடாது. ஒன்னே ஒண்ணு, இறைவனை அடையணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள், அதன் அதற்காக மட்டும்தான் அதையும் கூட நம்ம தீர்மானிக்க கூடாது. நமக்கு பக்குவம் வந்து அவரே தருவார். உள்ள அந்த நிஷ்காமியம் அந்த பக்தி தான் இருக்கணும், காமிய பக்தி இருக்கக்கூடாது. தொண்டுலையும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தம்பிரான்ங்கிற சொல்ல பார்த்தோம், தம்பிரான் பிரான்னா தலைவன், தம்பிரான்னா தனக்கு தலைவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். எம்பிரான் எனக்கு தலைவன், உம்பிரான் உமக்கு தலைவன் எடுத்துக்கலாம். அந்த தம்பிரான்ங்கிற சொல்லுக்கு தனக்கு தலைவனே இல்லாதவர்னும் ஒரு பொருள் இருக்கு. அப்படி இவருக்கு மேலாக யார் ஒருவரும் மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை நிகரில் இறைன்னு திருவருட்பயன் சொல்ற மாதிரி இவர் தான் எல்லாருக்கும் மேலாக இருக்கின்றார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு, வாழாமால் அயன் விழுந்து காண்பறிய மாண்பிதனை தோழார கையார துணையார தொழுதாலும் ஆளோனி உடையதுவும் அடியேன் உன் தாள் சேரும் நாள் ஏதோ. இந்த ஒரு மாதிரி எண்ணம் நம்ம மனசுல வரணும், அது தானா வராது. இந்த பாடலை குறிச்சு வச்சுக்கோங்க, வேணாட்டடிகள் அருளிய பதிகத்துல 9வது பாடல் வாழாமால் அப்படின்னு துவங்குது. அடியேன் உன் தாள் சேரும் நாள் ஏதோ, நமக்கு தெரியாது எந்த பிறவியனும் தெரியாது, ஆனா எல்லா உயிருக்கும் முக்தி நிச்சயம் தானே. அதனால இதை சொல்லி சொல்லி நீ என்னை பக்குவப்படுத்திட்டேன்னா நான் வந்து உன்னை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வை நாம நமக்குள்ள வளர்த்து கொள்ளலாம். அதான் அழகா சொல்ற, திருமாலும் பிரம்மனும் உன் திருமேனிய பார்க்கணும்னு சொல்லி கையெல்லாம் உச்சி மேல குவித்து உன்னை தொழுறாங்க. உன் திருவடிக்கண் அப்படியே உன்னோட திருவடி துணை வேணும்னு நினைச்சு அவங்க தொழுதாலும், நீ அடியேனே அடிமையாக உடைய செயல் உடையாயோ, என்னை என்னைக்கு உன்னோட திருவடியில சேர்த்து கொள்வாய் அப்படின்னு மிக அழகாக எடுத்து காட்டியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இறைவனை வழிபடும் போது தோளார தொழணும், கைகளை உச்சி மேல் சேர்த்து தொழணும் அப்படிங்கிறது நமக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கு. துணைன்னு அதுல வருது பாத்தீங்கன்னா, அந்த துணைங்கிறது திருவடி துணை. அந்த திருவடி தான் நமக்கு எப்போதும் துணைங்கிறத நம்ம எந்த காலத்திலையும் மறக்க கூடாது. அடுத்து மிக அழகாக, பாவார்ந்த தமிழ் மாலை பத்தரடி தொண்டன் எடுத்து ஓவாதே அழைக்கின்றான் என்றருளின் நன்று மிக தேவே, தென் திரு தில்லை கூத்தாடி நாயடியின் சாவாயும் நினை கண்டால் இனி உனக்கு தடுப்பரிதே அப்படின்னு சொல்றாரு. சுவாமிய விழித்து, நான் உன் மேல ஒரு தமிழ் மாலையை பாடி இருக்கிறேன், பாட்டு வடிவமாக ஒரு 10 பாட்டுகளை சேர்த்து உனக்கு ஒரு மாலையா தொடுத்திருக்கேன், நீ இத எடுத்துக்கொண்டு திருவுளம் பத்தி எனக்கு இப்பமே அருள் செஞ்சா ரொம்ப நல்லது, நான் நாய் போன்ற இழிந்தவன், நீ இப்ப அருள் செய்யலைன்னா நான் சாகர நேரத்திலேயாவது உன்னை தரிசிக்க கூடிய வாய்ப்பு கிட்டுவதை உன்னால் தடுக்க முடியாது, எப்படின்னு எனக்கு கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நான் உனக்கு மாலை பாமால சாத்திருக்கேன், எனக்கு கண்டிப்பாக காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். இவன் என்னை பன்னால் அழைப்பு ஒளியான் என்று எதிர்படுமே, சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனி எம்மான்ங்கிற பாடல அப்பர் சுவாமி இதே கருத்தை தான் சொல்றாரு. ரொம்ப நாள் அழைத்து கொண்டே இருந்தால், இப்ப நம்ம வீட்டுல யாரோ வாசல நிக்காங்கன்னு சொல்லுவாங்க, ஏதோ சத்தம் கொடுக்காங்க, நம்ம வாசல பார்த்து சரி யாரோ அது நமக்கு தேவையில்லை, அவங்கள்ட்ட போய் நம்ம பேசிட்டு இருக்கோம், பதில் சொல்ல வேண்டாம்னு இருந்தா அவங்க மீள மீள மீள மீள கூப்பிட்டுட்டே இருந்தா, ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டே இருந்தா நம்ம அது தாங்க மாட்டாம வாசல்ல போய் என்னன்னு பதில் சொல்ல போறோம் இல்லையா? ஏன், ஒரு தர்மன் கேட்க வந்திருந்தா கூட நம்ம அவங்களை ரொம்ப நேரம் அனுத்துனாங்கன்னா நம்ம அவங்களை கொண்டு ஏதாவது போட்டுருவோம். அத மாதிரி நம்ம இவரை அழைத்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக இவர் எதிர்பட்டுத்தான் ஆகும். இந்த பதிகம் படிக்கிறதெல்லாம் சுவாமி அழைக்கிறது தானே, அதனால கண்டிப்பாக அவர் எதிர்படுவார் என்று நமக்கு மிக அழகாக இந்த பதிகத்திலே எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு திருவாளி அமுதனார், அவருடைய வரலாறையும் சிந்திக்கலாம். இவர் 7வது ஆசிரியர், திருவிசைப்பு ஆசிரியர்கள்ல திரு மயிலையில வைணவ அந்தனர் குலத்துல தோன்றி இருக்கிறார். சோழ நாட்டுக்கு அருகில இருக்கு, சீகாழிப்பதிக்கு அருகில இருக்கு திருவாலிங்கிற நாடு. அதோட தலைநகர் வந்து திருவாலிதான். இங்க எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமாலுக்கு பெயர் வந்து அமுதன் அப்படிங்கிறது. இவருடைய பெற்றோர்கள் அந்த திருவாலி அமுதனாரிடத்துல அளவிறந்த பக்தி கொண்டிருந்தனால, ஏன்னா அவர்கள் வைணவர்கள், அதனால தன்னோட மகனுக்கு திருவாலி அமுதன் அப்படின்னு பெயரிட்டு அழைத்தார்கள். இவர் வைணவ குடியில தோன்றினாலும் சிவபெருமான் மேல பேரன்பு செலுத்தி நல்ல அருளை பெற்றவர், சிவனடியாராக திகழ்ந்திருக்கிறார். தில்லை நடராஜ பெருமான தன்னோட குலதெய்வமாக நினைந்து வணங்கி வழிபட்டு வந்திருக்கிறார். பல தலங்கள்ல போய் திருப்பதிகம் பாடியிருக்காரு. ஆனா பெரும்பாலும் இவர் சிதம்பரத்துலதான் வசித்து வந்தார். அவர் தன்னை சொல்லும் போது மயிலையர் மன்னன் அப்படின்னும் அந்தணன் அப்படின்னும் பாடியிருக்கிறாரு. அவர் அந்த இரண்டாவது திருவிசைப்பாவோட திருக்கடைக்காப்புல வரைசை மாமதில் மயிலையர் மன்னவன் மறைவல்ல திருவாலி அப்படின்னு சொல்றாரு. மறைன்னு சொன்னதுனால அந்தன குலத்தினர் அப்படிங்கிறதும் புலனாகுது. நான்காவது பதிகத்தோட திருக்கடைக்காப்புல அரை சென்னல் வான் கரும்பின் சூழ்ந்த மயிலை, அணியானைகள் சூழ் மயிலைன்னு சொல்றாரு. அதனால மருத வளம் நிறைந்தது அப்படின்னு சொல்லும் போது மயிலாடுதுறை அப்படின்னு இதுல முடிவு செய்து அவருடைய பதியங்கள் நான்கு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். நாலுமே கோயில் என்று சொல்லக்கூடிய தில்லைக்குத்தான் பாடப்பட்டிருக்கு. இவருடைய காலம் எப்போ அப்படின்னு பாக்கணும்னா, மூணாவது பதிகத்துல அஞ்சாவது பாடல்ல எடுத்த பாதம் மழலை சிலம்புன்ற தொடர்கள்லாம் வருது. முதல் ராஜராஜ சோழன், அதாவது 985 to 1014 வரைக்கும் உள்ள காலத்துல தஞ்சை பெரிய கோயில்ல கைங்கரியத்துக்காக நியமிக்கப்பட்ட அந்த தளிச்சேரி பெண்கள் சிலருக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டதாக கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. அதனால் இவருடைய காலம் முதல் ராஜராஜ சோழனுடைய காலம் அப்படின்னு, அந்த காலத்துக்கு கொஞ்சம் முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய பதிகம் அந்த முதல் பதிகத்துல பாத்தீங்கன்னா அப்படியே இறைவனை பாதாதி கேசமாக வருணித்திருக்கின்றார் அப்படின்னு பாக்குறோம். இதுல முதல் பாடல்ல சொல்றாரு, இறைவனை வர்ணித்து கொண்டே வந்து என்ன சொல்றாரு, மையல் மாதொரு கூரன் அப்படின்னு தொடங்குற பாடல். அதுல என்ன சொல்றாரு, நீ கையில கனலையும் மழுவையும் ஏந்துகின்றாய், நிறைந்த தீயடை கூத்தாடுபவனாக உள்ள உன்னுடைய சிவந்த பாதங்கள் எங்க இருக்கு தெரியுமா, என் மனத்தினுள் இருக்கின்றது. அதனால அது தன்னோட இருப்பிடமாக என் மனதை வைத்திருக்கின்றது. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அப்பர் சுவாமிகள் சொல்லுவாங்க இல்லையா அப்படின்ட்டு அழகா சொல்றப்போ, என் மனசுல வந்து பொருந்தி அதை இருப்பிடமாக கொண்டது எவைன்னு கேட்டா நடராஜ பெருமானுடைய திரு சிவந்த திருவடிகள் அப்படின்னு அழகாக சொல்லுகின்றார். இரண்டாவது பாடல பாடும்போது என்ன சொல்றாரு, அவர் பாதத்தில் திருப்பாதத்தில் அணிந்திருந்த சிலம்பு கழல் வீர கழல் கிங்கிணின்னு சொல்லக்கூடிய சதங்கை, இது எல்லாம் என்னுடைய மனத்தில் இருக்கின்றது. அப்போ முதல் பாடல் என்ன சொல்லுது, இறைவனுடைய திருவடியை நினைத்து தியானம் செய்யுங்கள். இரண்டாவது பாடல்ல நமக்கு என்ன சொல்றாரு, அவர் திருப்பாதத்தில் அணிந்திருந்த வீர கழல் சிலம்பு சதங்கையை வைத்து தியானம் செய்யுங்கள். நீங்க கண்ணை மூடி தியானம் பண்ணா உங்களுக்கு தியான பொருளா இதெல்லாம் தெரியணும் அப்படி. மூணாவது பாடல்ல சொல்லும் போது, ஆடும் கூத்தன் மணிபுரை தரு திரண்ட வான் குரங்கு அப்படின்னு சொல்றாரு. வல்லினர இந்த இடத்துல குரங்குன்னு, குரங்குன்னா தொடைன்னு அர்த்தம். இப்ப சுவாமியுடைய திருத்தொடை என் சிந்தையில் இருக்கிறது, திரண்ட தொடைகள் என் சிந்தையில் இருக்கிறது, என் மனதில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நாலாவது பாடல்ல சுவாமி அணிஞ்சிருக்கக்கூடிய பூநூலும் கச்சும் அது என்னோட மனசுல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சூழ்ந்த பாய்புலி தோல்மிசை தொடுத்து வீக்கும் பொன்னூல் தன்னினோடு தாழ்ந்த கச்சதன்றே தமியேனை தளர்வித்ததே. அத நான் நினைச்சு உன்னை நினைச்சு தியானம் பண்ணும்போது அப்படியே நான் தளர்கின்றேன், என் உள்ளம் தளர்கிறது என்று சொல்கிறார். அஞ்சாவது பாடல்ல அழகா சொல்றார், பந்தபாசம் எல்லாம் அற பசுபாசம் நீக்கிய பன் முனிவரோடு அந்தனர் வணங்கும் அணியார் தில்லை அப்பலவன் என்று இறைவனை விளிக்கின்றார். அதாவது மாயை கன்மம் இது செயற்கை, இயற்கையா உள்ளது ஆணவம், இதெல்லாம் நீங்கிய முனிவர்களோடு அந்தணர்கள் இருந்து வணங்கக்கூடிய தலம் எது, திரு தில்லை நகர். அங்க சுவாமியுடைய திருமேனி செந்தழல் புரை திருமேனி அப்படின்னு காட்டுறது, திருவாசகத்துல வந்த மாதிரியே காட்டுறாரு. அந்த மேனியும் திருமேனிய சொல்லியாச்சு. அதில் திகழக்கூடிய திருவயிறு இறைவனுடைய திருவயிற்று பகுதியையும், அதில் இருக்கக்கூடிய உந்தி வான் சுழி அந்த கொப்புள் சுழியவும் என் மனசுல நான் வைத்திருக்கிறேன் தியான பொருளாக என்று மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார். அப்ப சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பாச நீக்கம் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. பசுக்கள் பாசத்தால் பிணிக்கப்பட்டுள்ளனர். அந்த பசுக்களின் பாசத்தை நீக்குபவர் பதியாகிய அந்த பசுபதி தான், அந்த பசுக்களின் பதியாகிய பசுபதி தான் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்றாரு, அவர் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் அப்படின்னு சொல்ல உதர பந்தனம் என்று மிக அழகாக அதற்கு அடுத்த பாட்டுல நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக அதற்கு அடுத்த பாடல சொல்றாரு, உன்னுடைய திருக்கரங்கள் அப்புறம் உன்னுடைய திருத்தோள்கள் மார்பில் நீ அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் வினையே நான் செஞ்ச எப்பேற்பட்ட வினையே நானு, ஆனா என்னை மெலிவிக்கணும் இதெல்லாம் நான் நினைச்சு நினைச்சு நம்முடைய தலைவன் இப்படி இருக்கிறான் நான் தியானம் பண்றேன் அதனால என்னுடைய உள்ளத்தை உருக்கி என்ன மெலிய வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல்ல இறைவனுடைய செய்ய வாயின் முறுவலும் திகழும் திருக்காதும் காதின் மாத்திரைகளோடுடைய தோடும் அன்றே அடியேனை ஆட்கொண்டனவே அப்படின்னு சொல்றாரு. முறுவல் வாய் சொல்லியாச்சு, குமன் சிரிப்பு சொல்லியாச்சு, அதனால பற்களும் அதுல பெறப்படுது. ஆக அப்படி மாத்திரைங்கிறது காதல் அணியக்கூடிய ஒரு அணிகலன், அப்புறம் தோடு, இது எல்லாமே எனக்கு தியான பொருளாக இருக்கிறது என்று சொல்லி அதற்கு அடுத்த பாடல்ல இறைவனுடைய திருமுகம், அந்த திருமுகத்துல இந்த மற்றவர்களை போல இருக்கக்கூடிய ரெண்டு கண் மட்டும் இல்லாம நெற்றியில் இருக்கக்கூடிய நாட்டம்னா கண்ணு, நெற்றியில் இருக்கக்கூடிய நெற்றி கண் அதுவும் என் நெஞ்சில் தெளிக்கின்றது அப்படின்னு அழகாக சொல்லி அதற்கடுத்த பாடல்ல இறைவனுடைய திருமுடியானது முறுக்கு வார்சிகை தன்னோடு அழகா அது எங்க இருக்குன்னா எனக்குள்ள நிறைஞ்சு நிக்குது அப்படின்னு சொல்ல, உன்னுடைய சென்னி வந்து பிறைகோள் சென்னி வந்து என் மனதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதற்கு அடுத்த நிறைவு பாடல்ல தூவி நீரோடு பூ அவை தொழுதேத்து கையினராகி மிக்கதோர் ஆவியுள் நிறுத்தி அமர்ந்து ஊறிய அன்பினராய் தேவர்தாம் தொழ ஆடிய தில்லை கூத்தனை திருவாளி இவை சொல்லிவை மேவ வல்லார்கள் விடையான் அடி மேவுவரே அப்படின்னு சொல்லிட்டார். யாரெல்லாம் சிவபூஜை செய்கின்றார்களோ அவங்கெல்லாம் அதான் நீர் அபிஷேகம் பண்ணணும், பூவை தூவணும், அதெல்லாம் செஞ்சு யாரு இறைவனை நல்ல அன்போட வழிபடுகின்றார்களோ சிவபூஜை செய்கின்றார்களோ அவங்கெல்லாம் எங்க இருக்கலாம்னா விடையான்ங்கிறது சிவபெருமான் தான், அவருடைய திருவடியின் கீழ் இருக்கலாம் என்று மிக அழகாக அந்த திருவடி பேரு எப்படி கிடைக்குங்கிறத சொல்றாரு. சிவபூஜை தான் தவம்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவபூஜை அல்லாத மற்ற தவங்கள் புவன போகங்களை தந்துட்டு அப்படியே போயிரும். சிவபூஜை ஒண்ணுதான் பிறவியவே போக்கும். அதனால தவம் முதலாகும் அந்த தவம் செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம தில்லை புராணத்துல. அப்ப எல்லா தவத்துக்கும் மேலான தவம் வந்து சிவபூஜை, சிவபூஜைக்கு மேலான தவம் எதுவும் இல்லை என்பதை நாம் மனதிலே கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை மிக அருமையாக நமக்கு இதிலே அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி இதுகாரும் இந்த சிந்தனையை நமக்கு சிந்திப்பதற்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதனை இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி ஒரு வாழ்த்து பாடலை பாடி நிறைவு செய்யலாம். அஞ்செழுத்தும் வாழி வாழி அருணை வாழி அருணையான கஞ்சமுற்ற சரணம் வாழி கருணை வாழி கருணை போன் மஞ்சு பெற்ற வானம் வாழி வையம் வாழி வையம் மேல் தஞ்சமுற்ற நீரும் வாழி சைவம் வாழி வாழியவே என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: தலம் திருக்கட்சி ஏகம்பம் 1761 பண்டக்கேசி.

அருமியேத்தி வழிபடையாடி பாடகள் நதியே பெற்றவாறு நாட்டு நலமுகத்தில்

I'm not going to be able to do that.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் விரண்மிண்ட நாயனார் புராணம்.

0: பற்றச்சிலையாம் விலங்கல் என்றால் விட்டிடுதி கண்டாய். பொன்னின் மின்னு கொன்றை அலங்கல் அந்தாமரை மீனியப்பா. ஒப்பிலாதவனே மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரில் பொரு மத்துறவே. தயிரின் பொரு மத்துறவே. இந்த இன்னு மேல பொரு வரும்போது இரு என்றாயிடும். வல்லினயிர் தயிரின் பொரு மத்துறவே. இன் என்பது ஐந்து இது ஓம உருவு. தயிரின் தயிரை போல என்பது தயிரின் பொரு மத்துறவே. பொறுகின்ற மத்து உற்ற தயிரின் நான் வந்து கலங்குகின்ற மலங்களை தான் சுழல்வன். ஐந்து மலங்களினாலே சுழல்கின்ற குலம் கலைந்தாய் கலைந்தாய் என குற்றம். பெருமானே என்னுடைய குலப்பெருமையை நீ நீக்கினாய். இந்த குலத்திலே பிறந்திருக்கின்றேன் என்பதனால அந்தந்த குலத்திலே பிறந்த உலகத்திற்கு பெருமை உண்டு. ஒரு குலத்திலே பிறந்தவருக்கு தான் அந்த குலத்திலே பிறந்தனால பெருமை நினைக்காதீங்க. எந்த குலத்தில் பிறந்தவருக்கோ அந்த குலத்தில் பிறந்தனால பெருமை உண்டு. அந்த அறியாமையை சாமி வச்சிருக்கிறது. அறியாமை என்பது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நாயுடு நாயுடுதான் ஒத்திங்கிறாங்க, நாயர் நாயர் தான் ஒத்திங்கிறாங்க, ஐயர் ஐயர் தான் ஒத்திங்கிறாங்க, என்ன வேளாளர் வேளாளர் தான் ஒத்திங்கிறாங்க. அதனால அவங்கவுங்க உட்காருங்க. அப்படி சொல்றது சரி, அப்படி சொல்றதுனாலேயே அது அறியாமையும் தெரியுது. எல்லாருமே வசதினாயிருந்த குலம் கலைந்தா என்னுடைய குலப்பற்றினை பெருமானே போக்கினாய். ஜாதி குலம் பிறப்பெண்ணும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதுமிலின் ஆயேனை அல்லல் தற்கொண்டு வேதகுணம் பிறருவம் யான் எனதன் உரைமைத்து கோதில் அமுது ஆனானை குலாவு தில்லை கண்டேனே. அறிவுக்கு எல்லையாகின்ற தில்லை. அந்த தில்லை பெருமானுடைய அருள் என்னென்ன, நம்முடைய ஜாதி நம்முடைய குலம். ஜாதி வேறு குலம் வேறு. எப்படின்னா ஜாதி என்பது நான்கு தான். வேத நெறிப்படியே வந்த ஜாதி
1: நாலுதான்.
0: ஆமா, வணிகர் வேளாளர் என்ற ஜாதிதான். நான்கு கீழ் என்பது ஐந்தாவது மரபினர் சொல்றாங்க. அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் லேபரர் அவரோட நாலு ஜாதிக்குள்ள வரமாட்டாங்க. அவர்களதான் தொடர்றதே இல்லை. இந்த தகவல்கள் ஒதுக்கி வச்சுட்டாங்க, தொடர்றதே இல்லை. அதுலதான் நம்முடைய நந்தன அர்த்தநாளை போவார் தோன்றினார் என்று பார்க்கின்றோம். சரி, இப்ப மொத்தம் அஞ்சுனே வச்சுப்போம். இதுல அந்த குலம் என்பது இதுக்குள்ள இருக்கிற பலவிதமான கோத்திர பிரிவுகள். அந்த கோத்திரங்களினாலே நாலு ஜாதிகளும் ஆயிரக்கணக்கில் இருக்கு. ஆயிரக்கணக்கான பிரிவுகள் அந்த கோத்திரத்திலையும். ஒரு கோத்திரத்துல கூட குலப்பதி ஒரு தலை தலைமை சான்ற ஒருவர், பெருமைக்குரிய ஒருவர், ஒரு குடும்ப தலைவரா இருக்கிறார்னா அவர் வழித்தோன்றர்கள் ஒரு தனி குலமாய் அப்படி வந்த குலம் தான் சேக்கிழார் குலம், வள்ளுவர் குலம். இளையாண்டி மாறனாயினர்னா அவர் ஒரு சிறந்த அவருடைய வேளாளர் குல ஜாதியில அவர் எந்த ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவரோ அந்த கோத்திரத்துல அவர் குடும்பத்துல பெருமையோட இருந்திருக்கிறார். அப்ப அவங்க வழி தோன்றல்கள்ல அந்த குலம் ஆயிடுறாங்க. அப்படி குலம் என்பது இடையிடையே தோன்றுவது. ஒரு உயர்ந்த ஒரு மனிதர் அந்த கோத்திரத்துல தோன்றுவதுனால அவர் சீரன் சிற்பமா வாழ்ந்து காட்டுவதனால கல்வி ஒழுக்கம் செல்வம் வெளிய பெருமைகளை பெற்று அவர்கள் வந்து உலகிற்கு முன்னோடியாக திகழ்வதனால அவங்க பின்னாடி வந்தவங்க எல்லாம் அவங்களுடைய புகழ பங்கு கொண்டு தனி குலமாக விளங்குவார்கள். அந்த குலத்திற்கு தலைவர் குலப்பதி என்று சொல்லப்படுவார்கள். இன்றைக்கும் அந்த குலபதி குலபதி சொல்லிக்கிறாங்க. வடநாட்டுல அதெல்லாம் உண்டு. குலபதி அந்த குலபதி முஞ்சி குலபதி அப்படின்னு சொல்லி ஜோஷி சொல்லிக்கணும். அந்த குலத்திற்கு அவர் தலைவர். அது சரி, குலம் கோத்திரம் ஜாதி. ஜாதி வந்து ஒரு பெரிய பகுப்பு. பெரிய பகுப்பு கொஞ்சம் தான் இருக்கும். அதை விட அதிகமான எண்ணிக்கையில அதை விட சிறிய அளவில் இருக்கிற பகுப்பு கோத்திரம். அப்புறம் குலம். குலம் என்பது ஒரு மரபு. ஒரு மரபு. இப்ப நம்ம ஏயர்கோ அப்படிங்கிறது ஒரு குலம். ஏயர்கோ என்பது குடி. ஒரு வேளாளர் ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர் ஏயர்கோ. அந்த ஏயர்கோ வந்து அந்த ஆண் வழி தோன்றல் ஏயர்கோ. அவரே அவர் வீட்டுல ஒரு பெண்ணை இன்னத்திற்கு கொடுத்துட்டாரு. அந்த பெண்ணுக்கு பிறகு குழந்தைய வந்து ஏயர்கோ குலத்துல சேர்க்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? குலம் காப்பாத்திடுவாங்க. குலம் சிந்தாமரை முளைத்ததை போல தவத்தினால் உயர்ந்த சிறு குடியிலே பிறந்த ஒருவருடைய ஒருவரை நம்ம வணங்கி அவரிடமிருந்து பிறகு நன்மை பெறாது. அதனால என்னாச்சு, இந்த குலப்பெருமை யாருக்கு இல்லையோ அவர்கள் வந்து தவப்பெருமையினாலே பெற வேண்டியதை பெறுவார்கள். குலப்பெருமை குலத்திற்கேற்ற குலத்திற்கேற்ற ஒழுக்கத்தோடு வாழ்ந்தார் பூதிரிகள். ஆனால் குலப்பெருமை கருதவில்லை. அவர் என்ன பண்ணார், அப்பறடிகளை தன் குருநாதராக கொண்டார். குலப்பெருமை அவர் கருதாத காரணத்தினால்தான் அப்பறடிகளை குருநாதராக. அந்த நிலையெல்லாம் இறைவன் அருளினாலே ஏற்படுகின்ற நிலை. அதனால வந்து இங்க குலம் கலைந்தாய் கலைந்தாயரின் பெருமானே ஏனைய குற்றங்களையும் கலைந்தாய் என்று கொள்ள வேண்டும். குலம் கலைந்தாய் என்னுடைய குலப்பெருமையை கலைந்தாய், கலைந்தாய் என குற்றம் ஏனைய குற்றங்களையும் கலைந்தாய், அடிப்படையான குற்றத்தை கலைந்து ஏனைய குற்றங்களையும் கலைந்தாய். அவ்வாறு கலைந்த பிறகும் மலங்கள் ஐந்தார் சுழல்வன், அதன் பிறகும் சுழல்வன் என்ன, இது தகுமா, இது முறையா, இது சரியா என்பது கேள்வி. பெருமானே நீ ஆட்கொண்டது முழுமையாக அல்லவா ஆட்கொள்ள வேண்டும். அவ்வாறு குலப்பெருமை குல குற்றம் ஏனைய குற்றங்களை கலைந்த பிறகும் ஐந்து மலங்களும் என்னை வந்து ஒரு மத்து பொறுகின்ற மத்து, பொருள்னா போரிடுதல் மோதுதல், மத்தானது மோதி மோதி தயிரினை எவ்வாறு நீராளமாக அதனுடைய திண்மைகள செய்கின்றதோ அதே போல ஐந்து மலங்களும் என்னோடு மோதி மோதி என்னுடைய வலிமையை போக்குகின்றன. அந்த நிலையிலே நான் இருக்கின்றேன். உன்னால் குலங்கள் ஏற்பட்டு குற்றங்கள் ஏற்பட்ட பிறகும் இவ்வாறு இந்த நிலை இருக்கலாமா என்பது கேள்வி. குலங்களைந்தாய் கலைந்தாயினை குற்றம் கொற்றச்சிலையாம் விலங்கல் என்றாய். குற்றம் என்றால் வெற்றி, வெற்றியினை பறைசாற்றுவது என்பது வெற்றிக்கு அறிகுறியாக விளங்குவது. கொற்ற கொடி வெற்றியினை காட்டுகின்ற கொடி, கொற்ற குடை வெற்றியினை அறிவிக்கின்ற குடை. அப்ப சிலையாம் விலங்கல், விலங்கலாம் சிலை என்பது சிலையாம் விலங்கல் சிலை நோக்கி வந்திருக்கின்றது. விலங்கலாம் சிலை, விலங்கல் என்றால் மலை, பொன்மலை, பொன்மலையாகின்ற மேருமலை, மேருமலையாகின்ற சிலை அது பெருமானுடைய வெற்றியை காட்டுகின்றது. பெருமான் கீழே இருக்கின்ற வில் வெற்றியினை காட்டுகின்றது. வளைக்க முடியாத மேருமலையினை வில்லாக வளைத்தவன் என்பது அவனுடைய வெற்றி. அந்த மலையை வில்லாக வளைத்ததே வெற்றி. அதனை தொடர்ந்து முப்புறங்கள் இருந்தது அடுத்த வெற்றி. மலையை வில்லாக வளைத்ததே முதல் வெற்றி, இரண்டாவது அதனை கொண்டு முப்புறங்களை எரித்தது வெற்றி. ஆகவே இந்த இரண்டு வகை வெற்றிகளுக்கும் அடையாளமாக கையிலே அவர் வந்து பொன் மலை வில்லினை ஏந்தி இருக்கின்றார். கொற்றச்சிலையாம் விலங்கல் என்றாய், கொற்றத்தை காட்டுகின்ற விலங்கலாம் சிலை என்றாய். இங்கு மலையாகின்ற சிலையினை கையிலே கொண்டிருக்கின்ற பெருமானே, கொற்றச்சிலையாம் விலங்கல் என்றாய், விட்டுடுது கண்டாய் பெருமானே, என்னை கைவிட்டு விட வேண்டாம் பெருமானே. உன்னுடைய வெற்றியை பறைசாற்றுவதற்கு கையிலே பொன் மலை வில்லினை தாங்கியிருக்கின்றாய். நீ என் குலத்தை கலைந்த பிறகு நான் மலங்களை இந்த சொல்வது உன் வெற்றிக்கு தகுமா என்பது குறிக்கும். பெரிய வீரனை போல கையில பொன்மலையை வில்லாக வளைத்து பிடித்திருக்கின்றாய். உன் அடிவனாகின்ற நான் ஐந்து மலங்களாகின்ற பகைவரால் நலிவுங்கின்றேன். இங்க மலங்கள் ஐந்து சொல்ற, குலங்கள் ஐந்து சொல்லல. ஐந்து மலங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன, ஆணவம் கண்மம் மாயை மாயையும் திரோதானம் என்ற ஐந்து திரோதாயின் சொல்றாங்க, ஐந்து மலங்கள். அந்த ஐந்து மலங்களினாலே நான் நலிவுறுகின்றேன். அந்த ஐமலப்பகை, ஐமலப்பகையினாலே நான் நலிவுறுவது கண்டும் நீ காணாதவனை போல இருப்பது உன்னுடைய வீரத்திற்கு அழகா என்பது இங்கு குறிப்பு. கொற்றச்சிலையாம் விலங்கல் என்றாய், இட்டுதி கண்டாய், பொன்னின் மின்னே கொன்றை அலங்கள் அன் தாமரை மீனியப்பார். பெருமானுடைய திருமேனி வடிவத்திலே ஈடுபடுகின்றார். பெருமானை கண்டு அவர் நேரிலே கண்டவர் என்பதனால அவர்களால அதை மறக்க முடியாது. பொன்னின் மின்னு கொன்றை, பொன் மின் என்பது ஓம உருது, பொன்னின் மின்னே பொன்னை போல மின்னுகின்ற கொன்றை. பெருமாள் அணிந்திருக்கின்ற கொன்றை மலர் தங்க ஆவரணம் போல மின்னுகின்றது. ஏன்னா பெருமான் கொன்றையே எல்லா இடத்திலும் அணிந்திருக்கின்றார். கொன்றை கண்ணி, கொன்றை தார் என்று, கொன்றை அலங்கள், தொங்கல் என்றால் நன்றாக தொங்குகின்ற மாலை. அப்படி எல்லா இடத்திலும் கொன்றையே அணிந்திருக்கின்றான் பெருமான் விரும்பி. அது தங்க காசு மாலை போல காட்சி தருகின்றது. பொன்னின் மின்னு பொன்னை போல மின்னுகின்ற அலங்கள், பொன்னின் மின்னு கொன்றை அலங்கள், கொன்றையாகின்ற மாலை, மாலையினை தாங்கியிருக்கின்ற அன் தாமரை மீனியப்பா, அழகிய தாமரை செந்தாமரை, செந்தாமரை காடு அணியமேனி தனிச்சுடரே, செந்தாமரை காடு குத்துவதைப் போல பெருமானுடைய மேனி வண்ணம் இருக்கின்றது. செந்தாமரை காடு குத்து விட்டால் அதனுடைய செவ்விய ஒளி எவ்விடத்தும் தெரியும். அதுபோல பெருமானுடைய திருமேனி வந்து செவ்விய ஒளி உமிழ்கின்றது, அது செந்தாமரை காடு குத்து. அழகிய செந்தாமரையை போன்ற திருமேனியிலே பொன்மயமான அந்த கொன்றை மலர்களை எவ்விடத்தும் ஆபரணங்களைப் போல அணிந்திருக்கின்ற பெருமானே, தங்க ஆபரணத்தைப் போல அணிந்திருக்கின்ற பெருமானே. பொன்னின் மின்னு கொன்றை அலங்கள் அன் தாமரை மேனியப்பா, ஒப்பில்லாதவனே, இணையில்லாத பெருமானே, ஒப்பாறு மிக்காறு இல்லாத பெருமானே என்று பெருமானுடைய கருணைக்காக பெருமானே நிகரற்ற வீரனே, குற்றத்தை பறைசாற்றுகின்ற பொன்மலை வில்லை ஏந்தியவனே, காண்பதற்கு மிக அழகிய திருவுருவம் கொண்டவனே, கண்ணுக்கிளியானே, குணத்தினால் ஒப்பற்றவனே, வீரத்தினால் ஒப்பற்றவனே சொல்லிட்டாரு. பார்ப்பதற்கு வீரனால கண்ணிற்கு இணையானு சொல்லிட்டாரு. அப்ப வீரம் கண்ணுக்கு இனிமே, அடுத்து மூன்றாவது என்ன, வீரமும் கண்ணுக்கு இனிமே இருந்தாலும் கருணை முதலிய குணங்கள் தான் சிறப்பு. அப்ப அந்த பெருமா நமக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் கருணையிலே நிகழ்த்தவனே என்பது பொருள். ஒப்பில்லாதவனே, நான் உன்னால் குலமும் ஏனைய குற்றங்களும் களையப்பட்ட பிறகும் ஐவகை மலங்களினாலே சுழல்கின்றேன், நான் சிரமப்படுகின்றேன். எதை போல என்று சொன்னால் தயிரின் தயிரை போல, இன் என்றால் உமோர் தயிரின் தயிரை போல சிரமப்படுகின்ற. தயிர் என்ன சிரமப்படுது, பொறு மத்து உர உர தயிரின், பொறு போரிடுகின்ற அதாவது மோதுகின்ற சுழல்கின்ற, மத்து உர உர என்றால் துன்புறுத்த உறுதல் துன்புறுத்துதல் சொன்ன உருங்கடி போதவின் துன்புறுத்துதல். உறவே என்பதற்கு மிகவே என்பதும் பொருள். பொறு மத்து பொறு மத்து தயிரின் அப்படியே நேரம் கொண்டு போயிடலாம். தயிரில் பொறு மத்து உறவே, உறவே மிகவே என்ற பொருளை கொண்டு பொறு மத்து தயிரின், மத்து பொறு தயிரின், மத்து மோதுகின்ற தயிரின் தயிரை போல உறவே மிகவும் சுழல்கின்றேன். ஒரு வேகமாக கடைய மத்தை கொண்டு கடைகின்றோம். அப்ப திண்ணிய தயிர் பாலம் பாலமாக கட்டியாடிக்கின்ற தயிர் என்ன பண்ணுது, கன நேரத்தில் அது என்ன ஆகுது, உடைந்து போய் திண்மை உடைந்து போய் நீரோளமாக ஆகிவிடுகின்றது. அதெல்லாம் சரசரசன ஆகிடுது, அந்த தயிர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அப்ப மலப்பகையானது நம்மை வந்து கவிழ்ந்து கொள்ளும் பொழுது நம்மால் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஒரு வலிமையான மத்தினாலே கடையப்படுகின்ற தயிரானது எவ்வாறு தன்னை காப்பாறின்றி உடைந்து போகுமோ அதே போல நானும் உடைந்து போக வேண்டியதுதான். அவ்வாறு உடைகின்ற என்னை நீ காத்திலையே என்பது குறிப்பிட்ட ஒரு வீரனாகிய நீ என்னை காத்திலையே, கருணையாளனாகிய நீ என்னை காத்திலையே, கண்ணுக்கினிவனாகிய நீ என்னை. மலங்கள் ஐந்தார் சுழல்வன் கருங்க தயிரை பொறு மத்துறவே. ஐயா எங்க பாட்ட சிலதான் இருக்காங்க, சரி. மத்துரு தன் தயிரில் புலன் திக்கதுவ கலங்கி வித்துருவேனை விடுதி கண்டாய், வெண்தலை விளைச்சி கொத்துரு போது விளைந்து உடர் நெடுமாலை சுற்றி தத்துரு நீருடன் ஆரச்சன் சாந்தனி சச்சயனே. கொத்துரு போது விளைந்து கொத்து உரு போது, கொத்துக்களாக அமைந்த போது மலர்கள், போது என்றால் மலர்கள் அரும்புகள், கொத்து உரு கொத்து கொத்தாக அமைந்திருக்கின்ற, கொத்து கொத்தாகவே பூக்கின்ற மலர்களை சூடியிருக்கின்றான் பெருமாள். கொத்து கொத்தாக பூகின்ற பூ என்னன்னு தெரியும், அரளி கொன்றை முதலாம் கொத்தாகவே பூக்கின்ற பூ. அது அந்த கொத்தாக பூக்கின்ற பூக்கள் வந்து இறைவனுக்கு ஒரு சிறப்பு, அப்படியே ஒரு கொத்த புடுங்கி சொருகி பார்த்தேன். கொத்துரு போது விளைந்து கொத்தாக பூக்கின்ற செவ்வரளி கொன்றை முதலிய மலர்களை மிளைந்து அணிந்து, மிளைதல் அணிதல், மலைதல் போரிடுதல், மிளைதல் அணிதல், மிளைச்சி அணிந்து, மிளைந்து அணிந்து, ரெண்டுமே அணிந்துதான். ஆனா ரெண்டு சொல்லு, மிளை அப்படிங்கிற பகுதியில் இருந்து மிளைந்து என்றாலும் அணிந்து நடத்தமாகும், மிளைச்சி என்றாலும் அணிந்து நடத்தும். கொத்துரு போது மிளைந்து
1: அதானு
0: மிளைந்து, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, வருது
1: வெண்தலை மிளைச்சி,
0: வெண்தலை மிளைச்சி. பெருமான் தடையில வெண்தலை என்றால் மண்டையோடு, அந்த தாருகாவனத்து ரிஷிகள் ஆவிதார யாகம் செய்து ஒரு மண்டையொட்டை அனுப்பினார்கள், அதை பெருமான் வந்து தலையிலே தங்கி கொண்டார். அது ஒரு மண்டையோடுதான், இறந்த பிரமர்களுடைய மண்டையோட எல்லாம் பெருமான் வந்து கோத்து தலை மாலையாக அணிந்திருக்கின்றார், தலைக்கு தலை மாலை அணிந்ததில்லை. அப்படி பல மண்டையோடுகள் இருக்கின்றன. ஒரு மண்டையோடு பெருமானுடைய சிறையிலே நிறைய காணப்படுகின்றது. மண்டையோட்டுக்கு பக்கத்தாப்புல பெருமான் செவ்வரளி அந்த மாலை அணிந்திருக்கின்றார். அந்த செவ்வரளி மாலை தொடுத்து அணியப்படும் போது எப்படி இருக்கும்னா, குடலை போல சிவந்த நிறம் எப்படி இருக்கும், குடல் பிதுங்கிய குடலை போல காணும். குடர் நெடு மாலை சுற்றுகிறார், குடலை மாலையா சுத்திய போட்டுக்கல சாமி. குடர் நெடு மாலை என்றால் குடரை ஒத்த நெடுமாலை, நெடுமாலை என்பது நீண்ட மாலை, நெடுமை என்பது நீண்ட, நன்றாக நீளமாக துருக்கப்பட்ட நீள சரம். அப்ப அரளி முதலிய மலர்களை தான் சரமாக துருப்பார். அதை என்ன பண்ணிருக்கார் சாமி, அதையும் சதையில வந்து அணிந்திருக்கிறார். அந்த சரத்துக்கு நடுப்புற மண்டையோடலாம் இருக்கு, அதை பார்க்கும்போது வெண்தலை மிளைச்சி, வெண்தலைகளை தலை என்பது பன்மைதான் பன்மையாக கொள்ளலாம், வெண்தலைகளை அணிந்து அதனை சுற்றி குடர் போன்று காட்சி தருகின்ற அரளி முதலிய சிவந்த மலர்கள் அந்த மலர்களால் ஆகின்ற மாலை, அந்த மாலையை அணிந்திருக்கிறார். வெண்டலை விளைச்சி கொத்துரு போது விளைந்து கொத்து கொத்தாக பூக்கின்ற கொன்றை முதலிய மலர்களை அணிந்து அந்த அந்த கொத்தினை சுற்றி சரமாக தொடுக்கப்பட்ட செவ்வரளி முதலிய குடரை போன்று காட்சி தருகின்ற நீண்ட சரங்களை அணிந்து உடனடி மாலை சுற்றி சுற்றி என்பதனால அதை வந்து வட்டமாக அணிந்திருக்கிறார் பற்றி பத்துரு நீருடன் இவ்வாறு சடைக்கோளத்தை சொன்னார். பிறகு பெருமாளுடைய திருமேனிக்கு வரும்பொழுது பெருமாளுடைய திருமேனி தலையிலிருந்து கால் வரையிலும் விபூதி பூசிருக்கிறார். தத்து நீர் அப்படிங்கிறோம், தத்துதல்னா பரவுதல், தத்துரு பரவிய உடல் முழுவதும் பூசப்பட்டன, பரவலாக பூசப்பட்ட ஓரிடத்துல இந்துமாக பூசுவதில்ல, பெருமாள் முழுவதுமாக திருமித்திரி சன்னித்திருக்கின்றான், நிந்துமனம் செய்திருக்கின்றான். தத்துரு நீருடன் என்றால் பரவலாக பூசப்பட்ட திருநீற்றுடன். ஆற செஞ்சாந்து, ஆரம் என்றால் சந்தனம், ஆற தலைதந்தா எங்க வருது இருக்கிறது, ஆரம் என்றால் சந்தனம், செஞ்சாந்து சந்தனத்திலே சிவந்த சாந்து, சந்தனத்தில செஞ்சந்தனம்னு ஒரு வகை, வெண் சந்தனம்னு ஒரு வகை, அந்த சிவந்த சந்தனத்தினுடைய சாந்து என்று கொள்ளலாம். அல்லது சந்தனத்தையே குங்குமம் வச்சு சேர்த்து அரைச்சோம்னா சிவந்த சந்தனம். இப்ப ஆற செஞ்சாந்து சிவப்பு நிறத்தினை தருகின்ற குங்கும பூ முதலிய பூக்கள் அவற்றோடு சேர்ந்து அரைக்கப்பட்ட ஆரத்தின் சாந்து கலவை, அதனை ஆற செஞ்சாந்தனி அவற்ற அந்த செஞ்சாந்தனை அணிகின்ற சச்சையனே, சச்சையனே என்று சொல்லுக்கு பலவிதமா சொல்லி சொல்றாங்க. சச்சை என்பது வாசனை கலவையை குறிக்கின்றதுன்னு சொல்றாங்க, அகராதியில் அது மாதிரி பொருள் இல்ல ஆனா சொல்றாங்க. அப்ப ஆற செஞ்சாந்தனி சச்சையனை என்று சொன்னால் குங்குமப்பூ முதலிய வாசனை பொருளோடு கலந்த சந்தனத்திலே சந்தன கலவையாக பூசி இருக்கின்ற பெருமானி என்று ஒரு பொருள் வருது. சச்சை அப்படின்னு சொல்லு, இத ஒரு சொல்றாரு செச்சை என்று ஒரு

நகரத்திற்கு நகரமும் மோனை. தமிழ் இலக்கணம் படிக்கும்போது அதாவது மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றியிருத்தல். ஆனாக்கு ஆனா, ஆவண்ணா ஐயண்ணா, ஈனாக்கு ஈயண்ணா ஏயண்ணா, ஊனாக்கு ஊவண்ணா ஓவண்ணா ஓவண்ணா. இதே மாதிரி இதெல்லாம் உயிரெழுத்துக்கள்லாம் மோனை. அந்தந்த கேனாவுக்கு காவண்ணா மோனை, அந்த எழுத்துக்கு அந்த எழுத்தே மோனை. அது நெடிலும் மோனையாகும், குடிலும் மோனையாகும். என்ன கற்க கசடர கற்பவை கற்றபின்னு வருது, முழுக்க மோன அமைஞ்சிருக்கு. கற்க கசடர கற்றவை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, நிற்க அதற்கு தக என்பதுல மோன ஒண்ணுமே இல்லை. அப்ப ஒரு எழுத்து அதனோட ஒத்த எழுத்து முதல் எழுத்து ஒத்து வருது மோனையின் பேரு. மோனை என்பது ஒரு சிறியுள் அழகு. அப்ப இதுல வந்து ஒரு எழுத்துக்கு அந்த எழுத்தே மோனையாகும், உங்களுக்கு புரியும், புரியுது இல்லையா? ஒரு எழுத்துக்கு ஒரு எழுத்து மோனை, ஆனா ஒரு எழுத்துக்கு வேறொரு எழுத்து மோனையாகும். அதே மாதிரி மூணு எழுத்துக்கள் உண்டு, மூணு செட்டு உண்டு. நகரத்திற்கு சகரம் மோனை, மகரத்திற்கு மகரம் ட ச, அது ஒரு காம்பினேஷன். வ ம, அது ஒரு காம்பினேஷன். ஞ ந, அது ஒரு காம்பினேஷன். இது மோனையாகும்னு வருது. அப்படி வரும்போது மோனை எப்ப ஆகும்? அந்த நகரத்திற்கு சகரமும் சாவும் சா என்ற எழுத்துனா மோனையாகும், சி என்ற எழுத்து மோனையாகும். அது மோனை ஆகணும்னா நகரத்திலே இகரம் ஏறணும். தி என்ற எழுத்துக்கு சி என்ற எழுத்து மோனையாகும், தூ என்ற எழுத்துக்கு சு என்ற எழுத்து மோனையாகும். இப்ப தத்துவ நீருடன் ஆரம்பிச்சதுனால செச்சையனே என்பதையே சச்சையனே சொல்றாரு அப்படின்னு ஒருத்தர் கஷ்டப்பட்டு பொருள் சொல்றாரு. இதெல்லாம் அபத்தம், இப்படிலாம் யோசிச்சா இதெல்லாம் வந்து பெரிய கவிஞர்கள்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் இப்பதான் பாட்டு எழுத ஆரம்பிச்சிருக்கேன், அவன் என்ன செய்வான் குருநாதர் அப்படிலாம் செய்வார். அதனால குருநாதர் இப்படி செஞ்சார்னு சொல்றதே அவர் செய்வாருங்கிறத சொல்றாரு. அதனால அவர்களுக்கு எல்லாம் எதுவும் முறையெல்லாம் தானா வந்து அமையும், எதையும் செய்ய மாட்டாங்க, யோசிச்சு செய்ய மாட்டாங்க. அப்ப சச்சையனே என்பதுக்கு என்ன பொருள் அப்படின்ட்டா, சச்சை என்பது ஒரு வடமொழி சொல். சச்சா என்று ஒரு வடமொழி சொல், அமரகோசம்னு வடமொழி. நிகண்டு, நிகண்டுன்னா அகராத். நம்ம காலத்து அகராதிகளும் பழங்காலத்து அகராதிகளுக்கும் நிறைய வித்தியாசம். நம்ம காலத்து அகராதியில அகராதி அ என்ற எழுத்து முதல் ஆரம்பித்து எல்லாம் வரும். அப்படின்னு போகும், அப்புறம் ஆங்கில எழுத்துக்கள் 26னா அந்த சில ஆங்கில எழுத்துக்கள்லயே ஏ அப்புறம் ஏபி அப்புறம் ஏசி அப்படி வரும், அப்படியே வரிசையா வருதுதான் அகராதி. ஆனா பழங்காலத்துல அகராதிய மனப்பாடமா கொண்டிருந்த, இந்த அகராதியை யாரும் மனப்பாடம் பண்ண முடியாது. இந்த தற்காலத்து அகராதியை மனப்பாடம் பண்ண முடியாது. பழங்காலத்து அகராதியை மனப்பாடம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னா, ஒரு பொருள் கொண்ட சொற்களை எல்லாம் சேர்த்து கொடுத்துருவாங்க, அதான் அகராதி. பழங்காலத்தில் நிகண்டு அகராதி பேர் கிடையாது. அப்ப அப்ப வந்து ஆடுன்னா ஆட்ட சொல்ற சொற்கள் எல்லாம் வந்துடும், மாடுனா மாட்ட சொல்ற சொற்கள் எல்லாம் வந்துடும், மனிதன்னா மனிதர் சொல்ற சொற்கள் எல்லாம் வந்துடும். அது சொல்ல சொல்லிட்டு மட்டும் அது ஆண்பாலா பெண்பாலா, அது எப்படி இலக்கண, அது இலக்கண சிறப்பு என்ன என்பதெல்லாம் சிறு சிறு சூத்திரங்களாக கொடுத்துருவாங்க. அப்ப ஒரு பெரிய மொழியையே அவர்கள் வந்து ஒரு சிறு நூல் மூலம் மனப்பாடமாக கொண்டிருந்தார்கள். கல்வியினுடைய ஆழம், பழங்காலத்துல அவர்கள் வந்து கொண்டிருந்த கல்வி முறையை வந்து தற்கால முறையை விட எவ்வளவோ சிறந்ததாக இருந்தது. எல்லாமே மனப்பாடம் தான் அவங்களுக்கு, எதுவும் புத்தகத்தில் கரண்ட் போனா கஷ்டமே கிடையாது. பாடம் சொல்றவருக்கும் கஷ்டம் கிடையாது, கேட்கறவங்களுக்கும் கஷ்டம் கிடையாது. என்னன்னா கேட்கறவங்க வந்து இது வெறு புத்தகம் நோட்டெல்லாம் வச்சுட்டு கேட்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் காதாலேயே கேட்டுவாங்க எல்லாத்தையும். அதனால எல்லாத்தையும் காதால கேட்டுட்டு வாத்தியார் கேட்கற கேள்விக்கு பதிலும் சொல்லுவாங்க. அந்த இளமையில் கல்வின்ற எல்லாம் சின்ன வயசுலயே அவங்க ட்ரைனிங் மனதில வந்து வேறு எண்ணங்கள் நுழைவதற்கு முன்பாகவே படித்து முடித்து விடுவாங்க. அப்படி படித்து முடித்து விடுவதனால அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிலாம் பெற்ற பிறகும் பெருங்கா டப்பா மாதிரி படிப்புல ஆசை இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, சிறுவர்களுக்கு இணையாக வந்து படிக்கும்பொழுது சிறுவர்களுக்கு போட்டியாக படிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும் என்று பாருங்க. என்ன காரணம்னா, அந்த சிறு வயதிலேயே அவர்கள் நன்றாக கற்று விடுகிறார்கள். சர்ச்சை என்று ஒரு சொல், அது என்ன சொல்லுது நிகழ்ந்த சர்ச்சை என்று சொன்னால் வாசனை கலவை. சர்ச்சை சொல்லி கேட்க சர்ச்சை அந்த, ஆனா ஒரு பொருளினை சுட்டுகின்ற பல சொற்கள் உண்டு, பல பொருள் கொண்ட ஒரு சொல்லும் உண்டு. தமிழ்லயும் சரி சம்ஸ்கிருத்திலயும் சரி, ஒரு சொல்லுக்கே பல பொருள் உண்டு. ஒரு பொருளை சொல்வதற்கு பல சொற்கள் உண்டு. யானைன்னு சொன்னா யானை சொல்றதுக்கு ஏகப்பட்ட சொல் உண்டு. யுத்தம் போர்னு சொன்னா அதை குறிப்பதற்கு பல சொற்கள் உண்டு. சமரம் அமரம் யுத்தம் போர் மலைதல் உறுதல் தொழிற்பெயர்களாக அந்த வந்து வெறும் பெயர் சொற்களாக இது பல பல உண்டு. ஏன் இவ்வளவு சொல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் சொன்னா, நமக்கு தேவையான சொல்ல அங்க பயன்படுத்திடுவோம் இங்க பாட்டுல தானா. இப்ப யுத்தம் என்ற சொல்ல எல்லா இடத்துலயும் பயன்படுத்த முடியாது, அது வேற இடத்துல அமர் என்ற சொல்லி பயன்படும் போது ஒரு சொல்லுக்கே பல பொருள் உண்டு என்று பார்க்கின்றோம். ஆ என்றால் பசுவையும் குறிக்கும், உயிரையும் குறிக்கும், ஆறு வாயை திறக்கவும் குறிக்கும், குறிப்பினால குறிக்கும் என்று பார்க்கணும். அது போல பார்க்கணும்.

0: சச்சை என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் உண்டு, அது என்ன? ஆராய்ச்சி. இப்ப சச்சையனேன்னு அடுத்தப்பட்டு ஆரம்பிக்கிறார், ஆராய்ச்சிக்கு ஆராய்ச்சிக்கு உரியவனே, வேதம் முதலிய நூல்களினாலே ஆராயப்படுபவன், அறிஞர்களால் எப்போதும் ஆராயப்படுபவன், இறைவனை பற்றி தான் அறிஞர்கள் ஆராய்கின்றார்கள். வேற வந்து உதவாத விஷயங்கள் அவர்கள் ஆராய்வதில்லை. உண்மையான அறிஞர்கள்லாம் இறைவனையே கருதுகின்றார், அவனுடைய குணத்திலேயே ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. எப்பொழுதும் ஆராயத்தக்கவன் சச்சையன், சச்சையன் வாசனை சந்தினை பூசியவன் என்று. இது பெருமானுடைய இடது பாகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். பெருமானது விரும்பி பூசுவது பெருமாட்டி இருக்கின்ற பாகத்தில் ஆற சிந்தனை செய்யலாம். இப்ப வெண் தலை நிலைச்சி கொத்துரு போதும் இழைந்து குடர் நெடு மாலை சுற்றி தத்துரு நீருடன் ஆற செஞ்சாந்தனி சச்சையனே, மத்துரு தன் தயிரில் புலன் திக்கதுவ கலங்கி வித்துருவேனே விடுதி கண்டாள். இப்ப மத்தினாலே கடையப்படுகின்ற தயிர் அதே போல சிரமப்படுகின்ற எண்ணெய் என்று முதல் பாட்டில் சொன்னார். ஒரு அந்தாதியா பாடுறாரு, இத ஒரு அந்தாதியா பாடும்பொழுது எழுத்துலயும் எந்த ஒரு முதல் பாட்டை எந்த எழுத்துல முடிகிறதோ அந்த எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கலாம், எந்த சொல்லில் முடிகின்றதோ அந்த சொல்லை கொண்டு ஆரம்பிக்கலாம், எந்த பொருளில் முடிகின்றதோ அந்த பொருளை கொண்டு ஆரம்பிக்கலாம். அது வந்து ரெய்டரேஷன். ரெய்டரேஷன் வந்து வலிமையை காட்டுவதற்காக. கோர்ட்ல நீங்க பாப்பீங்க, ஒரு சாட்சி ஒரு பதில் சொல்றாரு, அந்த பதில் தனக்கு வேண்டிய பதில் இருந்ததுனால அந்த கேள்வியை திரும்பவும் கேட்பார் வக்கீல். வக்கீல் கேட்டு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேனே அப்படின்னு அவர் சொன்னா, திரும்ப ஒரு சொல்லுங்க பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். சாட்சி கொஞ்சம் விடாக்கிறவனா இருந்தானே, சொல்லிட்டா சொல்ல சொல்லியாச்சு, எத்தனையா சொல்றது, நூறு தடவை சொல்லுங்க பரவாயில்ல. அவன் இன்னும் ஒரு தடவை சொன்னாலே மாட்டிப்பான். அந்த நேரத்துல வக்கீல் கோச்சிக்க மாட்டாரு, அவள சொல்லுங்க உங்க அளவுக்கு எனக்கு புத்தி கிடையாது, இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு சொல்ல வச்சிருவாரு. அப்ப நமக்கு ஒரு எந்த பொருளிலே முடிந்ததோ அந்த பொருளில ஆரம்பிக்கலாம். அது வந்து அதை வந்து வலியுறுத்துவதற்காக. பெருமானே நான் வந்து புலன்களால் சுமப்படுகின்றேன், மத்தியிலேயே உடைகின்ற தயிரை போல நான் மிகவும் நொந்து போகின்றேன் என்பதை சொன்னார். இப்ப புலம் இன்பத்தினை துன்பம் என்று கருத ஆரம்பித்தவர்கள் தான் இவ்வாறு சொல்வார். புலன் இன்பத்தை இன்பம் என்றே கருதுபவர்கள் இவ்வாறு விண்ணப்பிக்க மாட்டார்கள். ஆகவே புலன் இன்பத்தை துன்பம் என்று கருதுகின்ற நிலையிலே சொல்லப்படுகின்றது. ஆகவே கூறியது கூறல் என்ற குற்றம் கிடையாது, கூறியது கூறல் என்ற குற்றம் கிடையாது. தான் நொந்து போவதே மீண்டும் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கின்றார். ரொம்ப சிரமப்படுறேன் ஐயா. அதற்கு இங்க இரண்டு ஓமை கொடுக்கிறார், இன்னொரு ஓமையும் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறான்னா, மத்தினாலே கடையப்படுகின்ற தயிர் அது நொந்து போகும், நொந்து போகின்ற அளவிலே அது ஓமை. நெருப்பினாலே கதுவப்படுகின்ற ஒரு பொருள், சுற்ற வளைக்கப்படுகின்ற கதுவுதல்னா கவ்வுதல், வளைத்தல். ஒரு பொருளினை நெருப்பு வளைத்தது என்று சொன்னால் அந்த பொருள் தப்புவதற்கு வழியின்றி சொல்லும். அப்ப தப்ப வேண்டும் என்று நினைப்பவன் நிலையிலே இருப்பவன் கொடுக்கின்ற ஓமை அது. அப்ப புலன் இன்பங்களுக்கு நம்முடைய விருப்பமின்றியே புலன் இன்பங்களுக்கு ஆட்படுகின்றோம், அதிலிருந்து தப்ப விரும்புகின்றோம், தப்ப முடியவில்லை. பெருமானே என்னை காப்பாறில்லை, என்னை காக்க கடவியவன் நீதான், என்னை காக்க வல்லவன் நீ ஒருவன் தான் என்பதை சொல்லுவதற்காக இங்க இரண்டு ஓமை சொல்றாரு. மத்தினாலே உடைந்து போகின்ற தயிரை போல் நொந்து போகின்றேன் என்பது ஒரு ஓமை. நெருப்பினாலே வளைக்கப்பட்டவன் தப்ப முயன்றதை போல தப்பிக்க முனைகின்றேன், ஆனால் இன்னொருவன் தான் அவனை காப்பாற்றணும், பிடிச்சு தூக்கணும். அதுபோல நீயே என்னை காக்க வேண்டும் என்பதுக்காக சொல்ற புலன் தீக்கதுவ. புலன் தீக்கதுவ என்பது ரெண்டு விதமா பொருள் சொல்லலாம். அப்படின்னு புலன் தீ கதுவ, புலன் தீ என்பது உருவகம், புலனாகின்ற தீ கதுவ, புலனாகின்ற நெருப்பு என்னை கதுவ, கவிந்து கொள்ள, சுற்றி கொள்ள, பற்றி கொள்ள, வளைத்துக் கொள்ள. புலன் தீக்கதுவ, தீயை போல் கதுவ. புல என்பது தீயை போல கதுவ, தீ எவ்வாறு வளைத்துக் கொள்ளுமோ அதே போல வளைத்துக் கொள்ள. இப்ப இதுல வந்து எப்படி சார் நம்ம இது கரெக்டான பொருள் கேட்டா, நம்ம எந்த நிலையில இருக்கோமோ அது கரெக்டான பொருள். புலன் வந்து புலன் சுடுகின்றது என்ற அளவிலே மட்டும் அறிந்தவன். இப்ப இந்திரிய வசப்படுவதனால நமக்கு ஒரு துன்பமும் உண்டு என்ற அந்த அளவில் மட்டும் புரிந்து கொண்டவன் வந்து புலனை தீ என்று சொல்கின்றான், புலன் தீ கதுவ. ஆனால் புலன் வந்து ஒரு பெரிய விரோதி, அது நெருப்பு வளைத்துக் கொள்ளும் வளைத்துக் கொள்ளும் சொல்லி அஞ்சுபவன், ஆரம்பத்திலே அஞ்சுபவன் என்று சொல்றான். புலன் தீயை போல் கதுவ என்று சொல்கின்றான். அப்ப நம்ம எந்த நிலைமையில நம்ம வந்து அந்த புலனாகின்ற அந்த பகையை உணர்கின்றோமோ அந்த அளவிற்கு இந்த பாடலானது பொருள் தரும். ஆகவே புலன் தீயை போல என்னை சுற்றி வளைத்துக் கொள்ள தப்பிக்க வழியின்றி அதிலே மாட்டிக்கொண்டு கடைகின்ற மத்திலே உடைந்து போகின்ற தயிரை போல் நின்று போகின்ற எண்ணெயை நீதான் காக்க வேண்டும் என்பது பொருள். ரெண்டு உமையினால தன்னுடைய துன்ப நிலையை அவல நிலையை நன்றாக விளக்குகின்ற. மத்துரு தன் தயிரின் தயிரை போல புலன் தீக்கதுவ, புலன் தீயை போல கதுவ, புலன் தீக்கதுவ கலங்கி எவ்வாறு இதிலிருந்து தப்புவது என்ற வழி அறியாது கலங்கி, அப்ப தப்பிக்கும் வழி அறியாது என்பதை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். தப்பிக்கும் வழி அறியாது கலங்கி வித்துருவேனை, வித்துறுதல் தான் நடுநடுங்குதல். விது என்று ஒரு சொல், விது விதிர்ப்பு, விதுத்தல் அப்படின்னு தான் நடுங்குதல். அந்த விதுத்தல் என்ற தொழிற்பெயர் விது என்ற முதல் நிலை அளவில் நிற்கும். விது என்றால் நடுங்குதல் தான். அது எதுகை நோக்கி இரட்டித்தல், ஒத்திரட்டித்தல் ஒரு இலக்கணம் இருக்கு. எதுகை நோக்கி விது என்பது வித்து என்றாகின்றது. விது உறுதல் என்பது வித்துறுதல், நடுங்க நடுக்கமுறுதல். மனம் கலங்கி உடல் நடுங்குகின்றார். அதாவது மனம் கலங்குவதால உடம்பும் நடுங்குகின்றது. அந்த இன்பத்தை நினைத்தாலேயே உடம்பு நடுங்குகிறது வேண்டாம் என்று பார்க்கின்ற. மற்றொரு தன் பயிரின் புலன் திக்கதுவ கலங்கி வித்துருவேனை விடுதுகின்றாய். அவ்வாறு இந்த இந்திரிய சுகத்தை சுகம் என்று சொல்லப்படுகின்ற துன்பத்தை நினைத்து நடுங்குகின்ற என்னை பெருமானை கைவிட்டு விட வேண்டாம் என்பது பொருள்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: ஒன்றியிருந்து. பாடியவர்: யாழ்ப்பாணம் அளவையூர் சதாசிவம் நித்யானந்தம் போதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த தக்கேசி பண்ணில் அமைந்த 7 திருப்பதிகம் பண் வரிசைப்படி 60 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: ഭരണി ചിത്രമ്പളം.
1: ഓം നമഃ ശിവായ. യു ആർ ലിസ്ണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമഃ ശിവായ.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளிய திருவாசகம் அறிமுக உரை வழங்குபவர் சிவாக்கர தேசியர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் பிளங்குகளை பகிர்ந்த மெய்யுடை முக்கன் காரணன் உரையனும் ஆரணமொழியோ ஆதிசீர் பரவும் வாதவோர் அண்ணல் திருவாய் மலர்ந்த வாசகத்தேனோ யானோ சிறந்தது என்குவீராயின் திருவாசகம் இங்கொருகால் ஓதின் கருங்கள் மனமும் கரைந்துகக் கண்கள் நெஞ்சம் தொடுமணர்கேணியில் சுரந்து நீர் பாய்வது போல உருகும் என்பது நம்முடைய பெரியவர்களுடைய ஆழ்ந்த உண்மை அருள் நிலை. அந்நிலையை அன்பர்கள் பெற வேண்டும் என்பதற்காக திருவாசகம் என்கிற ஞானத்தேன் துளியை ஈசன் திருவருளால் அன்பர்கள் பயன்பெறும் பொருட்டு அவற்றை எல்லோரும் ஓதுவோமாகுக. மணிவாசக பெருமான் தம்முடைய அருள்நிலை வாழ்க்கையிலே முல்லைப்பண் என்கிற மோகனப்பண்ணை பாடி கசிந்து நெக்கு உருகி நெஞ்சம் ஏங்கி திருவாய் மலர்ந்து அருளினார். அத்துணை சிறப்பு வாய்ந்த அத்திருவாசகத்தை ஒரு தடவையாலும் ஓதினாலும் கேட்டாலும் இந்த பிறவி நீங்கி சிவமாம் தன்மை பெறுபற்று ஈசன் திருவருளை கைலைநாதனனுடைய கருணையை நிச்சயம் பெறுவார்கள் என்பது யாதும் ஒரு சந்தேகமில்லாத நிகழ்வாகும். இதை அன்பர்கள் பயன்பெற்று சிவபுண்ணியம் பெற வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம். அடியார் பெருமக்கள் இந்த பதிகமெல்லாம் எளிமையோடு பாட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ராகங்களையெல்லாம் நாம் பயிற்சிக்குரிய ராகமாக எடுத்துக்கொண்டு அதை பாடுகிறோம். ரொம்ப எளிமையான ராகம் இதெல்லாம். நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் பாடிக்கொண்டே வருவீர்களானால் நிச்சயமாக நீங்களும் பன்னிசையோடு பாடக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு உங்களை வந்து சேரும். பண்பொருந்த இசைப்பாடும் பழனம் சேர் அப்பனை என்று பாடுகிறார். பண் பாடுவது ரொம்ப கடினம்தான். ஆனாலும் அடியார்களுடைய தொடர்பும் ஈசனுடைய அருளும் இசையோடு பாட வேண்டும் என்கிற எண்ணமும் இருந்தால் போதும், நிச்சயமாக அது வாய்க்கப்பெறும். எப்படி சொன்னாலும் இறைவன் அதை ஏற்றுக்கொள்ளுவார். அதற்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை, அன்பு பக்தி என்கிற இரண்டும் தேவை. அதைத்தான் அடிகள் பெருமான் சொல்லுகிறார், பக்தி வலையில் படுவோன் காண்க என்று. ஆக பக்தி என்கிற வலையை வீசினால் ஈசன் வந்து நம் இடத்திலே அவன் மாட்டிக்கொள்வான், அவன் சோரனாக ஒளிந்து கொள்ள மாட்டான் என்று அடிகள் பெருமான் சொல்லுகிறார். இந்த உயிருக்கெல்லாம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பதிகம் இந்த திருச்சதகம் என்று சொல்லுவார்கள். நமக்கு தேவையான எவ்வளவு கேள்விகள் எவ்வளவு மனசோர்வுகள் வந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த துன்பத்திற்கெல்லாம் யாரிடம் சென்று கேட்டால் விடிவு காலம் பிறக்கும் என்று ஏங்கி தவிப்பவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒன்றுதான், இந்த திருச்சதகத்தை நீங்கள் பாராயணம் செய்வீர்களானால் திருவாசகத்தை முழுக்க ஓதுவீர்களானால் திருமுறைகளை நீங்கள் ஓதுவீர்களானால் நீங்கள் யாரிடத்திலையும் போய் உங்க குறைய சொல்ல வேணுங்கிற அவசியமே கிடையாது. மணிவாசக பெருமானே சிவபெருமானே திருவாசகத்தின் வாயிலாக திருமுறையின் வாயிலாக உங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய குறைகளை அதற்கான விடைகளை திருமுறையே சொல்லிவிடும். சொல்லுவது மட்டுமல்லாது அந்த குறைகளை தீர்த்தும் வைத்துவிடும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது நம்முடைய திருவாசகம். அதை நம்முடைய அடியார்கள் சிரமேற்கொண்டு செய்து வருகிறார்கள். இதை ஏளனம் செய்யாது, கேலி செய்யாது, அன்பர்கள் இதை பண்ணோடு பாட வேண்டும் என்பதற்காக நான் மிக எளிமையாக பாடிக்கொண்டிருக்கிறோம். இசைக்கருவிகள் இல்லாது இதை பாடிக்கொண்டிருக்கிறோம். இதையே இசைக்கருவிகளோடு வைத்து பாடினால் மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் அதற்கான நோக்கம் நாம் நம்முடைய நோக்கம் அல்ல. நாம் அடியார்களுக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே செய்து வருகிறோம். இது பண்ணோடு பாட வேண்டும், எல்லோரும் இதை எளிமையாக படிக்க வேண்டும், பாமரனும் ஓத வேண்டும், ஏழை எளியவரும் திருமறை என்றால் என்னவென்றே தெரியாதவர்களும், எழுத்து தெரியாதவர்களும், எழுத படிக்க தெரியாதவர்களும் கூட இந்த திருவாசகத்தை கேட்டு ஓதணும் அல்லது ஒரு பாட்டையாவது அவர்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இந்த பணியை செய்து வருகிறது. அன்பர்கள் ஏற்றி போற்று இதோடு சேர்ந்து ஒத்துப்பாடி திருவாசகத்தை மட்டுமல்ல திருமுறைகளையும் வந்த வண்ணம், தெரிந்த வண்ணம், கூடிய வண்ணம் நன்றாக பாடி ஈசனுடைய அருளை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பதிகமல்லாது வேறு ஒன்றாலும் ஈசனுடைய திருவுருளை பெற்றுவிட முடியாது என்ற உண்மையை அடியவன் சொல்லவில்லை. அருளாளர்கள், அருபான்மை நாயன்மார்கள், நம்முடைய நால்வர் பெருமக்கள் மீண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லியது, பாடு ஈசனை பாடு, ஈசனை பாடு, ஈசனை பரவு, பாடுவார்க்கு அருளும் எந்தை என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இந்த பணியை வழங்கிய நல்ல அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். திருச்சி தம்பலம்.
0: ஓம் நமசிவாய்.
4: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
0: ஓம் நமசிவாய்.

0: என் சிவாயனமே. கைகொண்டாத்தார்களின் அந்நீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனமே.
1: ஒளிசை, நீங்க ஏதேனும் மணிவாசகர் விழா நடத்தும் போது மணிவாசகர் பேசணும்னு சொன்ன ஒளிசை மானுடம் என்று தலைப்பு கொடுங்க. ஒளிசை மானுடமாக நோக்கியும் அந்த ஒளி பொருந்திய அந்த மானுடம், மானுடம் மானுடம் தான், மனுஷனுடைய கைகால் உறுப்புகள்லாம் மணிவாசகருக்கு இருக்குது. ஆனால் எஞ்சியோருடைய அந்த மனித உறுப்புகள் போன்றதே அல்ல அவை. ஒளிசை மானுடம் ஒடிசை மானுடமாக நோக்கியும் இப்படி வந்து நீ எனக்கு மிக எளிமையாக வந்து இந்த மானுடத்தை ஒடிசை மானுடமாக ஆக்கி ஆட்கொண்டாய். அப்படி இருந்தும் கூட பெருமானியும் ஆக நோய் அதுக்கு என்ன செய்தார்னா, என்னமோ அஞ்சு நாள் ஆறு நாள்லாம் வந்து ஒன்னும் பக்குவப்படுத்தல, அப்படி கண்ணால் நோக்கியதுதான், வாயினால் உபதேசம் பண்ணதுதான், தன் கையினால் அப்படி அப்படி மேல அந்த அருள் பாலித்ததுதான், திருவடியை அவர் தலையில சூட்டியது இவ்வளவுதான். இது இந்த இந்த இந்த நான்கு இந்த செயல்கள் ஒளி செய்ய மானுடமாக நோக்கியும் இருந்து நான் என்ன செய்திருக்கணும், அப்படியே நீ எங்க செல்கிறாயோ உன்னை பின்தொடர்ந்து அப்படியே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே என்று தொடர்ந்திருக்கணும், தொடர்ந்திருக்கணும். அப்படி தொடராமல் போனேன். அதனால் ஒளிசெய் மானுடமாக நோக்கியும் கீரிலாத நெஞ்சுடைய நாயினேன். அப்படி இருந்த உன்னை பிரிந்திருக்கணும், பிரியாம இருந்திருக்கணும். பிரிந்த என்ன இருக்குன்னா, என் நெஞ்சியே கீறி கொண்டு இருந்திருக்கணும். என்னத்துக்கு உன்னை பிரிந்த பிறகு வாழணும்? ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை அரிதரோ சென்ற இளமை தரற்கு. கலித்தொகை, கலித்தொகை இது சிற்றின்பம். ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை, கணவன் கிட்ட சொல்ற சும்மா அதுக்கும் இதுக்கும் பிரிஞ்சுட்டு போறியப்பா, ஒரு இன்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கைன்னு கேட்டா கணவனும் மனைவியும் ஒருங்க இருப்பதுதான் வாழ்க்கையினே பேரு. துபாய் போறதெல்லாம் பேரல்ல. ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை, அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரியாமல் இருப்பதுதான் என் வாழ்க்கையினு. ஏன்னாரு, அரிதரோ சென்ற இளமை தரருக்கு. நீ போயிட்டேனா, மூணு ஆண்டு போயிட்டீனாப்பா, அந்த மூன்றாண்டுக்கு முன்னே இளமையே நீ போயிட்டு வந்த பிறகு பெற முடியுமா? பெற முடியுமா? நினைச்சு பாருப்பா, மூன்றாண்டுக்கு முன்னிருந்த இளமை என்ன, நீ மூன்றாண்டு போய் பிரிஞ்சிட்டு வந்த இளமை என்ன, நிச்சயம் அந்த இளமையை பெற முடியுமாப்பா? அரிதரோ சென்ற இளமை தர. கலித்து கலித்தொகை இது, கலித்தொகை. அது மாதிரி இந்த பிரிவே உடல் பிரிவே இது ஒளிசை மானுடம் அல்ல, சும்மா சாதாரண மானுடம் தான். இந்த மானுடமே பிரிந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை சீர்கேடு அடையும் என்றால், உன்னை நான் அருமையான ஒளிசை மானுடமாக நோக்கியவனை உன்னை பிரிந்த போது என்ன செய்திருக்கணும், கீறிலாத நெஞ்சு உடைய நான், என் நெஞ்சு அப்படியே கீறிட்டு அல்லவா, இந்த பிரிவு என்னத்துக்கு அல்ல, இப்படி கீரிலாத நெஞ்சுடைய நாயினின் கடையன் ஆயினின் பட்ட கீழ்மையே. இப்படி ஆனதுனால என்னன்னு கேட்டா, மிக கடையவனாய் கீழ்மை நிலையில இருந்து இப்படி நான் ஆகிவிட்டேன் அப்படிங்கிறார். நீங்க இந்த ரெண்டடி வச்ச ஆனந்தாதீதம் எங்க இருக்குது, எங்க இருக்குது ஆனந்தாதீதம்? அது இல்லையே, நெஞ்ச கீறிகளையே நான் கடைசியில் நான் பட்ட கீழ்மை ஆகிட்டேன். இதெல்லாம் தான் தலைப்பை நாம் இன்னும் ஆராயணுங்கிறேன். திருவாசகம் ஒளிசெய் மானுடமாக நோக்கியும் அதுதான் ஆனந்தாதீதம். அப்படி இருந்தும் கூட இந்த நெஞ்சை நான் கீறிக்கலையே, அது பிரிவாற்றாமே, அது பிரிவாற்றாமே, பிரிவாற்றாமே, அது ஆனந்தாதீதம் ஆகாது. இப்படி விளக்கணும் இல்லவா. இந்த தலைப்புகள் எங்கே இருக்கின்றன, தலைப்புகளுடைய கருத்து எங்கே இருக்குது என்ன விளக்கணும். இல்லைன்னா சாதாரண படிச்சவங்க, சார் நெஞ்சையே கிரிக்கல, தாம் கட்டுப்படி நான் இப்ப கீழ்மைப்பட்டு விட்டேன்னு வருந்துகிறார். பிரிவாற்றாமை வருந்துகிறதா இருக்க தவிர எங்க சுவாமி ஆனந்தாதீதம் இருக்கிறது என்று பையன் கேட்டா சொல்லணும் அல்ல, எனக்கு தெரியாதுடா. அப்ப திருவாசகத்தை தொடாதீங்க. என்ன அப்போ இந்த ஒளிசை மானுடமாக நோக்கியும் என்ற விடத்தில் அந்த மானுடம் இன்பப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டிருந்தும் நான் உன்னை தொடர்ந்து இல்லையே பிரிந்து விட்டேனே, அது பிரிவாற்றாமை. சிவ சிவ இப்படி சொன்ன என்ன சொல்றாங்க, அப்படி ஒரு பதிப்பு கொண்டாந்து இருக்கேங்கிறாங்க. நான் அவ்வளவு லேசா இருக்குதே.

கிண்டிலேன். அருமையான உவமை இது. நம்ம இது என்னுடைய மனநிலை, மனநிலை நமக்கெல்லாம் கூட எந்த ஒன்றும் கிடைப்பதற்கு முன்ன படாத பாடுபடுவோம். கிடைச்சு ஒரு நாள் ஆயிட்டா சப்புன்னு போடும். இது மனித இல்லை, மனித இல்லை. நீங்க எதை வேணாலும் வச்சுங்க, எதை வேணாலும் வச்சுங்க, எங்க புத்தி எங்களை கூடாது. ஐயோ பல்கலைக்கழகத்துல டாக்டரேட் எடுத்துன்னுப்பா, அதான் முடிந்தது. அந்த டாக்டர் எடுத்துக்கிட்டு கவர்னர் கையில வாங்கிக்கிட்டு நேரா வீட்டுல அப்பா அம்மா கிட்ட வந்து வணங்கி, அப்பா அம்மா நெத்தியில எடுங்கப்பா நீங்க சொன்னேன். சரி அப்படியே இருந்து புடிச்சு அடிச்சு டாக்டர் வாங்கிட்டேன். வாங்கி நேரா பெற்று அப்பா அம்மா காலில் விழுந்து வணங்கி தண்ணிட்டுக்கிட்டேன். ரெண்டு நாள் போட்டோம், உனக்கு என்னப்பா டாக்டருக்கு என்ன குறைச்ச அப்படின்னா, சரி ஆமாறோம் என்ன பாடுபட்ட. எந்த ஒன்றும் பெறுவதற்கு முன்னிருந்த இன்பம் பெற்ற பின் இல்லை. இதற்கு மேல நான் அதிகமா சொல்லல. எஞ்சிய பில்லப் தி பிளாங்க்ஸ் முடிச்சுங்க. எந்த ஒன்றும் இல்லை, எந்த ஒன்றும் பெறுவதற்கு முன் ஆர்வம் இருக்கும், பெற்ற பிறகு கப்பங்க. அது ரொம்ப அருமை. நம்ம நம்ம வேற மாதிரிலாம் போனோம். அவர் என்ன சொல்ற, மயில் அங்கு நற்கண்ணி பங்கனி, எப்பொழுதுமே எங்க அம்மாவோடவே கூட இருப்பாய். எங்க அம்மா எப்படிப்பட்டவங்க, ரொம்ப இளமையானவங்க, எப்பவும் கண்ணில் மையெல்லாம் எழுதி ரொம்ப அருமையா அழகா இருப்பாங்க. அப்படி இருக்குவாங்க. பதுசு அதுக்காக தெருவில் எல்லாம் அடிக்கடி போக மாட்டாங்க, போகும் தெரியாது. ஐயா விட்டு போவே போவாது, ஐயா போனா கூட போகும், இல்ல ஐயாவோடவே இருந்தேன். ஆனா ரொம்ப பதுசு. மையில் அங்கு நற்கண்ணி பங்கனி, அம்மையப்பராக இருக்கின்ற பெருமானி, வந்த நைப்பணி கொண்ட பின், நீ தொடக்க காலத்துல நீ என்னை வந்து அடிமையாக கொள்வதற்கு முன்னாலே என்று நான் அடிமையாவேனோ, என்னைக்கு பெருமானுக்கு அடிமையாயிருப்பனோ தெரியலையே என்று ஏங்கி கிடந்த நீ, திருப்பெருந்துறையிலே குருநாதனாக வந்து அடிமனாக ஆட்கொண்ட பின் போச்சு. வந்த நைப்பணி கொண்ட பின் எப்படி ஆச்சு? அருமையான ஓமை, அருமையான ஓமை. சின்ன குழந்தை, ஒரு 3-4 வயசு குழந்தை, கையில ஒரு பொன் கிண்ணம் கொடுத்துருக்கோம், வேணும்னு கேட்டது. வேணாம்ப்பா உனக்கு, நீ இந்த இது வச்சுக்கப்பா, கொட்டாங்குச்சி வச்சுக்க. கொட்டாங்குச்சி எல்லாம் வச்சு திங்குமா? ஒரு காலத்துல நம்ம எல்லாம் கொட்டாங்குச்சியில் வச்சு சாப்பிட்டோம், வீட்டுல அப்பா அம்மா சொன்னதை செஞ்சோம். இப்ப கொட்டாங்குச்சி, முதல்ல ஐசி கொட்டாங்குச்சி, ஐசி கொட்டாங்குச்சின்னா என்ன அது தெரியாது, தெரியாது. சரி அப்படியே கொடுத்தா கூட மேனர்ஸ் இருக்குது அவங்களுக்குலாம், கொட்டாங்குச்சின்னு எவர் செல்வர். அப்ப எவர் செல்வர், ஒருத்தருமே இல்லை. இப்ப எவர் செல்வர், எவரும் செல்வர் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு கொடுக்கலாம். அதனால அந்த குழந்தை என்ன கேட்டேன், ஒரு அருமையான கிண்ணம் இருந்தது, அதை அடம் பண்ணி கேட்டுது, எப்படியே அதை கொடு அதை கொடுன்னு. வேணாண்ட ராஜா, அது வேணாம், கீழே போட்டுருவேன், நசுங்கிடும். அப்புறம் பேர் அடுத்த விட்டு தூக்கிட்டு போடுவாங்க, ஏத்து விட்டு மாமி தூக்கிட்டு போடுவாங்க, வேணாம் என்று சொன்ன உடனே அப்படின்னு. சரின்னு ரொம்ப வற்புறுத்தி 1 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு, சரி பத்திரமா வச்சுக்கணும், வீட்டை விட்டு கீழே இறங்கப்படாது, தெரியுதா? ஆமா. கையில என்ன இருக்குது? பொற்கிடம் இருக்குது. ஆமா, அப்படியே ஒண்ணு நசுங்கிட்டு போடும், இங்கேயே உட்காந்துருவியா? உட்காந்துருக்கீங்க. இந்த பொற்கிண்ண வாங்குற வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் கேட்டு வச்சிருக்கோம் இல்ல. நாம எங்கேயாவது உள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணும், இந்த கிண்ணத்து கிண்ணத்தை கீழே போடாதேன்னு சொன்னோம்ல, போட்டுதான் மறுவேலை பார்க்கும். ஏன் பெரிய பொண்ணு, அது சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் பொற்கிண்ணம் அப்படின்னு? என்னதான் சொல்லியிருந்தா கூட தெரியாது. அப்போ சின்ன குழந்தை கையில் கிடைத்த பொற்கிண்ணம் எப்படி ஆகுமோ, சின்ன குழந்தை கையில கிடைச்ச பொற்கண்ண எப்படியோ, அது போலத்தான் உன்னை நான் கருதுகிறேன் அப்படின்னு. அது போலதான் உன்னை கருதுகிறேன். என்ன வேணுங்க? படுமா? அது போல நான் என்னுடைய அறியாமையினாலே நீ திருப்பெருந்துறையிலே குருநாதனாக என்னை ஆட்கொண்டும், அது எப்படி? நீ மிக உயர்ந்த பெருமான், யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையார், நான் யாவர்க்கும் கீழாம் அடியவன். இப்படி யாவர்க்கும் மேலாம் அளவிலாச்சியருடையனாக இருக்கிற நீ, யாவர்க்கும் கீழாம் இருக்கிற எனக்கு நீ கிடைத்தது எவ்வளவு பெருமை. ஆனால் நான் எப்படி கருதுனே, சிறு குழந்தை கையில கிடைத்த பொற்கிண்ணம், அந்த அருமை தெரியாமல் எப்படி அது கீழே விழுத்தும் கவ்வியும் அப்படி மண்ணில போட்டும் செய்யுமோ, அதுபோல் நான் செய்து விட்டேன்.
மழை கையில் அங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரியை என்று உனை கருதுகின்றேன். அப்படி சின்ன குழந்தைகையில பிறந்த அந்த பொற்கிண்ணம் போல கருதுன தவிர, நான் உன்னை அரியவன், உயர்ந்தவன், தக்கவன், ஞானாசிரியன் என்றெல்லாம் உணரலப்பா, உணரலப்பா என்று சொல்லுகிறேன். அரியை என்று உனை கருதுகின்றேன். அடுத்த நான்காவது வரியில மெய்யில் அங்கு வெண்ணீற்று மேனியாய் உடம்புல உடம்பெல்லாம் பெருமான் வெந்நீர் சன்னித்த மேனியான் தாழ் தொழாதே என்றார் அப்பர் சாமி சொல்வார். அப்படி நெற்றியிலிருந்து தன்னுடைய உடம்பெல்லாம் திருநீர் அணிந்த கோலம், திருநீர் அணிந்த கோலம், அதான் மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் என்றெல்லாம் சொல்றார். அதனால நீ எப்படி இருக்கின்றாய், உன்னுடைய திருமேனி உடம்பெல்லாம் திருநீர் அணிந்திருக்கிற அமைப்பு. மெய்யில் அங்கு வெண் நீற்று மேனியாய் மெய்மை அன்பருண் மெய்மை மேவினார். ஆனா நான் உன்னை அப்படி ரொம்ப எளிமையா கருதினாலும் கூட, உன்னை சார்ந்த அடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் எல்லாம் உன்னுடைய உண்மை தெரிந்து பெரியவர் கையில் இருந்த பொற்கிண்ணம் எப்படி பாதுகாக்கப்படும், அதுபோல பெரியவர் கையில் அகப்பட்ட பொற்கிண்ணம் போல உன்னை எல்லாம் அறிந்து இன்புற்றார்கள். எனவே உன்னுடைய அடியரில் பலரும் பெரியவர் கையில் கிடைக்கப்பட்ட கிண்ணம் என்று கருதினார்கள். அடியேன் ஒருவன் மட்டும் சிறு குழந்தை கையில் கிடைக்கப்பட்ட கிண்ணமாக நான் கருதிவிட்டேன், எனக்கு அருமை தெரியவில்லை என்று சொல்ல. மெய்யில் அங்கு வெண் நீற்று மேனியாய் மெய்மை அன்பருண் மெய்மை மேவினார். இப்படி இருக்க பொய்யில் அங்கனை பூத விட்டு நீ போவதோ சோலாய் பொருத்தமாவதீம். அப்படி இருக்கும்போது என்னை இந்த பொய்மையான உலகத்துல விட்டுவிட்டு நீ மட்டும் கைலாயத்திற்கு சென்று விட்டியப்பா, அது பொருத்தமா, ஏற்புடையதானா, திருவுள்ளம் பற்றுக என்றெல்லாம் வேண்டுகிறார். இங்கேயும் பாருங்க, ஆனந்தாதீதம் எங்க இருக்குது, ஆனந்தாதீதம் எங்க இருக்குது என்று கேட்டா, மயிலங்கினர் கன்னி பங்கனி அங்க இல்லை, வந்து என்னை பணி கொண்ட பின் ஒண்ணு இல்ல, மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரிய என்று உனி கருதுகின்றேன். அங்க கூட பொற்கிண்ணம் என்று பெருமானை சொன்னார். அந்த பொற்கிண்ணம் என்பதனால் அது எவ்வளவு பெருமையுடையது, எவ்வளவு இன்பம் தரவல்லது என்று கருதியிருக்காங்க. அந்த மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்ற இடத்துல ஒன்று இருக்கு, ஒன்று. இன்னொன்று, மெய்மை அன்பருண் மெய்மை மேவினார். ஆனா என்னை தவிர மற்ற எல்லா அடிவர்களும், உண்மையான அடிவர்கள் எல்லாரும் உன்னுடைய இடத்தை அடைந்து உன்னுடைய அந்த இன்பத்தை பெற்றார்கள். அவை அந்த மாதிரி பிறர் பெற்ற ஆனந்தம் ஆனந்தாதீதம். நீ உன்னை பொற்கிண்ணம் என்று சொன்னதல் ஆனந்தாதீதம், அந்த அளவுதான். பிறகெல்லாம் என்னை விட்டு விட்டாய், நானும் இங்கே வந்து விட்டேன், அது ஆனந்தாதீதம் அல்ல, பிரிவாற்றாமைதான் அப்படின்னு. ஆகவே ரொம்ப நுணுக்கமா பார்க்கின்ற பொழுதுதான் ஆனந்தாதீதம் வெளிப்படுகிறதே தவிர இல்லையானால் பிரிவாற்றாமைதான் மிகவும் வெளிப்படுகின்றது. ஆனால் பெரியவர்கள் யாரோ எழுதும் போது ஆனந்தாதீதம் என்ற ஒரு தலைப்பு கொடுத்து எழுதியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள், அதை நாம் மறுக்க வேண்டாம். ஆனால் இப்படிப்பட்ட அமைப்பில் அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்வதுதான் சொல்ல முடியும் அல்லவா. அப்ப மழை கையிலங்கு பொற்கிண்ணம் இப்படி கூட தலைப்பு கொடுக்கலாம். ஒளிசெய் மானுடமாக நோக்கி, ஒளிசெய் மானுடம் சொன்ன மாதிரி இப்ப மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்று கொடுக்கலாம். முதல்ல இது தொடர் முதல்ல விளங்கிக்கணும், இது தவறில்லாம நிகழ்ச்சி நல்ல போடணும். மழை கையில ராணாவை வேற ராணாவை போட்டுன்னு வச்சுங்க, ஒழிஞ்சதுன்னு அர்த்தம். இக்கண்ணா போடாம மழகை என்றா அதுவும் போச்சுன்னு அர்த்தம். மழை கை இலங்கு பொற்கிண்ணம் என்று இருக்கணும், அப்பதான் அந்த தொடர் அப்படி ஒண்ணு அழுத்தம் தெரிந்து மருந்து. சின்ன குழந்தை கையில் கிடைத்த பொற்கிண்ணம் என்று மழை கையிலங்கு பொற்கிண்ணம், ரொம்ப அருமை. ஆகவே இந்த ஒரு இடம்தான் இந்த ஆனந்தாதீதத்தை புலப்படுத்துவதற்குரிய ஏதுவாயிருக்கே தவிர மற்ற அமைப்பெல்லாம் வரவில்லை. அடுத்து ஒன்று சொன்னோம்னா, தனக்கு அந்த மெய்மையின் மேல மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார் என்ற இடத்துல அவர்கள் ஆனந்தாதீதப்பட்டிருக்கிறார்கள், உன்னை பெருமானாக அடைந்தவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த இரண்டு இடங்களில் தவிர ஆனந்தாதீதம் இந்த பாடலில் அப்படி நமக்கான கிடைக்கவில்லை அல்லவா. அந்த அளவில் நாம் வைத்து போற்றுவோம் என்று சொன்னோம். இனி மூன்றாவது பாடல், மூன்றாவது பாடல், பொருத்தமின்மையின் பொய்மை உண்மையின் போத என்றனை புரிந்து நோக்கவும். பொருத்தமின்மையின் உன்னுடைய திருவடி அடைவதற்கு பல தகுதி இருக்கு,
அதுல முழுமையான தகுதி, ஆழமான தகுதி அன்புங்கிற ஒன்று. அந்த அன்பு கூட எங்கத்துல இல்லையே. அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலால், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு. அதனால இந்த அன்பு என்ற ஒன்றுதான் அதுக்கு அடித்தளம், அதுவே எங்கிட்ட இல்லையே. அதனால பொருத்தமின்மையே, உன்னை அடைவதற்குரிய எனக்கு பொருத்தம் இல்லை. காரணம் பொய்மை உண்மையேன். பொய்மை என்ன? இந்த உலகியற் பொருள்களிலேயே பற்று, இந்த இதை விடுத்து அருளியலில் பற்று செலுத்துவ. ஆனா அருளியல்ல பற்று செலுத்தினாதானே முடியும். அந்த அருளியல்ல பற்று செலுத்தாமல் வெறும் இந்த ஒலிகையிலேயே ஈடுபட்டிருப்பதனால பொருத்தமின்மையேன், பொய்மை உண்மையேன். உன்னை அடைவதற்குரிய தகுதியும் இல்லை, அதற்குரிய காரணம் நான் பொய்மை பொருளோடு சேர்ந்து விட்டேன். அதனால பொய்மை உண்மையேன். போத என்றுவனை புரிந்து நோக்கவும். ஆனால் நீ அளவிறந்த கருணை உடையவன் ஆனதுனால எனக்கு பொருத்தமில்லையானாலும் பொய்மையில் மிகுந்திருந்தாலும் கூட வாப்பா திருக்கையிலுக்கு வாப்பா என்று என்னை போதுக, போதுகன்ன வருக, போத என்றனை புரிந்து நோக்கவும். புரிந்துன்னு என்ன பொருள்? மிக அன்பாக நோக்கி என்று பொருள் அல்ல.

இறைவன் பொருள் சேர் புரிதல்னா என்ன பொருள்னாரு, இறைவன் பொருள் சேர் பாருங்க, அவனுடைய போல்தான் பொருளுடைய புகழ்னர், எங்கிய போலெல்லாம் பொருளற்றன. ஏன் ஒரு கால எல்லையில் இல்லாதது இருக்கிறத ஏற்றி சொல்லுவேன், ஒரு கால் இருந்தால் அது பின்னால இல்லாமையும் போயிடுது. ஆகவே இந்த மாதிரி போல் அவனுடைய ஒரு போல்தான் பொருள் சேர் புகழ் திருவள்ளுவர். அந்த பொருள் சேர் புகழ் புரிதல்ங்கிறாரு. என்ன புரிதல், என்ன அர்த்தம், எப்பொழுதும் சொல்லுதல் என்று ஒரு எழுத நான் மனுஷன், எப்பொழுதும் சொல்லுதல். இந்த தனித்த சொல்லுக்கு உரை எழுதியதுல பரிமையழகர் பரிமையழகர் தான், வேற யாரும் ஒன்று. நீங்க அதை பின்பற்றினீங்கன்னா சீக்குவல் டு பரிமையழகர் உரைன்னு அர்த்தம், பின்பற்றலைன்னா உங்க உரை உரை அல்ல என்ன அர்த்தம், அவ்வளவுதான், உரை உரை அல்ல, தூக்கிய வேண்டிய. இப்ப இந்த பொருள் சேர் பொருள் புரிதல் என்பதற்கு, புரிதல் என்பதற்கு எப்பொழுதும் சொல்லுதல் என்று எழுதினாத்தான் இருள் சேர் இருவினையும் நீங்கும். ஆமா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு சிவபுராணம் படி, ஐயா நீங்க சிவபுராணம் எப்ப படிப்பீங்கன்னா, ஏதோ வருஷத்துல ரெண்டு தரம் படிப்பேங்க, கோயிலுக்கு போறது இல்லைங்க, எப்பாவது போவேன் அப்படின்னா, உன் இருள் சேர் இருவினை ஜென்மத்துக்கு நீங்க அது

எப்பொழுதும் சொல்லுதல். பாத்தீங்களா, இந்த எப்பொழுதும் சொல்லுதல் பரிமை எழுதினாரு. இங்க என்ன சொல்ல, திருவாதத்துல பெருமானி என் வாயில ஏதேனும் பேசினால் ஈசனே எந்தாய் எந்த பெருமானி என்றென்றே பேசி பேசி, அதான் எப்பொழுதும் சொல்லுதல். எப்பொழுதும் சொல்லுதல், என்னைக்காவது ஒரு நாளைக்கு பேசினா இருள் சேர் நீ டன் டன்னா வினை செஞ்சு இருக்க, அது இருள் சேர் இருவினை, அப்படியே உன்னை கொண்ட துன்பத்திலேயே ஆழ்த்த முடியாத இருவினை நல்வினை தீவினை செஞ்சிருக்கிற, அப்படி இருக்கிற நீ அந்த வினை நீங்கணும்னு என்ன பண்ணும், அந்த அளவுக்கு ஏற்பல்லவா நீ செய்யணும். இப்ப நீ கடுமையான நோயின்னு சொன்னா என்ன செய்யறாங்க, மூணு வேளையும் மருந்து சாப்பிடுங்கிறாங்க. அது என்ன மூணு வேளை சாப்பிடுங்கிறான், அடாராடா இருக்கையா உனக்கு நோய் அப்படின்னு. எப்போ நீங்கிறதுனாரு, ஒரு அஞ்சு நாளாவது மூணு வேளையும் சாப்பிடுங்க, அப்புறம் என்ன காலை மாலை வச்சுங்க, அப்புறம் ஒரு வேளையா வச்சுங்க, அப்புறம் ஒன்ன விட்டு ஒரு நாள் வச்சுங்க. ஏன் நோய் நீங்கிறது அந்த மாதிரி, இந்த உடம்புல இருக்கிற நோய்க்கு இவ்வளவு விதமான பக்குவமான மருத்துவ முறை தேவைன்னா இருள் செயர் இருவினைக்கு எவ்வளவு பக்குவம் பண்றது, பொருள் செயர் புகழ் புரிந்தார் மாட்டு எப்பொழுதும் சொல்லுங்க, அவரிடத்தில் இருள் செயர் இருவினையும் நீங்கா நீங்கும் என்று சொன்ன. இந்த இருள் செயர் இருவினை எல்லாம் ஒத்துக்கொண்ட பக்கா சமயவாதியவர். ஆமா, அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, முதல் யாரும் ஒரு பாடினது இல்ல, ஏன்னா நேரம் அவருக்கு போன் வந்தது, யாரு திருவள்ளுவர் இருந்து ஹலோ யார் பேசுறது அடியேன், இருபதாம் நூற்றாண்டு தமிழன். இந்த முதலதிகாரம் அடியேன் பேசவில்லை, யாரோ பார்த்து எழுதினார், என்ன உங்களுக்கு போன் வந்ததா, போன் வந்ததா, ஏப்பா போட்டு. ஆயிரத்து முன்னூற்று முப்பது அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்ததற்கின் என்று திருவள்ளுவர் அந்த காலத்துல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதும் ஐயா பாடினதுன்னு சொல்லியாச்சு. அதுல இன்னும் ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணு கேட்டா, இல்லறத்துல எத்தனையல் துறவரத்துல எத்தனையல் பொறுப்பாளர் எத்தனது பிரிச்சு பிரிச்சு வேற சொல்லியிருக்கான். ஆகவே எல்லாரும் 133 பாடினதான் சொல்லுச்சு, இவங்களுக்கு மட்டும் தனியா போன் வந்துருக்குது. ஹலோ முதலதிகாரம் எங்கள் திருவள்ளுவரால் பாடப்பட்டது அன்று என்று என்னமோ. ஆதலால் புரிதல் என்றால் எப்பொழுதும் சொல்லுதல் என்ற ஒரு அருமையான உரையெல்லாம் அது அவர் தான் செய்தாரு, அவர் தான் செய்தார். நீங்க அதுக்கு மேற்கோள் பாத்தீங்கன்னா இவங்க பாருங்க, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார்தமே நன்னறி குயிப்பது. அப்ப எப்படின்னு கேட்டா, அந்த அன்பு செலுத்தும் போது கொஞ்சம் என்னைக்கோ செலுத்தி அல்ல, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதணும்ப்பா, அவ்வளவு லேசம் இல்லப்பா அப்படின்னு. அப்ப பொருள் செயற் போல் எப்படி புரியணும், நற்றவா உனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமைச்சிவாயவே, நானே மறந்து விட்டா கூட நான் சொல்லி சொல்லி வர்ற பழக்கத்தினால உட்கார்ந்தா நமசிவாய, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா நமசிவாய், உட்காரு உட்காருங்க நமசிவாய, நீங்க இது எடுக்கிறீங்களா ஒளிப்பதிவு நமசிவாய என்று இப்படி அந்த தான் மறைக்கணும் சொல்லும் நான் எவ்வளவு சொல்லியிருக்கணும், அதான் புரிதல் எப்பொழுதும் சொல்லுதல். பரிமேல் உரை உரையில் அதுல அது போய் மாறா என்ன பண்ண போறது. எனவே இப்படிப்பட்ட நான் பொருத்தம் இன்மையேன் பொய்மை, பொருத்தம் இன்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்றனை புரிந்து நோக்கவும், இவ்வளவு தகுதியில்லாதிருந்தும் கூட நீ வருக என்ற நீ மிக அன்பு செய்து என்னை

0: அனுபவிக்கிறாய், என்னை பார்த்தாய். அப்படி பார்த்ததுனால திருவுள்ளம் பற்றியதுனால வருத்தம் இன்மை என் வஞ்சம் உண்மை என் மாண்டியில் என் மலர் கமல பாதமியும் இல்ல. அப்படி நீ வந்து எனக்கு தகுதியில்லாத என்னை தகுதி உடையவனாக திருவுள்ளம் கொண்டு என்னை ஆட்கொண்டும் கூட நான் உன்னுடன் கூட வரவில்லையே வரலையே. அது யார் பிழை? என்னால் அறியா பதந்தந்தாய் யான் அது அறியாதே கட்டே. நீ எனக்கு மீறிய தகுதியை தான் கொடுத்த, அதுல ஒண்ணும் தப்பில்லை. இந்த எனக்கு வச்சுக்க தகுதி உன்னால் ஒன்றும் குறைவில்லை. நீ குறைவிலா நிறைவு, கோதிலா அமுது, உனக்கு எதுவுமே குறையில. உடையாய் அடிமைக்கு ஆரம்பேன், இந்த பாவி பய அவ்வளவு தகுதி இல்லை என்ன பண்ணுவோம் என்று சொல்லும்போது மாதிரி இங்க நீ பொருத்தமில்லாத புண்மை உடையவனாக இருக்கிற என்னை நீ வாருக என்று சொல்லியும் கூட நான் வரவில்லையே. ஆதலால் நான் ரொம்ப கீழ்பட்டவன். வருத்தம் வருத்தம் இன்மை ஏன் வஞ்சம் உண்மை ஏன் மாண்டியில் ஏன் மலர் கமல பாதனியும். அப்படி இருந்தும் கூட நான் உன்னோட வராமல் இருந்தது மட்டுமல்லாமல் சரி எப்போ ஒன்று சென்று சேர்ந்திருக்கணும் அல்லது என்னுடைய உயிரை மாய்த்திருக்கணும். இப்ப சொல்றீங்களே செய் அல்லது செத்து மடி, இதெல்லாம் எங்களுக்கு பழைய கதை. செய் அல்லது செத்து மடி, ஒன்னு நீ போத என்று வருக என்று சொன்ன உடனே நான் வந்திருக்கணும், இல்ல மாண்டு இருக்கணும், மாண்டிலேயே உன்னுடன் வரவும் இல்லை நான் இறக்கவும் இல்லையே, இறக்கவும் இல்லையே. மாண்டியில் ஏன் மலர் கமல பாதனி. இறைவனி அறத்த மேனியாய், ரொம்ப அருமை. இந்த செம்மேனி அம்மாங்கிறது எங்கேயுமே சொல்லப்படுது. அந்த செம்மேனியாக இருப்பதற்கு பொன் சொல்வதுதான் அதிகமா இருக்கும், நல்லா இருக்கும். இல்ல பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி. பொண்ணை பார்த்தா எப்படி இருக்கும்? கலப்படம் இல்லாத பொண்ணை பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த நிறத்தை பார்த்தா பெருமானை பார்க்க வேண்டாம், பெருமான் நிறத்தை பார்த்தா பொண்ணை பார்க்க வேண்டாம். அப்படின்னு அப்படிப்பட்ட அருமையானது ஞான சம்பந்தர். ஒரு வளர்ப்பவளமே நீ ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல். அது கூட அவங்க நேற்று 29/2/2000 பார்த்த சிவப்பை விட இன்னைக்கு 1/3/2000 பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிக சிவப்பு. இந்த 1/3/2000 கூட காலையில 8 மணிக்கு பார்த்த சிவப்பை விட 8/1 பார்க்கறது போது அதிக சிவப்பு. ஒரு வளர்ப்பவளமேனி, அந்த நிறம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுல மேல ஓளி நீரணிந்து என்றெல்லாம் அவர் பேசினார். எனவே இங்க அறத்த மேனியாயினர். அறத்தம் என்ன? ரத்தம். இந்த ரத்தம்ங்கிறது இருக்குதே, அந்த ரானா ஒரு சொல்லுக்கு முதல்ல வரக்கூடாது. அதனால அதுக்கு முன்னால என்ன வந்தது? அறத்தன் வந்து. அதுதான் ரங்கசாமின்னு பேரு வச்சா அரங்கசாமி என்று எழுதுவாங்க. ராமசாமின்னு பேரு வச்சா இராமசாமி என்று எழுதுறான். அது போல வந்து இந்த லானா கூட மொழிக்கு முதல்ல வராது. லோபம் என்றது வர சொல்லுது. அது தமிழாக்கு பார்த்தீங்கன்னா உலோபம்னு ஊனாடுது. இலக்கணத்துல இருக்குது அதான் வேணான்றமே. ரவ்விற்கு அம்முதலாம் முக்குரிலும். இந்த ராணா முன்ன வந்ததுன்னா ஆனா ஈனா ஊனா அந்த மூணுல ஒன்னு முன்ன வச்சு சொல்லடா அப்படின்னு. ரங்கநாதபுரம்னா அரங்கநாதபுரம்னு சொல்லுடப்பா. ரங்கநாயகின்னு பேர் வச்சுன்னா அரங்கநாயகின்னு சொல்லுப்பா என்று இலக்கணம் சொல்லிட்டு. இலக்கணம் வேணான்ட்டமே எல்லாம் மக்கள் தமிழ், மக்கள் தமிழ். அதெல்லாம் மாக்கள் தமிழ் இப்போ. இது அரங்கசாமி இராமசாமி என்றதெல்லாம் மாக்கள் தமிழ். ரங்கா நீ என்ன பண்ண அப்படின்னா அதெல்லாம் மக்கள் தமிழ். எங்க நிற்கிறே இதெல்லாம் மக்கள் தமிழ். எங்கு நிற்கின்றாய் அது மாக்கள் தமிழ். புதிய கண்டுபிடிப்பு, தமிழகத்தான் புதிய கண்டுபிடிப்பு வந்தது. அதான் அறத்தமேனியாய் இல்லைன்னா நீங்க ரத்தமேனியாய்னு எழுதுவீங்க. ரத்தம் எப்படி இருக்கும்? சிவப்பா இருக்கும். அது போல சிவப்பு. ஆனா அங்க என்ன பண்ணணும்? அறத்தமேனியாய். ராணா மொழிக்கு முதல்ல வரக்கூடாது, அதனால ஆனா சேர்த்து அறத்தமேனியாய். ஒரு கால் யாராவது எடுத்து எம்ஃபில் பண்ணும்போது திருவாசகத்தில் மொழி கோட்பாடுகள் என்ன இப்ப போடுறாங்க, போட்டாலும் போட பரவாயில்ல, ஆனா வெறும் ராணா போடப்படாது. அதான் ரவிற்கு ஆ முதலாம் முக்கரிலும். ஆனா வைக்கலாம், ஈனா வைக்கலாம், ஊனா வைக்கலாம். அந்த மூன்றில் ஏதேனும் ஒண்ணு நீங்க இரத்தம் போடுங்க. இரத்த குழாய் அப்படிங்கலாம், ரத்த குழாய்ன்னு படுப்பார், ரத்த குழாய் ராணாவை படுப்பார், இரத்த குழாய் என்று. இத வம்பு இல்லாம குருதின்னு சொல்லிட்டு அருமையா குருதி விளங்கு, அது மக்கள் தமிழ் இல்லவே, அது மாக்கள் தமிழா போச்சு. என்ன பண்றது, குருதின்னா மாக்கள் தமிழா போச்சு. இப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி மொழியில பிற்போக்குவாதி ஆனது நாம தான். ஆனா சேர்த்து அறத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழும் தருளி. ஆனா நான் வரவில்லை, வாராமையினால என்ன செய்துட்ட, யார் உன்னுடன் வந்த அடிவர்களோ அவர்களோடு சேர்ந்து நீ போயிட்ட, எங்க கைலாயத்துக்கு போயிட்ட. யார் வரவில்லையோ நான் வரல, என்ன நான் பிற்பட்டேன், இங்கே இருந்துட்டேன். இல்ல அறத்த அன்பு அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழும் தருளி இங்கனை இருத்தினாய் முறையோ. நீங்க எல்லாம் அப்படி எல்லாரும் சேர்ந்து என்னை மட்டும் இங்க இருத்தி விட்டீர்களே, இது முறையா என்ன, இருத்தினாய் முறையோ என்று, இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனின் வினைக்கு இறுதி இல்லையே, வம்பனியின் வினைக்கு இறுதி இல்லை. அப்போ என்னுடைய வினைக்கு என்ன ஒரு முடிவே கிடையாது, ஏன் உன்னுடைய அன்பரெல்லாம் உள்ளே போயிட்டார்கள், சென்றும் நான் போகல, அப்ப என்னுடைய வினை என்ன இருக்கு, எனவே என்னுடைய வினைக்கு ஒரு முடிவு கிடையாது, அதனால தொடர்ந்து நான் இங்கே இருந்துகிட்டு இருக்கேன் என்கிறார். இங்கே ஆனந்தாதீதம் இருக்கா, ஆனந்தாதீதம் இருக்கா, இந்த இடத்துல ஒரு எல்லாம் பிரிவாற்றாமைதான், பெரும்பாலும் பிரிவாற்றாமையான பகுதி இருக்க தவிர ஆனந்தாதிதம் இல்லை. ஆனா எங்க இருக்குன்னு ரொம்ப, ஏன்னா தலைப்பு போட்டாங்களே, அதனால என்ன செய்யலாம்னு கேட்டா கொஞ்சம் உள்ள போய் நுழைந்தால் அறத்த மேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழுந்தருளி, அங்கதான் இருக்கு. பெருமானே இந்த வினைநீக்கம் பெற்றவர்கள் உன்னோடு சேர்ந்து நீயும் அவர்களுமாக கைதையில் இருக்கிறீர்களே, அந்த கையில் இருக்கிறத நினைத்தால் ஆனந்தாகிதம். ஆனால் அது தனக்கு இன்மை பிரிவார்த்தம், அதை நினைக்கின்ற பொழுது இப்ப சொல்றாங்க திருவண்ணாமலையில் என்ன இருப்பாங்க, இப்ப எங்கேயாவது இப்ப நம்ம அங்க இருக்கவங்க எல்லாம் இப்ப இங்க இருக்கவங்க புண்ணியம் பண்ணிக்கிறீங்க, ஏன்னா திருவண்ணாமலை தீபத்தை பார்ப்பதற்கு, நாங்க இப்ப சாமியெல்லாம் அங்க எங்க தொலைவில் இருக்கிறாங்க, போலாம் நினைத்து போக முடியலன்னு வச்சுங்க, என்ன செய்வோம், ஆஹா நேரம் மணி ஆறு மணி ஆச்சு அஞ்சரை ஆச்சு, எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, தீபம் ஏற்றுவாங்க, எல்லாரும் கொடுத்து வச்சவங்க அந்த அன்பர்களை நினைக்கின்ற பொழுது அது ஆனந்தாதிதம். அந்த அன்பர்களை விடுத்து நான் இங்க இருக்கிறேனே என்று சொல்லும் போது அது பிரிவார்த்தம். அப்படித்தான் அணுகி இந்த ஆனந்தாதிதத்தை சொல்லணும், எப்படியோ போயிட்டு எப்படியோ வருது. ஆதலால் அப்படி வருகின்ற பொழுது இந்த ஆனந்தாதிதம் என்பது இங்கே பார்க்கலாம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய அதிசயப்பத்து

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் இரண்டாம் திருமுறை 86வது பதிகம் 9வது பாடல் வேறுயர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருநாரையூர். பண் பியந்தைக் காந்தாரம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: தில்லை பொது நடம் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.